0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருநல்லூர் பெருமனம். ஒளிப்பிழம்பாக தோன்றியருளும் இறைவர் திருமுன்பு அருளிய நமச்சிவாய திருப்பதிகம். பண் கௌசிகம்.

நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமஹ சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

இனி ஞானசம்பந்த அருளிய திருப்பாடலே சிறப்புடைய பாடல், வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம்

0: ஓம் நம சிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: திரு அஞ்சைக்களம். மலைநாட்டில் உள்ள ஒரே தேவார திருத்தலம் திரு அஞ்சைக்களம். ஸ்ரீவாஞ்சிக்குளம் என்று மக்கள் பேச்சு வழக்கில் உள்ளமை அறியலாம். பரசுராமர் தம் தாயை கொன்ற பாவம் நீங்க வழிபட்ட திருத்தலம். சேரமான் பெருமாள் நாயனார் ஆண்ட மகோதை எனப்பெறும் கொடுங்கோளூர் அப்பர் பெருமான் திருவாக்கில் வைப்புத்தலமாக வைத்து போற்ற பெறுதல் காணலாம். சேரமான் பரம்பு என்ற பகுதியில் மிக தொன்மை வாய்ந்த சிவலிங்க திருமேனிகள் உள்ளன. வரலாற்று சிறப்புடைய பகுதிகள் பல இங்கு காண கிடைக்கின்றமை அறியலாம். பச்சை பசேல் என்று எங்கு பார்க்கினும் கண்ணையும் கருத்தையும் கவரும் சோலைகள், நீர்நிலைகளுக்கு இடையில் அஞ்சைக்களத்தப்பர் ஆலயம் உள்ளது. ஏனைய திருக்கோயில்களில் காண்பது போன்ற சிவலிங்க திருமேனி அல்ல இங்கு உள்ள பெருமான். பாதாள கருவாக கருவறையில் தரையை ஒட்டியே நுட்பமாக காணப்படுகின்றார். திருமுடிக்கு சாத்தும் இண்டை மாலையே தரிசனமாகும். ஆதலால்தான் சுந்தரர் பெருமான் இத்திருத்தலத்திற்கு அருளிய இரண்டு திருப்பதிகங்களிலும் திருமுடியை சிறப்பித்து முடிப்பது கங்கை என்றும் தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே என்ற தொடக்கங்களுடைய பாடல்களை அருளிச் செய்தார் போலும். பார்க்க பார்க்க பரவசம் நல்கும் பிரான் அஞ்சைக்களத்தப்பன். மிக தொன்மை வாய்ந்த ஆலயம். சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பாதச் சிலம்பொலி காட்டிய அம்பலவாணர் சன்னதி ஆலய திருச்சுற்றில் உள்ளது. இம்மூர்த்தியின் பீடத்தில்தான் அஞ்சைக்களத்து சபாபதி என்ற திருநாமம் பொறிக்கப் பெற்றுள்ளது என்று ஆய்ந்து அறிவித்தவர் கோவை சிவக்கவிமணி அவர்கள். ஆடி சுவாதி நன்னாள் வழிபாடு தமிழகத்திலிருந்து குறிப்பாக கோவை மாநகர் அடியவர்கள் மிகச் சிறப்பாக செய்து வருகின்றனர். யானை வந்த மேடை முதலிய இடங்கள் பார்க்கத்தக்கவை. சுந்தரர் பெருமான் வருகையறிந்த சேரமான் பெருமாள் நாயனார், என் ஐயன் அணைந்தான், என ஆளும் அண்ணல் அணைந்தான், ஆரூரில் சைவன் அணைந்தான், என் துணையாம் தலைவன் அணைந்தான், தரணியெல்லாம் உய்ய அணைந்தான் அணைந்தான் என்று அகமகிழ்ந்தவராய் ஆரூரரை வரவேற்று யானை மீது இருத்தி தாமே வெண்கொற்றக் கொடை பிடித்து அரண்மனைக்கு எழுந்தருளச் செய்து சீரிய சிங்காசனத்தில் இருத்தி பலவாறு போற்றித் துதித்தார். மலைநாட்டகத்துள் பரமர் எழுந்தருளும் பதிகள் பலவற்றைக் கண்ணுற்று தொழுத சுந்தரர் அஞ்சைக்களத்திறைவர் ஆலயம் சென்று வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் என்ற எண்ணமுடையவராக திருப்பதிகம் விண்ணப்பித்தருளினார். பாசத்தால் கட்டப்பட்ட இவ்வாழ்க்கையை அறுத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு இறங்கிய விமலர் வெள்ளானையை அனுப்பி அழைத்து வர பணித்தனர். கழறிற்றறிவாரை கருதியவராய் யானை மேற் செல்ல சேரமான் பெருமானும் வெள்ளை குதிரைக்கு வித்தகனார் ஐந்தெழுத்து ஓதி விண்படர்ந்து சென்று ஆரூர் அடி போற்றி கைலைக்கு சென்றனர். நொடித்தான் மலைக்கு எழுந்தருளிய காலத்து அருளிய திருப்பதிகம் தானனை முன்படைத்தான் என்பதாம் பண் பஞ்சமம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
0: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவதிகை வீரட்டானம் பண் தக்கராகம். திருச்சிற்ற

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருக்குடமூக்கு. திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை

பிதற்றுமில் பித்தராய் மறவனாய் பார்த்தன் மேல் கணி தொட்டையும் குறவனார் உறையும் குடமுக்கிலே எம் குறவனார் உறையும்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்கச்சி ஏகம்பம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: தலம் திருவலிவலம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு ஏசரவு, பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
2: திருவேசரவு.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு: குரு நிந்தை கூடாமை. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம், குரு நிந்தை கூடாமை.

திருச்சிற்றம்பலம் பதினோராம் திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திருச்சண்பை விருத்தம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

கொடி இடை துல்பல் தவிர அன்று துவளத்துடு விடம் தீர்த்த தமிழில் தொகை செய்தவள் திவளக் கொடிக்குள்க மாளிகை மாளிகை சூளிகை சில்லியில் வாய் தவளப் பிறை தங்கு சண்பயர் காவலன் சம்பல்தனி கள்ளல் பொழில்

கொழுதலை கொழுந்தரப் போர்வையர் கோயில் புகாடை கொழுதலை தழு தமிழ் குண்டா சனி உம்பரை பம்பி நில்லும் கொண்டலை கண்டு வண்டாடப்படையுடன்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குள்ளார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: புனல்வாதத்தின் போது பொய்யறிவி சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடுகையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிகையேடு வைகை ஆற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது. இவ்வருட்பதிகமே புனல்வாத திருப்பதிகம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் தக்கராகம் 4 கட்டளை. அந்தமும் ஆதியும் எனத் தொடங்கும் திருப்பாடல்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 14. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.
2: மானின் நேர்வழின்னு ஒரு பாடல் பாடுகிறார், ஒரு பதியம் பாடுறார். மானின் நேர்வழி மாதராய் வடிதிக்கு மாபெரும் தேவிகள் பானல்வாய் ஒரு பாலன் இயங்கிவன் என்று நீ பறிவெய்திடு. ஆனை மாமலை ஆதியாய இடங்களிப்பல் அல்லல் சேர் ஈலகக்கு எளியே நிலை. சொல்ல முடியுமா? 8000 பேர் நிக்கிறாங்க, ஈன பசங்க, தேய் பசங்க, சேட்டை அப்படின்லாம் சொல்றார். என்ன தைரியம் பாத்தீங்களா? அதற்கு என்ன காரணம் சொல்றாரு தெரியுமா? அவர் சொக்கன் என் நெஞ்சுக்குள் இருக்கிறான். சொக்கநாசாமி, சொக்கநாசாமி என் நெஞ்சுக்குள் இருக்கிறான். அதனால இந்த ஈன பயசங்களுக்கு நான் எளியே நல்லேன் என்று ஒரு திருப்பதியும் 11 பாட்டு வருகிறது.

0: பக்கத்துல ஆனை மலை சிம்ம மலை என்று இருக்கிறது, நீங்க பார்த்திருப்பீங்க. அது எட்ட இருந்து பார்த்தா ஆனை படுத்திருக்கிறது போல இருக்கும் அந்த மலை. அங்கதான் அவர்கள் பெரும்பகுதி இருந்தார்களாம். அதத்தான் சாமி சொல்றாரு,
1: ஆனை மாமலை ஆதியாய
0: இன்னொன்னு சொல்றாரு, அல்லல் பிடித்தவர்கள் அப்படின்னு, துன்பமே வடிவானவர்கள் அப்படின்னு சொல்றாரு.

தெய்வ சுவட்டிலேயே இந்த சமய இந்த சமுதாயத்தை வளர்த்திருக்கிறார் அவர். தன்முனைப்பு இல்லாமலேயே ஆண்டவனுடைய கருணையை ஒன்றுதான் ஆதாரமாக வைத்துக் கொண்டு இந்த பெரும் பணியை செய்திருக்கிறார் திருஞான சம்பந்தர். அங்கங்கையும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டு போகிறார். இந்த பத்து பாட்டையும் அப்படித்தான் வருகிறது. இந்த பதியம் முடிந்ததுக்கு அப்புறமா, சுவாமி என்னுடைய நோய் தீரணும், இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நிக்கிறதுல இவன் தான் எருதும் எருதும் எக்காலம் போட கூட இருந்த கட்டபுல் செஞ்சதுங்கிறது மாதிரி இவர்கள் அடித்துக்கொண்டதுல இவன் நோயில கடன் தைக்கிறான். அப்போ நோய் தீரணும் அப்படின்னு அவன் என்ன பண்ணிக்கிறான், சரின்னு சுவாமி என்ன பண்றார். அப்ப அதுக்குள்ள அந்த சமணர்கள் என்ன சொல்றான், அத வேண்டாம், இந்த உடம்புல பாண்டியனுடைய உடம்புல இடது பக்கம் இருக்கிற நோயை நாங்க தீர்த்து விடுவோம், வலது பக்கம் இருக்கிற நோயை அவர் தீர்த்துடும் அப்படின்னு சொல்றான். இது வைத்தியத்துறையில கேட்டா இப்படி நடக்குமா, ஏதோ ஜுரம் உடம்பு பூரா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு தான் வரும், இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இல்ல, இந்த தலைவலியில தான் ஒத்த தலைவலி ரெண்டு பக்கம் தலைவலின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஜுரத்தை இப்படி தீர்க்கிறதுங்கிறது முடியாது. அவன் சொன்னானா இடது பக்கம் இருக்கிறத நான் தீர்த்து விடுறேன், வலது பக்கம் இருக்கிறத அவர் தீர்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி தருவன் அதுக்கும் இவர் சரின்னு சொல்லிட்டார். அவன் ஒருத்தன் சொன்னா, கடலை வெட்டினவன் மனதை எங்கடா கொட்டினான், அவன் அந்த கரையில கொட்டிருக்கான் தானே, அந்த கடவுள் தெரிஞ்சாதான் நமக்கு போய் பார்க்க போறான். அந்த மாதிரி அவன் இடது பக்கம் நாந்தி தருவன் வலது பக்கம் அதுக்கு ரெடின்னு தருவர். சரின்ட்டு அவன் இடது பக்கம் என்ன பண்ணா, அவனுக்கு கையில இந்த மயிர் பீலிகை வச்சிருப்பாங்க, இந்த குண்டிகை வச்சிருப்பான், அதுல தண்ணியை விட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி தடவினான், இந்த நோய் போகல என்றுதான் பெரிய புராணம் சொல்லுகிறது. இவர் என்ன செய்தார், சரின்ட்டு தன்னுடைய மடியில் இருந்த விபூதி பையை, அப்ப இருந்த சைவர்கள் மடியில விபூதி பை வச்சிருப்பாங்க, இப்ப சைவர்கள்லாம் விபூதி பூசுறதே கஷ்டம், மடியில எங்க பை வைக்க போறோம் இல்லையா. அப்படி இந்த மடியில இருக்கிற பையை எடுத்தார், விபூதியை எடுத்து அவர் மேல பூச போறார்னு சொன்ன உடனே திருவிளையாட புராணத்துல ஒரு ஒரு செய்தி வருகிறது, இந்த விபூதி எடுத்த உடனே பூசாதேன்னு பூசக்கூடாதுன்னு அவன் சொன்னது தப்பு இல்லையா. இவன் தண்ணியை விட்டு அந்த மயிர்பீனை தடறான், அதே மாதிரி இவர் விபூதியில் தடப்படுற, ஏன் தட வேண்டான்னு சொல்றான், அது தப்பு தானே. திருவிளையாட புராணத்துல இதுக்கு ஒரு வேற ஒரு மாற்று வருகிறது. இப்படி விபூதி அவர் தடவின போது அவன் கேட்டானா, இது சாம்பல் தானேன்னு கேட்டானா, ஆமா அப்படின்னுட்டாரு. பசுஞ்சானத்துல இருந்து சுட்டு எடுத்தது தானே, இது சாம்பல் தானே அப்படின்னு சொன்னா ஆமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப சாம்பலை கொண்டாந்து பூசு, உருட்ட இருக்கிற விபூதியை பூசக்கூடாது அப்படின்னுட்டான். சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், கோயில்ல மடப்பள்ளியில இருக்கிற சமைச்சதுக்கு அப்புறமா அந்த மடப்பள்ளியில, இப்பெல்லாம் கோயில்கள்லாம் கூட கேஸ் எல்லாம் வாங்கி வச்சு விட்டாங்க இல்ல, கோயில்ல கூட கட்டை எரிக்கிறது இல்ல, அந்த கட்டை எரிஞ்சு இருக்கிற சாம்பலை போய் அடிக்கிட்டு வர சொன்னார், அதைத்தான் தடவினார் என்று திருவிழாட புராணம் சொல்கிறது. ஆனா பெரிய புராணத்துல இருக்கு ஆதாரம் இல்லை, அதை தடவித்தான் அவருடைய உடம்பு நோய் போக்கினார்னு சொல்லிதான் இப்பவும் மதுரையில அந்த மடப்பள்ளியில் இருக்கிற சாம்பலை சுவாமி கோயிலிருந்து அம்பாள் கோயிலுக்கு மீனாட்சி கோயிலுக்கு போற வழியில ஒரு சின்ன கட்ட கோபுரம் இருக்கும், அங்க ஒரு மாடம் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா தினம் இந்த சாம்பலை கொண்டாந்து போட்டு விடுவார்கள், போற வர்றவங்க அத்தனை பேரும் அதை எடுத்து பூசிக் கொள்ளுவார்கள். ஏன், அன்னைக்கு திருஞான சம்பந்தர் பூசியது இந்த சாம்பல் என்று அதை பூசிக்கிறாங்க, மதுரைக்கு போனவங்களுக்கு தெரியும் அதுதான். ஆனா பெரிய புராணத்துல அதுக்கு ஆதாரம் இல்ல. சுவாமி என்ன பண்ணினாரு, இதை எடுத்து இந்த வலது பக்கம் ஒரு அற்புதமான திருப்பதிகம், ஆமா இப்ப இந்த ருத்ராட்ச மாலை 200 ரூபாய், வெள்ளியில கட்டினா அதுக்கு 100 ரூபாய் 300 ரூபாய், உயர்ந்த உத்ராட்சமா இருந்தா ஒரு ருத்ராட்சம் 750 ரூபாய், 11 ருத்ராட்சம் ஒரு ருத்ராட்சம் 750 ரூபாய், 1000 ரூபாய் வரைக்கும் போகும். இந்த விபூதின்னு சொன்னா இப்ப கடையில போய் நாம கேட்டோம்னா 5 ரூபாய் இல்ல 10 ரூபாய்க்கு ஒன்று கிடைச்சு போகுது. இந்த விபூதிக்குத்தான் 10 பாட்டு பாடி வச்சிருக்கிறார் சாமி, ருத்ராட்சம் கிடையாது. அதே போல எந்த மத சின்னத்திற்கும் பாட்டு கிடையாதான், நான் பல பேரை கேட்டுட்டேன், நான் குறிப்பிட்டு ஒரு மதத்தை நான் சொல்ல தயாராக இல்லை, எந்த மத சின்னத்திற்கும் இப்படி பாட்டு கிடையாது, சைவத்துல ருத்ராட்சத்துக்கும் கிடையாது, அக்கு மாலை என்று வருவதோடு சரி அதற்குன்னு தனியா ஒரு பதிகம் கிடையாது. ஆனா அந்த திருநீருக்கு
11 பாடல் பாடியிருக்கிறார் சுவாமி. அந்த விபூதி எடுத்து பாண்டியனுடைய உடம்பிலே அந்த பதிகத்தை சொல்லி பூசினார் என்று

அதுல நாம சந்தோஷப்பட வேண்டியது ஒன்று, திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார் இதெல்லாம் பாடியது அத்தனை இசையோடு பாடப்பட்டது. ரொம்ப பெருமை கொள்ள வேண்டியது நாம இல்லையா. திவ்ய பிரபந்தம் இசையோடு பாடப்படவில்லை, நடுமத்தில் தான் இசை அமைத்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது என்ன உண்மையோ அது தெரியாது, அதை விட்டுறேன் நான். ஆனா தேவாரம் இசையோடு பாடப்பட்டது நிச்சயமாக. அது மாத்திரம் இல்ல, இசையில் பாடினால் அது காம உணர்ச்சியை உண்டாக்கும் சொன்ன சமணன். இசை காம உணர்ச்சியை உண்டாக்கும் சொன்னான், அதனால இசை பாட மாட்டான், தேன் குடிக்க மாட்டான், இரவில் சாப்பிட மாட்டான், நின்றுகிட்டே சாப்பிடுவான், உட்கார்ந்து சாப்பிட மாட்டான், ஆடை உடுக்க மாட்டான். இதெல்லாம் அவருடைய மத சம்பிரதாயம். இப்ப நாம ஆடை உடுக்காம போவோமா? கடவுள்கிட்ட கொண்டு அது சேர்த்து விடும் என்று நிரூபித்தவர்கள் தான் திருஞான சம்பந்தர். அவர் பாடியாருக்கா காம இச்சை வந்ததுன்னு வரலாறு இருக்கா? இல்ல, அது இறைவனை சேர்க்கிற பாலம் அது என்றுதான் நிரூபித்தார்கள். ஆக இறை இசையோடு பாடினார், இந்த திருநீரை அவனுக்கு பூசினார். அதுல ஒண்ணு சொல்லப்படுகிறது, அது எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று எனக்கு தெரியாது. இந்த பக்கம் இருந்த ஜுரம் பூரா இந்த பக்கம் வந்திருக்குன்னு சொல்றாரு. அவன் சொன்ன பாருங்க, இந்த பக்கம் தீர்த்து நான் தீர்த்து போடுறேன், இந்த பக்கம் நீ தீர்த்து போடுறேன்னு சொல்ல, இப்போ இந்த பக்கம் அவன் தீர்க்க முடியல, இந்த பக்கம் அவர் பூசினார், இந்த பக்கம் இருந்த ஜுரம் தான் இந்த பக்கம் போயிட்டான். அது எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆக அந்த மாதிரிதான் நடந்தது. ஆக ஒரு பக்கம் நோயில்லாத உடல், ஒரு பக்கம் நோயுற்ற உடல். இப்ப பாண்டியன் கடந்து துடிக்கிறான், சுவாமி இந்த பக்கமும் கொஞ்சம் விபூதியை தடவி சரி பண்ணிடுங்கன்னு கேட்கிறான். அப்புறம் தான் மறுபடியும் என்ன பண்ண, பாக்கியர்கள் பாடலாம் பாடி இந்த பக்கம் விபூதியை தடவினார், பூசினார் என்று வரலாறு இருக்கிறது.

நூறு என்று சொன்னா விபூதி, அதுதான் பசுமாட்டிலிருந்து செய்யப்பட்டது. நூறு அப்படி சொல்லணும், நீரு நீ நீர் சொன்ன பசுமாட்டுல செய்த விபூதி, நீர் அப்படி சொன்னா சுண்ணாம்பு கட்டின்னு அர்த்தம். இப்ப வர்றதெல்லாம் சுண்ணாம்பு கட்டிதான். ஆக இதுதான் நீர் நீர் என்பது. ஏன் இப்படி சொல்றேன் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா முடிந்ததுன்னா செய்து பூசிக்கலாமே இல்லையா. இப்ப நாம வெண்ணெய் வாங்கறதுக்குன்னு ஒரு கடைக்கு போறோம், எண்ணெய் வாங்கறதுக்குன்னு ஒரு கடை போறோம், அதை நம்ம வாங்க போறோம் இல்லையா. அது நிச்சயமா தெரியுது இல்ல, அந்த இடத்துல வெண்ணெய் வாங்கினா தான் நல்லா இருக்கு, இந்த இடத்துல எண்ணெய் வாங்கினா தான் நல்லா இருக்குன்னு தெரியுது இல்ல. அது போல நம்ம விபூதி நம்ம செய்து பூசிக்கத்தான்.

எந்த வேளையிலும் பூசிக்கொள்ளலாம் என்று நமது சமயம் சொல்லுகிறது. படுக்க போகும்போது விபூதி பூசிட்டு இந்த பைய தலைமாட்டில் வச்சுட்டு படுக்கணும். சில மந்திரவாதிகள் திருநீர் கொடுக்கும்போது சொல்றான்ல, அதை தலைமாட்டில் வச்சுட்டு படுத்து தூங்குன்னு சொல்லுவான், பாத்துருக்கீங்களா? ஆமா, நமக்கு மந்திரவாதி சொன்னது பிரியாண சமுதிரி சொல்லுவார், தலைமாட்டில் வச்சு தூங்கு, எந்திரிச்ச உடனே அதை விபூதியை பூசிட்டு எந்திரிச்சு போ அப்படின்னு. சில பேர் நினைக்கிறான் நாம எந்திரிச்சு காலை கடன்கள்லாம் முடிச்சுக்கணும், அப்புறமா இவன் விபூதி பூசிக்குவான், அது வரைக்கும் இவன் இருக்க போறான்னு என்ன நிச்சயம்? சில பேர் பாத்ரூம் போகும்போதே ஆள் அவுட் ஆயிடுறான்னு பேர் ஜெயராஜன், எனக்கு 14 வருஷமா வாய்ச்சிக்கிட்டு இருந்தான், போன மாசங்க வாய்ச்சிட்டு தான் போனான், அது வரைக்கும் இவன் இருக்க போறான்னு என்ன நிச்சயம்? அதனாலதான் எந்திரிச்ச போது பூசிட்டே எந்திரு அப்படின்ட்டார் இல்லையா? அது மாத்திரம் இல்ல, திருக்கோயில்கள்ல விபூதி கொடுக்கறாங்க. நம்ம சமுதாயத்தர்கள் ரொம்ப பெரிய தவறு பண்றாங்க அத. அந்த விபூதியை போய் அடிச்சு பிடிச்சுக்கிட்டு வாங்கி அதை இந்த கையில போட்டு இந்த சின்னோண்டு எடுத்து அப்படி நெத்தியில விட்டுட்டு அவளும் ஊதிப்படுறான். அப்படி இல்லைனாக்கா அந்த தூண்ல போட்டுறான். அவள் சில பேர் இன்னும் ரொம்ப கட்டிக்கிறான், நைஸா அப்படி கீழே போட்டுறான், ஐயா சுண்டல் கொடுத்தா போடுவானா, சக்கரை பொங்கல் கொடுத்தா போடுவானா, புளியஞ்சாதம் போட்டு போடுவானா, நல்லா வாங்கி தின்னுபிட்டு இன்னும் கொஞ்சம் கையில வாங்கிட்டு போயிடுவான், எனக்கு வீட்டுக்குள்ள எடுத்துமானா பசங்க சாப்பிடும் அப்படின்னு. அப்ப பாட்டை மாத்தி விடலாம, மந்திரமாவது சுண்டல் மாணவர் மேலது சுண்டல்னு பாடி விடலாம. இன்னும் திருநீரை கீழே போடுறானே, திருநீத்தி எல்ல என்ன எழுதி வைக்கிறார்கள், ஒரு துகள் கீழே நீ விழுந்தினா எத்தனையோ காலத்துக்கு நீ நரகத்துல கிடக்கணும்னு எழுதி வைக்கிறாங்க. இவன் என்னது இந்த விபூதியை வாங்கி இப்படி கீழே போடுறான்? போடுவது பெரும்பிழை, அது வாங்காம இருந்தா கூட ரொம்ப நல்லது என்று நான் எழுகிறேன். இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. ஆக இந்த பதியம்பூரா பாடி திருநீரை நாம அணிந்தால் நமக்கு நல்லது. உபதேச கிரமத்தில் ஒரு மந்திரம் சொல்லுகிறார்கள், அது அப்புறமா பாத்துக்குவோம். இப்ப நாம உபதேசம் நாம திருஞான சம்பந்தரோட கேட்டுக்கொண்டதாகவே அந்த மந்திரமாவது நீர் வானவர் மேது நீர் சொல்லி அணிகிறதுனால நமக்கு நன்மை எல்லாம் உண்டு. நான் உபதேச கிரமத்தில் வந்த படியும் அணுகிறேன், மந்திரமாவது சொல்லியும் அணுகிறேன், இதற்கு ரெண்டு பங்கு புண்ணியம் எனக்கு கிடைக்கட்டும் என்ற நோக்கத்தோடு தான் என்பது. இப்ப கடைசி பாட்டு நான் பாடி விடுகிறேன்.

அதத்தான் திரு சேக்கிரார் நல்லா படித்து பார்த்திருக்கிறார் நான் நினைக்கிறேன். தென்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர சாட்சிய பாடல்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறார். உயிரில் எழுதுறான் பாருங்க. எனக்கு பிற்பாரு இந்த சொத்து இது எங்க இருக்கிறது இங்க இருக்கிறது இங்க இருக்கிறதுலாம் இன்னாருக்கு சொந்தம் அப்படின்னு உயிர் மாறி எழுதி வைக்கிறார். ஆச்சரியமா இருக்கு. தேற்றி தென்னன் வல்லவர்கள் அவர்கள் நல்லவர்களாகவும் இருப்பார்கள். ஆக நம்ம இந்த பதியத்தை நாம படிச்சு நாம நல்லவர்களாகவும் வாழ முடியும் என்று நான் எண்ணுகிறேன். இந்த திருப்பதியத்தை பாடி இப்போ உடம்பு பூரா எத்தனை வருஷமா அவன் விபூதி பூசாம இருந்தானோ அத்தனை விபூதி இப்ப பூசி விட்டார். முழுநூறு பூசிய முனிவராக இப்ப காட்சி அளிக்கிறான் கூன் பாண்டியன். அதுக்குள்ள அவன் எல்லாம் சத்தம் போடுறான் எதிர்கட்சிக்காரன்லாம். ஏய் என்னுடைய ஜுரத்தை தீக்க முடியல, உனக்கு என்னடா வாதம் வென்றிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டான் பாண்டியன். இந்த ஒரு வாதத்துல எங்களை வென்றா போருமா, இன்னும் நெருப்பு அனல்வாதம் பண்ணணும் அப்படின்னுட்டான். உமா விடுவானா தோத்தவன் மறுபடியும் ஒரு கேச போட்டுக்கிட்டே இருப்பான். இதுக்கு ஓட்டு சரியா என்னலே அம்மா, இது சகஜமா நாம பாக்குறோம்ல அதைத்தான் இது, வேற ஒண்ணும் கிடையாது இல்லையா. ஆமா ஆக என்ன பண்ணினா

ఆరాధన చేయను స్వామీజీ అంటారు. సరే అంటారు. ఏ స్వామీజీ కేట్టు ఉంటారు, నీ చెయ్యని చెల్లిబిటారు ఎవరు ఇదియా ఆమా అంత ధైర్యం అనర్వాదం చేయలాం. సరి పాంటీని ఉత్తరవిట్టాం ఆగట్టం. 10 టన్ను విరవ కొట్టి అనల్ ఉండాక అది అనల్వాదం చేయటం. పాండ్యని ఎదుక అనల్వాదం నడకరదు. அவர்கள் ஒரு மந்திரத்தை அப்படி மந்திரத்தை எடுத்து எழுதி போட்டா அந்த மந்திரம் எரியாமல் இருக்கணும் அப்படின்னுட்டான். ஆஹா, இந்த தேவார புத்தகம் இருக்கு, இப்ப நான் போட்டேன்னா என்ன ஆகும்? நெருப்புல போயிடும். ஆனா திருஞான சம்பந்தர் போட்டார், எரியாமல் இருந்தது என்று வரலாறு இருக்கிறது. அதனாலதான் அந்த பதிகத்துக்கு பேர் பச்சை திருப்பதிகம்னு பேர். இன்னைக்கும் பச்சை திருப்பதிகம் பேர் இருக்கு. திருநள்ளாற்று பதிகம் போகமார்த்த பொன்முறையாள். அந்த வரலாறு சொல்லும் போது சரி அனல்வாதம் செய்வதற்கு அவர்கள் எழுதி போட்டான். இவர் என்ன பண்ணினார், அந்த நெருப்பு கிட்ட போய் சொல்லி இந்த ஏற்கனவே சம்பந்த சரணாலயர்னு ஒருத்தர் சம்பந்தர் கூடவே இருந்தார். சம்பந்தர் பாடும் போது ஷார்ட்ஹேண்ட் மாதிரி அப்படியே எழுதி எழுதிக்கிறார் அவர். அது எழுத முடியுமா? அப்படின்னு எழுத முடியும். அந்த மாதிரி சம்பந்த சரணாலயர் சாமி திருஞான சம்பந்தர் பாண்டது அத்தனையும் எழுதி வச்சுட்டு இருந்தார் கையில. இங்கே கொண்டு வாரோம் அப்படின்னு அதை வாங்கி இந்த கயறு சாத்தி பார்க்கறது நமது பண்டைய வழக்கம் ஒன்று உண்டு. நான் முன்னே உங்களுக்கு திருவெண்காட்டு பதிகம் சொல்லும் போது அதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன். இந்த புஸ்தகத்தை இப்படி வச்சு இதை பூசை பண்ணி ஆண்டவனை நினைத்து கண்ணை மூடிக்கிட்டு இந்த நூலை இப்படி போடணும். இப்படி போட்டா எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் நமக்கு ஆண்டவன் சொல்லுவதாக கருதுவார்கள். இது எந்த பக்கம் பாட்டு நிறைய இருக்குமே, எந்த பாட்டை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டா, நமக்கு இடது பக்கம் இருக்கிறதுல கீழே இருக்கிற பாடல் தான் நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நியதி. இத சொன்னா இந்த உலகம் ஏத்துக்குமா? முன்னெல்லாம் கடியாரம் கிடையாது, மணி பார்க்கணும்னு என்ன சொல்லுவாங்க, காட்டு துரும்பெடுத்து கண்டம் 16 ஆக்கி நீட்டி கிடந்தது போக நின்றது நாழிகையாகும் அப்படின்னு எழுதி வச்சான். என்ன அர்த்தம்? ஒரு துரும்பை எடுத்து 12 இன்ச் அதை வச்சு அப்படி வச்சு இப்படி நெருத்தி இப்படி கீழே அப்படி நீட்டுவான். இந்த நிழல் இந்த உச்சியில பண்ணும், இந்த நிழல் இந்த உச்சியில பண்ணும். அப்ப இந்த நின்றது நாழிகை, 4 இன்ச் இருந்துன்னு சொன்னா 4 நாழிகை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நாம என்ன சொல்றோம், பொழுது விடிஞ்சு மணி 10 மணியாகும் சொல்றோம். தப்பு இல்லவாது, பொழுது விடிஞ்சு 10 மணி ஆச்சு, பொழுது முடிஞ்சு 4 மணி தான் ஆச்சு. அவை ஆங்கிலேயன் கணக்கு படி அவன் வச்சுக்கிட்டான் இல்லையா. நமக்கு என்ன கணக்கு? உதயாதி நாழிகைன்னு தான் நாம எழுதுவோம். உதயாதி நாழிகை 5, 4, 8 எழுதுவோம் இல்லையா. ஆமா, காட்டு துரும்பெடுத்து கண்டம் 16 ஆக்கி நீட்டி கிடந்தது போக நின்றது நாழிகையாகும் என்பது நமது பழைய பாடல். அது அப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப நாம என்ன பண்றோம், கடிகாரம் இருக்கவே இருக்கு இல்லையா, பார்த்துட்டு. ஆக இவர் என்ன பண்ணினார், எடுத்து பார்த்தார், திருநள்ளாற்று பதிகம் போகமார்த்த பொன்முலையால் என்ற திருப்பதிகம் வந்தது. எப்பவோ பாடிய பதிகம் அது, இப்ப பாடல. எப்பவோ பாடிய பதிகம் அவர் எழுதி வந்திருக்கிறார் இந்த சம்பந்த சரணாலயம். போகமார்த்த பொன்முலையால் சம்பந்தப்பட்ட ஒரு தெய்வத்தன்மை. அந்த ஊர் அம்பிகர் பேரு புகமார்த்த பொன்முலையாள். எடுத்த உடனே அப்படித்தான் பாடியிருக்காரு.

0: இது சுத்த சாவேரியில பாடப்பட வேண்டும் என்று நியதி. நான் படிக்கும் போது எனக்கு சங்கீதம் தெரியாது, எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தத அப்படியே பாடிட்டு இருந்தேன். பின்னால சங்கீதம் படிச்சுட்டு நான் அதை திருப்பி பார்த்தேன், எள்ளளவும் அதுல குற்றமே கிடையாது. ஆமா, தாளமோ ராகத்திலேயோ ஒரு எள்ளளவும் குற்றம் கிடையாது. அப்படியே இந்த ஓதுவா மூர்த்திகள் காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு சுர நோட்டேஷன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. செவி வழி செவி வழி செவி வழியாக அப்படியே போயிருக்கிறது. வேதங்கள் கூட அப்படித்தான் இருந்துதான் ஒரு காலத்துல, இப்பதான் அது பிரிண்ட்டுக்கு வந்து விட்டது என்று சொல்லுவார்கள். அப்படி ஓதுவார்கள். அன்னையிலிருந்து இன்னைய வரலையும் அதே மாதிரிதான் பாடிக்கிட்டே இருக்கிறான், கரெக்டா வச்சிருக்கிறான். அப்படியே இந்த ஓதுவார்களுக்கு எத்தனை நமஸ்காரம் பண்ணாலும் தகும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: வரிமட்டங்கள் வாய்ப்பால் கொடுத்து வருகிறோம்.

0: தலையில் சரியில் சுவாமி அது வந்து அழுத்தி பேட்டியில தெரிஞ்சுக்கிறீங்க. ரெண்டும் புரண்டா இருக்கும்
1: ஒவ்வொருத்தான் பாடலாம் அதுக்கு சொல்லல அந்த சொல்ல எனக்கு இருக்கேன் பாடலாம் இப்போ நான் சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: தலம் திருப்புகலூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: 66வது திருப்பாடல், சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவாக்கு, 91வது பதிகம், திருவொற்றியூர். இது அகத்துறையிலே அமைந்திருக்கிறது. இந்த அகத்துறையிலே அமைந்திருக்கின்ற இந்த திருப்பாடல் எப்படி அமைந்திருக்கிறது என சொன்னால், தலைவியினுடைய ஒரு கூற்றாக இருக்கிறது. எப்பொழுதுமே இந்த அகத்துறையிலே வருவது அது காமம் சான்று ஞானம் பண்ணுவது என்று குமரகுரு சாமி சொல்லி காட்டுறார். யாரு? திருக்கோவையார். திருவருள் பூண்டி வைக்க திருக்கோவையாரை ஒரு நாள் சிந்தனை செய்யணும். அதனுடைய மேற்பொருள் எப்படி அந்த நூல் அமைந்திருக்கிறது, இந்த அகத்துறை என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் நம்முடைய திருமுறைகளிலே அங்கங்கே வருகின்ற அகத்துறைக்கு பொருள் தெரிந்து நாம் சிவமயப்பட முடியும். இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய திருச்சிற்றம்பலத்தானே அந்த அகத்துறையை கோவையாக கோர்வையாக வரிசையாக பாடு என்று பணித்து திருக்கோவையார் அங்கே ஆன்மாக்களுக்கு கிடைக்கும்படி செய்திருக்கிறார். இங்கே இந்த அகத்துறையே தலைவியினுடைய கூற்று. இந்த தலைவியினுடைய கூற்று வருகின்ற பொழுது ஒன்று தெரியும், தலைவன் செல்லுவதை தலைவி பார்க்கிறார். இதெல்லாம் இலக்கணம் இருக்கிறது, இயல்பா பார்க்கணும், திட்டமிட்டு பார்க்க கூடாது. ஏன்னா திருக்கோவையர் வருகின்ற கூட இந்த செய்தியை சொல்றேன், இயல்பாக தான் பார்க்கணும், தற்செயலாக சந்திக்கணும் பொது இடத்துல. அப்படி சந்தித்த பின்பு ஒருவரை ஒருவர் பேசாமல் சென்று விடுவார்கள். அப்பொழுது தலைவனை கண்ட இந்த தலைவியானவள் தலைவனை நினைந்து உண்ணாது உறங்காது இருப்பாள். அப்படி உண்ணாது உறங்காது பக்குவமாக நினைக்கணும், உண்ணாது உறங்காமல் இருந்து அதன் காரணத்தினாலே உடல் மெலிந்து கையிலே இருக்கின்ற வடை கலந்துவிடும், அவள் மேனியிலே பசலை என்று ஒன்று வந்துவிடும், அவள் தன்னுடைய பயம் பெற்றுவிட்ட காரணத்தினாலே மேலாடை நழுவது கூட அவளுக்கு அறியாது, அவள் இடையிலே கட்டுகின்ற மேகலையானது உடல் மெலிவால் தானே கழன்று விடும். எனவே கலை, மேகலை, அந்த பசத்தல் முதலானவைகள் வரும். இப்போ இந்த ஒரு பக்குவ ஆன்மா, உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மா எப்படி சொல்கிறது என சொன்னால், அவன் பார்த்து விட்டு சென்று விட்டான், இப்பொழுது அவன் என்னை நினைக்கும்படியாகவே செய்து விட்டான். அதான் ரொம்ப அந்த பாடல முக்கியம். உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மாவை தன்னை நினைக்கும்படியாக சிவம் செய்து கொண்டே இருக்கும். எவ்வளவு அருமையான ஒரு செய்தி பாருங்க. என்னது எழிலும் நிறையும் கவர்வான். எனது எழில் என்ன இருக்கும்? என் மேனையிலே இருக்கின்ற இயற்கை அழகு நீங்கி அங்கே பசலை தூக்கும்படியாக செய்து வலை, கலை, மேகலை மூன்றும் கலந்து செல்லும்படியாக செய்கிறார். எனது எழிலும் நிறையும் கவர்வான். யாரு? புன்னை மலரும் புறவில் திகழும் அவன் தன்னை முன்னம் நினைக்க தருவான், உண்ணப்படுவான் ஒற்றியூரே. தன்னை முன்னம் நினைக்க தருவான், அவனை நினைக்கும்படியாக நம்மை செய்வான், உண்ணப்படுவான் ஒற்றியூரே. அவன் எப்பொழுதுமே நினைக்கப்படுகின்ற ஒரு பொருளாகவே இருப்பான் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். இதை நம்முடைய 11வது திருமுறையிலே இந்த செய்தியானது அழகாக அங்கே சொல்லப்படுகிறது. நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் திருநாரையூர் விநாயகர் இரட்டைமணி மாலையில முதல் திருப்பாடலே அந்த செய்தியை சொன்னார். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கடித்து தன்னை நினைய தருகின்றான். அதாவது ஒரு முறை நாம் அவனை நினைத்து விட்டால் அவன் தன்னையே நினைக்கும்படியாக இந்த ஆன்மாவுக்கு பெருமாறம் செய்து கொண்டிருக்கின்றான். அதுதான் உயிர் விளக்கம் பெற்ற அந்த ஆன்மாவினுடைய ஒரு தன்மையை சொல்லி காட்டுகிறார். என்னது எளிதும் நிறையும் கவர்வான், புன்னை மலரும் புறவில் திகழும், தன்னை முன்னம் நினைக்க தருவான், உண்ணப்படுவான் ஒற்றியூரி. அவன் எப்பொழுதுமே தன்னை நினைத்து கொண்டே இருக்கும்படியாக செய்கிறான் என்பதை அழகாக இதிலே சொல்ல, எனவே நீங்களும் ஒரு முறையாவது நினைந்து உய்மின் என்ற ஒரு செய்தியைத்தான் இங்கே அழகாக ஒரு விண்ணப்பம் வைத்ததைப் போல வைத்து காட்டுகிறார். அடுத்து 67வது திருப்பாடல், திருஞானசம்பந்த மூர்த்தி நாயனாருடைய திருவாக்கை இருக்கிற இரண்டாவது திருமுறையிலே 40வது பதிகமாகிய திரு பிரம்மபுரம், அதிலே வருகின்ற எம்பிரான் எனக்கு அமுதம் என்று வருகின்ற ஒரு அருமையான ஒரு செய்தி. இதை என்ன செய்தி செய்யணும்னு சொன்னால், உயிரடக்கம் பெற்ற ஆன்மாக்களுக்கு இறைவன் தன்னையே ஒரு இன்பப் பொருளாக கொடுத்து அனுபவிக்கும்படியாக செய்கின்றான். அவர்களுக்கு அமிர்தமாகவே அமுதாகவே எப்பொழுதுமே அவன் இணைத்து கொண்டு இருந்து கொண்டே இருப்பான் என்று சொல்லி காட்டுகிறார். எம்பெருமான் எனக்கு அமுதம்மாவான் தன்னடைந்தார் தம்பிரான் ஆவான் தடல் ஏந்து கையானும் கம்பமா கைவுரித்த காபாலி கரை கண்டன் வம்புலாம் பொழில் பிரமபிரத்து உறையும் வானவனே வானவன் என்றால் மேலானவன். எனவே தன்னை அடைந்தார் தம்பிரான் ஆவாரும், யாரு உயிர் வணக்கம் பெற்ற ஆன்மா யான் எனது என்ற பற்றை விட்டு தன்னை புகழாக அடைந்த அந்த ஆன்மாக்களுக்கு காத்த

ஆக இந்த உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மாக்கள் இறைவனிடம் சென்று இடைவிடாத ஒரு இன்பத்தை தூய்த்து கொண்டிருப்பார்கள். இது உண்மை விளக்கத்தில் நம்முடைய அந்த கடைசி பாடலிலே இந்த செய்தி திருவதிகை மனவாசனம் நடந்த அந்த செய்தியை சொல்லிக்காட்டார். சுத்த அனுபவத்தை தூய்த்தல் அணு மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை. எனவே உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மாக்களுக்கு அவன் தன்னையே இன்பப் பொருளாக கொடுப்பான் என்று இங்கே அழகாக சொல்லிக்காட்டப்பட்டது. அடுத்து 68வது ஒரு திருப்பாடல். இதில் இந்த 68வது திருப்பாடல் சொல்லக்கூடிய அப்பர் பெருமானுடைய வாக்கு 5ஆம் திருமுறை 93வது பதிகம் பொதுப்பதிகம் ஈசன் என்று தொடங்குகின்ற அருமையான திருப்பாடல். ஈசன் ஈசன் என்று அரற்றுவேன், ஈசன் தான் என் மனத்தில் பிரிவிலன், ஈசந்தன்னையும் என் மனத்து கொண்டு ஈசந்தன்னையும் யான் மறக்கிப்பனே. அருமையான ஒரு செய்தி. ஈசன் ஈசன் என்ற சொல்லுக்கு சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னக, அதனால்தான் நம்முடைய பெருமானை ஈஸ்வரன் என்று சொல்லி காட்டும். ஈஸ்வரன் என்றால் எல்லா ஐஸ்வர்யமும் உடையவன் என்று பொருள். ஞானாசிரியமார்கள் பெருமானை ஈசன் என்ற சொல்லால் ஒரு இடத்திலேயும் ஒரு சுட்டி காட்ட வேண்டும் என்று ஒரு மரபு வைத்திருப்பார்கள். திருவாசகத்தில் திருவண்ட பகுதியிலே யாவரும் பெறவுருவும் ஈசன் காண்கம்பார், ஈசன் அங்கே வைப்பார். எல்லோரும் பெற விரும்புகின்ற ஈசன் ஏன், அவன் சவர ஐஸ்வர்யமும் உடையவன். ஆகையினாலே அந்த ஈசனை உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மாக்கள் இமைப்பொழுதும் பிரியாது இருப்பார்கள். அதற்கு சாதனமாக அவனது நாமத்தையே நவிட்டுக் கொண்டிருப்பார்கள். அதான் ஈசன் ஈசன் என்றென்று அரட்டுவேன், ஈசன் தான் என் மனத்தில் பெறுகிறேன், ஈசன் தன்னையும் என் மனத்துக் கொண்டு ஈசன் தன்னையும் யான் மறக்கிப்பனே. இந்த மனம் அனுமனோ மலம் வயப்பட்டது, திடீரென்று என்ன செய்யும், வேம்புகின்ற புழு போல மாயால் தாங்கப்படும். ஆனவனம் வந்து அது பற்றும், ஆனால் பற்றவிடாதபடி ஈசன் நாமத்தை சொல்லுதல் வேண்டும். எப்படி காம உணர்வு அண்டாதபடி நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம் என்று சொன்னாலே அந்த பெருமான் அதை போல. ஒரு குட்டை இருக்கிறது, பாசி படர்ந்திருக்கிறது, ஒரு சிறுவன் கல்லை எறிகிறான், பாசி வளர்கிறது, சிறிது நேரத்தில் ஒன்று சேர்கிறது. அந்த பாசி மீளவும் மூடாதபடி கல்லை எரிந்து கொண்டே இருத்தல் வேண்டும். மனமாகிய குட்டையிலே மாயையாகிய பாசி படராவண்ணம் அவன் நாமமாகிய ஐந்தெழுத்தை ஆகிய அந்த கல்லை எரிந்து கொண்டே இருந்தால் மாயை தாக்காது, சிவனோடு எப்பொழுதுமே ஒன்றித்தே இருக்கலாம். எனவே உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மாவானது ஈசன் நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கும். அதைத்தான் இந்த திருப்பாடலிலே அழகாக இங்கே சொல்லிக் காட்டுகின்றார். ஆகையினாலே நாவால் நவிற்றி மனத்தில் இருத்துவதுதான் அந்த உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மாக்கள் ஒரு சாதனமாக கொண்டிருக்கிறது என்று இந்த திருப்பாடலிலே அழகாக இங்கே உணர்த்தி காட்டுகிறார். அடுத்து 69வது திருப்பாடல். இந்த 69வது திருப்பாடல் சொல்லக்கூடிய அப்பர் பெருமானுடைய திருவாக்கு 4வது திருமுறை 29வது பதிகம் திருச்செம்பொன் பள்ளி ஓடினில் உயிரை வாட்டி என்று அழகாக இங்கே ஒரு அருமையான ஒரு செய்தியிலே இங்கே சொல்லி காட்டுகிறார். ஊனினுள் உயிரை வாட்டி உணர்வினுக்கு எளியராகி வாணினுள் வானவர்க்கு அறிகலாத வஞ்சகர் வஞ்சர் நான் எண்ணில் தானே என்னும் ஞானத்தார் பத்தனின்ள் தேனும் இன்னமுதம் ஆனார் திருச்செம்பன் பள்ளியாரே. இறைவனுடைய இரண்டு தன்மை சொல்லிக்கொள்கிறார். ஒருவர் ஊனின் உள் உயிரை வாட்டி உணர்வினுக்கு எளியராகி, யார் ஒருவர் தன்னை சிவத்தை நினைந்து தன்னை வாட்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எளியராயிருப்பார்களா. விருச்சிக முனிவர் ஒருத்தர் இருந்தார், உண்ணாது உறங்காது, அப்படியே எந்த ஒரு உணவுப் பொருளையும் எடுக்காது, காற்றையே உணவாக உண்டு தவம் பண்ணுறார். அந்த விருச்சிக முனிவருக்கு சாமி வழிபட்டார். உனக்கு என்ன வேணும்னார், நீ சா உண்ணாமலே இருக்கின்றீரே சாமி, ஆகையினாலே நான் கொடுப்பதை எனக்காக உண்டருன்னார். நம்முடைய பெருமான் உண்ண மாட்டார், ஆனால் நீ உண்ணணும்னார் என சொல்லி தன் கையிலே இருக்கின்ற நாவல் பழத்தை எடுத்து கொடுத்தார். உடனே அந்த நாவல் பழத்தை பெருமான் உண்டார். நாவல் பழத்தை உண்ணாத பெருமான் இவள் இளைஞராக வந்து கொடுத்ததற்காக உண்டார். உடனே நம்முடைய பெருமான் அந்த நாவல் பழத்தை உண்டு அதில் இருக்கின்ற சதைப்பட்ட விண்டபின்பு கொட்டையை தூண்

விட்டான். கொட்டை துப்பின உடனே நம்முடைய இந்த விருச்சிகமுனை ஓடி சென்று சிவபெருமான் திருவாயிலிருந்து அங்கே துப்பப்பட்ட அந்த சேடனமாகிய கொட்டை எடுத்து தன் வாய்க்குள்ள போட்டுவிட்டார். போட்ட அந்த கணத்திலேயே அவர் உச்சி விடுத்து அதிலிருந்து நாவல் மரம் வெளிப்பட்டது. இந்த நாவல் மரத்தின் கீழே நம்முடைய பெருமான் லிங்க வடிவத்திலே குடிகொண்டார். இதுதான் திருநானைக்க ஜம்புகேஸ்வரர். இந்த நாவல் மரத்தில் தானே சிறந்து இருந்தது. இந்த நாவல் மரத்திற்கு இருக்கின்ற ஜம்புகேஸ்வரர்கள்தான் யானை வந்து அங்கே அபிஷேகம் செய்தது. ஆக ஒரு அடியாரருக்கு எளியராக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் வானினுள் வானவர்க்கு அரிகளாதா வஞ்சர், ஆனால் தேவர்களுக்கு மின்னோர்கள் ஏத்த பூசு மலர் பாலம். எப்பொழுது பார்த்தாலும் காமிகத்தினை அது வேண்டும் இது வேண்டும் என்று கூறி கேட்கின்ற அவர்களுக்கு இறைவன் தன்னை உடனே வெளிப்படுத்துவது இல்லை. நான் எண்ணின்றானே என்னும் ஞானத்தார் பக்தர் நெஞ்சுள், அதாவது நான் என்று சொல்லக்கூடிய சிவபோதம் இல்லாத அந்த ஞானிகளுக்கு பக்தர் நெஞ்சுள் தேனும் இன்னமுதமும் ஆனா செம்பன் பள்ளி யாரே. எனவே உயிர் விளக்கம் பெற்ற இந்த ஆன்மாக்கள் நான் என்று சொல்லக்கூடிய சிவபோதம் கெட்டிருப்பர். அப்படி சிவபோதம் கெட்டிருந்த உயிரிழக்கம் பெற்ற ஆன்மாக்களிடத்தே அவர் எப்படி இருப்பார்? தேனும் இன்னமுதமும் ஆனார். ஆக இந்த ஆன்மாவானது யான் எனது என்ற ஒரு சிவபோதம் கெட்டு அந்த சிவமாம் தன்மையிலே இருப்பதற்கு காரணம் அந்த உயிர் விளக்கம் பெற்றது என்று அந்த உயிர் விளக்கத்தினுடைய மேன்மையை சொல்லி காட்டுகிறார். அடுத்து 70வது திருப்பாடல். இந்த 70வது திருப்பாடல் என சொல்லக்கூடியது அப்பர் பெருமானுடைய திருவாக்கு 5வது திருமுறை 50வது பதிகம் திருவாய்மூர் தலத்திற்குள்ள பதிகம். அதிலே 6வது திருப்பாடல், யாவே செய்தும் யாமலும் நீயனில் அறையேயும் அளவில் பெருமையன் மா தேவாகிய வாய்மூர் மறினார் போதே என்று புகுந்ததும் பொய்களோ. இதுல உயிர் விளக்கம் பெற்ற இந்த ஆன்மாவானது யான் எனது என்ற அந்த பற்றற்ற நிலையிலே எந்த செயலை செய்தாலும் உலகோர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த செயலை செய்தாலும் உலகோர்களால் விளக்கப்பட்ட ஒரு செயலை செய்திருந்தாலும் அதை சிவமானவர் தன் செயலாக ஏற்று அவருக்கு பெருமிஷேத்து விடுவார். எனவே உயிர் விளக்கம் பெற்றிருக்கின்ற ஆன்மாக்கள் சிவபோதம் கெட்டு செய்கின்ற செயல்களை எல்லாம் அப்பெருமான் தன் செயலாக வைத்து அவர்களுக்கு பெருமை சேர்க்கிறார். இதைத்தான் யாதே செய்தும் யாமலோம் நீயனில் என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை எல்லாம் உன் செயலே என்று உணரப்பெற்ற பட்டணக்காரருடைய தனிப்பாடல் என நினைக்கின்ற உயிருளக்கம் பெற்ற ஆன்மாக்களுக்கு ஆதேயேயும் அளவில் பெருமையன் அந்த உயிரிழக்கம் பெற்ற ஆன்மாக்கள் தற்போதம் கெட்டு எந்த செயலை செய்தாலும் அவர்களுக்கு பெருமை சேர்ப்பவன் மாதேவ ஆகிய வாய்மோர் மறுவினார் ஓ தே என்று புகுந்ததும் பொய்களோ. எனவே இந்த உயிரிழக்கம் பெற்ற ஆன்மாக்கள் எச்செயலை செய்தாலும் அதை சிவச்செயலாக தான் ஏற்று அந்த வினையை ஏற்று உயிரிழத்து அந்த உயிரிழக்கம் பெற்றவர்களுக்கு பெருமை சேர்க்கின்றான். இதற்கு நல்ல ஆதாரம் சண்டீஸ்வர நாயனார் தான். தன்னுடைய தந்தையாக எச்சதத்தன் யார்? அந்தனர். யாரை அவர் காதலித்திருக்கிறார்? அந்தனர். குருவாக இருப்பவர் ஆகையினாலே அந்தனராக இருந்தும் குருவாக இருந்தும் தனக்கு தந்தையாக இருந்தும் கூட தந்தை என்று மாறாது கால்களை துணித்தார். ஆனால் இது சிவச்செயலே என்று கொண்டு அவருக்கு எப்பேற்பட்ட பெருமை கொடுத்தார். உண்ட கலமும் உடுப்பனமும் சூடுவனமும் சண்டீசனுமாம் பலம் தந்தோம். எவ்வளவு ஒரு பெருமை சேர்த்திருக்கிறார் பிரம்மன். என்னுடைய எழுதியை பக்கத்திலே ஆலயத்திலே நீ அமர், இந்த பதத்திலே நீ அமர் என்று கொடுத்திருக்கிறார். இதே போல கண்ணப்ப நாயனார் செய்தார். கண்ணப்ப நாயனார் செய்த செயல்கள் எல்லாம் இறைவன் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதை தெளிவாக பார்ப்பதற்கு ஒரு உரை இருக்கிறது. 11வது திருமுறையிலே நக்கீர தேவ நாயனார் அருள் செய்திருக்கிற திரு கண்ணப்ப தேவ திருமரம். கண்ணப்ப தேவ திருமரம்னு ரெண்டு ஞானாசிரியமாக செய்த ஒன்று இருக்கிறது. ஒன்று கல்லாள தேவநாயனார் செய்த ஒன்று இருக்கிறது. நக்கீர தேவநாயனார் செய்த திரு கண்ணப்ப தேவர் திருமரத்திலே கண்ணப்ப நாயனார் செய்த எந்தெந்த செயல் இறைவனுக்கு எப்படி இனித்தது எப்படியாக பாவித்துக் கொண்டு பெருமை சேர்த்தார் என்பது அங்கே விளக்கமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே
உயிர்விளக்கம் பெற்ற ஆன்மாக்கள் தற்போதம் கெட்டு எந்த செயலை செய்தாலும் அதை நம்முடைய பெருமானானவன் தன் செயலாக கொண்டு அந்த உயிர்களுக்கு பெருமை அளிக்கின்றான் என்று அங்கே அழகாக அங்கே சொல்லப்பட்டது. அடுத்து 71வது திருப்பாடல், திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருப்பாடல் 1வது திருமுறை 42வது பதிகம் திருப்பேணு பெருந்துறை நிலனோடு வானும் என்று தொடங்குகின்ற அருமையான இந்த பதம். நிலனோடு வானும் நீரோடு தீயும் வாயுமாகி ஓரைந்து புலனோடு வென்று பொய்மைகள் தீர்த்த புண்ணியம் பொடிபூசி நலனொடு தீங்கு தானல்லது என்று நன்கழி சிந்தையராகி மலநெடு மாசும் இல்லர் வாழும் வாழும் மல்கு பெருந்துரையானே. இதிலே அன்பர்கள் எந்த, அதாவது எந்த ஒரு தீயதும் எந்த ஒரு நன்றும் இது தன்னால் வருகிறது சிவத்தால் வருகிறது என்று உயிர் விளக்கம் பெற்றவர்கள் அங்கே உணர்வார்கள். யாவும் ஊரே யாவரும் கேடி தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இப்படி உயிர் விளக்கம் பெற்றவர்கள் தான் இந்த ஒரு கருத்திலே நிற்பார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? நிலனொடு வானும் நீரொடு தீயும் வாயுமாகி ஓரைந்து புலனொடு வென்று பொய்மைகள் தீர்ந்த புண்ணிய வெண்பொடி பூசி. இவர்களெல்லாம் புண்ணியர்கள், இவர்கள் எப்பேற்பட்ட நிலையிலே இருப்பார்கள்? அப்படியே திருநீர் பூசி ஐம்புலன்களை அவித்திருப்பார்கள். நலனொடு தீங்கும் தான் அறது என்று நன்கு எழு சிந்தையராகி. இதுவெல்லாம் வரக்கூடிய இன்பமும் துன்பமும் இறைவனால் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆகையினாலே இதுவும் சிவச்சீதை என்று கேட்டுக்கொள்வார். திரு கஞ்சனூரிலே அழகாக வாசுதேவர் என்ற வைஷ்ணவகுலத்தைச் சேர்ந்தவருக்கு அருமை புதல்வராக சுதர்சன் இருந்தார். இந்த புதல்வராக சுதர்சன் என சொல்லக்கூடியவர் திருநீர் அணிந்து கொண்டு அங்கிருக்கின்ற அக்னிபுரீஸ்வரர் ஆலயத்திலேயே சென்று யோக நெட்டியில் இருப்பார் அந்த குழந்தை. இதை தந்தை கண்டிக்கிறார். இந்த கதை புருஷன் போகும், நான் எனக்கு வேண்டிய செய்தியை மட்டும் சொல்கிறேன். உடனே தந்தை மகனை கண்டிக்க தந்தை கண்டித்தும் கூட மகன் திருந்தனர். உடனே தந்தையார் கேட்கிறார், சிவன்தான் முழுவதற் கடவுள் என்று உன்னால் காட்ட முடியுமோன்னார். காட்டுறேன், நான் என்ன செய்யணும்னார். நீ நான் படுத்த காட்சி இரும்பு முக்காலே வைக்கிறேன், அதில் நீ அமர்ந்து உன் கடவுள் பெயரை சொல்லி காப்பாற்று, என சொல்லி காப்பாற்றுகிறாரா பார்ப்போம்ட்டார். உடனே இவர் சொன்னார், நான் வந்து சிவங்கோயிலில் சன்னதியில் வைத்து படுத்த காட்சியில் இரும்பு முக்காலில் உட்கார மாட்டேன். நீர் வணங்குகின்ற திருக்கோயிலாக பெருமாள் கோயிலுக்க வர்றேன், பெருமாள் கோயிலுக்க வர்றேன். அங்கே படுக்க காட்சிய இரும்பு முக்காய் இந்த சன்னதியை வையும், நான் ஈச நாமத்தை சொல்லி அமர்கிறேன். இது ஈசன் செய்யலே என்று நான் கொண்ட காரணத்தினால ஈசன் என்னை ஒன்று செய்ய மாட்டான். அதே மாதிரி படுக்க காட்சியில இரும்பு முக்காலிலே அமர்ந்தார். அப்படியே சுற்றி இருந்தவர்கள் வியந்தார்கள். அப்பொழுதுதான் அவர் திருவாக்கிலே இருந்து சோக பஞ்சகம் என்று வெளிப்பட்டது. சிவபெருமான் ஒருவனே முழுவதற் கடவுள். இந்த ஸ்லோக பஞ்சகத்தில் 22 காரணங்களை காட்டி சிவனே முழுவதற் கடவுள் என்று அங்கே வலியுறுத்தப்படுகிறது. இதை நாமெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய மாதவ சிவஞான சுவாமிகள் மாபாடியத்தில் அந்த ஸ்லோக பஞ்சகத்தை தமிழிலே அப்படியே மொழிபெயர்த்து மாபாடியத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். ஆக நம்முடைய ஞானாசிரியன் மகர் அறிவுழக்கம் பெற்றவர்கள் நன்று தீது எதுவும் சிவன் செய்யலே என்று அவர்கள் அழகாக கொள்வார்கள். அடுத்து 72வது திருப்பாடல், அப்பசாமிகளுடைய வாக்கு 6வது திருமுறை 62வது திருப்பாடல். இந்த 62வது திருப்பாடலில் 3வது திருப்பாடல், ஒப்பாயு உலகத்தோடு ஒட்டி வாழ்வான் ஒன்றலா தவத்தோடு உடனே நின்று. நான் உலகத்தவர்களோடு ஒட்டி நின்று அவர்களோடு இணங்கி இருந்தேன், உலகரோடு இணங்கி அங்கே இருந்தேன். ஒப்பாய் அப்பசாமி சொல்றார், ஒப்பாய் உலகத்தவரோடு ஒட்டி வாழ்வான் ஒன்றலா தவத்தரோடு உடனே நின்று. மனம் ஒற்றுமைப்படாமல் தவம் செய்கின்ற அவர்களோடு நான் இருந்தேன். துப்பாரும் குடையரிசியில் ஊற்றி நான் நன்றாக அரிசினால் ஆகிய அந்த அன்னத்தை நன்றாக உண்டு நற்று உன் திறமறிந்து தெரிவேனை. நன்றாக உண்டு சுகம் கண்ட தெரிந்து கொண்டிருந்த என்னை காத்து நீ வந்து எப்பாலும் நுண்ணுணர்வே ஆக்கி என்னை. நீ இப்பொழுது என்ன செய்து விட்டா, எனக்கு அறிவு விளக்கத்தை கொடுத்து எங்கும் எதிலும் சிவம் என்றே என்னை நீ உணர்முடியாக செய்து விட்டாய்.
எப்பாலும் நுண்ணுணர்வே ஆக்கி என்னை ஆண்டவனே எழிலானை காவா வானோர் அப்பாவும் பொற்பதம் அடைய பெற்றால் அல்லகண்டம் கொண்டு அழியேன் என் செய்கேனே. இப்பொழுது எங்கும் எதிலும் சிவன் என்று காணும்படியாக செய்துவிட்டார். அறிவு விளக்கம் பெற்றவர்கள் எங்கும் எதிலும் சிவனை காண்பார்கள். இதே அரகத்த சிவாச்சாரியார் தன்னுடைய மனைவியோடு காவிரி ஆற்றை கடப்பதற்கு அங்கே வருகிறார்கள். வந்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று அரகத்த சிவாச்சாரியார் ஆற்றுக்குள் அந்த கரையைக்கு உள்ளே நான் வரமாட்டேன்கிறார். இல்லை போகவும் மனைவி இருக்கிறார், இல்லை நான் வரமாட்டேன் என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் அக்னீஸ்வரராகிய பெருமான் ஒரு மார்ந்த சட்டை நாங்கள் வந்து உங்களுக்குள் என்ன சர்ச்சை என்ன நடக்கிறதுன்னு கேட்டார். இல்லை இந்த ஆற்றை கடந்து செல்வோம் என்று அழைக்கினேன், என்னுடைய கணவனார் வர மறுக்கிறார். உடனே அந்த கணவனார் அறுபத்தை சிவாச்சாரியார் என்று கேட்கார், ஏன் மறுக்கிறாய்? அப்போதான் சொல்கிறார், இந்த ஆற்றை நான் மிதிக்க மாட்டேன், கல்லெல்லாம் சிவலிங்கம், மணலெல்லாம் சிவகணங்களாக எனக்கு தெரிகிறது. உடனே அங்கிருந்து அக்னீஸ்வரர் மறைந்தார். ஆக உயிர் விளக்கம் பெற்ற ஞானிகளுக்கு எங்கும் எதிலும் சிவத்தையே அங்கே காண்பார்கள். அடுத்து 73வது திருப்பாடல், இறைவனானவன் எப்படி ஒரு பேருவாரம் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை இந்த அறிவுழக்கம் பெற்றவர்களால் அழகாக சொல்லி காட்டுகிறார். எப்பொழுதுமே அந்த ஞானாசிரியன்மார்கள் ஒரு கருத்தை உள்வைத்து சொல்லுகிறார்கள். நம்முடைய உடம்பிலே எத்தனையோ உறுப்புகள் அந்த கரிவு கரணங்கள் இருந்தாலும் அதை புணர வைத்து இந்த ஆன்மாவோடு சேர்ப்பது சிவமே. அதான் ரொம்ப முக்கியம். காது இருக்கும், எல்லாரும் எல்லா விஷயத்தையும் கேட்பார்கள் என்று சொல்ல இயலாது. கண் இருக்கும், எல்லோரும் எல்லா விஷயத்தையும் பார்ப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அறிவிழக்கம் பெற்றவர்களுக்கு அந்தந்த கருவிகளிலே இருந்து அதை பொருத்தி விடுவான். இதைத்தான் கார் குன்ற மலையாய் பொடிவானை கலை கல்லாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கும் பரிந்தானை பகலும் கங்குலுமாகி நின்றானை ஓர்க்கின்ற செவியை சுவைதன்னை ஓர்க்கின்ற செவியை. ஞான செய்தி சொல்லுகின்ற பொழுது அதை உயிரிலே சென்று தைக்கும்படியாக சிவம் உள்ளிருந்து கூட்டி வைத்தால் தான் நடக்கும். திருவாவூரணி ஆதீனத்திலே துரிதிய பட்டத்திலே இருந்து அமரவான தேசியர் பாடம் நடத்துகிறார். உள்ளே எத்தனையோ மாணாக்கர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்திலே அந்த திருமணத்திற்கு பூ பறித்தல் தொண்டு செய்கின்ற ஒரு பூப்பிள்ளை என சொல்லக்கூடியவர் இந்த துரிதிய பட்டத்தில் இருக்கிற அமரவான தேசியர் செய்திருக்கின்ற அந்த ஞான உபதேசம் தூணின் மறைவிலே நின்று கேட்டாராம். ஏன் தான் சென்று அந்த அடியார் கூட்டத்திலே சென்று அமர்வதற்கு தகுதியிலேருந்து ஓரத்தில் இருந்து மறைஞ்சி கேட்டார். இதை பார்த்து கொண்டார் நம்முடைய அமரவான தேசிகர், ஏன் மறைந்தனன்னு கேட்குறேன், நான் வந்து அமர்வதற்கு தகுதி அற்றவன் ஆனான்னு கேட்குறேன். அப்போ தெரிஞ்சது இவன் கருமிகரணங்களை சிவன் பொருத்தி இந்த ஆன்மாவிலே தட்டுப்படி செய்து விட்டான். உடனே உனக்கு நான் நல்ல ஒரு நூல் சொல்கிறேன். உடனே அவர் கேட்டார், நான் பக்குவத்திலே குறைந்தவன், எனக்கு ஏற்றபடி ஒரு எளிமையான நூலை சொல்லுங்கள், என்னை பக்குவப்படுத்துங்கள். நான் உடனே அம்பரவான தேசிகர் அவருக்கென்றே ஒரு நூலை செய்தார். சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை செய்தி பூப்பிள்ளை அட்டவணை அல்லது உயிர் உயிர் உயிர் அட்டவணை என்று அதற்கு பெயர். சிலர் படிக்க வேண்டிய ஒரு பாடம் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை செய்தி அங்குதான். இதை நடத்தி இதை படித்த பின்புதான் சைவ சித்தாந்தத்துக்கே போகணும். ஆக அந்த பூத்தொண்டு செய்து கொண்டிருக்கிற அவருக்கும் ஈர்ப்பு கொடுத்ததற்கு காரணம் அங்கே நம்முடைய பெருமான் உள்ளிருந்து அதை கூட்டி வைக்கிறார். எனவே உயிர் விளக்கம் பெற்றிருக்கின்ற ஆன்மாக்களுக்கு அந்த கருவி கரணங்களை கூட்டி அவரை பயன்படும்படியாக செய்கிறார். அடுத்து இந்த 7வது உயிர் விளக்கத்தில் வரக்கூடிய ஈற்று பாடல், இதிலே உயிருக்கு உயிராக இருந்து சிவமானவர் அங்கே இயக்குவது சிவமே என்று காட்டுகிறார். ஆக்கோ ஆக்கும் அழிவும் அவையும் நீ என்பன் தான். 74வது திருப்பாட சுந்தர தேவாரம் 4வது பதிகமாகிய திருவஞ்சக்களத்திலே 7வது பாட்டு, ஆக்கும் அழிவும் அவையும் நீ என்பன் நான் சொல்லுவார் சொற்பொருள் அவை நீ என்பன்.

0: எத்தனையும் களத்தில் புலபெய்து கொண்டேரனுந்தி ஆர்க்கும் கடலங்கரை மே மகோதை அணியார் பொழி அஞ்சை களத்து அப்பனே. கண்ணும் செவியுதமே இருந்து இந்த உயிரடக்கம் பெற்றவர்களுக்கு ஒரு ஈர்ப்பினை கொடுத்து ஆட்படுத்துவார். குடிமீதேவரை கண்டார், நானனும் கண்டார், கண்டபுரம் தேவனார் கண்டார். ஆனால் கண்ணப்ப தேவனார் அந்த கண்ணாகிய பொறியிலே இருந்து அவன் மிகுந்து ஈர்ப்பு ஏற்படும்படியாக செய்து உடனே ஓடி வந்து கட்டி தழும்படியாக செய்து அச்சோ எனக்கு இங்கே அகப்பட்டார். இதே போல நாக்கிலும் இருந்து அவன் உயிர் செய்கிறான். நாக்கும் செவியும் கண்ணும். நாக்கு எப்படி காரைக்கால் அம்மையார் புனிதவதியார் தான் கொடுத்து அனுப்பிய கணவனார் கொடுத்து அனுப்பிய கனியை வைக்கிறார். ரெண்டு கனியை வைக்கிறார். ஒரு கனியை ஏற்கனவே சிவனடியாருக்கு காரைக்கால் அம்மையார் அங்கே அமுது படைத்து விட்டார். எங்கி அந்த ஒரு கனியினை கணவனாருக்கு வைக்கிறார். அப்ப கணவனார் என்ன நினைக்கிறார், அருமையான சிவருப்பதற்கு இன்னொரு கனியும் உண்டு அதை கொண்டு வான்னார். இந்த இன்னொரு கனியும் உண்டு கொண்டு வான் சென்றது எதற்காக, சிவபெருமான் அந்த நாவிலே இருந்து சிவையை மிகுத்து அவன் ஆர்வத்தை தூண்டி காரைக்கால் அம்மையினுடைய பெருமை உலகறிய செய்தல் வேண்டும் என்பதற்காக அங்கே பரமதத்தன் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறான். அந்த பரமதத்தனுடைய நாக்கிலே ஆறாத ஒரு சுவையை கொடுக்கிறான். சுவையிலே ஆற்றாமல் அவனை அறியாமல் இன்னும் ஒரு கனி உண்டு கொண்டு வான். ஆக இந்த உயிர் விளக்கம் பெற்றிருக்கின்ற ஆன்மாக்களுக்கு காரைக்கால் அம்மையினுடைய பெருமையை உலகோர் அறிய செய்யும்படி செய்த ஒரு கணவராகிய பரமதத்தன் தான். இவள் நான் வணங்கும் கடவுள் நீங்களும் வணங்குங்கள், இந்த தெய்வத்தை நீங்களும் வணங்குன்னு சொன்னார். பரமதத்தன் தான் இங்கே கருவியாக பயன்படுத்தப்படுகிறான். ஆக அந்த பரமதத்தன் நாவிலும் இருந்து அந்த ஆறாத சுவையை ஏற்படுத்தியது நம்முடைய பெருமான் தானே. அதைத்தான் கருவி கரணங்கள். இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உயிர்களுக்கெல்லாம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்பதையெல்லாம் அதை நல்வழிப்படுத்தி புணர வைப்பது சிவபெருமான் ஒருவனே. அதைத்தான் இந்த பாடலை சொல்லிக் காட்டுகிறார் என சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே இந்த ஏழாவது இந்த பகுதியாகிய உயிர் விளக்கத்தை நிறைவு செய்து எட்டாவது அதிகாரத்திலே இருந்து நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். இந்த எட்டாவது அதிகாரம் என சொல்லக்கூடியது இன்புறு நிலை. இன்புறு நிலையையும் அதற்கடுத்த ஒன்பதாவது அதிகாரத்தையும் நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு போற்றி திரு அகவல், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: பெருவா

மாணிக்கவாசகர் மலரடி வாழ்க. அருள்வாயிய அம்பலவாணருடைய திருவருளினாலே திருவாசகம் 36வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். கடவுள் என்பவர் உயிர்களிடத்திலே எல்லையில்லாத கருணையினாலே உயிர்களுக்கு வேண்டியதை செய்து உயிர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் விளங்குகிறார். அது நமக்கு மாத்திரமல்ல, தேவர்கள் முனிவர்கள் முதலான அனைவருக்கும் சௌரமான் தாயும் தந்தையுமாய் விளங்கும். அப்படி விளங்குகின்ற அந்த உண்மையை சாதாரண அறிவினாலே அறிய முடியாது. அதற்கு நல்ல ஞான நூல்கள், பெரியோர்கள் அருளுரையினாலே, இயற்கையாக இருக்கின்ற உணர்வினாலே அதை உணர முடியும். கடவுள் நமக்கு செய்கிறார், நமக்கு மேலே ஒருவர் இருக்கிறார், நமக்கு அவர் இப்படி எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்பது சாதாரண அறிவினாலே அறிய முடியாது. நாம் பாடுபடுகிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம், வந்து மற்ற காரியங்களை நம்முடைய இஷ்டப்படி செய்து கொண்டு தானே இருக்கிறோம். நம்முடைய ஆற்றலினாலதானே எல்லாம் நடக்கிறது என்று தானே எல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறோம். அந்த ஆற்றல் என்பது நம்முடைய ஆற்றல் என்பது அவன் கொடுத்தது. நம்முடைய ஆற்றலினாலேயே செய்கிறோம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட அந்த ஆற்றல் அவன் தான் கொடுத்தது. ஆற்றல் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நாளைக்கு தருகிறான்னா குறிப்பிட்ட காலம் தான் தருகிறான். ஒரு வயசு 60-70 ஆகி போச்சுன்னா ஆற்றல் குறைஞ்சு, கொஞ்ச காலம் இடைவெளி, கொஞ்ச காலம் சின்ன பிள்ளையா இருக்கிறது ஒரு 25 போச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் 55-60 வந்தா குறைந்து போகிறது, குறைந்து போகிறது. அப்படி இடைவெளியிலே ஒரு 30 வச்சுங்க. அப்படிப்பட்ட அந்த ஆற்றலை கடவுள் தான் தருகிறார். அந்த உண்மையை உணர்வதற்கு இயற்கையாகவே ஒரு அறிவு இருக்க போகணும். அதோடு ஞான நூல்கள், ஞானிகள் தொடர்பு இருந்தா அந்த உண்மை வளரும். அந்த முறையிலே தேவர்கள் என்று சொல்லுகிறோம், நமக்கு மேலே உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள், அவர்களுக்கு இருக்கிற செல்வமும் பலமும் ஆயுளும் அளவில்லாதது தேவர்கள். இப்ப நம்ம விட மந்திரிகள் எவ்வளவு பலம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இப்ப நம்ம சாதாரணமா இருக்கிறோம், மந்திரிகளுக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது அந்த பதவியினாலே. பதவி தீர்ந்து போச்சுன்னா பலம் குறைஞ்சு போகும், அப்புறம் நம்ம குறைதாவுங்களும். அதே போலத்தான் தேவர்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் பதவியில இருப்பார்கள், அப்புறம் பழையபடி அந்த பதவி தீர்ந்து போச்சு, அந்த லைசன்ஸ் தீர்ந்து போச்சுன்னா பழையபடி அவங்க புதுப்பிச்சாகணும். அதனாலதான் திருப்பல்லாண்டுல தேவர்களை வந்து சில்லாண்டில் சிதையும் சிலதேவர்னார். சில்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறுநெறி சேராமே என்பது திருப்பல்லாண்டு. அதனாலே அந்த தேவர்களுக்கும் சௌரமான் தாயாக இருந்து உதவுகிறார். வானகத்தமரர் தாயே போற்றி என்று வணங்குகிறார் மாணிக்கவாசகர். வானகத்தில் இருக்கின்ற அமரர்களுக்கு தாயாக இருக்கிறார். பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. பார் என்பது பூமி, அதன் பிறகு அடுத்த போல இருப்பது நீர், அப்புறம் தீ, அப்புறம் வழி காற்று, அப்புறம் விழி ஆகாயம். இப்படி பூதங்கள் 5. இந்த பூதங்கள் 5 தான் உயிர்களுக்கு எல்லா வகையிலும் ஆதாரமாக இருப்பது. நம்முடைய வாழ்வே பூதத்தில் தான் இருக்கும். பூதம்னா இந்த மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, வாயு. நாம் சஞ்சரிக்கிறது ஆகாயத்துல, நடக்கிறது எல்லாமே பூமியில, நடக்கிறது எல்லாமே பூமியில தான். அதற்கு மேல அக்னியும் சலமும் இடையில நமக்கு பண்ணுகிற உதவி கொஞ்சம் இல்ல, அது இல்லையா உசிரே இல்லை. அதுக்கு மேல காற்று, காற்று இல்லையானா வாழ முடியாது. அக்னி இல்லையானாலும் வாழ முடியாது, நீர் இல்லையானாலும் வாழ முடியாது. இப்படி ஒவ்வொரு பூதங்களும் நமக்கு அவசியமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையே பூதத்துலதான் இருக்கு. ஏதாவது ஒரு பூதம் வந்து நிலை கலங்குச்சுன்னா வாழ்க்கை கலங்கி போகும். ஏதோ ஒரு பூதம் வந்து அது முறையாக இல்லாம அது கோபிச்சதுன்னு வச்சுங்களேன், அப்படி சொன்னா ஒரு பூதம் கோபிச்சதுன்னா நம்முடைய வாழ்வுக்குள்ள பூகம்பம், பூமி, அது என்ன சொல்றது, பூகம்பம், கம்பம்னா நடுக்கம், பூகம்பம், அது கோபிச்சதுன்னு வச்சுக்கோ, நம்ம ஊருக்கெல்லாம் வராது. அதுதான் இருப்போல வெள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதே போல அக்னி, அதே போல காற்று சண்டமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு பூதங்களும் நமக்கு உதவியாக இருக்கிறது. இதையெல்லாம் சிவபெருமான் கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கிறார். நல்ல விளங்குத, பூதங்களை எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருந்துகிட்டு இருக்கு. இல்லையானால் அது இஷ்டம் போல ஏதோ வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, உலகம் உயிர்கள் வாழாது. அதனாலதான் பூதங்கள் எல்லாவற்றிலும் அவன் இருந்துகிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பூதங்கள் தோறும் நன்றாய் எனி நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்பொருள் திருப்பலி அடிச்சிருக்க சொல்றாரு. பூதங்கள் தோறும் அவன் இருந்துகிட்டு இருக்கான். இதெல்லாம் நினைச்சு பார்த்தா தான் ஆகா கடவுள் இப்படி எல்லாம் நம்ம உதவி செய்யறாருன்னு அந்த உண்மை விளக்கு.
சாதாரணமானவனுக்கு எப்படி விளங்கும், விளங்காது. பூதங்கள் தோறும் இருக்கிறாருங்கிற, மண்ணில் இருக்கிறான், தண்ணீர்ல இருக்கிறான், நீர்ல இருக்கிறான், நெருப்புல இருக்கிறான், காற்றில் இருக்கிறான், ஆகாயத்தில் வானாகி மண்ணாகி வழியாகி உளியாகி ஊனாகி உயிராகி என்று அந்த குறிப்பு தான். ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் சுந்தர். இப்படி எல்லாவற்றிலும் இருந்து அந்தந்த பூதங்களே ஒரு குதிரைக்காரன் மேலே இருந்து தன்னுடைய அந்த குதிரையினுடைய வேகத்தை எல்லாம் தன்னுடைய கைக்குள்ள வச்சிருப்பது போல, குதிரை அது வேகத்துக்கு போச்சுன்னு வச்சுக்கோ, இஷ்டம் போல போச்சுன்னு வச்சுக்கோ, அது போல எல்லா பூதங்களையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கான் சிவபெருமான். அந்த பூதங்களிலே இருக்கின்ற தன்மாத்திரைகள்னு சொல்றது அது சுவை ஒளி ஊரு ஓசை என்று சொல்லப்படுவது தன்மாத்திரைகள்னு சொல்றது. சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்று ஐந்து அதை புலன் என்று சொல்லுவது, அதை புலன் என்று சொல்லுவது. அப்படிப்பட்ட அந்த புலன்கள் ஒவ்வொரு பூதங்கள்லையும் மண்ணிலிருந்து ஆகாய வரையில் ஒன்றொன்றாக குறைந்து கொண்டு வரும். ஆகாயத்திலிருந்து ஒன்றொன்றாக ஏறி கொண்டு வரும். ஆகாயத்துல ஒன்று, காற்றிலே இரண்டு, நெருப்பிலே மூன்று, நீரிலே நான்கு, மண்ணிலே ஐந்து. மண்ணின் ஓரின் குணமாயி வதிவான் எவன் நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவிழ்வான் எவன் வழியின் எண்ணும் இரண்டு குணமாய் ஏவான் வானிடை ஒன்றா அண்ணல் எவன கடவதியா அன்பிச்சரணம் அடைகின்றான் என்பது விநாயகபுரன். மண்ணின் ஓரின் குணமாயி வதிவான் எவன் நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவிழ்வான் எவன் வழியின் எண்ணும் இரண்டு குணமாய் ஏவான் எவன் வானிடை ஒன்றாம் அண்ணல் எவன கடவதியா அன்பிச்சரணம் அடைகின்றான் என்பது விநாயகபுரன். அதனாலே மண்ணிலே அஞ்சு ஆக இருக்கிறார். சுவை இருக்குது, ஒளி இருக்கிறது, ஊர் இருக்கிறது, ஓசை இருக்கிறது, நாற்றம் இருக்கிறது மண்ணில். தண்ணீரிலே சுவை ஒளி ஊரு ஓசை எல்லாம் இருக்கிறது, நாற்றம் இருக்காது. நெருப்பில் சுவை இருக்காது, ஊரு ஓசை ஒளி இன்னும் இருக்கு. ஊருன்னா அது படுவது தெரியும். ஊரு ஓசை எரியும் போது பார்க்கணும். ஓசை ஓசை ஒளி ஒளிதான் அது இயல்பாக நன்றாக தெரியும். அதே போல காட்டிலே ஊரும் ஓசையும் இருக்கும். சுவை இருக்காது, ஒளி இருக்காது, நாற்றம் இருக்காது, ஊரும் ஓசையும் இருக்கும். ஆகாயத்துல ஓசை மாத்திரம், ஆகாயத்துல ஓசை மாத்திரம். இப்படி ஒவ்வொரு பூதங்களிலேயும் இப்படி சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்ற இந்த ஐந்தையும் அமைத்து வைத்திருக்கிறார். அப்படி அந்த அதை அமைத்து வைக்கவில்லையானால் அந்த பொருளாலே உயிரெழுக்கு பலன் கிடைக்காது. அந்த பொருளாலே உயிரெழுக்கு பலன் கிடைக்காது. அதை திருவண்ணாமலையில் கூட சொன்னார் இல்லவா, நீரில் இன்சுவை நிகழ்ந்து தண்ணீர்ல சுவை இல்லைன்னு வச்சுக்க அது சாப்பிட முடியுதா? தண்ணீர்ல சுவையை வச்சிருக்கிறான் சாப்பிட. ஆக தண்ணி அருமையா இருக்கு. அது பெரிய ஒரு இடத்துல பல இடங்கள்ல சொல்றாரு. சங்கரந்தன் இன்னொரு போல் தண்ணீரின் சுவையா இருக்குங்கிறார். பூதங்களிலே உள்ள தன்மாத்திரைகளாகும்ங்கிறார். அதத்தான் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்று பேசு. அதனாலே கடவுள் உயிர்கள் வாழ்வதற்காக எவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கிறான் என்பது சாதாரண அறிவுடையவர்களுக்கெல்லாம் வழங்காது. சாதாரண அறிவுடையவர்களா இந்த பூதங்களை உலகத்தை வந்து முதல்ல அமைப்பை உணர்ந்தானால் கடவுளை உணரலாம். அதனால உலகத்தை வச்சு திருவள்ளுவர் முதலான பெரியோர்கள் கடவுளை காட்டுகிறார். அகர முதல எழுத்தெல்லாம் என்று சொல்லி ஆதிபகவன் முதற்றே ஒழுங்கினார். அதனாலே பரமேஸ்வரன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், உயிர்கள் வாழ்வதற்காக அவனுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, அவனுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. அதனால உயிர்கள் வாழ்வதற்காக இத்தனை உபகாரங்களை பண்ணி இருக்கிறான். பூதமாக இருக்கிறார், பூதங்களிலே உள்ள தன்மாத்திரைகளாகவும் இருக்கிறார். சுவை ஒளி ஊரு ஓச நாற்றம் என்று வைந்தின் வகைதெறிவான் கட்டை உணவு என்பது கூட திருக்குறள். ஆகையினாலே இப்படி பூதங்கள் ஐந்திலேயே அவர் இருக்கின்ற திறத்தை சொல்லி அதற்கு மேலே அழிபவர் உள்ளத்து அமுதியை போற்றி. அழிபவர் என்றால் உருகுகின்ற மனமுடையவர், உருகுகின்ற மனமுடைய. முருக சரவண மகளிர் அருவர்முலன் உகர்முரு முககுமர சரணமென அருள்வாடி ஆடிமுகம் மொழி குளர அழுதுதொழு உருகுமவர் விழியறிவி முழுகுவன் வருகவென அரைவுவி ஆடுவது என்பது திருவகு. அப்படி பரமேஸ்வரனை எண்ணி உருகுதல், உருகுதல் என்பது நான் இந்த மாதிரி எல்லாம் உமக்கு உபகாரம் பண்ணுகிறாயே சுவாமி என்று உருகுதல், மனம் கணிதல், மனம் கணிதல். அதான் அழிதல். அழின்னு அந்த உலான, உலான அழி, அழி அல்ல அழியம் அல்ல அழி. அந்த உலான மக்களானா போன வாரு அந்த அழி. அழிபவர், அழிபவர் என்றால் உருகுகின்ற கனிந்த மனம், கனிந்த மனம். கனிமனத்தொடும் கண்களும் நிர்மல்லி
புனிதனை பூவன் ஊரனை போற்றுவர் மனிதவரில் மனிதரில் தலையான மனிதர் என்கிறார் அப்பர் சுவாமி. அனுசயப்பட்டு அது இது என்னாதே கனி மனத்தோடும் கண்களும் நீர்மல்கி புனிதனை பூவன் ஊரனை போற்றுவார் மனிதரில் தலையான மனிதரே அப்படின்னு அப்பர் சுவாமி. அதனாலே கடவுளை நினைந்து உருகுதல் இத்தனை சொல்றாருல உபகாரம் கடவுள் செய்த உபகாரம் இத்தனை சொல்றாருல்லவா இத்தனையே நினைச்சு பார்த்தா உருக்க வராதா என்றார் போல. அதனால இவ்வளவு உபகாரம் பண்ணிருக்கிறாய சுவாமி என்று சொல்லி பண்ணின உபகாரத்துக்கு உருகுதல். அப்புறம் அதுக்கு மேல நமக்கு வேண்டிய உபகாரத்துக்காக உருகுதல் பண்ணி உபகாரத்துக்காக உருகுதல் அதற்கு மேல நம்ம தேவை நிறைய இருக்குல்லவா அந்த தேவைக்காக உருகுதல். ஆகவே அப்படி உருகுகின்றவர் உள்ளத்திலே அமுதமாக இருக்கிறார் அழிபவர் உள்ளத்து அமுதையே போச்சு கனவிலும் தேவர்க்கு அறியாய். தேவர்கள் என்பவர்கள் கடவுளை நம்ம மாதிரி கூப்பிட மாட்டாங்க நம்ம மாதிரி கூப்பிட மாட்டாங்க. அது எப்படின்னு கேட்டா அவங்க அவசியமா இருக்கும்போது சாமி கிட்ட போய் அழுவாங்க அவசியமா இருக்கும் ஏதாவது இடையூறு வந்துருச்சுன்னா அசுரர்கள் வந்து விட்டா துன்பங்கள் வந்துட்டா விட வந்துட்டா அந்த வேலையில போய் சாமிய முழுவெல்லாம் கும்பிடுவான் பூஜை போட்டா சேர்ந்தாப்புல போடுவான் அதிகமா தோத்திரம் பண்ணுவான் அதிகமா தோத்திரம் பண்ணுவான். அதுவரையிலும் அவர்களுக்கு இருக்கிற சமீபியத்துல அழுந்தி முகத்துல அழுந்து மகிழ்ந்து விடமா அளவில்லாத செல்வம் அளவில்லாத சுகம் இதை விட்டுட்டு சாமியும் போனதுன்னா மனசு வருமா இல்லை அளவில்லாத செல்வம் சுகம் இருந்தா சாமி வந்து கூட அவ்வளவு பெருசா தெரியாது தெரியுமா தெரியாது. அதனாலே அவர்களுக்கு உருக்கமான மனம் இல்லாமையினாலே இடையீடு இல்லாத வழிபாடு இல்லாமையினாலே தொடர்ச்சியான வழிபாடு இல்லாமையினாலே அவர்கள் கனிந்து திருவுருளை வேண்டி எங்களுக்கு முத்தி வேணும் என்று விரும்பி தொழாமையினாலே அவர்கள் துன்பம் வந்த போது தொழுவது இன்பம் வந்த போது மறப்பதுமாக இருக்கின்ற காரணத்தினாலே கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி கனவிலும் தேவர்க்கு அறியா அப்படியே எழுகவா வருகிறோம் இல்ல அழுது தொழுது உருகு என்றவனு கூட ஜாமானி போற மாட்டேங்கிறான். சுந்தரர் சொன்னாரு கூடி கூடி தொண்டர் தங்கள் கொண்ட வாணி குறைபடாம ஆடி பாடி அழுது நிக்கங்க அன்புடையாருக்கு இன்பம் ஓரி இப்படி அழுது தொழுது உருகின்றவனுக்கும் இன்பத்தை கொடுக்க மாட்டேங்கிறா சாமி. தேடி தேடி திரிந்தைத்தாலும் சித்த என்பால் வைக்க மாட்டேன் ஓடி போயில் பற்றுந்தாரின் உனகாந்தன் தெளிவு கிடைக்கவும் மாட்டேங்கிற கிடைக்கிறாப்புலையும் இருக்கிறேன் என்று சுந்தர சுவாமி இப்படி நயமா பாடினார். அதனாலே நம்மை போல தேவர்கள் இல்லை அதனால தேவர்களை பழித்து விட்டான்னு கூட சொன்னார் பின்னால திருவாரூர். தேவர்களை பழித்து விட்டு மண்ணுலகத்துல இருக்கின்ற நம்மை ஆழ்கின்றார் வான்பழித்து இம்மன்புகுந்து மனிதரை அட்கொண்ட வள்ளல். இந்த ஒரு வரைக்கும் எத்தனை கோடி கொடுத்தாலும் கேட்டார் மனிதர்கள் தேவர்கள் இப்ப இவ்வளவு வித்தியாசம் ஒரு பரம தருத்தரனுக்கும் வந்து அரசனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு பரம தருத்தன் ஆண்டிக்கு அரசனுக்கும் உள்ள வித்தியாசம் வேற தேவர்களுக்கு நம்ம ஆண்டி தேவர்கள் அரசர்கள் ஆனா அந்த அரசர்களை சிவபெருமான் பழித்து விட்டு மண்ணுலகத்துல இருக்கிற ஆண்டிகளா இருக்கிற நம்மளை ஆண்டு உள்ளார் ஆண்டிகளை ஆண்டு வான்பழித்து அவனுக்கு செல்வம் பெருசல்ல யாருக்கு சிவனுக்கு செல்வம் பெருசல்ல அவனுக்கு அன்புதான் பெருசு எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே அவன் வந்து குடி கூறுகிறான் என்று சொல்லு செல்வம் அவன் சிவனுக்கு பெருசா தெரியுமா நமக்கு தானே பெருசா தெரியும் முழுவதும் அவனுடையது உலகம் முழுவதும் யாருது சிவனுடைய எல்லா முன்னுடவே எல்லா முன்னடிவே எல்லா முன்னுடைய செயலே என்று பாடுகிறாரு தாய்மான சொல்லு. அதனாலே செல்வா உள்ள இடத்துல அவனுக்கு பிரிய இருக்காது அன்பு உள்ள இடத்துலதான் பிரியும் அன்பினில் விளைந்த ஆரம்பே என்பது. அதனால அப்படி கனவிலும் தேவருக்கு அறியாய் போற்று நனவிலும் நாயிற்கு அமினி கனவிலையும் அவர்களுக்கு தேவர்களுக்கு அறியவனாக இருக்கிற நீ கனவிலையும் கனவிலையும் அறியவனாக இருக்கிற நீ எனக்கு நினைவிலேயே வந்து அருள் பண்ணினாயே சுவாமி. சொப்பனத்துல கூட காண முடியாத சுவாமி எனக்கு சாகரத்துல வந்து அருள் பண்ணாயே அப்படி புரட்சிச்சமா அவருக்கு பண்ணதை அப்படியே சொல்றாரு. நனவிலும் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தூங்கி அதுல ஒரு நல்ல ஒரு புண்ணியம் இருந்து அந்த புண்ணியத்தின் மூலமா ஒரு நல்ல கனவு வந்து அதுல சாமியை கண்டு அடையப்பா சாமானியம் அல்ல சாமானியம் அல்ல அது அது கந்த புராணத்துல ஒரு சயந்தன் கனவு காண்படலும் ஒரு கந்த புராணம் 108 யுகம் சரியில கிடந்து இரவும் பகலுமா அழுது அழுது அழுது அழுது அழுது சுவாமியை தோத்திரம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பல காலம் சிறைக்குள்ள கிடந்து காலில் தெலும்பு கையில தெலும்பு அடி இடி அடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாட
வெகுகால அழுது ஒரு நாள் கனவுல சுவாமி காய்ச்சி தந்தார். இந்த 10 நாளையில உன்னுடைய சிறையை அடிக்கிறேன் அப்படின்னு முருகன் காய்ச்சி காய்ச்சி கொடுத்துட்டு உடனே, அதனாலே தேவர்களுக்கு கடவிலையும் அறியவனாயிருக்கிற சுவாமி எனக்கு நினைவிலேயே வந்த அருள் நாயசு, புவனீர் சேவடி தீண்டினாய், சிவனன்று நான் தேறினேன், யாருக்கு செய்ய
செய்யாத அருளை செந்தடல் துறை திரும் மேனி காட்டினாய், திருப்பெருந்துறையுரை கோயில் காட்டினாய், அந்தனாவதும் காட்டி வந்து ஆண்டாய். அந்த குறிப்ப நனவிலும் நாயேற்கு அருள் தகுதியே இல்லாத எனக்கு அருள் செய்தாய், நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி இடைமருதுறையும் எந்தாய் போற்றி. இடைமருது என்பது திருவிடைமருதூர் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம். நம்முடைய சிவத்தலங்கள் எல்லாம் அளவில்லாத பெருமை உறுதி, அளவில்லாத பெருமை உறுதி. தானே தோன்றிய சிவலிங்க உடையது, சுயம்புலிங்கம் சொல்லு, தானே தோன்றிய சுயம்புலிங்கத்தை உடையது. அதுக்கு மேல தேவர்களால பிரதிஷ்ட பண்ணப்பட்டது, அதற்கு மேல பார்வதி பிரதிஷ்ட பண்ணது, விநாயகர் பிரதிஷ்ட பண்ணது, முருகன் பிரதிஷ்ட பண்ணது, திருமால் உண்டு பண்ணியது, பிரம்மன் உண்டு பண்ணியது, இந்திரன் அப்படி இருக்குப்பா. எல்லாம் சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணியிருக்கான். சிவன் யாரையும் உண்டு பண்ணி அவர் ஒருத்தரையும் பூஜை பண்ணாம சிவனை எல்லாரும் உண்டு பண்ணி உண்டு பண்ணி பூஜை பண்றார். அதனாலே நம்முடைய தலங்கள் எல்லாம் அவ்வளவு பெருமை கூடுது. அதுக்கு தல புராணங்கள் இருக்கிறது, தேவாரம் இருக்குது, திருவாசகம் இருக்குது, வடம்புலியில் ஊழல் இருக்கிறது, எத்தனையோ அருளாளர்கள் வந்து பாடியது சான்றுகள், எத்தனையோ அதிசயங்கள், அத்தனையும் உடையது நம்முடைய சிவத்தலங்கள். மற்ற தலங்களுக்கு எல்லாம் அது மாதிரி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலங்களிலே ஒன்று திருவிடை மருது. அது மூன்று மருது, இடைமருது, தென்மருது, வடமருதுன்னு மல்லிகார்ச்சனை என்கின்ற ஸ்ரீசைலம் வடமருது, தென்மருதுன்னு திருப்புடைய திருப்புத்தூர் கிட்ட இருக்கிறது ஒன்று, இது இடைமருது. அதனால திருவிடை மருதூர் என்பது வரகுடபாண்டியன் இருந்து நிறைய பணி செய்து, வரகுடபாண்டியன் இருந்து நிறைய பணி செய்திருக்கிறான். அது வந்து அளவில்லாத பெருமை உருந்தியதுப்பா திருவிடை மருதூர். மூவர் தேவாரம் உடையது, திருவாசகம் உடையது, அருணகிரிநாதர் பாடல், பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும் இருந்து மேல கோபுர வாசல்ல கீழே கோபுர வாசல்ல இருந்து தவம் செய்தது. இன்னும் எண்ணில்லாத பெருமைகளை உடையது. வரவண வாண்டியனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்து அந்த தோஷம் உனக்கு திருவிடமுருதூர் போனா தீரும்னு மதுரையில சொல்லி அவன் இங்க வந்து இருந்து திருப்பணி செய்து பக்கத்துல தனியா ஒரு கோயில் கட்டி அதுல மீனாட்சி சுப்பலிங்கம்னு சாமியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பெரிய கோயிலுக்கு அந்த வடபுறம் அது மீனாட்சி சுப்பலிங்கம்னு அப்புறம் வரவண பாண்டியன் கட்டியிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம் வரவண பாண்டியனுடைய சிவபக்தி அளவில்லாத, அளவு இல்லாத பிரம்மன் ராஜா பாண்டியராஜ் அவனுடைய பத்தி சொல்ல முடியாத பத்தி. தவளகத்தனதை பார்த்து, தவளகத்தனதை பார்த்து அது வந்து சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லுதுன்னு சொல்லி காசும் பொண்ணு கலந்து தூங்கினான். குவளை புனலில் தவளை அறற்ற ஈசன் தன்னை ஏத்தின என்று காசும் பொண்ணும் கலந்து தூவியும் என்பது 11 தவளை எப்படி கத்தான் தவளை கத்து உண்மையிலே அது அரகராத்தான் சொல்லுது. தவளை அரகரா சொல்லுது மனுஷன் சொல்ல மாட்டேங்கிற. தவளை அரகரா அரகரா அரகரா அரகரா அரகரா அப்படித்தான் சொல்லுது. இல்ல தெரியுதா இல்லையா உங்களுக்கு? நமக்கு மாதிரி நாவு கொடுக்கல, அதனால கொஞ்சம் மாற்றம் தெரியும். ஆனா உண்மையில அது அரகர அரகரா தவளை. அதுக்கு மேல என்ன பலாதிசயம்? எள்ளு காய்ச்சாம் கோயில் வளாகத்துல நல்லெண்ணெய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு எள்ளு காய்ச்சிருக்கு. அந்த எள்ள ஒருத்தன் வந்தவன் சுத்திட்டு வந்தவன் ஒரு தள்ளி வாயில போட்டான். எள்ளு எண்ணெய் ஆட்டி சாமிக்கு அபிஷேகத்துக்காக கொடுக்கறதுக்கு விளக்குக்காக காய வச்சிருக்க, அதை எள்ளி வாயில போட்டான். அதை காவல்காரன் பிடிச்சு கொண்டு போய் ராசா கிட்ட விட்டார். எள்ளு அள்ளி தின்னுட்டான் சாமி. எப்படி சுவாமிக்கு கைங்கரியத்துக்காக வச்சிருக்கிற எள்ள எப்படி எள்ளி வாயில போடலாம்னு கேட்டார் ராஜா வரவண வாண்டி. அவன் சொன்னானா எள்ளு தின்னா கடன் கட்டி ஆகணும், எள்ளு கடை என்ன கடைன்னு சொல்லுவாங்க. அதை தின்னா அடுத்தாப்புல இந்த கடன் கட்டுறதுக்காக

0: கை மாத்திரம் வெளியில தெரிஞ்சுதான். அத சாமிய வேண்டி நானா, நான் தொட்ட கையின்னு சொல்லி மறைத்துக் கொள்ளாம இருக்கிறியா சாமி, நானா அத கையை மறைச்சுக்கிட்டாராம். அப்படி பத்திங்க சும்மா சாதாரணம் இல்ல, புரிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவர்னு பாராட்டார் பட்டினத்தார். இவருடைய பணி பா அத பாராட்டுகிறவர் பதினோராம் தேர்வுல பட்டினத்தார். அவரு சொல்லல, நான் இப்படி செஞ்சேன் அவரு சொல்லல, நல்ல வழங்குத பட்டினத்தாரு பாராட்டு. அப்படிப்பட்ட பத்தி, இந்த பத்தி ஏதாவது அளவு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட பத்தியுடையவனாகி வரவண பாண்டி இருந்து பணி செய்ததும் பிரமகத்தி தோசை நீங்கியதும் இன்னும் எத்தனை எத்தனையோ பெருமகளை உடையதுமா இருப்பது அந்த திருவிடம். சுவாமிக்கு மகாலிங்கம், லிங்கம்ங்கிறது மகாலிங்கம்னு என்கின்ற ஒரு சிறப்பு பெயராலே பிறந்தது. அப்படி இடைமருதுறையும் எந்தாய் போற்று இடைமருதல் இருக்கிற எமக்கு தந்தையே வணக்கம். சடையடை கங்கை தரித்தாய் போற்று. கங்கை என்பது சாதாரணமானதல்ல, கங்கை என்பது சாதாரணமானதல்ல. அது எவ்வளவு தூரத்தில் இருந்து வருதுன்னு சொல்ல முடியுமா? மேல இருந்து வந்தது 5 மைலா, 10 மைலா, 100 மைலா, 200 மைலா, 1000 மைலா, அளவு சொல்லு. எத்தனை முகமா வந்தா தெரியுமா? 1000 முகமாக வந்தான். மலை மகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தீ சலமுகத்தால் அவன் ஜடையில் பாயும் அது என்னேடி அப்படின்னா ஒரு அடுத்த ஒண்ணு பதில் சொல்றான். சலமுகத்தால் அவன் ஜடையில் பாய்ந்திலே தரணி எல்லாம் முகத்தே புக பாய்ந்து பெருங்கேடாம் என்பது திருச்சாளர். அதனாலே அப்படி 1000 முகமாக வந்த கங்கை என்ன பண்ணான் சுவாமி தெரியுமா? அருகம்புலிமுனியிலே பணி இருந்தா எப்படி இருக்குமோ அது போல அடக்கி கொண்டான். அருகம்புலிமுனியில பணி இருக்கும்போது பாத்திருக்கீங்களா இப்படி முத்து போறது? அது போல தன்னுடைய ஒரு ரோமத்திலே அந்த கங்கையை அடக்கி கொண்டான். வெள்ளந்தாள் விரிசடையாய் அர்த்த கங்கை அடக்கும் வாட்பு சடையடை கங்கை. அதனால அவனுடைய ஆற்றல் வழங்கும் நீர்மலி வேணியன் நிலவுலாவிய நீர்மலி சடையடை கங்கை தரித்தாய் ஊற்றி.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் பராவர்த்தனை.

உயிர்தான் அங்கத்து ஆறுமே ஆறாருக்கு அப்பால் அறிவார் அறிபவரே.

நனவாதி மூன்றில் பரிய பரதுரியத்தில் பரநாமு திரிய வரும் துரியத்தில் சிவமே.

நரிகளை ஓட துரத்திய நாதர்க்கு நரிகளை ஓட

உரிய வினைகள் போலவிட்டன்றே நின்ற இச்சாக்கிரன் எழுதுரியத்தின் மன்றனும் அங்கே மனம் செய்ய நின்

தெரிந்த துணியச்சு இது அகலாதே.

பரமும் பரத்தில் பரம் சிவன் மேலா பரநனவாக விரிந்த கனவிடர்வி சுடு முனை உரந்தரும் ஆனந்தியா உண்மைதானே சார்வம் பரம் சிவம் சிவன் சக்தி.

சதாசிவம் இக்கோங்கி பாலாட்பிரமன் அரி அமராவதி தேவா உருத்திரன் ாம் காணிலே கலப்பு அறியார் கடல் சூழ் உலகேழும் உழப்பு அறியார் உடலோடு

இன்புற்றவாரே பொன்னை மறைத்தது பொன்னணிபூடனம் பொன்னின் மறைந்த

பொன்னில் மறைந்தது பொன்னணி ஊடனுங்க, தன்னை மறைத்தது தன் கரணங்களா, தன்னின் மறைந்தது தன் கரணங்களே. மரத்தை மறைத்தது மாமதயானே, மரத்தின் மறைந்தது மா மதயானே, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார் முதல் பூதமே ஆராரகன்றே.

சிவய அடங்கும் என் முத்தியே. துரியத்தில் ஓரைந்தும் சொல்லகராதி இரிய பறையில் மிகு நாதம் அந்த உரிய பறையில் பராவத்தாமோதம் திரிய பரமும் துரியம் தெரியவே ஐந்தும் சகலத்து அருளால் புரிவற்று

0: அறியும் பராவத்தை உள்ளுதல் சுத்தமே நின்றான் அருளும் பரமும் முன்னேயமும் ஒன்றாய் வருவும் உருவும் உபாதியும் சென்றான் என விடுத்து ஆங்கி செல்லாமையும் நன்றான ஞானத்தின் ஆத இரானே
1: முக்குடன் என்ன

கேவலம் தன்னில் கலவச்சகரத்தை நேவும் செலவு பிடவருணி கத்து பாவும் தனை கண்டால் மூன்றும் படர் முற்படர்.

செல்லும் அளவும் செலுத்துமின் சிந்தையே அல்லும் பகலும் அருளுடன் தூங்கினால் கல்லும் விழந்து கடிவெளியாமே வெல்லும் அளவில் விடுமின் வெகுளியை செல்லும் அளவும் செலுத்துமின் சிந்தையை அல்லும் பகலும் அருளுடன் தூங்கினால் கல்லும் விழந்து கடிவெளியாமே நின்மலவத்தை ஊமை கிணற்றுள்ளே ஊமை கிணற்றகத்துள்ளே உறைவதோர் ஆமையின் உள்ளே அழுவைகள் ஐந்துள

திரை நிரஞ்சேரிமத்தன் மலத்தே நின்றங்கு அரங்கான் சுவர்க்க நகரகம் சுவர்க்க நர

சிவமான தன்மை தானே சிவமான தன்மை தலைப்பட ஆனமலம் அப்பா அப்பா சபேதம் ஆன குணமும்

ఉగ్రమది ఓల్పడరాదే, నెరుపుండు నీరుండు వాయుం ఉండంగు అరుక్కనం సోమనం అంగే అమరు திருத்தக்கமானு திசை முகந்தானும் உருத்திரு சோதியும் உளத்துளாரே ஆனைகள் ஐந்தும் அடங்கி அறிவன்னு ஞான திருகை கொடுவி அதனுள் கொடுவி அதனுட்புக்கு ஊனை இருளர நோக்கும் ஒருவர்க்கு வானகம் ஏற வழி எளிதாமே ஆடிய காலில் அசைக்கின்ற வாயு நாடித்தெழுந்த தபருக ஓசையும் பாடி எழுகின்ற வேதாகமங்களும் நாடியின் உள்ளாக நான் கண்டவாறே முன்னை அறிவிலில் செய்த முதுதபம் பின்னை பிறவியின் பெற்றால் அறியலா தன்னை அறிவது அறிவான்.

கூடினால் ஆன மரம் அரும் அப்பரிது தன்மை போ இனமில் காயவிருக்க இரு நிலத்து ஊரங்கள் எட்டும் ஒளி தொன்று ஓற்கே துறையா அரணடி தோன்றும் உன் சுத்தி தொலையா இருளொடி தோற்ற அணுவும் தொலையா தொழில் ஞானம் தொன்மையில் நன்னே துறையாத பெத்தம் முத்த கிடை தோகிமே தோன்றிய பெத்தமும் முத்தியும் சூஷத்தி மாண்டும் தருண்டும் உயிர் வரும் மற்றவை தான் தரு

அறிகின்ற நான் என்று அறிந்து கொண்டேனே. தான் அவனாகிய ஞான தலைவனை பானவராதியை மாமணி ஜோதியை இனமில் ஞானத்து இன்னருள் சக்திகை உணமிலால் தன்னை உனிடை கண்டதி. ஒளியும் இருளும் வரையும் வரையுள் அழியும் எனலாகும் ஆன்மாவை அன்றி அழியும் அருளும் செருளும் கடந்து தெளிய அருளே சிவானந்தமாமே. ஆனந்தமாகும் அறநட்சத்தில் தானந்தமாம் உயிர் தானே சமாதி செய்து உனந்தமாய் உணர்வாய் உள் உணர்வில் கோன

வேண்டாம் அறிவற்று அயர்வோர்க்கும் அறிவிக்க வேண்டாம் அறிவித்தறிவோர்க்கும் அறிவுற்று அறியாமை இது நிற்போம் அறிவிக்கத்தம் அறிவார் அறிவோரே சத்தும் அசத்தும் சதசத்தும் தான் கூடி சித்தும் அதித்தும் சிவசித்தமாய் சிவசித்ததாய் நிற்கும் சுத்தம் அசுத்தம் தொடங்காத துரியத்து சுத்தரா மூன்றுடன் சொல்லற்றவர்களே தானே அறியான் அறிவிலோன் தானல்லன் தானே அறிவான் அறிவு சதசத்தன்று ஆனால் இரண்டும் அறநருளாய் நிற்க தானே அறிந்து சிவத்துடன் தங்குமே தத்துவ ஞானம் தரப்பட்டவர்க்கெங் தத்துவ ஞானம் தரப்படலாய் நிற்கும் தத்துவ ஞானத்து தான் அவனாகவே தத்துவ ஞானானந்தம் தான் தொடங்குமே தன்னை அறிந்து சிவனுடன் தானாக மண்ணும் மனம் அலங்குணம் மாறும் பிறப்பரும் பின்னது சன்முத்தி சன்மார்க்க பேரொளி நன்னது ஞானத்து முத்திரே நண்ணுமே ஞானம் தன்மே நீ கிரியை நடுரங்கம் தானுறும் இச்சையை உதிரா உயிர்

உயிர்க்கு கிரியை உயிர் மாயை சூக்கம் உயிர்க்கு இவை ஊட்டுவோன் ஊட்டும் அவனே உயிர் செயல் அன்று அவ்வுளத்துளானே உயிர்க்கு இவை

சொல்லது சொல்லிடில் இல்லதும் உள்ளதும் யாவையும் தானாகி இல்லதும் உள்ளதுமாய் அன்றாம் அண்ணலை

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்க் இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 123 பாடல் முதல் 126 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சிவயோகத்தினுடைய பயன். இப்படி சிவயோகத்தில் நுழையும் பொழுது இந்த வெளிச்சத்துக்குள்ள நுழைஞ்சிருவீங்க. வெளிச்சத்துக்குள்ள நுழைஞ்சி வெளிச்சத்துக்குள்ள நீங்களும் வெளிச்சமாகி கரைஞ்சி போனீங்கன்னா வெட்ட வெளிதான் தெரியும். அதான் ஒரு சித்தர் சொன்னார், வெட்ட வெளியை மெய்யென்று பார்த்து பார்ப்பவருக்கு பட்டயம் மிதக்கடி குரம்பாய். வெட்ட வெளிதான். அப்போது அந்த உடம்புன்னு ஒன்று உங்கள்கிட்ட கிடையாது. உடம்பு வெயிட்டு உடம்பு எதுவுமே தெரியாது. இங்கே இப்போ வேஷ்டி கட்டுறீங்களா, சட்டை போட்டுக்கீங்களா, எதுவுமே தெரியாது. என்ன தெரியும்னா வெளிச்சம் தான் தெரியும். அப்போது அது வந்து ஒரு 50 விழுக்காடு கடந்த நிலை. இதுக்குள்ளே நிறையா இருக்குது. அது உள்ளேருந்து ட்ராவல்லாம் இருக்குது. அது உள்ளே ட்ராவல் பண்ணுறதெல்லாம் இருக்குது. நான் அப்போ அந்த அவதூறுக்கு நான் போகலை. அந்த வெளியில் வந்து நாம் வந்து வெட்ட வெளியெல்லாம் பார்த்து வெளிச்சத்துக்குள்ளேயே நாம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது பார்த்தீங்களா. நான் அது வரைக்கும் சொல்கிறேன். இப்போ என்ன பயன் அப்படின்னா, உலகெங்கும் தானான உண்மை அளித்தான். உலகெங்கும் தான் பார்த்த எல்லாமே வெளிச்சமா இருந்ததுன்னா கடவுள் எல்லாம் வெளிச்சமயமாக உலகம் எல்லாம் இறைவனை உருவம். அங்கே இந்த உருவம் அருவம் நடராஜர் கிருஷ்ணாமூர்த்தி விநாயகர் முருகன்ங்கிற பேர்பாடங்க கிடையாது. வெட்ட வெளியெல்லாம் எப்படி இருக்கும், கண்ணை மூடி பாருங்க, வெளிச்சமா தெரியும். வெட்ட வெளிதான் தெரியணும். அப்போ கடவுள் எப்படி இருக்காருன்னா வெட்ட வெளியில் வெளிச்சமாக இருக்கார். அவர் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கார். அழித்தான் உலகெங்கும் தானான உண்மை, அமர அறியா உலகம் அழித்தான். அழித்தான் அமரர் அறியா உலகம். தேவர்கள் கூட அவங்களுக்கு தெரியாது. அதாவது தேவர்கள் வந்து வழிபாடு செய்கிறவங்க, அவங்க யோகத்துக்குள்ளே போய் நுழைய மாட்டாங்க. இந்த இறைவன் இருக்கக்கூடிய அவ்வளவு பெருமையான இந்த உலகத்தை எப்படி, இறைவன் எப்படி இருக்கிறான்ங்கிற ஒரு பெரிய கான்செப்டை, வெட்டவெளியாக இருக்கக்கூடிய நிலையை இறைவன் எனக்கு அளித்தான், அந்த உணர்வை எனக்கு கொடுத்தான் அப்படின்னு திருமலர் அளித்தான். திருமன்றுள் ஆடும் திருத்தால். மன்றுள்னா இடம், மன்றுனா பொதுவாக இடம். திருமன்று திருச்சிற்றம்பலமாகிய அந்த சபை, திருச்சிற்றம்பலத்தில் ஆடுகின்ற திருத்தால், தூக்கிய திருவடி. தூக்கிய திருவடி பஞ்சகிருத்தியம் சொல்கிறோம் இல்லையா, சிவாய நமங்கிற 5 எழுத்தும், சிவாய அது 5 தொழில்களும், நடராஜருடைய வடிவமும் எல்லாம் ஒன்று தானே. அளித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தால், அளித்தான் பேரி இன்பத்து அருள் வெளித்தானே. பேரின்பமாகிய அருளாகிய அந்த வெளியை எனக்கு இறைவன், அந்த பேரின்ப வீட்டை முத்தி பேரின்பத்தை எனக்கு காட்டினான். இந்த பரமுத்தி என்ற உணர்வு உடம்பு இருக்கும் பொழுதே கிடைச்சிடும். நல்லா கேட்டேன், பதமுத்தி பரமுத்தின்னு 2 இருக்கு. பதமுத்திக்கு என்ன பலன், சொர்க்கலோகம். பரமுத்திக்கு என்ன இயல்புன்னா மீண்டும் பிறவா நெறி. இதாங்களா புரியுதா, மௌனமா இருக்கிற மாதிரி தெரியுது. பதம்னா சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு சில காலம் அந்த சொர்க்க போகங்களை எல்லாம் அனுபவித்து விட்டு மீண்டும் பிறவிக்கு வருதல். பரமுத்தின்னு சொன்னா சொர்க்கலோகத்துக்கு போகாமலேயே நேரடியாக இறைவனுடைய திருவடியை சார்தல். 2 முக்திகளும் இந்த உடம்பில் கிடைத்துவிடும். 2 முத்திகளுமே இந்த உடம்பில் கிடைத்துவிடும், வாழ்கின்ற காலத்தில் கிடைத்துவிடும். நீங்க சிவாய நம சொன்ன நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சு வாயவேன்னு சொன்னார். அவருக்கு என்ன கிடைச்சது, பரமுத்தி கிடைச்சதா இல்லையா, போகும்போது அவர் வெள்ளை யானையில போன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் உபமன்யு முனிவருக்கு ஜோதி போன மாதிரி தான் தெரிஞ்சது. நம்ம கண்ணுக்கு வெள்ளை யானையில போன மாதிரி தெரிஞ்சது, ஆனா உபமன்யு முனிவருக்கு எப்படி தெரிஞ்சது? ஜோதி மாதிரி தெரிஞ்சது. அப்படிதானே? அப்போ ஒரு ஒளி உடம்பாக மாற்றி பரமுக்தி நிலையை இங்கேயே கொடுத்து அதன் வழியாக இறைவன் திருவடியை அடையக்கூடியது தான் சுந்தரருடைய வரம். கைலாயத்திலேருந்து வந்துட்டு கைலாயத்துக்கு போனார் அவர். இப்ப இவ்வளவும் கிடைக்குது, வேறு இன்பம் கிடைக்குது, அருள்வெளி கிடைக்குது, ஆடக்கூடிய நடன காட்சி கிடைக்குது, தேவர்களும் அறியாத அந்த உலகத்தை நம்மால் பார்க்க முடியுது. இறைவனே எல்லா உலகமாகவும் இருக்கிறான் அப்படிங்கிற பேர் இன்னும் எப்படி தெரியும்? மாணிக்க வாசகர் வந்து அந்த திருவண்ட பகுதி பாடியிருக்காருன்னு சொன்னால் எப்படி பார்த்தார்? அவர் யோகத்தில் உட்காந்துருக்கார், பார்த்தா கண்ணை மூட்டு பார்த்தா எல்லாம் அவருக்கு தெரியுது, காட்சி தெரியுது. 101 கோடியில் மேற்படி விருந்தன எல்லாம் தெரியுது. அப்போ எல்லாம் கடவுளுடைய இயக்கம் தெரியுது. இப்போ நாமெல்லாம் கொஞ்சம் சின்ன துணி, நம்மளாம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம், எல்லா இடத்தையும் பார்க்கலாம். வெளியில் வெளி போய் விரைவிய வாரு. வெளின்னா என்னது? வெட்ட வெளி, ஆகாசம். பஞ்சபூதங்களில் ஆகாசம் எல்லா பூதங்கள்லையும் கலந்துருக்கும், ஆகாசம் எல்லா பூதங்கள்லையும் கலந்துருக்கும். அதே நேரத்தில் ஆகாசத்துக்குள்ள எல்லாமே இருக்கும் இல்லை, வெட்டவெளி தானே? ஆகாயத்திலிருந்து எல்லாம் உண்டாகி ஆகாயத்திலேயே முடிவது போல, வெட்ட வெளியில் ஆரம்பித்து வெட்ட வெளியில் முடிவது போல, வெளியில் வெளி போய் விரைவிய வாரம், அழியில் அழி போய் அடங்குதல், அன்பும் அருளும். இரண்டு அன்புகள் ஒன்று சேர்கின்றன, இரண்டு அருள்கள் ஒன்று சேர்கின்றன. அப்படி சொல்லுவதை விட இன்னும் கொஞ்சம் அழகாக சொன்னோம்னா, கடவுளிடம் இருப்பது அருள், நம்மிடம் இருப்பது அன்பு. அன்பு அருளில் கலத்தல் அல்லது அருள் அன்பில் கலத்தல், அதெல்லாம் அருள் என்னும் அன்பின் குழைவினர் வள்ளுவர். இப்ப இறைவனோட கலந்ததுக்கு அப்புறம் நாம் வேறு இறைவன் வேறு என்ற ஒரு நிலை இல்லை. மொழிகிட்ட முழுகனத்துக்கு அப்புறம், மொழி உள்ள பார்த்ததுக்கு அப்புறம் அங்க ஒண்ணுதானங்க. உள்ளார மொழி உள்ள போயிட்டீங்கன்னா என்னதை பார்க்க போறீங்க? வெட்ட வெளியா பார்க்க போறீங்க, வேற ஒன்றும் தெரியாது. இப்ப வெட்ட வெளியில பார்க்கும்பொழுது நீங்க நீங்கிறதும் தெரியாது, அங்க இறைவன் இருக்கிறாங்கிறதும் தெரியாது. நம்ம உடம்புங்கிறது தெரியாது, அது இறைவன் அப்படிங்கிற பேருக்கு பேதம் கிடையாது. நீ வேறு நான் வேறு என்ற நிலை ஒழிந்து ஒண்ணுதான் அங்க அன்பும் அருளும் கலத்தல் போல நாமும் கடவுளும் கலப்போம். ஆகாயத்தில் ஆகாயம் கலப்பது போல, இதை நம்ம யோகத்தில் சொல்றது உண்டு. ஒரு குடம் இருக்கு, குடத்தை மூடி வச்சிருக்கோம், என்ன உள்ள ஆகாயம் இருக்கு, வெளியில் ஆகாயம் இருக்கு. இந்த குடம் படைச்சிட்டோம்னா என்ன ஆகும்? இந்த ஆகாயம் போய் அந்த ஆகாயத்தில் கலந்துடும். ஆகாயம் ஆகாயத்தில் கலந்தது போல புரியறதுக்காக சொல்றது குடாகாய உண்மைன்னு சொல்றது. அதே மாதிரி இந்த உடம்பை விட்டு போனதுக்கு அப்புறம் உடம்புலேருந்து வர இந்த ஆகாயம் ஆகாயத்தில் கலப்பது போல இந்த உயிரானது சிவ ஜீவ சிவத்தன்மை பெற்ற ஆன்மாவானது சிவத்தோட கலந்துடும். இரண்டும் கலக்கும், கலந்தாலும் வெவ்வேறு பொருள்கள், வெவ்வேறு பொருள்கள் கலக்கும், கலந்தாலும் வெவ்வேறு தானே. அது என்ன சொன்னீங்க? அந்த கலப்பு அப்படின்னா சிவத்தோடு ஆன்மா கலந்த கலப்பு. மாறுபட்ட தன்மை உள்ள இரண்டு பொருள்கள் தம்முள் ஒன்றுபட்டு இருத்தல் அத்துவிதம். அதானே சொல்லியிருக்கோம், இறைவன் பேரறிவு, ஆன்மா சிற்பறிவு. இறைவன் தானாக அறிபவன், ஆன்மா அறிவித்தால் மட்டுமே அறிபவன். இறைவனுக்கு இன்ப துன்பம் இல்லை, ஆன்மாவுக்கு இன்ப துன்பம் உண்டு. இறைவனுக்கு மறுபிறப்பு இல்லை, பிறப்புங்கிறதே கிடையாது, நமக்கு எல்லாமும் உண்டு. அந்த இறைவன்கிறது பேரறிவும் பேராற்றல் இருந்த ஒரு பரம்பொருள், நிறைந்த பொருள். ஆன்மா குறையறிவு, ஆன் இந்த இறைவனோட சேர்ந்து இறைவனுடைய தன்மையை அடையுது. அவ்வளோதான் மேட்டர். ஆனால் கடவுளை மாற முடியுமா? கடவுளாக மாற முடியாது. இப்போ ஒன்று கலக்கிறாங்க, எப்படி கலக்கிறாங்க அதான சப்ஜெக்ட். இப்போ அந்த ஒளியில் இந்த ஒளி கலந்தாலும் இதுக்குன்னு ஒரு ஒளி இருக்கும் இல்லைங்க, இன்வேலிட் தான், ஆனால் ஒளி உண்டு. பெரிய ஒளியில் சின்ன ஒளி கலந்து தன்னுடைய ஆற்றல் அறிவு இச்சை செயல்களை இழந்து நிற்கக்கூடிய அந்த ஆன்மாவை போல பேரொழியில் உயிர்கள் இருக்கின்றாதான் முத்தி நிலையில தான் சொல்லியிருக்கேன் நான். அப்ப ரெண்டும் எப்படி ஒன்னாகும் கேட்கிறாரு? ஒன்னு ஆகாது, ஆனா ஒன்னா இருக்கும். ஒன்று ஆகாது ஆனா ஒன்றாக இருக்கும். குலோப்ஜான், இந்த குலோப்ஜான் அப்படிங்கிறது என்னது? குலோப்ஜான் அப்படின்னு கையில போய் கேட்கறீங்க, ரை குலோப்ஜான் இல்ல, தீரா உள்ள குலோப்ஜான். என்னது அது? ரெண்டு பொருளா ஒரு பொருளா? குலோப்ஜான் பேர் ஒண்ணு, ரெண்டும் கலந்துருக்கு அதானே. அதனால ஒரு சின்ன குலோ குலோ முழுகிருக்குன்னு வச்சுக்குவேன். இப்பெல்லாம் இல்லை, முழுகாமல கொஞ்சோண்டு ஜீரா ஊற்றி இவ்வளோ பெரிய குலோப்ஜான் கொடுக்குறாங்க. அப்படி இல்லை, முழுகிருக்குன்னு வச்சுக்குவேன். பெயர் ஒன்று, ஆனால் உள்ள இருக்கிற பொருள் ரெண்டு. இப்போ அந்த குலோப்ஜான் இருக்கக்கூடிய அந்த ஜீராங்கிறது வந்து சிவம், ஜீராங்கிறது அந்த குலோப்ஜான்ங்கிற அந்த மாவு பதார்த்தம் நம்ப உயிர் அதானே. இது எந்த அளவுக்கு முழுகுதோ அந்த அளவுக்கு அந்த ஜீராவுடைய தன்மை இது இழுக்கும் அதானே. எந்த அளவுக்கு முழுகுதோ அந்த அளவுக்கு இழுக்கும், எந்த அளவுக்கு முழுகலையோ அந்த அளவுக்கு இழுக்காது. இல்லை முழுகிடுச்சு, முழுகி முழுகி முழுகி முழுகி நல்லா கேட்டீங்களா, முழுகி ஜீராவும் பதார்த்தமும் முழுகி ஒன்றாகி கலந்தாலும் ஜீராவினுடைய தன்மையை அந்த அந்த மாவு பதார்த்தம் எடுத்துக்கொள்ளுமே அன்றி இதனா இப்போ ஜீரா வேற, ஜீராவுடைய தன்மையில ஏறும், தன்மை ஏறி அதே மாதிரி அந்த சிவத்துக்குள் உயிர் மூழ்கி அந்த சிவத்தினுடைய தன்மையை அந்த உயிர் எடுத்துக்கும், இது தன்மை அடையும். இப்ப அந்த முழுகனதுல மூழ்கி அந்த ஜீராவுடைய தன்மை எடுத்துக்கிட்டீங்களா, இருந்து எப்படி இருக்கும் அது? இனிப்பா இருக்கும், இனிப்பா இருக்காது, இனிப்பு இருக்குமே, எடுத்து இனிப்பா தானே இருக்கும். இனிப்பாக இருந்தாலும் ஜீராவுடைய தன்மை எடுத்து இருந்தாலும் அந்த இடத்துல அதுக்கு பேர் குலோப்ஜான் பெயர் சொன்னாலும் ஜீரா வேற, குலோ அந்த குலோப்ஜான்ங்கிற பதார்த்தம் வேற, ஆனால் ஒரு இடத்துல இருக்குமே அந்த இடம் இருக்கு. அதே மாதிரி சிவத்தோட அது உயிர் கலந்தாலும், சிவத்தோட உயிர் கலந்தாலும் சிவத்தினுடைய தன்மையை உயிர் ஏற்றுக்கொள்ளுமே என்று இந்த உயிரானது ஒரு காலத்திலும் சிவமாக முடியாது. ஆனால் இரண்டும் ஒரே இடத்தில் இருக்கும். எப்படி இருக்கும்? சிவம் என்பது பேரின்பத்தை கொடுக்க, ஆன்மா என்பது அந்த பேரின்பத்தை நுகர, அது கொடுக்க இது வாங்க, இப்படியே இருக்க வேண்டியதுதான். அவ்வளோ இப்படிதான் கலப்பாக இருக்க முடிய. ஒரு காலத்திலும் ஆன்மா கடவுளாக மெர்ஜாயி ஒன்றாக முடியாது, ஒரு பொருளாக ஆக முடியாது. ஏன்னா அனாதியே ரெண்டும் வேறு வேறு பொருள்கள், அனாதியே இரண்டும் வேறு வேறு பொருள்களாக இருக்கின்ற பொழுது முத்தியில மட்டும் எப்படி ஒரு பொருளாக மாறும்? சர்க்காரியவாதத்தின் அடிப்படையில் இது பொருந்தார். ஆனால ஒரே இடத்தில் குலோப்ஜான் என்ற ஒரு பொருளாக இருந்தாலும் அங்கே தனித்து இரண்டாகத்தான் இருக்கும் என்று ஒரு பொருளாக இருக்காது. இந்த நிலையில் வெளியில் வெளி போய் விரைவியவாறு, அழியில் அழி போய் அடங்கியவாறு, அன்பும் அன்பும் கலத்தல், அருளும் அருளும் கலத்தல், அல்லது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றதா இருந்தா நம்மள அன்பு இருக்கு, கடவுள்கிட்ட அருள் இருக்கு இல்லையா, அப்ப அன்பும் அருளும் கலத்தல், ஒளியில் ஒளி போய் ஒடுங்குதல். இப்ப சொன்ன ஒரு ஆன்மாவாகிய சின்ன ஒளி இறைவனாகிய பெரு ஒளியில் கலத்தல், ஒளியும் ஒளியும் ஒடுங்கியவாறு தெளியும் அவரே சிவசித்தர். சிவசித்தர் யார்? சிவசித்தர் இங்க பாருங்க, வெளியில் வெளி போய் ஒடுங்குதல், ஆகாயத்தில் ஆகாயம் ஒடுங்குதல், அன்பு அன்பில் ஒடுங்குதல். அதாவது சிவபெருமான் பக்கத்துல இருந்தார்னா நாம எப்படி அன்போடு நெகிழுவோம், அது வரலாம் நல்லா தெரியல. இது என்ன சொல்றாரு, சுந்தரமூர்த்தி நாயனார் புராணத்துல வரும், தடுத்து ஆட்கொண்டார் யார? சுந்தரமூர்த்தி சுவாமியில சிவபெருமான் தடுத்து ஆட்கொண்டார், ஒரு ஓலையை காட்டி ஆச்சிருந்தார். அழிச்சிட்டு போயிட்டு நேராக திருவினைநல்லூர் வந்தார். அதானே உள்ளே போனவுடனே உங்கள் ஊர் எதுன்னு கேட்டாங்க. நான் திருவினைநல்லூர்னாரு, நான் அவங்கள பார்த்ததே இல்லைங்கிறாங்க அந்த ஊர் பெரியவங்க, நான் அங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே போனார். உள்ளே போனவர் சிவலிங்கத்தில் ஐக்கியம் ஆயிட்டேன். சுந்தரர் தேடி தேடி பார்க்குறார். அதானே அங்கே மேலே சிவலிங்கத்துக்கு மேலே சிவபெருமான் இருந்துக்கிட்டு சொல்கிறாரா, நீ வந்து அங்கேருந்து கைலாயத்திலிருந்து வந்து உங்களோட ஒப்புதல் பேரில் தடுத்து ஆட்கொண்டோம். நீ உங்கள் தாத்தா காலத்துலேருந்து நீங்கள் தொண்டு சேர்த்தக்காக நீ இருக்க, நீ ஒரு வன் தொண்டர் அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ சுந்தரோட நிலை என்னன்னு கேட்டால் அதான் சேக்கிரார் சோக்கிராருடைய வார்த்தை, கன்று தாய் பசுவும் இருப்பது போல சுந்தரர் தன்னை மறந்து எல்லாத்தையும் மறந்துட்டார். திருமண காட்சி, திருமண கோலம், சடங்கு விசுவாச்சாரியார் வீடு, அந்த வழக்கு உரைத்தது எல்லாம் மறந்து போச்சு. என்ன தெரிஞ்சுதங்க, அன்புதான். அங்க தாய் பசுவை நோக்கி கன்று செல்வது போல இறைவனை நோக்கி, இறைவனை நோக்கி சுந்தரர் சென்றார். அதுக்கப்புறம் பழைய வரலாறு வருதா? வரலாறு வருதா? வரவே வராது. அதுக்கப்புறம் முடிஞ்சு அந்த பாட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சுந்தருடைய வரலாறு தான் வருமே ஒழிய பாக்கி எந்த வரலாறுமே வராது. அப்போ அருளை நோக்கி, அன்பும் அருளும் கலந்து ரெண்டு பேரும் சிவபெருமான் சொல்ல சிவபெருமான் சுந்தருடைய வழிய அப்போ சுப்பித்தான்னு பாடுறாரு இல்லையா, பாடுறாரு தேவாரம். அது இப்படி அன்பும் அருளும் சேர்ந்தது போல இறைவனுடைய பாதையில போயிரு. அப்படி போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி வரமாட்டாங்க. நல்ல பாதை, தெய்வ பாதை, அருமையான ஒரு பாதை. அந்த பாதையை போனவங்க திரும்பி வரமாட்டாங்க. அவரு சிவசித்தர் அப்படின்னு சொல்றது இந்த சிவயோகியினுடைய இயல்பு. சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோம், சத்தமும் சத்த முடிவும் தம் உள் கொண்டோர், நித்தர் நிமலர் நிராமயர் நீல் பரமுத்தர் தம் முத்தி முதல் 36. இது என்ன உங்களுக்கு புரியல? ஈஸியா இருக்கா இல்லையா? ஈஸியா இருக்கா இல்லையா? சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர், உட்கார்ந்துகிட்டே சிவலோகத்தை பார்க்கலாம். அதான் சொன்ன டிராவல் சொன்னேன்ல, இங்கே இருந்துக்கிட்டே கைலாயம் போகலாம், இங்கே இருந்துகிட்டே காசிக்கு போகலாம், இங்கே எங்கே இங்கே இருந்துக்கிட்டே வெள்ளியங்கிரி போகலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். அந்த காட்சி சொன்னா இல்லையா, அந்த சித்தர் காட்சி ஒன்று, குகை நமச்சிவாயர் குரு நமச்சிவாயர் வரலாற்று இல்லையா? திருவண்ணாமலையில் குரு நமச்சிவாயர்னு ஒருத்தர், குகை நமச்சிவாயர்னு ஒருத்தர். குகை நமச்சிவாயருடைய சீடர் தான் குரு நமச்சிவாயர். பேரை வச்சு ஏமாறாதீங்க, குகை நமச்சிவாயருடைய சீடர் தான் குரு நமச்சிவாயருங்கிற பேரில் வருவார். இந்த பேரில் வருவார் சமாஜிருக்கு. ஒரு நாள் இந்த குரு நமச்சிவாயர் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே யோகத்துக்கு போயிட்டார். யோகத்துக்கு போனால் எப்போ அவங்கெல்லாம் எப்போ முழிக்கிறாங்க எப்போ தூங்குறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. சாப்பாடு கிப்பாடு ஊன் உரக்கம் அவங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவ்வளோதான். இப்படியே உட்காந்துருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு சிரிச்சார். திடீர்னு பக்கத்தில் குகை நமச்சிவாயர் இருந்தார். என்ன சிரிக்கிறாரு சீடர், சிரிக்கிறாருன்னு, என்னப்பா சிரிக்கிறேன்னு கேட்டேன். பார்த்தேன். நான் சொல்ற இடம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய குகையில் திருச்சர் திருவாரூரில் அப்போ தேரோட்டம். அப்போ அந்த காலத்தில் திருவாரூர் தேர் தான் ஃபேமஸ். காட்சி பாருங்க, இங்கே மாயிண்ட சொன்னானே திரை, அது திருவாரூரில் அப்படி தேர் ஓடி தேர் ஓட்டம் நடக்குது. அந்த நடன மாதர்கள்லாம் நடனம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நடன மாது வந்து ஆடிக்கிட்டு இருக்கும்போது காலில் இருக்கிற அந்த சிலம்பு வந்து அருந்து விழுது. அப்போது அருந்து விழுந்த உடனே நடனம் ஆடும்போது தடுமாறுது. நடனம் தடுமாறினோடனே இருக்கிறவங்க பாக்கி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. அதை சிரித்தவங்களை பார்த்து இவர் சிரிக்கிறார். எங்கே இருந்துக்கிட்டு திருவண்ணாமலை எங்கே இருக்குது, திருவாரூர் எங்கே இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஒன்று தான். அவங்களுக்கெல்லாம் நமக்கு தான் அந்த இதெல்லாம் எல்லை இதெல்லாம் நமக்கு தான். அவங்களுக்கு இங்கே இருந்துக்கிட்டே எங்கேயும் போவாங்க. யோகத்தில் எல்லா ஊருக்கும் போகலாம், எல்லா நாட்டுக்கும் போகலாம். என்ன நம்மளாம் வச்சுக்கிட்டங்க, இதெல்லாம் ரொம்ப இவ்வளோ பெரிய அண்ட சராசரத்தில் இந்த உடம்பு இதெல்லாம் ரொம்ப உடம்புங்கிறதே ஒன்றுமே கிடையாது. கரைஞ்சி அந்த உயிர் சின்ன உயிர் வந்து அப்படி வெளில போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஒன்று தாங்க. ஆனால் அந்த நம்ம உயிரில் அவ்வளவு ஆற்றலாம் அடங்கியிருக்கு. எல்லாம் சாதிக்கக்கூடிய அவ்வளோ ஒரு ரகசியங்களும் இந்த உயிரில் இருக்குது. ஆனால் நம்ம யாரும் சரியாக உயிரை பயன்படுத்திக்கல, உடம்பையும் பயன்படுத்திக்கல. பாடலாம் படிச்சிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வீணாயிருக்கேன்னு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையும் வருது. பல பாடல்கள்லாம் பல சித்தர்கள்லாம் அழுகுறாங்க, ஏன்னா உடம்பு என்ன போச்சு, உயிர் என்ன போச்சு, இந்த பிறவி கிடைக்குமானே கிடைக்குமா. நமக்கெல்லாம் மறுபிறவி இருந்தால் நல்ல பிறவி தான், எங்கே விட்டோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதை பற்றி தைரியமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு படிநிலை. அதாவது நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம்னு வச்சிங்களேன், ஒரு மறுபிறவி வரக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா எங்கே விட்டோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், திரும்ப இயற்கையிலும் வர வேண்டாம். அது வரைக்கும் தைரியமாக இருக்கலாம். ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி, எழுமைக்கும் ஏமா பிடித்தான் கால சொல்லும் போது சூக்கும் மத்தியத்தில் போகும்போது மனம் புத்தி ஆங்காரம் சேர்ந்து வருது இல்லை. கால சொன்ன மனம் புத்தி ஆங்காரம் எல்லாம் சேர்ந்தான் போகுது. மறுபிறப்பிக்கு அது அப்படி தான் வருது. அதனால் எங்கே விட்டோமோ அங்கேருந்து பிடிக்கும். அதனால் அந்த பயம் வேண்டாம் உங்களுக்கு. சரி, ஒரு கால என்னதா இவ்வளோ பெரிய போயிடுச்சு, இவ்வளோ வயசாகிடுச்சு, இனிமேலுக்கு நம்ம என்னதான் விட்டுட்டு நினைக்க வேண்டாம். இந்த பிறவிலேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு கால் இன்கேஸ் ஏதாவது ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா கூட அடுத்த பிறவியில் பயப்பட வேண்டாம். அதனால் உலகத்தில் எந்த மொழியில் இருந்து கொண்டோம் எப்படியும் நிறையா இருக்குங்க. அதாவது ஒரு துறையே இப்படி இருக்குன்னு சொன்னால் இன்னும் எத்தனை துறைகள் இருக்குதுல்ல. ஒரு ஒரு துறையும் ஒவ்வொரு சமுத்திரம் மாதிரி இருக்கு. இப்போ எந்த துறையை தொட்டாலும் அது சமுத்திரம் மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்கறதுக்கே இப்படி பண்ணுறீங்களே, நான் ஒவ்வொரு துறையும் தொட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ஒன்று ஒன்றும் போவேன், ஒன்று ஒன்றும் சமுத்திரமாக இருக்குது. அதை போட்டால் நம்ம போகிறதே கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கோம். உன் நண்பர் சொன்னார், என்ன தான் நீங்கள் இந்த துறைக்கு வந்துருக்கீங்க, இந்த துறை இன்னும் எவ்வளோ இருக்குங்கிற பக்குங்கிறது இந்த துறை இன்னொரு துறை. அதனால் ஒவ்வொரு துறையும் ஆழமாக இருக்கு. சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் சத்தமும் சத்தமுடையும் தம்மும் கொண்டோர். அங்கே என்ன பண்ணுவீங்க, சிவாய நம்ம மந்திரம் எல்லாமே ஒரு ஸ்டேஜ் தான். சவுண்டில் நுழைவீங்க, உண்மையும் சவுண்டு போவீங்க. தன்னை மறக்கும் போது சத்தம் முடிஞ்சிடும். சிவாய நம்ம ஐயா கூட காலையில் சொன்னாங்க, மந்திரம் நாயோட்டு மந்திரத்தை பற்றி நல்லா பேசினாங்க ஐயா. அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் தான், அதுவும் கடைசியில் மறைஞ்சிடும். நாதம் நாதத்தினுடைய முடிவும் தாண்டிடும். நான் சிவாய நம்ம சொல்லிக்கிட்டே தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னால் தியானம் சரியாக செய்யலைன்னு அர்த்தம். இப்போ நல்லா தூங்குறேன்னு அர்த்தம், நல்லா தூங்குறேன்னு அர்த்தம். இப்போ நைட்டு ஒரு 11 மணிக்கு தூங்குறீங்கன்னு வச்சுப்போம், காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, நடுவில் என்ன நடந்தது சொல்லுங்க. ஏதாவது நடந்து தெரியுதுப்பா, தெரியாது, நல்லா தூக்கம். எதுவுமே தெரியாமல் இருந்தால் நல்லா தூக்கம். இப்போ தியானத்தில் உட்காந்துருக்கீங்க, மணி இப்போ 4:30 முடிவிட்டீங்க, தெரியல இரவாச்சு பகலாச்சு மறுநாள் காலையிலே ஆச்சு, எதுவுமே தெரியல. நாளை காலையில் 11 மணிக்கு விழிப்புறதுன்னு வச்சுப்போம், அப்போ தான் உட்கார்ந்த மாதிரி தெரியும். என்ன அதுக்குள்ளே எழுப்பி விட்டீங்க, நேரம் தெரியாது. தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நான் தியானம் செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தியானம் சரியா செய்யலன்னு அர்த்தம். தூங்கிட்டு இருக்கும் பொழுதே நான் நல்லா தூங்குறேன் நல்லா தூங்குறேன்னு என்ன அர்த்தம்? நல்லா தூங்குறேன்னு அர்த்தம். தியானம் செய்யிட்டு இருக்க பொழுது நல்லா தியானத்துல இருக்கேன், நான் அங்க போறேன், ஒளிய பாக்குறேன், சவுண்டா பாக்குறேன், திருவடிய பாக்குறேன், அங்க பாக்குறேன், இங்க பாக்குறேன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க சரியா தியானம் செய்யலன்னு அர்த்தம். கண்ணை மூடணும், மணியை பார்த்தா மூணு நாளைக்கு அப்புறம் எழுந்திரிக்கணும். எழுந்திரிச்சு என்ன பண்ணணும்? என்ன அதுக்குள்ள எழுதி எழுப்பி விட்டீங்க, இப்போ தானே உட்காந்தாங்கணும். அதுதான் அதுதான் சுயம். நான் ஒரு நாள் தெரியாமல் உட்காந்தேன். நான் சொல்றது நான் சொல்றதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இப்பவே சொல்லலை. உட்காந்துட்டு எனக்கு தெரியாமல் உட்காந்துட்டேன், உள்ளே போயிட்டேன். ஆனால் எழுஞ்சி போயிருக்கிட்ட 6-7 மணி நேரம் உட்காந்துட்டே தெரியல. இப்போதான் உட்காந்தேன், அதுக்குள்ள இப்பதான் உட்காந்தேன். என்ன அதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? உண்மையிலேயே குழம்பிட்டேன், முடிச்ச கூட குழம்பிட்டேன். நான் புத்தி அப்படி போவோம். அப்புறம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு யோகத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷா எழுந்திருக்கும் பொழுது இப்பதான் உட்கார்ந்தேன், அதுக்குள்ள எழுந்திருக்கிறேன்னு என்ன போறணும், எதுவுமே தெரியாம இருக்கணும். அதுதான் தியானம். அதுதான் எனக்கு வந்து நிறைய அனுபவங்கள் உண்டு. ஆனால் ஒரு தடவை வந்த அனுபவம் இன்னோட வராது. நம்மளும் எங்கே பெற போகுது, நம்மள்கிட்ட இருக்க போகுது, என்னைக்காவது வாங்கிக்கலாம்னு நினச்சோம்னா ஒரு நாளைக்கு வந்தால் ஒரு நேரத்துக்கு வந்தால் திருப்பி அதே திருப்பி வராது. ரெண்டாவது அது அது அது ஞாபகமும் வராது. இதாக ஒரு பெரிய கஷ்டம் லோகத்தில். அதான் சத்தமும் சத்த முடிவும் சவுண்டெல்லாம் கிடையாதுங்க. சிவாய நம்மலாம் ஒரு படிதான், ஏணிதான், ஒரு ஸ்டைல அதெல்லாம் கிடையாது. அந்த அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நித்தர். அந்த ஸ்டைல போய் இருந்தவங்க எப்பொழுதும் வாழ்பவர்கள், பிறப்பியை அறுப்பவர்கள், நிமலர். நிமலர்னா ஆணவழுக்கு இல்லாதவர்கள், நிராமயர். நிராமயர் தியானத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர்களுக்கு உருவம் இருக்காது. நம்ம வெளி பார்வைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் தெரியும், தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, யோகம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம வெளி பார்வைக்கு தெரியும். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உருவங்கிறது கிடையாது. உருவங்களாம் கரையும்.

உச்சம், 96 இருக்கு இல்லையா, 96 கருவிகள்னு பேரு. எல்லாம் இந்த உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே 96 இருக்கு இல்லைங்களா. இந்த 96 இதுதானே வேணும், இந்த 96 கருவிகள், 36 + 60 எல்லாத்தையும் வச்சுத்தான் கடக்கணும். இப்ப தியானத்துக்கு போனா வெறும் உயிர் எப்படி தியானம் பண்ணா, உடம்பு விட்டு உயிர் போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த உயிர் தியானம் பண்ணுமா? உடம்பு விட்டு ஒரு உயிர் வெளில போகணும்னா அது யோகம் பண்ணுமா? யோகம் பண்ணாது. என்ன வேணும்? உடம்பு வேணும். அது உடம்பு என்பது ஒரு தோணி, உடம்பு என்பது ஒரு போட்டு மாதிரி. இந்த உடம்பு, இந்த உயிர், இந்த உடம்பை பயன்படுத்தி, உடம்பை பயன்படுத்தி 36 தத்துவங்களையும் பயன்படுத்தி 60 தாத்துவங்களையும் பயன்படுத்தி இந்த உயிரானது மேல்நிலை அடையணும். அப்ப இந்த உடம்பை பயன்படுத்திக்கணும், உடம்பு இருக்கும் போதே பயன்படுத்திக்கணும். அந்த இதுல சொல்லுவாங்க, காற்று உள்ள போதே தூற்றிக்கொள். என்ன அர்த்தம்? மூச்சு காத்து உள்ள இருக்கும் பொழுது ஆணவத்தை தூற்றிவிட வேண்டும். அப்போ உடம்பு இருக்கும் பொழுது இறைவனை பார்க்க வேண்டும். உடம்பினால் பெற்ற பயன் ஆபதெல்லாம் திடம்பட ஈசனை தேடு. உடம்ப விட்டுட்டோம்னா வெறும் உயிர் இறைவனை தேடாது, மறுபிற எடுத்துடும். உடம்ப பக்குவமா பயன்படுத்திக்கணும், கொஞ்சம் இறைவனுக்காக ஒதுக்கணும். கொஞ்சம் தியானம், கொஞ்சம் யோகம், கொஞ்சம் பயிற்சி, கொஞ்சம் திருமுறை பாடல், தன்னை மறக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ட்ரெயின் அப் பண்ணணும். அப்பதான் நாம வந்து ஒரு கையை தூக்கினாதான் இறை, நாம ஒரு கை தூக்கி விட்டா இறைவன் நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாரு, நம்ம கையை மூடிட்டே இருந்தா தூக்க மாட்டார் இதுங்களா. அதனால உடம்ப பயன்படுத்திக்கணும் பாருங்க. அதே அடுத்த பாட்டே வருது பாருங்க, 36 படிமுத்தி ஏணியாக. என்ன கருத்தை நான் நினைக்கிறேன்னா அது அப்படியே அடுத்த பாட்டுல வருது. 36 படி முத்தி ஏணி, முத்தியை முத்தி முத்தி வர்றதுக்காக வேண்டி இந்த உடம்பை ஏணி மரமாக, ஏணிப்படியாக பார்த்துக்கணும். அதை முடிஞ்ச வரைக்கும் திருமுறை படிங்க, முடிஞ்ச வரைக்கும் சிவாய நம்ம சொல்லுங்க. ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாக தன்னை மறந்து உட்கார கத்து. ஒப்பிலா ஆனந்தத்து உள் ஒளிப்புக்கு, சிவானந்தமாகிய பேரானந்தத்தில் அந்த ஒளிக்குள் புகுந்து செப்ப அறிய, சொல்லுவதற்கு அறிய, செப்பறிய சிவம் கண்டு. இங்க பார்க்கலாம் சிவத்தை, பார்க்கலாமா எல்லாரும் உள்ளுக்குள்ள பாருங்க, திருமந்திரத்துக்குள்ளே இருக்கு. செப்பறிய சிவம் கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே, இல்ல தெளிவா தமிழ்ல இருக்கு. முதல்ல என்ன செய்யணும், ஆனந்தத்தினுடைய முதல்ல உடம்புலேருந்து உடம்பை கடந்து ஒளியில் புகுந்து அப்புறம் சிவம் கண்டு, சிவத்தை தரிசித்து அப்புறம் தான் தெளிந்து. அதுதான் சைவ சித்தாந்தம், சிவத்தை பார்த்த பின்புதான் நான் யார் என்பது உங்களுக்கு தெரியும். சிவம் தான் நீங்க யாருன்னு சொல்லணும். சிவத்தை பார்க்காதவரை, இறைவனை பார்க்காதவரை, இறைவனை உணராதவரை, இறைவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதவரை, உங்களுக்கு நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியாது. அவரு நான் யாருங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் சொன்னால தெரியும். நம்ம கெப்பாசிட்டி என்னங்கிறது யாரு சொல்லணும்? அவருக்கு சொல்லும். செப்பரிய சிவம் கண்டு தான் கண்டு, தன்னை உணர்தல், தன்னையும் நோக்கி தகவனும் வேலையிட்டு தம்மையும் நோக்கி கொண்டு செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி விலையும் அன்று. அப்பர் பெருமான் செப்பரே சிவம் கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே, அடே அமர்ந்து சிவயோகத்தில் அப்படியே இருந்து அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அதுதான் சிவயோகத்தில் அப்படியே இவர்கள்லாம் அப்படி உட்காந்துருக்காங்க. இன்னும் எவ்வளவு பேர் இன்னும் அந்த பூமிக்குள்ள இருக்காங்க, பூமிக்குள்ள சில பேர் அப்படி உட்காந்து இன்னும் எங்கெங்க இருக்காங்கன்னு தெரியல. வள்ளிமலை, பழனிமலை, சதுரகிரி, இது போல இடங்கள் எல்லாம் வந்து உள்ள சித்தர்கள் உள்ள புதஞ்சிருக்காங்க, உள்ள இருக்காங்க. எப்போ வர்றாங்கன்னு தெரியல. யாராவது திருப்பணி பண்றேன்னு போனாங்கன்னு வச்சிங்களேன், தோண்டி பார்த்தா கிடைக்கும். ஊரே என்ன பண்ணிக்காங்க, நம்ம பாரியசாமிகளே பழனிக்கு திருப்பணி செஞ்ச போனாங்க சொல்லியிருக்கானே, இங்கே சொல்லலையா?

0: நிறையா சொற்பொழி பண்ணுற இடத்துல எங்கே எங்கே சொன்னேன் எதை எங்கே சொன்னே தெரிய மாட்டாங்குது. நிறைய இடத்துல சொல்லிகிட்டு இருக்கேன். வாரியார் சாமி என்ன பண்ணாங்கன்னா இந்த பயணியில் போய் தொண்டு செய்கிறோம்னு சொல்லிவிட்டு தொண்டர்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு பயணி மலைக்கு போயிருக்காங்க. பயணி மலைக்கு போனோம்னா தொண்டர்கள் நிறையா முருக பக்தர்கள் நிறைய பேர் இருந்தாங்கல்ல, போனோம்னா நேராக உழவார பணி ஆரம்பிக்கும் சொல்லிவிட்டு ஒரு கடப்பாறை எடுத்து அந்த மலையில் நாங்கள் குத்தி பேத்தாங்க. பேத்தா கொஞ்சம் பேந்துருச்சு, இடமெல்லாம் பேந்துருச்சு, குபு குபு குபு குபுன்னு சாம்பிராணி வாடையும் ஊதுபத்தி வாடையும் வருது, புகையா புகையாக வருது இங்கேருந்து உள்ளேருந்து. அப்படி எடுத்து பார்த்தா உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க, உள்ளே உட்காந்துருக்காங்க, பூஜையில் உட்காந்துருந்தாங்க, அப்படியே உட்காந்துட்டாங்க, அப்படியே மூடி போச்சு, அப்படியே மூடி புதஞ்சிட்டாங்க. உள்ளே பார்த்தா அப்படியே புதஞ்சாங்க, இன்னும் இப்போது இப்படி மூடிட்டாங்க. வாரியார் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஒன்றும் பேசாதீங்க விட்டுருங்க அப்படியே போட்டு மூடிடுங்கன்னு. மூடியாச்சு, அப்படியே உள்ளே இருக்காங்க பயணியில். அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும், அதனால் அவங்களாம் அப்படியே உள்ளே போனவங்க உள்ளே போனவங்க இன்னடி எந்த காலத்துலேருந்து வெளியில் வருவோம். அதில் சித்தர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் தெளிவாக சொல்கிறேன். 18 சித்தர்கள் இல்லை, பல சித்தர்கள் இருக்காங்க, பல கூப்பிட்டா வருவாங்க. அது வேற பாதை, சித்தர்கள் நிலைங்கிறது அது வேற பாதை. இருந்தாலும் ஒரு சின்ன முகவுரைக்காக சொன்னேன். அப்படியே அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே. என்ன கேட்க வேண்டியதுன்னு கேட்டால், ஒப்பில்லா ஆனந்தத்து உள்ளொளி புக்கு, அதான் உழைப்பிலா ஆனந்தம். தேனினை சொரிந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் சொல்லுவோம்ல, அதுதான் அன்னைக்கு உள்ள தியான மையம் சொல்றது. அங்கேயிருந்து அப்படியே அந்த சொட்டு சொட்டு சொட்டா அப்படியே ஊத்தும். இது வந்து நாக்கு, உள்நாக்குன்னு ஒரு தொங்கும் பத்திரிக்கல, சில பேர் உள்நாக்கை வளர்ந்துருப்பாங்க, உச்சி முடியை பிடிச்சி இழுப்பாங்க. அந்த இடத்துல உள்நாக்கு தொங்குது இல்லையா, இது இந்த இடம். அதுக்கு மேலே இந்த அண்ணாக்குன்னு ஒன்று இருக்கும் இப்படி இருக்கு இல்லையா, மேல் தாடைக்கு நம்ம மத்திய பகுதி அங்கே மென்மையாக இருக்கும். அது எங்கேருந்து வரும்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்குல்ல, 10வது ஓட்டை. இந்த 10வது ஓட்டையும் அதுவும் கிராஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த காது ஓட்டை இருக்குல்ல, இந்த ரெண்டு காதையும் இப்படி கிராஸ் பண்ண வேண்டியது. மேலேருந்து நேராக வெர்டிக்கலாக அண்ட் ஹெரிசான்டலாக கோடு போட்டோம்னா அது வெற்ற விட்டு விடாது. தியானம் மையம் சொன்னால காலையில் இது வரும்னு வேர்வை சொன்னேன், அது மாதிரி எல்கேஜி மாதிரி அங்கே ஊறி அண்ணாக்களை சொட்டோம். நான் தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வங்கிறது, இது பேர் விசுத்தி. விசுத்தியில் போய் தங்கி உடம்பு முழுக்க பரவும். தேக்கிட தேக்கிட செய்த நண்பர் நம்ம மாணிக்க வாசகர், எண்புதோறும் எலும்பலர்களே, எலும்பலர்களுடைய ஓட்டர்களையா மயிர்கால் தோறும் இன்பத்தை தேக்கினார். விசித்தில் சொல்லக்கூடிய அந்த ஆனந்த சொறிவை உடம்பு ஃபுல்லாக பரவ விட்டு அதில் கிடைக்கக்கூடிய பேரானந்தில் திளைச்சிட்டுருப்பாங்க. அதுதான் சாப்பாடு அவங்களுக்கு, காற்று சாப்பாடு இந்த இது உணவு தான். அப்படியே பல யுகம் கூட இருக்கலாம், மீதி நம்ப அடம்போம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தம் தலைமேல் தாழ் வைத்த திருநீலகண்டர் திருவடியை நினைந்து மணிமாட திருநல்லூர் இறைவர் திருவடி போற்றி அட்டுமின் இல்பலி எனத் தொடங்கும் திருவிருத்தம் பாடினார் அப்பரடிகள். இத்திருப்பதிகம் கனவிழந்துரைத்தல் என்னும் அகத்துறை குறிப்பு உடையது. வடபார்க்கையிலையும் தென்பால் நல்லூரும் தம் வாழ்வதியே, கண்ணுளும் நெஞ்சத்து அகத்துளும் உள கலச்சேவடியே, நல்லூர் இருந்தபிரானல்லனோ நம்மை ஆள்பவனே என்ற தொடர்கள் எண்ணி எண்ணி மகிழத்தக்கனவாம். நாட்கொண்ட எனத் தொடங்கும் பாடலில் அமர்நீதி நாயனார் அருள் வரலாறு பேசப்பெறுதல் காணலாம். திருவளர் தாமரை சீர்வளர் செங்கழுநீர் கொள் நெய்தல் குருவமரு கோங்கம் குரா மகிழ் சண்பகம் கொன்றை வன்னி என வரும் தொடர்கள் அமைந்த அப்பர் அருளிய திருவிருத்தப்பாடல், மணிமாசகர் அருளிய திருவளர் தாமரை எனத் தொடங்கும் திருக்கோவையாரை நினைவுபடுத்துதல் காணலாம். செஞ்சுடற் சோதி எனத் தொடங்கும் பாடலில் குறிப்பாக இறைவரது ஐ வண்ணமும் அமைந்துள்ளது என்பர் சான்றோர். திருமுக்கீச்சரத்து இறைவர் திருநாமம் பஞ்சவர்ணேசர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாம். திருநல்லூர் நான்காம் திருமுறை அட்டுமின் எனத் தொடங்கும் திருவிருத்தம்

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
2: அடுத்து சேதிராயர் அருளிய திருவிசைப்பா. சேதிராயர் திருவிசைப்பாவான 9 திருமுறை ஆசிரியர்களுக்குள் 9 அவர். இவர் சேதி நாடாண்ட குறுநில மன்னவர். சேதி நாடு என்பது வீரட்டானங்களுள் ஒன்றாய் அந்தகாசுரனை சம்ஹாரம் செய்த திருக்கோவலூரை சுற்றியுள்ள நாடு. நரசிங்க முனையரையர் வழியில் வந்த இவர் அடியார் பக்தி சிவபக்தியில் சிறந்தவராய் இருந்தார். தம் முன்னோரைப் போல தாமும் அடியார் வரிசையில் சேரும் புண்ணியம் பெற்றார். இவர் பாடும் பதிகம் ஒன்று மட்டும் கிடைத்திருக்கிறது. சேதிராயர் அருளிய திருவிசைப்பா. கோயில் சிதம்பரம் பற்றியது பண் பஞ்சமம்.

கெண்டை மீன்கள் உலாவும் நீர்வளமிக்க வயல்கள் சூழ்ந்த தில்லையம்பதியில் எழுந்தருளிய பெருமானே, ஒளிமிக்க நெற்றியை உடையவளாகிய இவள் என் மகள், உம்மை சார்ந்து நீண்ட நாட்கள் அருகில் இருந்தமையால் பார்க்கடலில் வந்த நஞ்சுண்டு மகிழ்ந்த பெருமானே என்று உங்கள் கருணையை நினைத்து மயங்கிப் போகிறாள். விடத்தை விடவா இவள் கொடியவளாகிவிட்டாள்.

ஒளிவிக்க நெற்றியை உடைய என் பெண் கொடி உங்கள் மேல் மையல் கொண்டு விட்டாள், வெட்கத்தை விட்டு விட்டாள். இனி என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. வானளவு உயர்ந்த மாளிகைகள் சூழ்ந்த தில்லையில் இருக்கும் பெருமானே, உங்களை கண்ணாரக் கண்டால்தான் இப்பெண்ணின் ஏக்கம் தீரும்.

கரிய பெரிய யானையை இழுத்து உரித்து அதன் தோலை மேற்போர்வையாக கொண்டவரே, மிகுந்த சிறப்பை உடைய தில்லையில் எழுந்தருளியவரே, சிவபெருமானே என்று உங்களையே நினைத்து மனமிக்க அழகான கூந்தலை உடைய இந்த பெண் விம்மி அழுகிறாள். இந்த காரிகைக்கு அருளி கருணை காட்டுங்கள்.

அழகிய வளமிக்க கூந்தலை உடைய இப்பெண் விம்மி விம்மி அழுகிறாள், பெருமூச்செடுகிறாள், என்னை ஆட்கொள்வாய் என்று கூறி உம்மையே எண்ணி துதிக்கிறாள். ஒன்றுக்கும் பயன்படாதவளாய் ஏதேனும் ஆகாள் சோர்வுற்று கிடக்கிறாள். பெருமை மிக்க பெரியோர்கள் வாழும் தில்லையில் இருக்கும் பெருமானே, இவளுக்கு அருள் செய்வீராக.

சிறந்த வேலைப்பாடு மிக்க மதில்கள் சூழ்ந்த தில்லையில் எழுந்தருளும் பெருமானே, என் மகளாகிய இவள் உன்மேல் காதல் கொண்டு விட்டாள், அதனால் தளர்ந்தாள். கைகளை கூப்பி ஐயோ நான் உய்யுமாறு உன்னுடைய அழகான கொன்றை மாலையை அருள்வாய் என்கிறாள். மாலை கொடுத்து மாலை மாற்ற வேண்டும் பெருமானே.

என் மகள் ஒரு கிளியை வளர்க்கிறாள். அந்த பசுங்கிளியை பார்த்து உமையவளை ஒரு பங்கில் உடையவன் வண்டுகள் மொய்க்கும் கொன்றை மாலையை அணிந்த மார்பினன் என்று நீ சொன்னால் நான் பிழைப்பேன் என்கிறாள். நான்முகன் தலைகள் ஐந்தில் ஒன்றை துண்டித்தவரே, என்னுடைய இளங்கொடி போன்ற மகளை தில்லை திருத்தலத்தில் வருந்தும்படி செய்துவிட்டீர்களே.

என் மகள் பூங்கொடி போன்றவள், இளமையும் அழகும் மிக்கவள், கொம்புகளைக் கொண்ட இளம் பெண் யானை, அவளை என்ன செய்து விட்டீர்கள்? இப்படி மயங்குகிறாளே. பகைத்தவர் முப்புறங்களும் அழிய சிறந்த மேருமலையை வில்லாக்கி காலால் மிதித்து வளைத்தவரே, நீர் செய்த உயிர் போவது போன்ற இம்மயக்கம் எப்பொழுது தீரும்?

பிறைமதி போல் நெற்றியை உடையவள், நிறைந்த வளையல்கள் அணிந்தவள் என் மகள். சிவபெருமானே, உங்களை நினைத்து அறத்தின் வடிவானவனே, அர்ஜுனனை காப்பாற்ற முன்னாளில் பன்றிக்கு பின்னால் போன வேடனே, என்னை துன்புறுத்தாதே என்கிறாள். சிறகுகளை உடைய வண்டுகள் மிகுந்த சோலைகள் சூழ்ந்த தில்லையில் இருப்பவனே என்கிறாள். இவள் துன்பத்தை மாற்ற வேண்டாமாம்.

தென்றல் வந்து உலவும் சோலைகள் சூழ்ந்த தில்லைப் பெருமானே, என் மகள் தக்கன் வேள்வி செய்த அந்த நாளில் கதிரவன் பற்களை உடைத்தீர், தாருகாவனத்து முனிவர்கள் அனுப்பிய யானையை கொன்றீர், காலன் உயிரை மார்க்கண்டருக்காக கொண்டீர் என்று பலவாறு உங்கள் புகழை பேசுகிறாள். உங்கள் மேல் கொண்ட காதலால் இப்படி பிதற்றியே இவள் ஒன்றுக்கும் உதவாமல் போய்

0: பொருந்துமாறு எழில்மிக்க சேதி நாட்டுக்கு அரசனான சேதிராயர் தில்லைப்பதி நாயனாரான நடராஜப் பெருமானை புகழ்ந்து உரைத்த இப்பாடல்களை தூய நெறியில் நின்று பாடுபவர்கள் உடலை துறந்து சென்று அடையக்கூடிய சிவலோகத்தில் மேலான பேரின்பத்தை அடைந்து வாழ்வார்கள்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: திரு நாமலூர் பண் நட்டராகம் பதிவேடன் 17.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் திருநகரச் சிறப்பு.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: அடுக்கிய முறை நான்கு அகவல்கள், முதலிலே இருப்பது கழிவெண்பா என்றாலும் அகவலை போன்ற தோற்றம் இருப்பதனாலே பெரியவர்கள் அதனை அகவல் என்று சொன்னார். அந்த நான்கு அகவல்களை முதலிலே வைத்தார்கள். அது நெடும் பாடல் என்பதனால நீண்ட அடிகளை கொண்ட பாடல்கள், இந்த 95, அதுக்கப்புறம் வந்து 126, 182, 225. திருபுராணத்துக்கு 95 அடிகள், திருப்பி திருவள்ளுக்கு 126, திருவண்ட பகுதி 182, கொச்சி திருவள் 225. தெரியல உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியாதா? எல்லாரும் கடவுளை கேட்டாலும் சொல்லணும், நம்மோட சேர்ந்துடணும் அதெல்லாம். அதை தான் அந்த சிவபுராணம் சொல்லும்போது கூட ஒரு அடி விட்டுடாமல் இருக்கிறதுக்காக எண்ணியே சொல்லணும். அதே மாதிரி கீழ் போதும் எண்ணி சொல்லும்போது 126 வராமல் 124 வந்ததுன்னா ஏதோ ரெண்டு அடியை நம்ம விட்டுருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியுது. திரும்ப சொல்லணும் முதல்லேருந்து இல்லை, போது ஒரு ஆடியை திருப்பி ஆரம்பிச்சு 126 வரணும். அப்போதான் அதை விடலாம் நம்ம அடுத்து போகலாம். ரெண்டு பகுதி திருவண்டபதி 182, போற்றி திருவள்ளி 225. நெடும் பாடல்களை முன்பாக வைத்தார். அதுக்கப்புறம் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால், 100 பாடல்கள் கொண்ட பிரபந்தம் திருச்சதகம், அது பாடல்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறோம் அது மேலே வைத்தார். அதுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கை கொண்ட பாடல்களை கொண்டது நீத்தல் விண்ணப்பம், 50 பாடல் எடுத்து வைத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 20 பாடல்கள் கொண்ட அந்த பதிகங்கள் அல்லது நூல்களை வைத்தார் கேட்டு பார்க்கின்றோம். 10 பாடல்களை கொண்ட அந்த பதிகங்களை வைத்தார். அப்படி 10 பாடல்கள் கொண்டு வைக்கும்போது சில இதில் 10 விட வந்து குறையும், என்ன பதிகம் 6 தான். அதுபோல வந்து திருக்கழுக்குன்ற பதிகத்தில் 7 பாடல்கள் தான், அவற்றையும் 10 கருதி வைத்தார்கள். நான் 5 மேலே போனால் 10 கீழே இருந்தாலும் 10 தான், கணக்கு மாதிரி தான், மோர் தேன் 5 லெஸ் தேன் 10 அது 10 அவ்வளோதான் என்று அதை அவ்வாறு அடைக்கிறார். இந்த உரையாசிரியர்கள்லாம் இதுக்கு பின்னே இதை ஏன் வைத்தாங்கிறதுக்கு ஒரு தொடர்பு கட்டுவாங்க. தொடர்பு சமயத்தில் வலிந்து கட்டுவார்கள், சில நேரங்களில் இயற்கையாக இருக்கும். நீத்தல் விண்ணப்பத்தை குறித்த வரையிலும் புராணம் என்ன சொல்கின்றது, திருவுத்திர கோசம் புராணம் திருப்பந்து புராணம் பார்க்கும்போது, நம்முடைய குருநாதருக்காக இறைவன் கரிகளை பரிகளாக்கி கைகளிலே வெள்ளத்தை வரவழைத்து கிட்டுக்கு மண் சுமந்து வந்திக்கு முத்தி அளித்து குருநாதரையும் அந்த அரசியல் பொறுப்பிலிருந்து விடுவித்து தருளினார். அப்பொழுது குருநாதர் திருப்பந்திற்கு மீள செல்வார். செல்கின்ற வழியிலே திருவுத்திர கோசமிற்கு சென்றார். சென்று, பெருமானே, இந்த உலகிலாகின்ற இந்திரிய சற்றிலே அழுந்தி கிடக்கின்ற என்னை நீ விடுகின்றனை விட்டிடுதி என்றால் விடுகின்றாய். கண்டா என்பது ஒரு முன்னிலை சொல், முன்னிலை அசைச்சொல் சொல்வார். இந்த அசைச்சொல்லுக்கெல்லாம் ஒரு குறிப்பு பொருள் உண்டு. அசைச்சொல் என்று பொருள் இல்லாத சொல்லுதான் இலக்கணத்தில் எழுதியிருப்பாங்க. பொருள் இல்லாமல் ஒரு சொல்லும் கிடையாது. பார்த்தாலே பொருள் இருக்கு, பேசினா பொருள் இருக்காத. உலகத்துல பாக்குறது பார்வைக்கே பொருள் இருக்கும் போது பேசுவதற்கு பொருள், நான் பேசுறதுக்கு கூட பொருள் இல்லாமல் பேசுவதற்கெல்லாம் பொருள் உண்டு. ஆகவே கண்டா என்பது ஒரு எதிரிடை விளைவை ஏற்படுத்துகிற ஒரு சொல். இதை எந்த உரையாசிரியரும் சொல்லலை. எதுக்காக சொல்றீங்கன்னா, நான் உங்களுக்கு பாடம் எடுக்கும்போது குருநாதர் எனக்கு என்ன கொடுக்குறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த முக்கியமான உரைகளை படிச்சுட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். இருந்தாலும், விட்டிடுதி விடுகின்றனை கண்டாய் பார்த்துக்கொள், பெருமானே நீ இவ்வாறு செய்யலாமா என்ற பொருளில் தான் அவர்கள் பயன்படுத்துகிறார். என்னை விடுகின்றாயே, என்னை கைவிடுகின்றாயே, கைவிடுகின்றாய் கான், நீ என்ன பண்ற பாரு, நீ என்னையே நம்பி இருக்கின்ற என்னை, மாறாத பெருங்கொண்டை கொண்டு முன்பு ஆட்கொண்ட என்னை பின்னர் கைவிடுகின்றாய், இது சரியா என்ற பொருளிலே விட்டிடுதே கண்டா என்று வருகின்றது. அது சரிதான், அந்த பொருள் குற்றம் என்று நான் சொல்லல. ஆனால் கண்டா என்ற முன்னிலை சொல் விட்டிடுது என்பதை விடாதே என்ற பொருளுக்கு கொண்டு போகும். அவ்வாறு காரைக்கால் அம்மையார் அற்புத திருமதி பாடியிருக்காங்க. நம்ம குருநாதரே ஒரு பாடல்ல மிக தெளிவாக சொல்றார், கொள்ளேர் பிளவ, இரண்டாவது பாடல்ல, கொள்ளேர் பிளவகலாத்தடம் கொங்கையர் கொவை செவ்வாய் வில்லேன் எனினும் விடுதி கண்டாய். வில்லுதல்னா நீங்குதல், அந்த பெண் இன்பத்தை விட்டு நான் நீங்கவில்லை எனினும் என்றாலும் விடுதி கண்டாய் விடாதே. என்ன காரணம், நின் விழுத்தொழும்பின் உள்ளேன், நான் தொடர்ந்து உனக்கு தொண்டு செய்கின்றேன், புறமல்லேன், உன் கருணைக்கு வெளியில் இல்லை, பெருமானே உன் கருணைக்கு வெளியே நான் சென்று விடவில்லை, உன் கருணைக்காக ஏங்கி இருப்பதே உன் கருணைக்கு உள்ளே இருப்பதாக பொருள். பெருமானை மறந்திருந்தால் அல்லவா அவருடைய அருட்குடைக்கு வெளியில் இருப்பதாக பொருள். பெருமானுடைய கருணை வேண்டும் என்று ஏங்குகின்ற நிலையிலேயே அந்த கருணை குடைக்கு கீழே இருக்கின்றோம். திருவாசகம் படிக்கணுங்கிற எண்ணம் வந்துவிட்டாலே திருவாசகம் நமக்கு அருள் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நடராஜாவை தரிசனம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும் போதே நடராஜா நமக்கு அருள் செய்யாரு அர்த்தம். நடராஜா நமக்கு அருள் செய்யவில்லை என்று சொன்னால் நடராஜாவை தரிசனம் பண்றோம்ங்கிற எண்ணம் வராது. பெருமான்ட்ட போய் பெருமானே எனக்கு தரிசனம் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்கும்போதே பெருமான் தரிசனம் கொடுக்கறதுக்காக தான் நம்ம கூப்பிட்டுருக்காருன்னு அர்த்தம். இது நம்முடைய பேச்சில் உள்ள குற்றம் அவ்வளவுதான். ஆகவே புறமல்லேன், உன்னுடைய திருவருள் குடை நீழலுக்கு வெளியிலே நான் இல்லை. உன்னுடைய அகம்படி தொண்டு செய்வதற்கு நான் உரியவன் தான். விழுத்தொழும்பின் உள்ளேன். ஆகவே பிள்ளையர் பிளவகலாத்தடன் கொங்கையர் கொங்கை செவ்வாய் வில்லேன் என்றால் அவர்களை விட்டு நீங்கேன், வில்லுதல் நீங்குதல். நான் நீங்கவில்லை எனினும் விடுதி கண்டாய், என்றாலும் விடாதே என்று பொருள். ஆகவே விடுதி கண்டாய் என்று இருந்தால் அவர்கள் சொல்கின்ற பொருள் வரும். நான் பெண்ணின்பத்தை விடவில்லை, ஆகவே நீ என்னை விடுகின்றாய் அப்படின்னு அப்ப பொருள் வரும். ஆனா ஆகவே அவர் போடல, எனினும்னு போட்டிருக்கார், இருந்தாலும். ஆகவே விடுதி கண்டாய் என்பதற்கு விடாதே என்பது பொருள் என்று அங்கே காமிச்சிட்டார். ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். 50 பாடல்கள்ல விட்டுழுதி கண்டாய் விடுதி கண்டாய் வருது. அதுல இந்த பாடல்ல விடாதே என்ற பொருள் நேர்மையாக இருப்பதனால எல்லா பாடல்களுக்கும் அதே பொருளை நாம் கொள்ளலாம். விட்டுழுதி கண்டாய் என்றால் பெருமானே என்னை விடுகின்றாய் பார்க்கின்றாய், விடுகின்றாய் அல்லவா, விடுகின்றாய் பார், இப்படி செய்கின்றாய் பார், இது சரியா என்ற ஒரு பொருளும் உண்டு. விடுதி கண்டா என்பதற்கு விட்டு விடாதீர் என்றும் செஞ்சுகின்றார். பெருமானே என்னை விட்டு விட வேண்டாம், நான் எவ்வளவு பிழையத்தினுடைய பிழை உடன்பட்டு கேட்கின்றான். பெருமாளுடைய கருணையை நீ என்னை கைவிடக்கூடாது என்று கேட்கின்ற ஒருவன் தன் பிழை உடன்பட்டு கேட்க வேண்டும். சிறிது நேரத்தில் பெருமானை இடித்தும் கேட்கலாம், ஆனால் சிற்சில நேரங்களில் தான் அவ்வாறு கேட்கலாம். பெரும்பாலும் அவ்வாறு கேட்டால் பயன் இருக்காது. ஒருத்தருடைய தயவு நமக்கு வேணும், எல்லாருக்கும் அருள் செய்யறீங்க எனக்கு மட்டும் செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு எப்பயாவது ஒரு தடவை சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு தான் போயாண்டுவோம். எப்பொழுதும் தன்னுடைய பிழை உடன்பட்டு தான் கேட்கணும். பெருமானே உன் அருளின்றி நான் வாடுவேன், உன் அருளுக்கு நான் தகுதியற்றவன், இருந்தாலும் நீ நினைத்தால் அருள் செய்யலாம். அப்படி கேட்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு அருள் வேண்டும் என்றால் கேட்கின்ற முறையிலே கேட்கணும். அந்த கேட்கின்ற முறையிலே ஒரு முறை பெருமானி நீ எனக்கு மட்டும் அருள் செய்ய மாட்டேங்கிறா என்பது ஒரு முறைதான். அந்த முறை ஊறுகாய் போல பயன்படணும். தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிடணும். சில பேர் ஊறுகாய் சாதமே சாப்பிடுவாங்க, ரெண்டு பேரும் தயிர் தொட்டுக்கிட்டு. அதே மாதிரி நம்முடைய முறை இல்லை. ஊறுகாய் சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு தயிர் தொட்டிட்டு நெருப்பு கோழி போல நெருப்பு கோழி நெருப்பையே தின்னுமா, அதே போல நாம வாழக்கூடாது. தயிர் சாதத்துக்கு தான் ஊறுகாய் தொட்டுக்கலாம். வாழ்வியலும் இறையியலும் ஒரே மாதிரிதான் இந்த இடத்துல என்று பார்க்கணும். நீத்தல் விண்ணப்பம்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. நீத்தல் என்றால் கைவிடுதல். பெருமானுடைய கைவிடுதலை கருதி பெருமான் கைவிடுகின்றாரா உண்மையிலேன்னு சொன்னால், நம்முடைய தகுதியின்மையினால பெருமான் செய்த பேரா அருள், அந்த பேரா அருளை நம்முடைய தீவினையின் வழியிலே நின்று வாசனாமலத்தினாலே தாக்குண்டு நாமே இழக்கின்றோம். அதுதான் உண்மை. அது அந்த உண்மை வந்து எல்லா உயிர்களுக்கும் பொருத்தமான உண்மை. உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையா அடிமைக்கு அருந்தே என்று சொல்றார். என்னால் அறியா பதந்திருந்தாய், எனக்கு நீ செய்த அருள் இப்படிப்பட்டது என்று அதனுடைய அருமையை கூட கருதுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஒரு குழந்தை கையில தங்க கிண்ணத்தை கொடுத்தா அந்த தங்க கிண்ணம் விலை மதிப்பற்றது, அது எவ்வளவு வேல்யூபிள்னு அறிவதற்கு கூட அதுக்காக பக்குவம் கிடையாது. அந்த அறிகின்ற பக்கம் இல்லை என்பதனால்தான் அது என்ன செய்யும், ஏனைய பொருள்களோடு அந்த தங்க கிண்ணத்தை ஒப்ப கருதி வாங்கும் பொழுது பல பல இருப்பதனாலையும் அதை பிறர் மதிப்பதனாலையும் அது தனக்கு வேண்டும் என்று அடம் பிடிக்கின்ற அளவில தான் அது மதிக்கும். அது தன் கைக்கு வந்த உடனே அதன் மதிப்பு குறைந்து. குழந்தை இயல்பு என்ன, ஒரு பொருளை தான் பெறுகின்ற வரையிலும் அந்த பொருள் பெரிதாக தோன்றும். குழந்தைக்கெல்லாம் குழந்தைகளுக்கு ஒரு பொருளை போராடி பெறும். குழந்தைகள்லாம் அழுது அடம்பிடித்து பெறும். அது அழுது அடம்பிடிப்பதே அந்த பொருள் மிகவும் முக்கியம் என்று கருதுவதை போல காட்டும். அந்த பொருள் கைக்கு வந்த உடனேயே அடுத்த 5 நிமிஷம் அதை தூக்கி எறிந்து விட்டு இன்னொரு குழந்தைகளும் ஓடி ஆடி விளையாட போய்விடும் என்று கருத்துக்கோ. அதை போன்ற நிலையில் தான் தான் இருப்பதாக சொல்றாரு. பெருமானுடைய திருவருளினுடைய அருமையை கருதாது தன்னுடைய குற்றத்தினாலேயே என்னால் அறியா பதந்தந்தா யான் அது அறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறையில்லை, மழை கையிலங்கு பொற் கிண்ணம் என்றலால் அறிய என்றுரை கருதுகின்றேன் கருதுகின்றேன் என்ற அந்த நிகழ்கால சொல்லினாலே இப்பொழுதும் உன்னுடைய அருமை எனக்கு தெரியாது. உன்னுடைய அருமையை நான் அறியவில்லை என்பதை அறிந்து வைத்திருக்கின்றதே தவிர உன் அருமையை நான் உள்ளபடி அறியவில்லை. உன் அருமையை எப்பொழுது உள்ளபடி அறிவேன், உன் பெருமையை உள்ளபடி அறிந்தால் தான் உன் அருமையை உள்ளபடி அறிவேன். நீ கிடைத்திருக்கு எவ்வளவு அறியப்பொருள் என்பதை உன்னுடைய பெருமையை ஒக்க அறியும் பொழுதுதான் அறிய முடியும். நீ கிடைத்திருக்கிற பொருள் உன் பெருமையையோ அருமையோ நான் முற்றும் அறியவில்லை என்ற என் அறியாமையை சிறிது அறிந்து வைத்திருக்கின்றேன், அதனால் விண்ணப்பிக்கின்றேனே ஒழிய உண்மையிலேயே எனக்கு எவ்வளவு நட்டம்னு தெரியாது. போறார் 1.86 லட்சம் கோடி நட்டம்னு. அதை மன்மோகன் சிங் எதிர்க்கிறார். இந்த கணக்கு எப்படி சரியாகுங்கிறார். சரியில்லையா, இதை விட இது குறைஞ்சபட்சம், இதை விட அதிகமாக தான் நீ லட்சம் எடுத்துக்கிறீங்க அவர் சொல்லிட்டார். அது எவ்வளோ கட்சிகளாக ஆளாக இருக்கணும், எதிராகிறார். என் கணக்கு தப்பு தான், இது குறைஞ்ச மதிப்பீடு தான், இது நிச்சயமா இதை விட அதிகமான நட்டம் தான் நீ பண்ணிருப்ப, அதனால நீ சொல்றது கரெக்ட் தான், என் கணக்கை விட நீ பண்ணின நட்டம் அதிகம். ஆகவே பெருமானை நாம் அறியாது கெட்டோம் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றோமே தவிர அதனால் எவ்வளவு கெட்டோம் என்பதே தெரியல. பெருமானை அறியாது கெட்டோம், திருவாசத்தை ஓதாது கெட்டோம். வேலை தொழும்பனே நித்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாது, பரம்பரனை பணியாது காலம் கழித்தேன். ஆனா எத்தனை காலம் கழித்தேன் என்பது தெரியல. எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாது. அப்படி இருந்தும் பெருமானுடைய கருணையினாலே ஊழி முதல் சிந்தாது நன்மணி தன் என் பிறவி தாழை பறித்தவா துணைக்க மாட்டான். அதனால இங்க நீத்தல் என்பது பெருமான் கைவிடுதல். கைவிடுதல் என்பது உண்மையிலே பெருமான் விரும்பி செய்கின்ற செயல். இன்று அன்று பெருமான் விரும்பி ஒருவனை கைவிடுகின்றானா அவன் கருணைக்கு அது சிறிதும் ஒவ்வாது. பெருமான் அந்த செயல் செய்யவே மாட்டார். நம்மை போல அவர் நினைக்க கூடாது. நமக்கு தான் விருப்பு விருப்பெல்லாம் உண்டு. இன்னைக்கு ஒருத்தர் வேணும், நாளைக்கு ஒருத்தர் வேண்டாம். ஒரு சிறு குற்றம், உண்மையான அன்பு என்பது எத்தனை குற்றம் செய்தாலும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். அந்த அன்பு நம்மிடம் இல்லை என்பது நம்முடைய குற்றம். நாம் பிறரிடத்தில் அந்த குற்றத்தை ஏற்றி பார்க்க கூடாது. எப்பவுமே என்ன பண்ணுவோம், நம்ம நம்முடைய குற்றத்தை பிறரிடத்தில் ஏற்றுவோம், பிறருடைய தவறுக்கு நம்மை நாமே தண்டித்துக் கொள்வோம். அறியாமல் நம்முடைய குற்றத்தை பிறரால் சுமத்துவோம். நம்ம உண்மையிலே தப்பு நமக்கு தான் கோபம் வருதுன்னா நமக்குமே தப்பு இருக்கணும். அதே அவர் தான் உண்மையிலே தப்பு பண்ணிருக்கிறாரு. அவர் உண்மையிலேயே தவறு செய்திருந்தால் ஏன் கோச்சுக்கணும்? ஒருவர் உண்மையிலேயே தவறு செய்திருந்தால் நம்ம கோச்சுக்க வேண்டாம். என்ன காரணம்? கோபம் என்பது பிறர் செய்த தவறுக்கு நம்மை நாமே தண்டித்துக் கொள்ளுதல். கோபிச்சுக்கிட்டா நமக்கு தான் பிபி ஏறுது, நமக்கு தான் பாட்டு புரிய மாட்டேங்கிறது இல்லையா? நம்ம தான் நினைக்காத வார்த்தைகளை பேசுகின்றோம், நமக்கு தான் தலை சுத்துது, கோபிச்சுக்கிறவங்களுக்கு தான் இத்தனை வருது. கோபிக்க படுகொழுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா சுதாரிச்சுக்கிட்டான்னா அவன் சும்மா செஞ்சுக்கிட்டான். அவன் இந்த கதால வாங்கி இந்த கதால விடுகின்ற அளவு ஆற்றல் அவருக்கு இருந்து என்ன, அந்த ஆற்றல் எல்லாருக்கும் வேணும். நம்ம யாராவது கோச்சுட்டு திட்டினாங்கன்னா ரெண்டு காது சாமி கொடுத்துக்கிறாரு, இந்த பக்கமா போய் இந்த பக்கமா வெளில வந்துடும். அப்படிதான் வாழணும். அப்ப நம்முடைய குற்றத்தை பிறரால் சுமத்துவதும் பிறருடைய குற்றத்திற்கு நம்மை நாமே தண்டித்துக் கொள்வதும் அறியாமையால் விளைகின்றன. இதெல்லாம் பர்ஃபெக்ட் பீயிங் என்ற பூரண அறிவுமயமான இறைவனத்தில் கிடையாது. அந்த பெருமான் அவருடைய இடத்திலிருந்து எல்லாருடைய குற்றங்களையும் மன்னித்தே அருள்கின்றார். கருணை கடலவர். அவர் சில நேரங்களில் தண்டிப்பது போல் தோன்றினாலும் அதுவும் மர கருணை என்றே சொல்ல. அதாவது இரும்ப காய்ச்சினாதான் அதை கட் பண்ண முடியும். இரும்ப காய்ச்சாம கட் பண்ண முடியாது. அவ தங்கத்தை உருக்கினாதான் அதை ஆபரணமா செய்ய முடியும். தங்கத்தை உருக்காமல் ஆபரணமா செய்ய முடியாது. அப்ப அது ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வதற்காக சிறிது சிரமப்படுகின்றது. அப்ப சிரமப்படும் சிரமப்படுத்தும் பொழுது அன்போடுதான் சிரமப்படுத்துகின்றார். தாயும் தந்தையும் பிள்ளையை வளர்க்கும் போது கண்டிப்போடு வளர்க்க வேண்டும். கண்டிப்போடு வளர்ப்பதனால அன்பில்லை என்பது பொருள் இல்லை என்று பார்க்கின்றோம். அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மா கையால் அடி வாங்காம யாரும் உருப்பதில்லை என்று பார்க்கின்றோம். அப்படி ஆனா அவர்கள் அன்பு அற்றவர்கள் இல்லை. அதுபோல இறைவன் ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்மை ஒருக்கும் பொழுதும் ஒருத்தால் ஒன்றும் போதுமே. நீ புறக்கணித்து விட வேண்டாம், நீ தண்டித்தால் கூட போதும், ஒருத்தால் ஒன்றும் போதுமே. நீ இந்த தப்பு பண்ணிருக்க என்று சொல்லி ஓங்கி ஒரு குட்டு குட்டிதான் நான் வாங்கிக்கிறேன், ஆனால் உருப்பிட மாட்டேன்னு சொல்லி என்னை பார்க்காது இருந்து விடாது. இது எங்க வர உறுப்பு தேராத கேசுது, இது வந்தா நம்ம முஞ்சி திருப்பிப்போம். அது திருப்பிட்டு கூடாது. பேரூர் என்று ஒரு ஊர் கோயம்புத்தூர்ல இங்க நடராஜா இருக்கா, இங்க கோவில் அடிக்கடி சொல்லாமல் இருக்காரா சாமிங்கிறத போய் பாருங்க. ரொம்ப ரொம்ப குறும்புக்கார நடராஜர். நடராஜாவுக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க, நடராஜா அப்படி நிக்கிறாரு. அவருக்கு முன்னாடியே போய் நம்ம நிக்கிறோம். நிற்கும் போது நடராஜாவோட முகம் இந்த பக்கம் திரும்பிடும். நம்ம பார்க்க, அதாவது நம்ம வந்திருக்கோம், நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு இந்த மூஞ்சி எப்படி திரும்பி மாதிரி இருக்கும். எப்படின்னா பெருமானுடைய இடது பக்கம் திரும்பின மாதிரி இருக்கும். நாம அவரை பார்க்கும்போது நம்முடைய வலது பக்கம் நம்ம நேரம் பார்க்கறோம், மூஞ்சி நம்ம நேரம் பார்க்காம இப்படி திரும்பிக்கும். அப்ப அவரை அங்க சுத்தி வரலாம், உள்ளுக்குள்ளேயே சுவாமி சுத்தி வரலாம். சுத்தி வரும்போது இப்ப திரும்பின மூஞ்சியை பாத்திரலாம்னு நினைப்போம்ல. சுத்தி வந்தா, ஆமா சுத்தி வந்தா மூஞ்சி நேரம் இருக்கும். அப்படின்னா அங்கே நீங்க திருப்பி தர முடியும். அதனால சிதம்பர நடராஜா தான் இவர் சொன்ன போது நான் பட்டத்தை சொன்னேன். சிதம்பர நடராஜா இது மாதிரி படுத்துறதில்லை எங்களை. என்று வந்தா என்னும் எம்பெருமாண்டன் திருக்குறிப்பு. இவர் வேணும்னே இவர் படுத்துறாரு, நாம வந்தா நம்மளை பார்க்க மாட்டேங்கிறது திருக்குறிப்பாரு, மூஞ்சை திருப்பிக்கிறாரு. அது போல பெருமான் முகத்தை திருப்பிக் கொள்ளாமல் இருந்தாலே போதும். என்ன சொல்ற இல்லையா, விற்றுக்குள் ஒற்றுவை எண்ணினால் அடியனை விடுதி கண்டாய். என்ன வேணா என்ன பண்ணு, ஆனா பயன்படுத்த, என்னை கைவிட்டு விடாதே என்பது இங்க வந்து நீத்தல் சொல்றாரு. நீத்தல் என்பது கைவிடுதல், நீத்தல் விண்ணப்பம் என்பது பெருமானுடைய கைவிடுதலை குறித்த விண்ணப்பம். பெருமான் உண்மையில் கைவிடுவதில்லை, ஆனால் அவருடைய அருள் நம் மீது பதியாதிருக்கின்ற நிலையை நாமே உண்டாக்கிக் கொள்கின்றோம். எதை போல அப்படின்னு சொன்னா, ஒரு காந்தம், அந்த நல்ல பவர்ஃபுல்லான ஒரு காந்த மேக்னெட் இருக்கு, அதுக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஒரு இரும்பு ஊசி அதில் சென்று ஒட்டிக்கொள்ளும், காந்தம் அதனை இழுக்கும். ஆனால் அந்த இரும்பு ஊசி சேற்றிலே நனைந்திருந்ததுன்னா, துருப்பிடிச்சிருக்கு அல்லது அது சேறு சுத்தி இருக்கு அப்படின்னா, அந்த காந்தம் அதனை இழுக்க கூடாதுன்னு நினைக்காத போதும் இரும்பு ஊசியை நம்ம இழுக்க வேண்டாம் நினைப்பு கிடையாது. இருந்தாலும் இது வந்து என்ன பண்ணுது, அதனுடைய அருள் வலைக்கு பாத்திரமாகாத வண்ணம் தன் மீது சேற்றை பூசி கொண்டிருக்கின்றது. பெருமானுடைய திருவுள் வலைக்கு பாத்திரமாகாத வண்ணம் நாம் என்ன பண்ணிருக்கிறோம், சேற்றை பூசி கொண்டிருக்கின்றோம். அதான் மலம். நாம் இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகாத வண்ணம் நம்ம இன்சுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அருளிடமிருந்து வந்து சிவகங்கையில குளிக்காதுன்னு யாரையும் சிவகங்கை சொல்றது இல்ல. ஆனா சிவகங்கையில குளிக்கிறவங்க எல்லாம் சிவகங்கை நீ வந்து குளின்னு சொல்லியா குளிக்கிறாங்க? அப்ப சிவகங்கை யாரையும் குளிக்காதுன்னு சொல்லல. அதே போல சலமிலன் சங்கரன், இறைவனிடத்துல எந்த வஞ்சனையும் கிடையாது, அவனுக்கு வேண்டுவார் வேண்டாதவர் இல்லை. சலம்னா வஞ்சனை, சலமிலன் சங்கரன் அவனுக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது. ஆனால் சார்ந்தவர்களால் நலமிலன், நல்ல கடுங்குளிர் அமர்நாத்துல அந்த நம்ம போய் தங்குறோம் ஒரு டென்ட்ல, அங்க டீ கொடுத்துறாங்க, அங்க நெருப்பு, அந்த அடுப்பு கிட்ட போய் சில பேர் உட்காந்துப்பாங்க புத்திசாலியா இருக்கிறோம். என்ன நெருப்பு கிட்ட உட்காந்தா குளிர் தெரியாது, ஆனா அந்த நெருப்பை விட்டு தொலைவிலே உட்காந்துக்கிட்டு கம்பளியை போத்திக்கிட்டு குளிர்தே குளிர்தேன்னு சொல்லலாம். ஆனா நம்ம எங்க இருக்க வேண்டும் நமக்கு ஒரு ஒரு நல்ல அறிவு வேண்டும். அந்த இரவினை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அடுப்புகரையிலே தான் இருக்கும், அடுப்பகத்தாவில் இருந்தா இரவு கழிந்து விடும் கற்கும். அதுபோல நாம் எங்கு எதனை சார வேண்டும் என்ற நல்லறிவு நமக்கு வேண்டும் என்று கற்கின்றோம். நாம் சாராத தன்மையினாலே இறைவர்களை தூக்காது இருக்கின்றோம். ஆக பெருமானே அந்த நிலையிலும் என்னை காப்பாற்ற வேண்டும். எப்படின்னா இந்த வாழைப்பழம் வந்து தானா வந்து வாயில விழும் என்று விரும்புவதை போல, உன்னுடைய திருவுருளை அறியாது நான் புறம் சென்ற போதும் நீ வந்து என்னை புறம்புறம் சோதித்து என்னை கைவிடாது, என்னை வலிய வந்து உன் திருவுருளை ஊட்ட வேண்டும் என்ற விண்ணப்பம் தான் நீத்தல் உள்ள. உன் திருவுருளை எனக்கு வலிய வந்து ஊட்ட வேண்டும், நான் எவ்வாறு இருப்பினும் உன் திருவுருளை இகழ்ந்து மதியாது மறந்து உணராது தூக்க விரும்பாது இந்திரிய இன்பமாகின்ற செற்றிலே வந்து ஈடுபட்டு என்னையும் உன்னையும் மறந்து நான் உலகியலிலே ஈடுபட்டு கெட்டு ஒழுகின்ற நிலையிலும் இவன் நம்முடைய அடியவன், நம்மால் முன்பு இவன் ஆளப்பட்டவன் என்ற அந்த கருணையினாலே நீ வந்து என்னை காக்க வேண்டும். ஏன் இப்படி சொல்லணும் அவர் அப்படின்னு கேட்டா, இவ்வாறு விண்ணப்பிக்கின்ற நிலையும் போயிடும். சேத்த நிறைய பூசிக்கிட்டோம்னா, உலகிலாகின்ற சேற்றில் நிறைய பூசிக்கொண்டோம் சொன்னா என்ன ஆகும், பெருமானிடத்துல இந்த விண்ணப்பத்தை வைக்கின்ற அறிவும் போயிடும். அதுதான் இந்த விண்ணப்பத்தை முதல்ல வைக்கணும், அதான் நீத்தல் விண்ணப்பம். பெருமானே நீ கைவிடாதே என்ற விண்ணப்பமே நீத்தல் விண்ணப்பம், நீத்தலை குறித்த விண்ணப்பம். பெருமான் கைவிடுவதாக கருதி அதனை குறித்த விண்ணப்பமே நீத்தல் விண்ணப்பம். பெருமான் இந்த உயிரினை கைவிடுவது உண்மையில் இல்லை, ஆனால் பெருமானால் கைவிடப்படுகின்ற நிலை என்பது உயிர் தானே ஈட்டிக் கொள்கின்றது. அந்த நிலையிலும் பெருமான் கைவிடக் கூடாது என்று அவருடைய பெருங்கருணையை சுரக்குமாறு விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பம் நீத்தல் விண்ணப்பம். முதல்ல எடுத்தவனே கடையவன் என்றாருங்க, மிகவும் மட்டமான என்னை பெருமானை நீ முன்பு நீயே வந்து ஆட்கொண்டாய். கடையவனேனே கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டிடுது கண்டாய். கடையவனேனே எல்லா விதத்திலும் கீழானவனே, கல்வி கேள்வி ஒழுக்கம் ஏனைய தகுதிகள், சரியை கிரியை யோகமாகிய தகுதிகள், இந்த தகுதிகள் எதிலுமே வந்து நான் வந்து மார்க் ஜீரோ தான். மிகவும் கீழானவன், உன்னுடைய அன்பினை பெற்று அதனை இழந்தவன், உன் அன்பிற்கு செயலன்றி பாராட்டாதவன், ஈசனையே ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் அப்படி செயலன்றி கொன்றவன், நாயிற்கடையான் நாயேன், நாய்வையின் உள்ள குணமும் இல்லாத அடி நாய், அப்படிப்பட்ட என்னை நீ முன்பு உன் கருணையே தகுதியாக கொண்டு ஆண்டாய். கருணையினால் என்றால் கருணையினாலேயே என்ற ஏகாரம் இருக்கின்றது. கருணையினால் மட்டுமே என்னிடத்திலே எந்த தகுதியும் எதிர்நோக்காது. ஒரு தகுதி வேண்டும் ஒருவனை ஆட்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு ஆபீஸ்ல ஆட்கொள்ளுதல் பணிகொள்ளுதல், ஒரு ஆபீஸ்ல ஒருத்தருக்கு வேலைப்படுத்தணும்னா ஏதாவது ஒரு தகுதி வேண்டும். ஒரு தகுதியும் இல்லாதவரை கூட வேலைக்கு அமர்த்துகிறார்கள் என்றால் அமர்த்துபவருடைய கருணையே அங்கு தகுதி. அவன் வேலை செய்யறனாலும் சம்பளம் தரணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் என்ன வேலை செய்யறனாலும் அவருக்கு சம்பளம் தரணும். அந்த சம்பளத்தை சும்மா தர முடியுமா, வேலைக்கு இருப்பதா காமிச்சு தரும். ஆட்கொள்ளுதல் அதுக்குதான். அப்ப கருணையினாலேயே என்றது ஏகாரம் மறைந்திருக்கின்றது. கருணையினால் மட்டுமே என்ற பிரிநிலை ஏகாரம். பெருமானே, என்னிடம் எந்த தகுதியும் இல்லாவிட்டாலும் உன்னுடைய கருணை ஒன்றையே காரணமாக கருதி நீ ஆட்கொண்டாய். அவ்வாறு ஆட்கொண்டது எப்படின்னு சொன்னா, எந்த விண்ணப்பமுமின்றி ஆட்கொண்டாய். பெருமானே, நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று நான் முறையிடவே இல்லை. விருப்பிலேனே ஆண்டு கொண்ட என் ஆறுமுதே, இருப்பு நெஞ்ச வஞ்சனேனே ஆண்டு கொண்ட நின்னதால் கருப்பு கருப்பு மட்டு இருந்து கொண்ட நெஞ்சம் கொண்டவன் உன்னை பார்த்து அன்பு செய்யாதவன், நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்காதவன், அப்படி முறைச்சுக்கிட்டு இருக்கிறவன், அப்படிப்பட்டவனையும் வந்து ஆட்கொண்டாள். விருப்பிலேனே ஆண்டு கொண்ட என்னாருவது என்று புரட்சி பத்தில சொல்றேன். ஆகவே அதான் கலந்து ஆட்கொள்வது என்பது தானாக முனைந்து ஆட்கொள்வது. தானே வந்தமே தலையில் தாட்கொண்டிருந்தும் பான்மார்கள், தானே வந்தமே தலையில் தாட்கொண்டிருந்த இடத்துல அடியார்கள் இடையிலாக இறைவனுக்கு தொண்டு செய்கிறார்கள், அவர்கள் அறிய மாட்டார்கள் பெருமான் இல்லத்திற்கு எழுந்துள்ளார் என்று. அந்த நிலையிலே அவனாகவே வந்து ஆட்கொள்ளுதல். இளையான்படி மன்னர் வீட்டுக்கு வந்தாரு, இயற்பை நாயனார் வீட்டுக்கு வந்தாரு, அதை போல வருதல் அங்கு. ஆனால் இங்கு கலந்தாட்கொள்வது என்பது பெருமானுடைய திருவுருளை விரும்பாதே இருக்கின்ற நிலையிலேயே பெருமானல் செய்து, இதுவும் தானே வருதல் தான். ஆனா அடியாருடைய தகுதிகிறது இங்கு தானே வந்தார். ஆனால் இங்கு தன் கருணையே தகுதியாக தானே வருகின்றார். அதாவது வித்தியாசம் சொன்னார், கருணையினால் கலந்தாட்கொண்டார். அங்கு அடியாருக்கு தகுதி இருக்கு, இளையான்குடி மாரணனாருக்கு நல்ல தகுதி இருக்கு. பெருமான் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வரதுக்கான தகுதி அவருக்கு இருக்கு. அவருடைய தொண்டு எப்படிப்பட்டதுன்னா, சாமியே ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வருவார். நல்ல மழை பெய்கின்ற நேரத்துல, கரண்ட் இல்லாத நேரத்துல, நம்ம நாடு எப்போது எப்படி இருக்கோ அது மாதிரி அந்த நாள் அந்த நேரத்துல அவர் வந்தார், கதவை தட்டினார். ஆனா அவ்வாறு பெருமானை வரவழைக்கின்ற ஆற்றல் அவருக்கு இருந்தது. அந்த ஆற்றல் நமக்கு இல்ல, ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் என்று சொன்னார். இப்ப தகுதி இல்லாமலேயே தகுதியுள்ள அடியார்களுக்கு பெருமான் இங்கினும் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன் என்று சொன்னார். அவ்வாறு பெருமான் அங்கும் தானே தான் வருகின்றார். என்ன காரணம்னா, தகுதி இருந்தாலும் பெருமானை வரவழைக்கின்ற அளவிற்கு அது நீளாது. அடியார்கள் எவ்வளவு தொண்டு செய்தாலும் பெருமானை தங்கள் வீட்டிற்கு வரவழைக்கின்ற அளவுக்கு அதுக்கு பவர் கிடையாது. பெருமான் நம்ம வீட்டுக்கு வரணும்னா அது அவரே எடுக்கின்ற முடிவுதான். ஒரு குழந்தை கூட நம்ம கிட்ட வரணும்னா அதுதாக எடுக்க வேண்டும் அந்த முடிவை. நீங்க என்ன ஆடினாலும் பாடினாலும் கூப்பிட்டாலும் அது போயான்றதுனா போயான்றோம், அவ்வளவுதான், அது வராது கிடையாது. அது ஒரு குழந்தையே நம்மிடம் வருவதற்கு அதுதான் முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவன் நம்மிடம் வருவதற்கு அவனுடைய முடிவுதான் அது இறுதியான முடிவு என்று பார்க்கின்றோம். ஆகவே அந்த இடத்திலும் தானே வந்தமே தலையில் தாட்கொள்ளுதல், இங்கினம் இல்லங்கள் தோறும் எழுந்துள்ளது என்பதெல்லாம் தகுதியுள்ள அடியார்களிடத்திலே அவன் செய்கின்ற கருணை. ஆனால் அந்த தகுதி ஒரு சிறிதும் இல்லாத என்னை வாங்கின்றான் என்பதனால அவ்வாறு தானே வந்து தலையில் செய்ததை கருணையினால் மட்டுமே செய்தான் என்று கூறுகின்றான். அங்கு கருணையினால் மட்டும் செய்யல, அங்கு அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கு, ஆனா இங்கு கருணை மட்டுமே தகுதி. என்பதனால படையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விடையவனே என்றால் ரிஷபத்தில் ஏறுகின்ற பெருமானே, அறவடியவனே, விடையவனே, விட்டிடுதி கண்டாய் பெருமானே, விடையவனே என்று பெருமானை வந்து விழித்து விட்டிடுதி கண்டாய் சொல்ல. என்னென்ன, ஒருவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு அடியவன் பிறகு அவனால் கைவிடப்படக்கூடாது. ஆட்கொள்கின்ற காலத்திலே தகுதி ஏதும் இன்று என்பதை அறிந்தே ஆட்கொண்ட பிறகு இல்லாத குற்றத்தை சொல்லி அவனை கைவிடக்கூடாது. குற்றம் இருந்தாலும் சொல்லி கைவிடும், இருக்கின்ற குற்றத்தை சொல்லி கைவிடக்கூடாது. என்ன காரணம், இருக்கின்ற குற்றங்களை அறிந்தே தான் ஆட்கொண்டார். என்னிடத்திலே குற்றங்கள் தான் உண்டு, குணங்கள் ஏதும் இல்லை என்பதை அறிந்தே நீ ஆட்கொண்டாய். அவ்வாறு ஆட்கொண்ட பிறகு இன்றைக்கு என்னுடைய குற்றங்களை நீ பெரிதாக கருதக்கூடாது. முன்பு தடையாக இல்லாத என்னுடைய குற்றங்கள் இன்றைக்கு எப்படி தடையாக மாறும் அப்படின்னு கேட்கிறேன்.
2: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழிசை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் மோதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த கொல்லி கவ்வான பண்ணிலை அமைந்த 9வது திருப்பதிகம் திருநாகைக்காரணம் திருத்தலத்திற்குரியது. பண்பரிசியிலே 46வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 38வது திருப்பதிகம் திருவேசரவு திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் சுட்டறிவு ஒழித்தல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது மோகனமாகிய முல்லைப்பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

பட்டி படர் சடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானே அடியேனை உய்ய கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி, சிவம் காட்டிங்கிற சொல்லத்தான் அப்படியே தூக்கி மேல வச்சிருக்கோம். ஏன் இந்த ஒரு சொல்லு இல்லைன்னா அந்த காட்டாதனையெல்லாம்ங்கிறது ஒண்ணுமே தெரியாம போடுமே சுவாமி. சிவம் காட்டி என்பதனால ஆன்மாவாகிய உன்னையும் காட்டி. என்றா நீ யார்? நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் என்று சொல்றீங்களே, அந்த ஆன்மாவாகிய தன்னையும் தனக்கு சூழ்ந்திருக்கிற அதே போல மலம் இதையும் காட்டி. எனவே காட்டாதனையெல்லாம் காட்டி, அப்புறம் சிவம் காட்டி தன்னையும் காட்டினார். இங்க வந்துடணும் இப்போ சரிங்களா. இப்ப என்ன பொருள் இங்க? காட்டாதனையெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்து. இங்கேயும் பாருங்க. அப்ப இங்க காட்டாதனையெல்லாம் காட்டிக்கு போய் என்ன பண்ணும்? இறை உயிர் தலையாகிய முப்பொருள் உண்மையும் காட்டிக்கணும். ஏன் சிவம் காட்டிங்கிற ஒரு சொல் இங்க இல்லை, இங்க இல்லை இல்லைங்களா. அப்ப முப்பொருள் உண்மையை அறிவித்து. நீ யார், நான் யார், நீ என்ன என்ன செய்யணும், என்னை அடையணும். ஆனா என்னை அடைவதற்கு ஏன் முடியல? உன்னால ஏதோ தடை இருக்குது. அந்த தடை சீக்கல் டு மலம். அது நீங்க நான் அன்றி காண முடியாது என்பதை இங்க காட்டாதனை எல்லாம் என்பதற்கு முப்பொருள் இங்கு சொல்லணும். அங்க சொல்லும் போது ரெண்டு தான் சொல்லணும். ஏன் பின்னே சிவங்காட்டி என்று வருவதனால சரிங்களா. காட்டாதனையெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனையெல்லாம் கேட்பித்து. அது என்னது? மீண்டும் ஒரு சிக்கல். கேளாதனவெல்லாம் கேட்பித்து. இதுவரைக்கும் கேட்காதெல்லாம் கேட்டேன். என்ன கேட்காது? உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை கேட்டுக்குமா? இது வரைக்கும் ஓங்காரத்து உட்பொருள் கேட்டிருக்குமா? ஏன் அது குருவாயிலாக உபதேசத்துல தான் கேட்கணும், வேற யாரும் சொல்ல கேட்டுப்பாயணும். அப்ப கேளாதனையெல்லாம் என்பதுக்கு என்ன பொருள்? உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை. ஏ சாமி, ஓங்காரத்து உட்பொருள் விளங்கலியனர். நானே யோதவம் செய்தேன் சிவாய நமயனப் பெற்றேன். அதுதான் இங்க எது? கேளாதனையெல்லாம் கேட்பித்து. அப்போ உபதேசமாகிய ஒன்று குருநாதனால் தவிர வேற எதுவும் யாருங்க உபதேசமும் கேட்டு. அங்க கேளாதனையெல்லாம் என்ன பொருள்? சித்தாந்தம் படிச்சிருந்தாலும் சங்கடப்படுது, சங்கடப்படாது. ஆமா, சீங்கிறது எதை குறிக்குது? இறைவன், வா அம்மை சரிங்களா, யா உயிர், நாம மலங்கள். எனவே கேளாதன பன்மை. நீங்க உபதேசம்ங்கிறது எது? அந்த ஐந்து எழுத்து தானே. அதை கூட உபதேசத்துல மூன்று முறை சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்படியே பக்கத்துல ஆன்மா வச்சுக்கிட்டு மேல அந்த ஒரு துணி அப்படியே போட்டுட்டு அந்த ஆன்மாவுடைய காது கேட்கும்படியா உபதேசம் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் தீட்சை பெற்றவங்க அல்லவா, பெற்றவங்க. அப்படி பண்ணும்போது மூன்று முறை குருநாதர் சொல்லுவார், மூன்று முறை. அது திரும்ப அந்த ஆன்மா சொல்லணும். அப்படி சொன்ன பிறகுதான் அந்த திரையை எடுத்துட்டு திருநீர் எடுத்துட்டு அன்று முதல் நல்ல தீட்சை எடுத்துக்கொண்டோம் என்று பொருள் அல்லவா. அப்படி அந்த ஐந்தெழுத்தினுடைய பொருளுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருள் இல்ல. நீங்க எழுத்து ஐந்து எழுத்துல எழுத்து தொடர் ஒன்னே தவிர, சிகரம் ஆண்டவனை குறிக்குது, வகரம் அம்மையை குறிக்குது, யகரம் உயிரை குறிக்குது, நம்ம மலங்களை குறிக்குது அல்லவா. அந்த கேளாதனை எல்லாம் கேட்பித்து இதையெல்லாம் கேட்குமாறு செய்தான் பெருமானம். செய்து மீட்டேயும் பிறவாமல் காத்த ஆட்கொண்டான். இது இது கேட்ட பிறகு, உபதேசம் எல்லாம் கேட்ட பிறகு என்னது? நானேயோ தவம் செய்தேன் சிவாயன உயன பெற்றேன், தேனாய் நமதவமாய் தித்திக்கும் செவ்வருமான் தானே வந்து எனதுள்ளம் புகுந்த அடியார்க்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே. அதான் இங்க மீட்டேயும் பிறவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானி. விச்சைன்னு படிக்கணும், இச்சைதானின்னு படிக்கக்கூடாது. ஏன் விச்சைன்னு சொன்னா பெரிய வித்தை, ஒண்ணுமே தெரியாத தனக்கு இவ்வளவு பெரிய குருநாதன் இவ்வளவு செய்தானே, அதனால விச்சைன்னு படிக்கணும். ஏன்னா இச்சைன்னு படிச்சாலும் இலக்கணத்துல படியில, இலக்கணத்துல வகர உடம்புடுமையின் ஆயிடாங்க. ஆனால் நீங்க பொருள் படி படிக்கும் போது விச்சை. ஏன் கேட்டா அடுத்த பாட்டு எப்படி எழுது பாருங்க, விச்சை தான் இது ஒப்பு அதனாலும் வீண்ணு படிக்கும். விச்சை தான் இது ஒப்பதுண்டோ, விச்சைனா அவன் செய்த அந்த வேடிக்கை அது கொஞ்சமா நஞ்சமா ஐயா, இந்த இந்த ஆன்மாவுக்கு கொடுத்து அவன் செய்த பெரும் செயல் ஒன்னு ரெண்டு அல்ல. கேட்கில் மிகு காதல் அடியாரம் அடியனாக்கி, இது வரைக்கும் எனக்கு அடியாரம் என்னன்னு தெரியாது, அந்த அடியாருக்கெல்லாம் அடியனாக என்னை ஆக்கினான். அச்சம் தீர்த்து, எந்த அச்சம், பிறப்பச்சம் அல்லவா, அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான் அமுத மூடி அகனகவே பூந்தாண்டான் ஏனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்றாரே, அது அமுதமூரி அகம் நெகவே என் உள்ளமெல்லாம் நிகழும்படியாக பூந்தாண்டான். எப்படி அன்பு கூற, இங்க பாருங்க அன்பு கூற கூற எந்த ராணா போட்டிருக்கு, சின்ன ராணா போட்டிருக்கு. ஏன் இந்த சின்ன ராணா போட்ட மிகுதியான அன்புன்னு அர்த்தம், பெரிய ராணா போட்டா கூற என்ன சொல்லுன்னு தான் அர்த்தம். பாடா பண தொல்லாப்பியம் கூர்ப்பும் கழிவும் உள்ளது சிறக்கும், இந்த கூற என்பதற்கும் கழி என்பதற்கும் சிறப்புன்னு அர்த்தம் தொல்லாப்பியம். அதனால தொல்லாப்பியம் எடுத்தான் இருக்கிற அந்த ஆள் சொல்றாங்க, அந்த ஆத்துல இதெல்லாம் எளிமையா இருந்திருக்குது, இப்பது அருமையா போயிட்டு அது அவங்க மேல தப்பு இல்லை, கடுமையா பாட்டிருக்காங்க கூடாது. நாம அந்த காலத்துல இருந்தோம்னா ரொம்ப சர்வசாதாரணமா இருந்திருக்கோம், அவர் இந்த காலத்துல இருந்தாரு நான் சொல்ல வச்சு பாட மாட்டார். அதனால அவரை சொல்லி குற்றம் இல்லை, உன்னை சொல்லி குற்றம் இல்லை. அதனால அன்பு கூற அச்சன் ஆண் பெண் அலி ஆகாசமாகி, தலைவனாக இருக்கின்றவன் ஆணாவும் இருப்பான் பெண்ணாகவும் இருப்பான், ரெண்டும் அல்லாதாவும் இருப்பான். ஏன் ஒரு நாமும் ஒருவரும் ஒன்றும் இல்லாதாள் அல்ல, நாம வந்து அவனை ஆணாக பெண்ணாக இப்படியெல்லாம் வச்சுக்கிறோம். அல்ல ஆண் பெண் அலி ஆகாசமாகி ஆறலாய் நெருப்பாக அந்தமாய் அப்பால் நின்ற, எல்லாவற்றுக்கும் முடிவாக அதற்கு அப்பாலும் இருக்கின்ற செச்சை மாமலர் புறையும் மேனி எங்கள் சிவபெருமான் தேவர் எம்பெருமான் தேவர் கோவி. நல்ல சிவந்த மலர் போன்றிருக்கும்படியான திருமேனி உடையவன் அவன் தான் எங்களுடைய தேவர் கோபி செய்தான். தேவர்கோ அறியாத தேவதேவன், தேவர்கோங்கிறது இங்க இந்திரன், இந்திரன் முதலியவர்கள்லாம் அறியாத முடியவன் செழும் பொழில்கள் பயந்து காத்தழிக்கும். பொழில்கள் என்பது உலகம் எந்த பொருளையும் குறிக்கும், ரொம்ப அறிகல்லமே இங்க பொழில்கள்னு எந்த சோழையும் கேட்கக்கூடாது, இங்க செழும் பொழில்கள் சீக்கொல்ட்டு இந்த உலகம் என்று பொருள். செழும் பொழில்கள் பயந்து தோற்றுவிப்பான், காத்து செய்வான், அழிக்கும் அழிச்சிடுவான், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். முன்னையும் படிச்சோம் அதே தாங்க. மற்ற மூவர் கோனாய் நின்ற முதல்வன், மூவருக்கும் தலைவனாக இருப்பான், மூர்த்தி மேலானவன், மூதாதி நம்ம அப்பாவுக்கெல்லாம் அப்பாவுக்கெல்லாம் அப்பாவுக்கெல்லாம் முத அப்பா, அந்த அப்பா தான் அல்லவா உயிரப்பா, மற்றதெல்லாம் உடல் அப்பா. மூதாதி மாதா பாகத்தியந்தை, கூடவே அம்மாவோடு இருக்கின்ற பெருமான். வானவர்கோன் அவன் நம்ம யாவர்கோன் எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிறவன், என்னையும் வந்து ஆண்டு கொண்டான். அதனால யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் சொல்லும் போது என்ன யார் ஞாபகத்துக்கு வரும், அப்பர் சாமி ஞாபகத்துக்கு வரணும். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். இப்ப நல்ல திருமறையில வல்லவர்களாக இருக்கிற நமக்கு இந்த ரெண்டு இடத்தையும் கொடுத்துட்டு இடம் கூறி விளக்குன்னு கேட்டாங்கன்னா, சிவகாசியில முன்னே சொல்லியிருக்கேன், சிவகாசியில பெண் பல்லவ மன்னன் வந்து ரெண்டு பேரை விட்டு போய் கூப்பிட்டு வாங்குறான், எங்க சமயம் மாறிட்டாரு வைத்தவலின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டார், கூப்பிட்டு வாங்குறான். அப்ப இந்த பல்லவன் அல்ல லட்சம் பல்லவன போரா பாத்துட்டு போய் நாமார்க்கு குடியல்லோம். இங்கே பெருமானுடைய அந்த அருளை பெற்று அந்த பெருமிதத்தினாலே யாமார்க்கும் குடியல்லோம். இது வாதவூரர் கூற்று, அது அப்பர் சுவாமியின் கூற்று. அது எங்க இருந்து பாடினது? திருவதி வீரத்தானத்திலிருந்து. இது எங்கே பாடினது? திருப்பெருந்துறையில். அப்படிலாம் மதிப்பெண் போட்டு இப்ப வர வர 12ஆம் தேதி சிவகாசியில ஞான சம்பந்தர் நிறைவுபடுத்துறோம். அதுக்காக என்ன பண்ணாங்க கேட்டா, நல்லா செய்யறாங்க ஓரளவு. நால்வர் திருமேனி இது வரைக்கும் இல்ல அந்த கோவில்ல. நால்வர் திருமேனிய அருமையா செய்து ஞான சம்பந்தருடைய அந்த இது திருமறை முற்றுவதில் முடிக்கிறோம். கல்லூரி பெருமணம் வேண்டாம், கல்யாணம் ஆகி அவர் வீடு. அதனால அவர் திருமேனியை அந்த கோயில வளமா வைத்து அந்த நாவுக்கு ஞான சம்பந்தர் முடிச்சிடறோம். மறுநாள் நாவுக்கரசர் தொடக்கம். அதனால நாவுக்கரசருக்கு எல்லாம் திருமேனிகளாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணி அதை வளமா கொண்டு வந்து நாவுக்கரசர் தொடங்குறோம். பரவாயில்ல, நான் அந்த திருமேனியெல்லாம் கூட செய்ய நான் சொல்லல. அவங்கதான், ஐயா நீங்க எப்பவும் முற்றுவதில் சொல்லிட்டீங்க, அதனால நாங்க திருமேனி எல்லாம் இது பண்ணிடுறோம் அப்படின்னு செஞ்சிடுவோம் ஐயா. நல்ல அருமையான திருமேனி, நால்வர் திருமேனியும் வச்சு தெளிந்துருள் வச்சு தூக்குறதெல்லாம் கூட தானே தூக்குறாங்க. நான் நீனு ஆமா அப்படிலாம் வந்து ஒருத்தர் மற்றவங்க தூக்கணும்னு எல்லாம் பெரும்பாலும் நாடார் சமுதாயத்தவர். எல்லாருடைய வீட்லயும் பெரும்பாலும் காமராஜர் அந்த திருவுருவம் இருக்கும். அது அவங்க அமைப்புல நல்லா அருமையாவே செய்யறாங்க. அதனால சொல்றேன், ஒரு பக்கம் தமிழகம் இந்த திரைக்காட்சி மன்றதுனால போனாலும் ஒரு பக்கம் ரொம்ப அழகாகவே இருக்கு, நல்லாவே இருக்கு. எனவே இந்த மாதிரி இடங்கோடி விளக்குன்னு சொன்னா, யாவர்கோன் என்னையும் வந்து யாமார்க்கும் குடியல்லோம் யாது மஞ்சோம் என்றார். அங்கே நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் என்றார் அல்லவா. இங்க யாதும் அஞ்சோம் என்றார், அங்க நமனை அஞ்சோம் இல்லைங்களா. இப்படி எல்லாம் நீங்க வேற்றுமை காட்டலாம். அந்த பாட்டுலாம் வச்சு மேவினோம் அவன் அடியார் அடியாரோடும். அந்த அடியார்க்கடியவனாக இருக்கிற நவீனர் அதெல்லாம் பாருங்க. இந்த அவன் அடியார் அடியாரோடும் இங்க திருத்தொண்ட தொகையில பாருங்க, தில்லைவாடந்தனரும் அடியார்க்கும் அடியேன், அவரும் அடியார் தான். திருநீல கண்டத்து பெய்வனார்க்கடியேன், அங்கே நேரடியார் இல்லை என்னால் ஏற்பெய்க்கடியேன். இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். அப்ப சில சில அடிவர்களுக்கு நேரடி அவர்களுக்கு அடியவன், சில அடிவர்களுக்கு அவர் அடியார்க்கு அடியேன். இப்படி சொன்னதுனால வந்து உயர்வு தாழ்வு கருதப்படாது, பட்டிமன்றம் போட்டக்கூடாது. எல்லா அடிவர்களும் ஒரே தன்மையில் வைத்து பேசுகிறார். அப்படிலாம் நெறிமுறை இருக்கு. நேரடியாக அந்த அடியவருக்கு அடிமை சொல்வதும் உண்டு, அந்த அடியவருக்கு அடியவருக்கும் அடிமையனாக இருக்கிறேன் என்று சொல்வதும் உண்டு. அது கருதி யாராருக்கெல்லாம் இப்படி சொன்ன இதை எடுத்து இன்னும் ஆரம்பிச்சிடக்கூடாது. நம்ம புத்தி போகக்கூடாது, நம்ம புத்தி ரொம்ப கீழே. இது கருதி இவர் உயர்வு அப்படி எல்லாம் போனோம்னு வச்சுங்க, அது திருத்தொண்டர் படிக்காம இருந்ததே நல்லது, அவன் நல்லவன் அர்த்தம். இப்படியாக மேவினோம் அவன் அடியார் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே. குடைந்தாடுதல் என்ன? அந்த அன்பினால் குடைந்தாடுவது. இப்ப வந்து நீங்க பொய்கையில மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகையர் என்ன கையால் குடையலாம், அது தண்ணீர்ல குடையிறது, இது அன்பில் குடைவது. சரிங்களா, அந்த குடைந்தேன்னு வரும்போது அது ஞாபகத்து வந்துடா நல்லது. கையால் குடைந்து என்றார் ஆண்டு, அங்கு தண்ணீரில் குடைவது. இங்கே ஒரு அடிவருடைய அடிவர் அன்பில குடைவது. அவன் அடியார் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமி என்று சொல்லி இன்ற அளவு ஒரு 9 பாட்டு தான் முடிச்சிருக்கிறோம். ஆனா இவ்வளவு நேரம் ஆயிருக்குது. இருந்தாலும் ஆத்ம சுத்தி அருமை, ஆத்ம சுத்தி. இப்ப எப்படி ஆங்கிலத்தை ரொம்ப அதிகமா பயன்படுத்தினா பெரிய புலமைன்னு நினைக்கிறோமோ, அது போல இடைக்காலத்துல வடமொழியை நிறைய பயன்படுத்தினா புலமை நினைத்த காலம். என்ன பண்ற, தமிழ என்னைக்குமே அப்படித்தான் கெட்டு போனா கெட்டுக்கிட்டே இருக்கிறான். அதனால அப்ப என்னன்னு கேட்டா, ஆத்ம அதுவும் வட சொல், சுத்தி அதுவும் வடக்கும், சிவசிவ அது அப்படியே அருமையா செய்யலாம். உயிர் தூய்மை என்று செய்யலாம். ஆத்மா உயிர், சுத்தி தூய்மை, உயிர் தூய்மை என்று எழுதலாம். எழுதலாம், என்ன பண்றது. ஆனா இதான் மணிவாசர் வச்சது இல்ல. ஆமா, மணிவாசருக்கு நம்ம கற்பூரம் பிடிக்குமா? பிடிக்க மாட்டான். நம்ம பாடுகள் ஆட்கள் இந்த 10 பாட்டு என்ன சொல்லுது, இந்த உயிரானது தூய்மை அடையணும்னு சொல்லு, அதெல்லாம் ஆத்ம சுத்தி என்று வச்சாரு. நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, அருமையா உயிர் தூய்மை திருவாசகம் இன்னும் பதிவிச்சோம்னு சொன்னா என்ன செய்யலாம், செய்யலாமே. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், திருவாசகம் முழுதும் என்ன கூறுகின்றன என்று கேட்டால் 2 செய்தி. 1 நன்றி உணர்வு, இன்னொன்று
2: பிரிவாற்றாமி அவ்வளவுதான் அவர் வருகின்ற பொழுது இதுல என்ன செய்யறார், இந்த பிரிவாற்றாமி நன்றி உணர்வுல பிரிவாற்றாமையை தான் சார்ந்தது இது. ஆனாலும் தான் நெஞ்சு இன்னும் எவ்வளவு செய்யணும் தெரியுமா, அப்படியெல்லாம் ஆண்டவனுக்கு எவ்வளவோ செய்யணும், இந்த பாடாப்பம் நெஞ்சு செய்யலையே என்று வருந்துகிறார். அவர் நெஞ்சு செய்யாம இல்ல, அவ்வளவு செஞ்சு அவர் அளவுல அது நிறைவு இல்ல, நிறைவு இல்ல. ஆனா நம்ம விட லட்ச மடங்குல கோடி கோடி மடங்கு அவருடைய நெஞ்சு உயர்ந்து நெஞ்சு. ஆனாலும் அவ்வளவு இருந்தும் கூட அவருடைய நெஞ்சில இதெல்லாம் போறாது. கூப்பிட்டார், நெஞ்சை நோக்கி கூப்பிட்டார், நெஞ்சே இங்க வா அப்படின்னு வந்து நின்னது. தீபாவளிக்கெல்லாம் ஊர் சுத்தாது, என்ன ஒரு வாரம் தான் இருக்குன்னு தெரியுதா, இல்ல பட்டாசு வெடியெல்லாம் வெடிச்சிட்டு இருக்காது தெரியுதானே. சரி சரி, இவ்வளவு தூரம் பெருமான் திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டான், அப்படி ஆட்கொண்ட பெருமானை நோக்கி எதுக்கெல்லாம் ஆடுறில்ல, சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலையா ஆட்டம் ஆடுறில்ல. அந்த பெருமான் நினைத்து, பெருமானே எவ்வளவோ என்னிறந்த தகுதி வாய்ந்த பெருமான் ஆகிய நீ ஒரு சிறிதும் தகுதி இல்லாத அடியேனி அந்த திருப்பெருந்துறையிலே குறுந்து மரத்தில் அமர்ந்து கொண்டு ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி, நான் ஒண்ணு அப்படி ஒண்ணு பார்க்கணும்னு இல்ல, நான் இப்படி நேர குதிரை வாங்கத்தான் போனேன், இப்படி பார்த்த பார்வையில் குறுந்து மரம் தெரிஞ்சது, அது குறுந்து தெரிஞ்சது தெரியல, காது நேர மேப்ப மாட்டேங்குது, இப்படி திரும்பிச்சு. அதுதான் நான் திருப்பல சுவாமி, நீங்க திருப்பினது. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி, அப்படிப்பட்ட பெருமானுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா, உனக்கு காலையில தூக்கம் போன நேரம் நல்ல நீராடி நீரும் ஆடி என்ன செய்யணும், பெருமானே இப்படி செய்தாயே செய்தாயே என்றெல்லாம் செய்யணும். ஆடுகின்றிலை கூத்து தன்னை மறந்து ஆண்ணும்பா, அவ்வளவு கருணை செஞ்சிருக்கான்ப்பா. ஆடுகின்றிலை கூத்து ஒரு நாள் கூட அப்படி ஆடினதா தெரியல எனக்கு அப்படின்னா, இல்ல சரி. உடையான் கடற்கு அன்பு இலை, வேண்டாம் ஆட வேணாம், அப்படி செய்தானே நினைத்து இந்த அன்பையாவது கொட்டியிருக்கியாப்பா. உடையான் கடற்கு அன்பு இலை, வேண்டாம் நல்ல கோதுவாமூர்த்தி எல்லாம் பாடும்போது இருந்து கேட்டு கேட்டு கொஞ்ச நேரம் அவங்கள போல பாட முடியாது, ஏன்னா அந்த தவம் வேணும், அஞ்சு ஆண்டு படித்து அந்த தவம் இருந்தாதான் செய்யலாம், நம்மளே எங்க பண்ணாவது ஒன்னும் தெரியாது தெரியல இருக்கட்டும். அவங்க பாடுறத பார்த்து பார்த்தாவது கொஞ்சம் அன்பு செலுத்தி எண்பு உருகி பாடுகின்றிலை, எலும்பு உருகும் முடியா பாடணும்டா, கண்ட தண்ணி வரும் முடியா மட்டுமல்ல எலும்பே உருகணும்னா எண்பு உருக பாடுகின்றிலை செய்யல. பணிகளை வேண்டாம், நல்ல அருமையா தான் சொல்றாருல்ல, கரங்கு சிறங்குய்வார் உங்குவிக்கும் சிறுவன் கடல் வெல்க, கரங்குய்வார் உமகிடும் பொன்வளர்கள் வெல்க, அப்படி இருக்க பெருமான் நல்லா வணங்கினியா, கொஞ்சம் கால் பட்ட வணங்கிட்ட வணங்குமே வணங்கினியா, இல்ல பணிகளை. இப்ப தீபாவெல்லாம் வருது, அது கொண்டாடுறதா வேணாமாங்கிறது அதெல்லாம் வேற அவங்களுடைய கருத்து அமைப்பு. ஆனாலும் அன்னைக்கு சிறந்த நாட்களிலே பெற்றோரை வணங்கிக் கொள்ளுங்க, வணங்கிக் கொள்ளுங்க, அது பழக்கம் பழைய கால மரபு. பெற்றோர் நம்முடைய தமையன், தமையனுக்கு வாய்த்த மனைவியார், அவங்களுக்கு நம்ம வணங்க தகுந்தவர்கள், தாய் மாமன் இப்படிப்பட்ட பெரியவங்கெல்லாம் வணங்கணும். நான் வணங்க என்ற பொழுது அடிக்கடி சொல்லி இருக்கிறோம், அப்படி தண்டால் தச்சுக்கிட்டு கூடாது, அப்படி நான் வணங்குவது என்னுடைய கண்கள் அவங்க கால் மேல படணும். பணிகளை பாதமலர் சூடுகின்றிலை, அவனுடைய திருப்படி திருவடியை போய் வணங்கும் போது, நீ வணங்கும் போது உன்னுடைய சிரசு மேல அந்த தலைப்படணும்டா. பாதமலர் சூடுகின்றிலை, அவனுடைய உன் தலையில எது இருக்கணும்னு கேட்டா அவங்க திருவடி பற்றுக்கணும்ப்பா, திருவடி பற்றுக்கணும்ப்பா, அப்பதான் பாதமலர் சூடுகின்றிலை செய்யல. வேண்டாம், கொல்லப்படத்துல ரெண்டு பூ இருக்குல்ல, அத வேணாம். திருமூலர் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, ஏன்னா நம்ம பெரியவங்களோட இனிமே இறக்கி கொண்டு யாரும் சொல்ல முடியாது, நீங்க அத்தியாவட்டம் படிப்பா, மல்லி மல்லிகைப்பூ படிப்பா, அது படிப்பா, எங்க உள்ள இருக்கிறாரு பேனா என்னதான் இருக்கிறான். ஒண்ணுமில்லைங்க, அந்த வேலியில ஒரே ஒரு எருக்குஞ்செடி, அதுல ரெண்டு தலை இருக்கு. அடாராடா அருமையாச்சே, அந்த எருக்கும் செடியில ரெண்டு தலையை பறி போ. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை வில்வம்னு கூட சொல்லணும். ஏதோ பச்சையா இருக்குன்னு அவ்வளவுதான். ஆகவே அப்படியே அந்த பாத மலர் சூடுகின்றிலை வேண்டாம், சூட்டுகின்றதும் இலை. அவன் திருவடியில் ரெண்டு பூவாவது போட்டியாடா, அல்லது ரெண்டு தளிராவது போட்டியா? இல்ல சார். பார்த்தார், இப்ப சொன்னதுல எதுவுமே ஒண்ணு செய்யலையா இருக்கேன். ஆடுகின்றிலை கூத்து உடையான்களுக்கு அன்பிலை, என்புருகி பாடுகின்றிலை பதிப்பதும் செய்கிலை. இப்படி செய்யலேன்னு ஒரு துடிப்பாவது இருக்கு வேணாமாடா. பதிப்பது பணியிலை மனங்களை, பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றது இல்லை. ஏழு சொல்றார், ஏழு இல்லை. என்னமா இருக்க துணையிலி பிணனெஞ்சே, நீ அவன் துணை வருவான், நீ நெஞ்சல்ல பிண நெஞ்சே. உனக்கும் செத்த பிணத்துக்கு என்ன வேற்றுமே? பிணம் என்ன செய்யும்? ஆடுதா? குத்து உடையான்களுக்கு அன்பு செய்யுதா? இல்ல. என்குருகி பாடுகின்றதா? இல்ல. பதைக்குதா? இல்ல. பணிகளை பாதமல சூடுகின்றலை சூட்டுகின்றது இல்லை. அதுவும் நீயும் ஒண்ணுதான். துணை எலி பிண நெஞ்சே. அதாவது ஒரு இத போட்டு போத்திடுறான் பாட்டு கிடக்கு. நல்லது, நீ இது செய்யாது மட்டுமல்ல செய்ய வேண்டாத வேற செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அதனால மக்கள மக்கள் அறத மக்கள் துணை எலி பிண நெஞ்சே. என்னது இது? என்ன பண்ணது? முதுகு சொல்லிக்கிட்டு இருந்தது. அவரு அவருக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் எப்படி பார்த்தாரு? இதெல்லாம் வெளிய வெளியில காட்டுன காட்ட மாட்டான். காட்டினா கொஞ்சம் தப்பி தவறி ஏதேனும் திருவாசம் வந்துட்டுன்னா நாடு ஜண்டி பிறந்துடும். அதனால வேண்டாம் அப்பா, வேண்டாம். அல்ல துணை இழிப்பின நெஞ்சு அப்படி சொன்னோன்னு நெஞ்சு அப்படி நிக்குது. இவருக்கு என்னன்னு கேட்ட மூஞ்சல் முடி கூட என்னமில்லை, அது நெஞ்சு நின்றுட்டு தலையை சொல்லிக்கிட்டு நிக்குது. அப்புறம் பார்த்தா சரி, இவ்வளவு மோசமா இருந்தாலும் இந்த நெஞ்சை கட்டித்தானே மாரடிக்க வேண்டியிருக்கு. ஆமா, ஏ இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். பெரியவங்க வாக்கு. பெருமான் எழுந்தருள்னா எங்க எழுந்தருள்வான்? இந்த தலை முதல் கால் வரை 6 அடிக்குள்ள இங்கதான் தாங்க. அப்போ இந்த நெஞ்சுதான் இன்னைக்கு இல்லைன்னா கூட இதை வச்சுதான் நமக்கு அறையற வேண்டியிருக்கு. அதனால இப்படி கொஞ்ச நேரம் இப்படி பார்த்துட்டு கோபத்துல இருந்து வருவோம். சரி, இங்கதான் நிக்கிறியா? இங்கதான் நிக்கிறேன்னு அர்த்தம் அதுக்கு. இல்லவே நடிச்சு காட்டலாம். இல்ல சரி சரி, தேடுகின்றிலை பெருமான் எங்க இருக்கிறான்? எங்க கோவில் இருக்கு? சிவன் இருக்குது. இன்னைக்கு போய் பாடி வள வந்துட்டு வரலாம். இன்னைக்காவது தேடிய சரி, இப்படி எல்லாம் செய்யலையேன்னு சொல்லிட்டு பெருவுதோராளரிலை. நாலு தெருவில் நல்ல திருவண்ணாமலை தெருவில் போய் எல்லாம் நல்ல புண்ணியவான் அவன் தெருவில், ஐயா நீங்க எல்லாம் மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் கிடைப்பிரச்சனை வர்றீங்க, உள்ள பெருமான் அண்ணாமலையா அடிக்கவனம் சென்றிருந்தீர்கள், இந்த பாதி செய்யல என்று போய் தெருவுதோர் அலரிலை. அதாவது செஞ்சியாடா அப்படின்னாரு. செய்வது ஒன்று அறியேனே, உன்னை வைத்து கொண்டு நான் என்ன செய்ய போறேன், என்னதான் செய்ய முடியும் உன்னை வச்சுக்கிட்டு? பாவம், இப்படி சொல்லுகிறா தன் நெஞ்சை நோக்கி. ஏ இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்படி வாழ்ந்த பெருமான் ஏன் இப்படி நெஞ்சு சொல்லுகிறார்னு கேட்டா, அவர் நெஞ்சுக்கு சொல்லுவது போல நம்முடைய நெஞ்சுகளுக்கு சொல்லுகிறார். சிவ சிவ சார், இதுவரைக்கும் நம்ம எதுவா அவர் நெஞ்சுக்கு சொல்றதால நம்ம வந்து திருச்சிக்கிட்டு வந்தோம்னாரு. எல்லாம் சாட்சாத் நம்ம நெஞ்சுகளுக்கு. நம்ம நெஞ்சு இப்பெல்லாம் செய்யுதா இல்ல? துணை எழுப்பின நெஞ்சே தேடுகின்றிலை பெறுவதோர் அலரிலை செய்வதொன்று அறியேன். ஏதேனும் ஒண்ணு சேர்ந்தா கூட தப்பிடுறான். ஏண்டா என்னைக்கு ஆசிரியர் பாடம் நடத்தினாரோ அன்னிலிருந்து படிக்க ஆரம்பிச்சியோ? இல்ல வேண்டாம். அட வந்து இது இது பண்ணல, லிஸ்ட் போட்டாங்க என்னைக்கு இருந்து டைம் டேபிள் போட்டிருக்காங்க இன்னைக்கு தேதிலாம் தேர்வுன்னு. அப்படி டைம் டேபிள் தேர்வு சொன்ன பிறகாவது படிக்க ஆரம்பிச்சியோ? இல்ல வேண்டாம். நாளைக்கு தேர்வு, இன்னைக்கு முதனா படிக்க ஆரம்பிச்சியோ? இல்ல வேண்டாம். மறுநாள் காலையில பார்த்தாங்க அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்களே அந்த இதை ஒரு மணி நேரம் அரை மணி நேரமா படிச்சியோ? இல்ல. செய்வதொன்று அறியேனே, உன்னை கட்டிட்டு மாறடிக்க வேண்டியதான். எப்படி அவன் பாஸ் ஆகும் என்று சொல்லுவது போல தன் நெஞ்சை நோக்கி இப்படி எல்லாம் சொல்லுகிறார். தன் நெஞ்சிற்கன்று நம் நெஞ்சிற்கு இது. ஆகவே இந்த ஒன்றில் ஏதேனும் ஒன்றாவதுதான் செய்தால்தான் நெஞ்சு நம்முடைய அந்த ஆன்மா கரையேறும். அப்ப அப்படி செய்தால் ஆத்ம சுத்தி, செய்யவில்லையானால் ஆத்ம அசுத்தம். நம்ம அப்படி மாதிரி திருப்பி போட வேண்டியதானே, செஞ்சா ஆத்மா சுத்தி அடையுதுன்னு சொல்றோம், செய்யல என்ன அசுத்தமா இருக்குன்னு அர்த்தம். எது வேண்டும் சொல்லணுமே, ஆத்மா சுத்தமா இருக்கணுமா அல்லது ஆத்மா வந்து அசுத்தமா இருக்கணுமா? நீதான் முடியும். அருமையான பாடல்கள் தான். என்ன இல்ல விளங்கல? அறிவிலாத என புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளி மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்த இது பாருங்க. இது ஒண்ணு நன்றி உணர்வு, நன்றி உணர்வு. எப்படி இருந்த நான் அறிவிலாத என, கொஞ்சமும் அறிவே இல்லையா? இது கடைசியில மாண்புமிகு அமைச்சரா இருந்திருக்காரு. மாண்புமிகு அமைச்சர்னா எப்படி இருக்கணும்? திருவள்ளுவர் அங்கிருந்து வருவார், என்னப்பா என்னமோ கேட்கிறீ அப்படின்னு. இல்ல சுவாமி, மாண்புமிகு அமைச்சர்னா அவருக்கு என்ன யோகியதை இருக்கணும் அப்படின்னா, மதிநுட்பம் நூலோர் உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. பத்து குரல் பாடியிருக்கிறேன், ஒன்னாவது சொல்றேன் கேட்டுக்க. என்னதுங்க மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அறிவு? மாண்புமிகு அமைச்சருக்கு என்ன அறிவு இருக்குன்னா, இயற்கை அறிவு இருக்கணும், நூலறிவும் இருக்கணும். மதிநுட்பம்னா இயற்கை அறிவு, நூலோன்னா பெரிய பல்கலைக்கழக பட்டங்கள். மதிநுட்பம் நூலோர் உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னே. அப்படிப்பட்ட அமைச்சராக இருப்பானா அவங்ககிட்ட அசைக்க முடியாதுடா, ஒரு பய ஏமாத்த முடியாது தெரியுமில்ல அப்படின்னாரு. அப்படிப்பட்ட மதிநுட்பம் நூலோருடைய அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அதே மணிவாசகர். ஆயினும் அறிவிலாதையனை, அறிவே இல்லாதவன். அப்ப என்ன அர்த்தம் அறிவு? எதை அறியணுமோ அந்த அறிவில்லாம, எதை அறிய வேண்டாமோ அதெல்லாம் அறிஞ்சிருக்கு. அப்ப எதை அறியணும் என்றால், பெருமான் நமக்கு மேல் பெருமானோருண்டு அவனை வணங்கியும் வாழ்த்தியும் வழிபட்டால்தான் இந்த ஆன்மா கரையேறும். இந்த ஆன்மா இப்பொழுது இருக்கின்ற இடம் சுத்தம் அல்ல அல்லவா, அசுத்தம். ஏன் இங்கே எதுல இருக்குது? நீங்க தான் சொன்னீங்க எதுல இருக்குது? அறம்பாலம் என்னும் அருங்கைத்தால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புகு அழுக்கு மூடி மலன். இந்த வரியை படிக்கும்போது திருவாசகம் தான், ஆனா அருவறுப்பா படிக்கணும். ஏன் இந்த சனியனை பத்தி சொல்லுது? அறம்பாவம் என்னும் அருங்கையிட்டால் கட்டி புறந்தோல் போர்த்தி எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குறிதை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு

0: கொஞ்சம் கூட நன்மை என்பதே இல்லாத சிறியவனா இருக்கனே. அப்போ எந்த அறிவு, இந்த ஆன்மா கரையறதற்குரிய அறிவு, அந்த அறிவு இல்லாத அறிவிலாத நான் குதிரை வாங்கத்தானே போனேன். திருப்பெருந்துறைக்கு கோவிலுக்காக வந்து ரெண்டு சூற வைக்கவா வந்து இல்லையே, நான் வந்தது குதிரை வாங்கத்தான். இப்படி அறிவிலாத என்ன செய்தாய் திருப்பெருந்துறையில? செந்தகல் கூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோவிலும் காட்டி.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய திருச்சாழல்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 7 திருமுறை 67 பதிகம் 7 பாடல், வந்தித்த வல்வினை. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம். தலம் திருவலிவலம்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திரும்பலம்.

0: தில்லை பொது நடம் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருவெண்காடு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் சீகாமரம் ராகம் மாயாமாளவ கௌளை.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திரு அஞ்சைக்களம். மலைநாட்டில் உள்ள ஒரே தேவார திருத்தலம் திரு அஞ்சைக்களம். ஸ்ரீவாஞ்சி குளம் என்று மக்கள் பேச்சு வழக்கில் உள்ளமை அறியலாம். பரசுராமர்த்தம் தாயை கொன்ற பாவம் நீங்க வழிபட்ட திருத்தலம். சேரமான் பெருமாள் நாயனார் ஆண்ட மகோதை எனப்பெறும் கொடுங்கோளூர் அப்பர் பெருமான் திருவாக்கில் வைப்புத்தலமாக வைத்து போற்றப் பெறுதல் காணலாம். சேரமான் பரம்பு என்ற பகுதியில் மிக தொன்மை வாய்ந்த சிவலிங்க திருமேனிகள் உள்ளன. வரலாற்று சிறப்புடைய பகுதிகள் பல இங்கு காண கிடைக்கின்றமை அறியலாம். பச்சை பசேல் என்று எங்கு பார்க்கினும் கண்ணையும் கருத்தையும் கவரும் சோலைகள், நீர்நிலைகளுக்கு இடையில் அஞ்சைக்களத்தப்பர் ஆலயம் உள்ளது. ஏனைய திருக்கோயில்களில் காண்பது போன்ற சிவலிங்க திருமேனி அல்ல இங்கு உள்ள பெருமான். பாதாள கருவாக கருவறையில் தரையை ஒட்டியே நுட்பமாக காணப்படுகின்றார். திருமுடிக்கு சாத்தும் இண்டை மாலையே தரிசனமாகும். ஆதலால்தான் சுந்தரர் பெருமான் இத்திருத்தலத்திற்கு அருளிய இரண்டு திருப்பதிகங்களிலும் திருமுடியை சிறப்பித்து முடிப்பது கங்கை என்றும் தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே என்ற தொடக்கங்களுடைய பாடல்களை அருளிச் செய்தார் போலும். பார்க்க பார்க்க பரவசம் நல்கும் பிரான் அஞ்சைக்களத்தப்பன். மிக தொன்மை வாய்ந்த ஆலயம். சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பாத சிலம்பொலி காட்டிய அம்பலவாணர் சன்னதி ஆலய திருச்சுற்றில் உள்ளது. இம்மூர்த்தியின் பீடத்தில்தான் அஞ்சைக்களத்து சபாபதி என்ற திருநாமம் பொறிக்கப் பெற்றுள்ளது என்று ஆய்ந்து அறிவித்தவர் கோவை சிவக்கவிமணி அவர்கள். ஆடி சுவாதி நன்னாள் வழிபாடு தமிழகத்திலிருந்து குறிப்பாக கோவை மாநகர் அடியவர்கள் மிகச் சிறப்பாக செய்து வருகின்றனர். யானை வந்த மேடை முதலிய இடங்கள் பார்க்கத்தக்கவை. சுந்தரர் பெருமான் வருகையறிந்த சேரமான் பெருமாள் நாயனார், என் ஐயன் அணைந்தான், என ஆளும் அண்ணல் அணைந்தான், ஆரூரில் சைவன் அணைந்தான், என் துணையாம் தலைவன் அணைந்தான், தரணியெல்லாம் உய்ய அணைந்தான் அணைந்தான் என்று அகமகிழ்ந்தவராய் ஆரூரரை வரவேற்று யானை மீது இருத்தி தாமே வெண்கொற்ற கொடை பிடித்து அரண்மனைக்கு எழுந்தருளச் செய்து சீரிய சிங்காசனத்தில் இருத்தி பலவாறு போற்றி துதித்தார். மலைநாட்டகத்துள் பரமர் எழுந்தருளும் பதிகள் பலவற்றைக் கண்ணுற்று தொழுத சுந்தரர் அஞ்சைக்களத்திறைவர் ஆலயம் சென்று வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் என்ற எண்ணம் உடையவராக திருப்பதிகம் விண்ணப்பித்தருளினார். பாசத்தால் கட்டப்பட்ட இவ்வாழ்க்கையை அறுத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு இறங்கிய விமலர் வெள்ளானையை அனுப்பி அழைத்து வர பணித்தனர். கழறிற்றறிவாரை கருதியவராய் யானை மேற் செல்ல சேரமான் பெருமானும் வெள்ளைக் குதிரைக்கு வித்தகனார் ஐந்தெழுத்து ஓதி விண்படர்ந்து சென்று ஆரூர் அடி போற்றி கைலைக்கு சென்றனர். நொடித்தான் மலைக்கு எழுந்தருளிய காலத்து அருளிய திருப்பதிகம் தானனை முன்படைத்தான் என்பதாம் பண் பஞ்சமம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய. Thank you.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருமயிலாப்பு, பண் சீகாமரம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருக்குடமூக்கு. திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை.

பிதற்றுமில் பித்தராய் மறவனாய் பார்த்தன் மேல் கணை தொட்டையும் குறவனார் உறையும் குடமுக்கிலே எம் குறவனார் உறையும் குடமுக்கி

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திரு கச்சி ஏகம்பம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருவலிவலம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு ஏசரவு, பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
2: திருவேசரவு.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு குரு நிந்தை கூடாமை. பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் குரு நிந்தை கூடாமை.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திருச்சண்பை விருத்தம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

கொடி எடை துல்பல் தவிர அன்று துவளத்துடு விடம் தீர்த்த தமிழில் தொகை செய்தவள் திவள கொடிக்குள்க மாளிகை மாளிகை சூழிகை சில்லியில் வாய்த்தவள பிறை தங்கு சண்பயர் காவலன் சம்பல்தனி கள்ளல் கொழில் நனி பள்ளி தடல் கடன் ஆக்கி அகுதே வெள்ளல் பணி நெய்தனாக்கிய வித்தகல் வெள்ளி குறுகு புள்ளொல் தவள புரி சங்கோடு ஆலக்கயல் உகழ

கொழுதலை கொழுந்தரப் போர்வயர் கோயில் புகழை கொழுதலை தழு தமிழ் குண்டா சனி உம்பரை பம்பி நில்லும் கொழுதலை கண்டு வண்டாடப்படையோடும்

கடல் தந்தவன் கதிரும் விண்டலை பத்தியில் ஓடும் திரவி மிளறு பவழல் தண்டலைக்குள்.

மண்டல் வயல் சண்பயரே காவலல் சம்பந்தனே விடல் திளைக்குள் அறவல் குல் நெல் கூந்தல் பெருமணத்தில் வடல் திளைக்குள்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: புனல்வாதத்தின் போது பொய்யறிவி சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடுகையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிக ஏடு வைகை ஆற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது. இவ்வருட்பதிகமே புனல்வாத திருப்பதிகம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் தக்கராகம் நான்காம் கட்டளை. அந்தமும் ஆதியும் எனத் தொடங்கும் திருப்பாடல்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 14. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: மானின் நேர்வழினே ஒரு பாடல் பாடுகிறார், ஒரு பதியம் பாடுறார். மானின் நேர்வழி மாதராய் வடிதிக்கு மாபெரும் தேவிகள், பானல்வாய் ஒரு பாலன் இயங்கிவன் என்று நீ பறிவெய்திடே. ஆனை மாமலை ஆதியாய இடங்களிப்பல் அல்லல் சேர் ஈழகக்கு எளியே நலை. சொல்ல முடியுமா? 8000 பேர் நிக்கிறாங்க, ஈனப்பசங்க, தேய்ப்பசங்க, சேட்டை அப்படின்லாம் சொல்றாரு. என்ன தைரியம் பாத்தீங்களா? அதற்கு என்ன காரணம் சொல்றாரு தெரியுமா? அவர் சொக்கன் என் நெஞ்சுக்குள் இருக்கிறான். சொக்கநாதசாமி, சுக்னாசாமி என் நெஞ்சுக்குள் இருக்கிறான், அதனால இந்த ஈன பயசங்களுக்கு நான் எளியே நல்லேன் என்று ஒரு திருப்பதியும் 11 பாட்டு வருகிறது.

0: பக்கத்துல ஆனை மலை சிம்ம மலை என்று இருக்கிறது, நீங்க பார்த்திருப்பீங்க. அது எட்டர்னு பார்த்தா ஆனை படுத்திருக்கிறது போல இருக்கும் அந்த மலை. அங்கதான் அவர்கள் பெரும்பகுதி இருந்தார்களாம். அதத்தான் சாமி சொல்றாரு,
1: ஆனை மாமலை ஆதியாய
0: இன்னொன்னு சொல்றாரு, அல்லல் பிடித்தவர்கள் அப்படின்ட்டு, துன்பமே வடிவானவர்கள் அப்படின்னு சொல்றாரு.

தெய்வ சுவற்றிலேயே இந்த தமிழ் இந்த சமுதாயத்தை வளர்த்திருக்கிறார் அவர். தன்முனைப்பு இல்லாமலேயே ஆண்டவனுடைய கருணையை ஒன்றுதான் ஆதாரமாக வைத்துக் கொண்டு இந்த பெரும் பணியை செய்திருக்கிறார் திருஞான சம்பந்தர். அங்கங்கேயும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டு போகிறார். இந்த பத்து பாட்டையும் அப்படித்தான் வருகிறது. இந்த பதியம் முடிந்ததுக்கு அப்புறமா சுவாமி என்னுடைய நோய் தீரணும், இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நிக்கிறதுல இவன் தான் எருது எருது எக்காலம் போட கூட இருந்த கட்டபுல் செஞ்சதுங்கிறது மாதிரி இவர்கள் அடித்துக்கொண்டதில்ல இவன் நோயில கடன் தைக்கிறான். அப்போ நோய் தீரணும் அப்படின்னு அவன் என்ன பண்ணிக்கிறான்,

சரின்னு சுவாமி என்ன பண்றார். அப்ப அதுக்குள்ள அந்த சமணர்கள் என்ன சொல்றான், சொல்ல வேண்டாம், இந்த உடம்புல பாண்டியனுடைய உடம்புல இடது பக்கம் இருக்கிற நோயை நாங்க தீர்த்து விடுவோம், வலது பக்கம் இருக்கிற நோயை அவர் தீர்த்துடும் அப்படின்னு சொல்றான். இது வைத்தியத்துறையில கேட்டா இப்படி நடக்குமா? ஏதோ ஜுரம் உடம்பு பூரா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு தான் வரும், இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இல்ல, இந்த தலைவலியில தான் ஒத்த தலைவலி ரெண்டு பக்கம் தலைவலின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜுரத்தை இப்படி தீக்கிறதுங்கிறது முடியாது. அவன் சொன்னானா இடது பக்கம் இருக்கிறத நான் தீர்த்து விடுறேன், வலது பக்கம் இருக்கிறது அவர் தீக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, அதுக்கு ஒரு சரின்னு சொல்லிட்டார். அவன் ஒருத்தன் சொன்னா, கடலை வெட்டினவன் மனதை எங்கடா கொட்டினான், அந்த கரையிலே கொட்டிருக்கான் தான், அந்த கடவுள் தெரிஞ்சாதான் நமக்கு போய் பார்க்க போறான். அந்த மாதிரி அவன் இடது பக்கம் நாந்தி தருறான், வலது பக்கம் நீ அழுக்கு அடின்னு தருவர். சரிந்து அவன் இடது பக்கம் என்ன பண்ணா, அவனுக்கு கையில இந்த மயிர் பீலிகை வச்சிருப்பாங்க, இந்த குண்டிகை வச்சிருப்பான், அதுல தண்ணியை விட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி தடவினான், இந்த நோய் போகல என்றுதான் பெரிய புராணம் சொல்லுகிறது. இவர் என்ன செய்தார், சரின்ட்டு தன்னுடைய மடியில் இருந்த விபூதி பையை, அப்ப இருந்த சைவர்கள் மடியில விபூதி பை வச்சிருப்பாங்க, இப்ப சைவர்கள்லாம் விபூதி பூசுறதே கஷ்டம், மடியில எங்க பை வைக்க போறோம் இல்லையா? அப்படி இந்த மடியில இருக்கிற பையை எடுத்தார், விபூதியை எடுத்து அவர் மேல பூச போறாருன்னு சொன்ன உடனே திருவிளையாட புராணத்துல ஒரு ஒரு செய்தி வருகிறது, இந்த விபூதி எடுத்த உடனே பூசாதேன்னு பூசக்கூடாதுன்னு அவன் சொன்னது தப்பு இல்லையா? இவன் தண்ணியை விட்டு அந்த மயிர்பீனை தடனா, அதே மாதிரி இவர் விபூதியில் தடப்படுற, ஏன் தட வேண்டாம் சொல்றான், அது தப்பு தானே? திருவிளையாட புராணத்தில் இதுக்கு ஒரு வேற ஒரு மாற்று வருகிறது. இப்படி விபூதி அவர் தடவன போது அவன் கேட்டானா, இது சாம்பல் தானேன்னு கேட்டானா, ஆமா அப்படின்னு பசுஞ்சானத்துல இருந்து சுட்டு எடுத்தது தானே, இது சாம்பல் தானே அப்படின்னு சொன்னா ஆமான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப சாம்பலை கொண்டாந்து பூசு, உருட்ட இருக்கிற விபூதியை பூசக்கூடாது அப்படின்னுட்டான். சரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், கோயில்ல மடப்பள்ளியில இருக்கிற சமைச்சதுக்கு அப்புறமா, அந்த மடப்பள்ளியில இப்ப எல்லாம் கோயில்கள்லாம் கூட கேஸ் எல்லாம் வாங்கி வச்சு விட்டாங்க இல்ல, கோயில்ல கூட கட்டை எரிக்கிறது இல்ல, அந்த கட்டை எரிஞ்சு இருக்கிற சாம்பலை போய் அடிக்கிட்டு வர சொன்னார், அதைத்தான் தடவினார் என்று திருவிழாட புராணம் சொல்லுகிறது. ஆனா பெரிய புராணத்துல இருக்கு ஆதாரம் இல்லை, அதை தடவித்தான் அவருடைய உடம்பு நோய் போக்கினார்னு சொல்லிதான் இப்பவும் மதுரையில அந்த மடப்பள்ளியில் இருக்கிற சாம்பலை சுவாமி கோயிலிருந்து அம்பாள் கோயிலுக்கு மீனாட்சி கோயிலுக்கு போற வழியில ஒரு சின்ன கட்ட கோபுரம் இருக்கும், அங்க ஒரு மாடம் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா தினம் இந்த சாம்பலை கொண்டாந்து போட்டு விடுவார்கள், போற வர்றவங்க அத்தனை பேரும் அதை எடுத்து பூசி கொள்ளுவார்கள். ஏன், அன்னைக்கு திருஞான சம்பந்தர் பூசியது இந்த சாம்பல் என்று அதை பூசிக்கிறாங்க, மதுரைக்கு போனவங்களுக்கு தெரியும் அதுதான். ஆனா பெரிய புராணத்துல அதுக்கு ஆதாரம் இல்ல. சுவாமி என்ன பண்ணினாரு, இதை எடுத்து இந்த வலது பக்கம் ஒரு அற்புதமான திருப்பதிகம், ஆமா இப்ப இந்த ருத்ராட்ச மாலை 200 ரூபாய், வெள்ளியில கட்டினா அதுக்கு 100 ரூபாய் 300 ரூபாய், உயர்ந்த உத்ராட்சமா இருந்தா ஒரு ருத்ராட்சம் 750 ரூபாய், 11 ருத்ராட்சம் ஒரு ருத்ராட்சம் 750 ரூபாய், 1000 ரூபாய் வரைக்கும் போகும். இந்த விபூதினு சொன்னா இப்ப கடையில போய் நாம கேட்டோம்னா 5 ரூபாய் இல்ல 10 ரூபாய்க்கு ஒன்று கிடைச்சு போகுது. இந்த விபூதிக்குத்தான் 10 பாட்டு பாடி வச்சிருக்கிறார் சாமி, ருத்ராட்சம் கிடையாது. அதே போல எந்த மத சின்னத்திற்கும் பாட்டு கிடையாதான், நான் பல பேரை கேட்டுட்டேன், நான் குறிப்பிட்டு ஒரு மதத்தை நான் சொல்ல தயாராக இல்லை, எந்த மத சின்னத்திற்கும் இப்படி பாட்டு கிடையாது, சைவத்துல ருத்ராட்சத்துக்கும் கிடையாது, அக்கு மாலை என்று வருவதோடு சரி அதற்குன்னு தனியா ஒரு பதிகம் கிடையாது. ஆனா அந்த திருநூறுக்கு 11 பாடல் பாடியிருக்கிறார் சுவாமி. அந்த விபூதி எடுத்து பாண்டியனுடைய உடம்புல அந்த பதிகத்தை சொல்லி பூசினார் என்று சேர்க்க

ಆದರೆ ನಾವು ಸಂತೋಷ ಪಡ ವೇಂಡಿಯದು ಒಂದು ಶ್ರೀಜ್ಞಾನ ಸಂಬಂಧ ಮೂರ್ತಿ ನಾಯನಾರ್, ತಿರುನಾವುಕರಸ ನಾಯನಾರ್, ಸುಂದರಮೂರ್ತಿ ನಾಯನಾರ್ இதெல்லாம் பாடியது அத்தனை இசையோடு பாடப்பட்டது. ரொம்ப பெருமை கொள்ள வேண்டியது நாம இல்லையா? திவ்ய பிரபந்தம் இசையோடு பாடப்படவில்லை, நடுமத்தில் தான் இசை அமைத்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது என்ன உண்மையோ அது தெரியாது, அதை விட்டுறேன். ஆனா தேவாரம் இசையோடு பாடப்பட்டது நிச்சயமாக. அது மாத்திரம் இல்ல, இசையில் பாடினால் அது காம உணர்ச்சியை உண்டாக்கும்னு சொன்ன சமணன். இசை காம உணர்ச்சியை உண்டாக்கும்னு சொன்னான், அதனால இசை பாட மாட்டான், தேன் குடிக்க மாட்டான், இரவில் சாப்பிட மாட்டான், நின்றுகிட்டே சாப்பிடுவான், உட்கார்ந்து சாப்பிட மாட்டான், ஆடை உடுக்க மாட்டான். இதெல்லாம் அவர்களுடைய மத சம்பிரதாயம். இப்ப நாம ஆடை உடுக்காம போவோமா? கடவுள்கிட்ட கொண்டு அது சேர்த்து விடும் என்று நிரூபித்தவர்கள் தான் திருஞான சம்பந்தர். அவர் பாடி யாருக்கா காம இச்சை வந்ததுன்னு வரலாறு இருக்கா? இல்ல, அது இறைவனை சேர்க்கிற பாலம் அது என்றுதான் நிரூபித்தார்கள். ஆக இறை இசையோடு பாடினார், இந்த திருநீரை அவனுக்கு பூசினார். அதுல ஒண்ணு சொல்லப்படுகிறது, அது எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று எனக்கு தெரியாது. இந்த பக்கம் இருந்த ஜுரம் பூரா இந்த பக்கம் வந்திருக்குன்னு சொல்றாரு. அவன் சொன்ன பாருங்க, இந்த பக்கம் தீர்த்து நான் தீர்த்து விடுறேன், இந்த பக்கம் நீ தீர்த்து விடுறேன்னு சொல்ல, இப்போ இந்த பக்கம் அவன் தீர்க்க முடியல, இந்த பக்கம் அவர் பூசினார், இந்த பக்கம் இருந்த ஜுரம் எல்லாம் இந்த பக்கம் போயிட்டான். அது எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆக அந்த மாதிரிதான் நடந்தது. ஆக ஒரு பக்கம் நோயில்லாத உடல், ஒரு பக்கம் நோயுற்ற உடல். இப்ப பாண்டியன் கடந்து துடிக்கிறான், சுவாமி இந்த பக்கமும் கொஞ்சம் விபூதியை தடவி சரி பண்ணிடுங்கன்னு கேட்கிறான். அப்புறம் தான் மறுபடியும் என்ன பண்ணாரு, பாக்கியர்கள் பாடலாம் பாடி இந்த பக்கம் விபூதியை தடவினார், பூசினார் என்று வரலாறு இருக்கிறது.

நீரு என்று சொன்னா விபூதி, அதுதான் பசுமாட்டிலிருந்து செய்யப்பட்டது. நீரு அப்படி சொல்லணும், நீரு நீ நீரு சொன்ன பசுமாட்டுல செய்த விபூதி. நீரு அப்படி சொன்னா சுண்ணாம்பு கட்டின்னு அர்த்தம், இப்ப வர்றதெல்லாம் சுண்ணாம்பு கட்டிதான். ஆக இதுதான் நீரு நீரு என்பது. ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா முடிந்ததுன்னா செய்து பூசிக்கலாமே இல்லையா. இப்ப நாம வெண்ணெய் வாங்கறதுக்குன்னு ஒரு கடைக்கு போறோம், எண்ணெய் வாங்கறதுக்குன்னு ஒரு கடை போறோம், அது நம்ம வாங்க போறோம் இல்லையா. அது நம்ம நிச்சயமா தெரியுது இல்ல, அந்த இடத்துல வெண்ணெய் வாங்கினா தான் நல்லா இருக்கு, இந்த இடத்துல எண்ணெய் வாங்கினா தான் நல்லா இருக்குன்னு தெரியுது இல்ல. அது போல நம்ம விபூதி நம்ம செய்து பூசிக்கத்தான் வரும் நிச்சயமா. அப்படி செய்துக்கிட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம்

தேசம் புகழ்வது நீரே திருவாளவாயான் திருநீரமது அவலமறுப்பது நீர் வருத்தம் தனிப்பது வானமளிப்பது நீர் பொருத்தமதாவது நீர் புதுமண்ணீர் திருத்தகு மாளிகை

எந்த வேளையிலும் பூசிக்கொள்ளலாம் என்று நமது சமயம் சொல்லுகிறது. படுக்க போகும்போது விபூதி பூசிட்டு இந்த பைய தலைமாட்டில் வச்சுட்டு படுக்கணும். சில மந்திரவாதிகள் திருநீர் கொடுக்கும்போது சொல்றான்ல, அதை தலைமாட்டில் வச்சுட்டு படுத்து தூங்குன்னு சொல்லுவான், பாத்துருக்கீங்களா? ஆமா, நமக்கு மந்திரவாதி சொன்னது பிரியான் சமுதிரம் சொல்லுவாங்க, தலைமாட்டில் வச்சு தூங்கு, எந்திரிச்ச உடனே அதை விபூதியை பூசிட்டு எந்திரிச்சு போ அப்படின்னு. சில பேர் நினைக்கிறான் நாம எந்திரிச்சு காலை கடன்கள்லாம் முடிச்சுக்கணும், அப்புறமா விபூதி பூசிக்குமா, அது வரைக்கும் இருக்க போறான் என்ன நிச்சயம்? சில பேர் பாத்ரூம் போகும்போதே ஆள் அவுட் ஆயிடுறானு. ஜெயராஜன் எனக்கு 14 வருஷமா வாய்ச்சிக்கிட்டு இருந்தான், போன மாசம் வாய்ச்சிட்டு தான் போனான், அது வரைக்கும் இருக்க போறான் என்ன நிச்சயம்? அதனால எந்திரிச்ச போது பூசிட்டே எந்திரு அப்படின்ட்டா. அது மாத்திரம் இல்ல, திருக்கோயில்கள்ல விபூதி கொடுக்கறாங்க. நம்ம சமுதாயத்தர்கள் ரொம்ப பெரிய தவறு பண்றாங்க. அத அந்த விபூதியை போய் அடிச்சு பிடிச்சுக்கிட்டு வாங்கி அதை இந்த கையில போட்டு இந்த சின்னோண்டு எடுத்து அப்படி நெத்தியில விட்டுட்டு அவளும் ஊதிப்படுறான். அப்படி இல்லைன்னாக்க அந்த தூண்ல போட்டுறான். அவள் சில பேர் இன்னும் ரொம்ப கெட்டிக்காரன், நைஸா அப்படி கீழே போட்டுறான். ஐயா சுண்டல் கொடுத்தா போடுவானா, சக்கரை பொங்கல் கொடுத்தா போடுவானா, புளியஞ்சாதம் போட்டு போடுவானா, நல்லா வாங்கி தின்னுட்டு இன்னும் கொஞ்சம் கையில வாங்கிட்டு போயிடுவான், எனக்கு வீட்டுக்குள்ள எடுத்துமோ பசங்க சாப்பிடும் அப்படின்னு. அப்ப பாட்டை மாத்தி விடலாம, மந்திரமாவது சுண்டல், வானவர் மேலது சுண்டல்னு பாட்டி விடலாமா? இன்னும் திருநீரை கீழே போடுறானே. திருநீத்தி எல்ல என்ன எழுதி வைக்கிறார்கள், ஒரு துகள் கீழே நீ விழுந்தீன்னா எத்தனையோ காலத்துக்கு நீ நரகத்துல கிடக்கணும்னு எழுதி வைக்கிறாங்க. இவன் என்னது இந்த விபூதியை வாங்கி இப்படி கீழே போடுறான். போடுவது பெரும்பிழை, அது வாங்காம இருந்தா கூட ரொம்ப நல்லது என்று நான் எழுகிறேன். இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. ஆக இந்த பதியம்பூரா பாடி திருநீரை நாம அணிந்தால் நமக்கு நல்லது. இந்த உபதேச கிரமத்துல ஒரு மந்திரம் சொல்லுகிறார்கள், அது அப்புறமா பாத்துக்குவோம். இப்ப நாம உபதேசம் நாம திருஞான சம்பந்தத்தை கேட்டுக்கொண்டதாகவே அந்த மந்திரமாவது நீர் வானவர்மையது நீர் சொல்லி அணிகிறதுனால நமக்கு நன்மை எல்லாம் உண்டு. நான் உபதேச கிரமத்துல வந்த படியும் அணுகிறேன், மந்திரமாவது சொல்லியும் அணுகிறேன், இதற்கு ரெண்டு பங்கு புண்ணியம் எனக்கு கிடைக்கட்டும் என்ற நோக்கத்தோடு தான் என்பது இப்ப கடைசி பாட்டு நான் பாடி விடுகிறேன்.

அதத்தான் திரு சேக்கிரார் நல்லா படித்து பார்த்திருக்கிறார் நான் நினைக்கிறேன். தென்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர சாத்திய பாடல்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறார். உயிரில் எழுதுறான் பாருங்க. எனக்கு பிற்பாரு இந்த சொத்து இது எங்க இருக்குது இங்க இருக்குது இங்க இருக்குதுங்கிறதெல்லாம் இன்னாருக்கு சொந்தம் அப்படின்னு உயிர் மாதிரி எழுதி வைக்கிறார். ஆச்சரியமா இருக்கு. சரி.

இந்த 10 பாடல்களும் படிக்கிறவர்கள் அவர்கள் வல்லவர்கள், அவர்கள் நல்லவர்களாகவும் இருப்பார்கள். ஆக நம்ம இந்த பதியத்தை நாம படிச்சு நாம நல்லவர்களாகவும் வாழ முடியும் என்று நான் எண்ணுகிறேன். இந்த திருப்பதியத்தை பாடி இப்போ உடம்பு பூரா எத்தனை வருஷமா அவன் விபூதி பூசாம இருந்தானோ அத்தனை விபூதியும் இப்ப பூசி விட்டார். முழுநீரு பூசிய முனிவராக இப்ப காட்சி அளிக்கிறான் கூன் பாண்டியன். அதுக்குள்ள அவன் சத்தம் போடுறான் எதிர்கட்சிக்காரன்லாம், ஏய் என்னுடைய ஜுரத்தை தீக்க முடியல, உனக்கு என்னடா வாதம் வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டான் பாண்டியன். இந்த ஒரு வாதத்துல எங்களை வென்றா போருமா, இன்னும் நெருப்பு அனல்வாதம் பண்ணணும் அப்படின்னுட்டான். அம்மா விடுவானா தோத்தவன் மறுபடியும் ஒரு கேச போட்டுக்கிட்டே இருக்கும், ஓட்டு சரியா என்னலே அம்மா, இது சகஜமா நாம பாக்குறோம்ல அதைத்தான், இது வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா ஆக என்ன பண்ணினா அனல்வாதம் செய்யணும் சாமி சொல்லிட்டார். சரி அப்படின்ட்டாரு. ஏன் சாமி கேட்டு வந்துட்டாரு, நீ செய்யும் சொல்லிவிட்டாரு அவரு இல்லையா. ஆமா அந்த தைரியம் அனல்வாதம் செய்யலாம். சரி பாண்டியன் உத்தரவிட்டான், ஆகட்டும் 10 டன் விரவை கொட்டி அனல் உண்டாக்கு, அது அனல்வாதம் செய்யட்டும். பாண்டியன் எதுக்கு அனல்வாதம் நடக்கிறது, அவர்கள் ஒரு மந்திரத்தை அப்படி மந்திரத்தை எடுத்து எழுதி போட்டா அந்த மந்திரம் எரியாமல் இருக்கணும் அப்படின்னுட்டான். இப்ப இந்த தேவார புத்தகம் இருக்கு, இப்ப நான் போட்டேன்னா என்ன ஆகும், நெருப்புல போயிடும். ஆனா திருஞான சம்பந்தர் போட்டார் எரியாமல் இருந்தது என்று வரலாறு இருக்கிறது. அதனாலதான் அந்த பதிகத்துக்கு பேர் பச்சை திருப்பதிகம் பேர், இன்னைக்கும் பச்சை திருப்பதிகம் பேர் இருக்கு. திருநள்ளாற்று பதிகம் போகமார்த்த பொன்முறையால் அந்த வரலாறு சொல்லும் போது, சரி அனல்வாதம் செய்வதற்கு அவர்கள் எழுதி போட்டான், இவர் என்ன பண்ணினார் அந்த நெருப்புகிட்ட போய் சொல்லி, இந்த ஏற்கனவே சம்பந்த சரணாலயர்னு ஒருத்தர் சம்பந்தர் கூடவே இருந்தார், சம்பந்தர் பாடும் போது ஷார்ட்ஹேண்ட் மாதிரி அப்படியே எழுதி எழுதிக்கிறார் அவர், அது எழுத முடியுமா அப்படின்னு எழுத முடியும். அந்த மாதிரி சம்பந்த சரணாலயர் சாமி திருஞான சம்பந்தர் பாடினது அத்தனையும் எழுதி வச்சுட்டு இருந்தார் கையில, இங்கே கொண்டு வாரோம் அப்படின்னு அதை வாங்கி இந்த கயறு சாத்தி பார்க்கறது நமது பண்டைய வழக்கம் ஒன்று உண்டு. நான் முன்னே உங்களுக்கு திருவெண்காட்டு பதிகம் சொல்லும் போது அதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன். இந்த புத்தகத்தை இப்படி வச்சு இதை பூசை பண்ணி ஆண்டவனை நினைத்து கண்ணை மூடிக்கிட்டு இந்த நூலை இப்படி போடணும், இப்படி போட்டா எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் நமக்கு ஆண்டவன் சொல்லுவதாக கருதுவார்கள். இது எந்த பக்கம் பாட்டு நிறைய இருக்குமே, எந்த பாட்டை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டா, நமக்கு இடது பக்கம் இருக்கிறதுல கீழே இருக்கிற பாடல் தான் நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நியதி. இத சொன்னா இந்த உலகம் ஏத்துக்குமா, முன்னெல்லாம் கடியாரம் கிடையாது, மணி பார்க்கணும்னு என்ன சொல்லுவாங்க, காட்டு துரும்பெடுத்து கண்டம் 16 ஆக்கி நீட்டி கிடந்தது போக நின்றது நாழிகையாகும் அப்படின்னு எழுதி வச்சான். என்ன அர்த்தம், ஒரு துரும்பை எடுத்து 12 இன்ச் அதை வச்சு அப்படி வச்சு இப்படி நெருத்தி இப்படி கீழே அப்படி நீட்டுவான், இந்த நிழல் இந்த உச்சியில பண்ணும், இந்த நிழல் இந்த உச்சியில பண்ணும், அப்ப இந்த நின்றது நாழிகை, 4 இன்ச் இருந்துன்னு சொன்னா 4 நாழிகை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நாம என்ன சொல்றோம், பொழுது விடிஞ்சு மணி 10 மணியாகனு சொல்றோம், தப்பு இல்லவா அது, பொழுது விடிஞ்சு 10 மணி ஆச்சு, பொழுது விடிஞ்சு 4 மணி தான் ஆச்சு. அவ ஆங்கிலேயன் கணக்கு படி அவன் வச்சுக்கிட்டான் இல்லையா, நமக்கு என்ன கணக்கு, உதயாதி நாழிகைன்னு தான் நாம எழுதுவோம், உதயாதி நாழிகை 5, 4, 8 எழுதும் இல்லையா. ஆமா, காட்டு துரும்பெடுத்து கண்டம் 16 ஆக்கி நீட்டி கிடந்தது போக நின்றது நாழிகையாகும் என்பது நமது பழைய பாடல் அது. அப்படித்தான் பாத்துக்கிட்டு இருந்தோம், இப்ப நாம என்ன பண்றோம், கிடையாது இருக்கவே இல்லையா பாத்துட்டு. ஆக இவர் என்ன பண்ணினார், எடுத்து பார்த்தார், திருநள்ளாற்று பதிகம் போகமார்த்த பொன்முலையால் என்ற திருப்பதிகம் வந்தது. பாடி பண்ணி அவர் எழுதி
தெய்வத்தன்மை. அந்த ஊர் அம்பிகை பேரு புகமார்த்த பொன்முலையாள். எடுத்த உடனே அப்படித்தான் பாடியிருக்காரு.

0: இது சுத்த சாவேரியில பாடப்பட வேண்டும் என்று நியதி. நான் படிக்கும் போது எனக்கு சங்கீதம் தெரியாது, எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தத அப்படியே பாடிட்டு இருந்தேன். பின்னால சங்கீதம் படிச்சுட்டு நான் அதை திருப்பி பார்த்தேன், எள்ளளவும் அதுல குற்றமே கிடையாது. ஆமா, தாளமோ ராகத்திலேயோ ஒரு எள்ளளவும் குற்றம் கிடையாது. அப்படியே இந்த ஓதுவாமூர்த்திகள் காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு சுர நோட்டேஷனும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. செவி வழி செவி வழி செவி வழியாக அப்படியே போயிருக்கிறது. வேதங்கள் கூட அப்படித்தான் இருந்துதான் ஒரு காலத்துல, இப்பதான் அது பிரிண்ட்டுக்கு வந்து விட்டது என்று சொல்லுவார்கள். அப்படி ஓதுவார்கள். அன்னையிலிருந்து இன்னைய வரலையும் அதே மாதிரிதான் பாடிக்கிட்டே இருக்கிறான், கரெக்டா வச்சிருக்கிறான். அப்படியே இந்த ஓதுவார்களுக்கு எத்தனை நமஸ்காரம் பண்ணாலும் தகும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயினார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: Thank you. என்ன

அது நமக்கு

0: என்ன தெய்வம் இருக்கும் போதுதான் தாங்கிருக்காரு.
1: ஒரே ஒரு
0: ஏன் மிக மகளோடு நீங்கள் எதிர்காலமே ஏன் விளக்க
1: வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: தலம் திருப்புகலூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: 66வது திருப்பாடல், சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவாக்கு, 91வது பதிகம், திருவொற்றியூர். இது அகத்துறையிலே அமைந்திருக்கிறது. இந்த அகத்துறையிலே அமைந்திருக்கின்ற இந்த திருப்பாடல் எப்படி அமைந்திருக்கிறது என சொன்னால், தலைவியினுடைய ஒரு கூற்றாக இருக்கிறது. எப்பொழுதுமே இந்த அகத்துறையிலே வருவது அது காமம் சான்ற ஞானம் பண்ணுவல் என்று குமரகுரு சாமி சொல்லி காட்டுறார். யாரு? திருக்கோவையார். திருவருள் கூட்டி வைக்க திருக்கோவையாரை ஒரு நாள் சிந்தனை செய்யணும். அதனுடைய மேற்பொருள் எப்படி அந்த நூல் அமைந்திருக்கிறது, இந்த அகத்துறை என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் நம்முடைய திருமுறைகளிலே அங்கங்கே வருகின்ற அகத்துறைக்கு பொருள் தெரிந்து நாம் சிவமயப்பட முடியும். இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய திருச்சிற்றம்பலத்தானே அந்த அகத்துறையை கோவையாக கோர்வையாக வரிசையாக பாடு என்று பணித்து திருக்கோவையார் அங்கே ஆன்மாக்களுக்கு கிடைக்கும்படி செய்திருக்கிறார். இங்கே இந்த அகத்துறையே தலைவியினுடைய கூற்று. இந்த தலைவியினுடைய கூற்று வருகின்ற பொழுது ஒன்று தெரியும், தலைவன் செல்லுவதை தலைவி பார்க்கிறார். இதெல்லாம் இலக்கணம் இருக்கிறது, இயல்பா பார்க்கணும், திட்டமிட்டு பார்க்க கூடாது. ஏன்னா திருக்கோவையார் வருகின்ற கூட இந்த செய்தியை சொல்றேன், இயல்பாக தான் பார்க்கணும், தற்செயலாக சந்திக்கணும் பொது இடத்துல. அப்படி சந்தித்த பின்பு ஒருவரை ஒருவர் பேசாமல் சென்று விடுவார்கள். அப்பொழுது தலைவனை கண்ட இந்த தலைவியானவள் தலைவனை நினைந்து உண்ணாது உறங்காது இருப்பாள். அப்படி உண்ணாது உறங்காது பக்குவமாக நினைக்கணும், உண்ணாது உறங்காமல் இருந்து அதன் காரணத்தினாலே உடல் மெலிந்து கையிலே இருக்கின்ற வடை கலந்துவிடும், அவள் மேனியிலே பசலை என்று ஒன்று வந்துவிடும், அவள் தன்னுடைய பயம் பெற்றுவிட்ட காரணத்தினாலே மேலாடை நழுவது கூட அவளுக்கு அறியாது, அவள் இடையிலே கட்டுகின்ற மேகலையானது உடல் மெலிவால் தானே கழன்று விடும். எனவே கலை, மேகலை, அந்த பசத்தல் முதலானவைகள் வரும். இப்போ இந்த ஒரு பக்குவ ஆன்மா, உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மா எப்படி சொல்கிறது என சொன்னால், அவன் பார்த்து விட்டு சென்று விட்டான், இப்பொழுது அவன் என்னை நினைக்கும்படியாகவே செய்து விட்டான். அதான் ரொம்ப அந்த பாடல முக்கியம். உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மாவை தன்னை நினைக்கும்படியாக சிவம் செய்து கொண்டே இருக்கும். எவ்வளவு அருமையான ஒரு செய்தி பாருங்க. என்னது எழிலும் நிறையும் கவர்வான். எனது எழில் என்ன இருக்கும்? என் மேனியிலே இருக்கின்ற இயற்கை அழகு நீங்கி அங்கே பசலை தூக்கும்படியாக செய்து வலை, கலை, மேகலை மூன்றும் கலந்து செல்லும்படியாக செய்கிறார். எனது எழிலும் நிறையும் கவர்வான். யாரு? புன்னை மலரும் புறவில் திகழும் அவன் தன்னை முன்னம் நினைக்க தருவான், உண்ணப்படுவான் ஒற்றியூரே. தன்னை முன்னம் நினைக்க தருவான், அவனை நினைக்கும்படியாக நம்மை செய்வான், உண்ணப்படுவான் ஒற்றியூரே. அவன் எப்பொழுதுமே நினைக்கின்ற நினைக்கப்படுகின்ற ஒரு பொருளாகவே இருப்பான் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். இதை நம்முடைய 11வது திருமுறையிலே இந்த செய்தியானது அழகாக அங்கே சொல்லப்படுகிறது. நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் திருநாரையூர் விநாயகர் இரட்டை மணி மாலையில முதல் திருப்பாடலில் செய்தியை சொன்னார். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கடித்து தன்னை நினைய தருகின்றான். அதாவது ஒரு முறை நாம் அவனை நினைத்து விட்டான், அவன் தன்னையே நினைக்கும்படியாக இந்த ஆன்மாவுக்கு பெருமாறம் செய்து கொண்டிருக்கின்றான். அதுதான் உயிர் விளக்கம் பெற்ற அந்த ஆன்மாவினுடைய ஒரு தன்மை சொல்லி காட்டுகிறார். என்னது எளிதும் நிறையும் கவர்வான், புன்னை மலரும் புறவில் திகழும், தன்னை உண்ணம் நினைக்க தருவான், உண்ணப்படுவான் ஒற்றியூரி. அவன் எப்பொழுதுமே தன்னை நினைத்து கொண்டே இருக்கும்படியாக செய்கிறான் என்பதை அழகாக இதிலே சொல்ல, எனவே நீங்களும் ஒரு முறையாவது நினைந்து உய்மின் என்ற ஒரு செய்தியைத்தான் இங்கே அழகாக ஒரு விண்ணப்பம் வைத்ததை போல வைத்து காட்டுகிறார். அடுத்து 67வது திருப்பாடல், திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய திருவாக்கை இருக்கின்ற இரண்டாவது திருமுறையிலே 40வது பதிகமாகிய திரு பிரம்மபுரம், அதிலே வருகின்ற எம்பிரான் எனக்கு அமுதம் என்று வருகின்ற ஒரு அருமையான ஒரு செய்தி. இதை என்ன செய்தி செய்யணும்னு சொன்னா, உயிரடக்கம் பெற்ற ஆன்மாக்களுக்கு இறைவன் தன்னையே ஒரு இன்பப் பொருளாக கொடுத்து அனுபவிக்கும்படியாக செய்கின்றான். அவர்களுக்கு அமிர்தமாகவே அமுதாகவே எப்பொழுதுமே அவன் இணைத்து கொண்டு இருந்து கொண்டே இருப்பான் என்று சொல்லி காட்டுகிறார். எம்பெருமான் எனக்கு அமுதம்மாவான், தன் அடைந்தார் தம்பிரான் ஆவான், தடல் ஏந்து கையானும் கம்பமா கைவுரித்த காபாலி கரைகண்டன் வம்புலாம் பொழில் பிரம பிரத்து உறையும் வானவனே வானவன் என்றார் மேலானவன். எனவே தன்னை அடைந்தார் தம்பிரான் ஆவாரும், யாரு உயிர் வணக்கம் பெற்ற ஆன்மா யான் எனது என்ற பற்றை விட்டு தன்னை புகழாக அடைந்த அந்த ஆன்மாக்களுக்கு காத்தழுதும் கடவுளாக இருந்து எம்பிரான் எனக்கு அமுதம், அடிமைத்திறத்தை அறிந்து அவர்களுக்கு பேரின்பப் பொருளாக தன்னையே கொடுப்பான். தந்தது உண்டென்னை கொண்டது எந்தென்னை, அருமையான பட்டு ரெண்டு பொருள். தந்தது உண்டென்னை சிவபோரத்தை கொடுத்தாய், கொண்டது எந்த நிலை சிவபோரத்தை கொடுத்தாய். தந்தது உண்டென்னை உன்னை இன்ப பொருளாக கொடுத்தாய், கொண்டது எந்தென்னை அனுபவிக்கின்ற பொருளாக என்னை கொடு என்னை வைத்து விட்டாய். தந்தது உண்டென்னை கொண்டது என்னை அனுபவ பொருளாக அனுபவிக்கின்ற பொருளாக என்னை வைத்து விட்டாய். ஆக இந்த உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மாக்கள் இறைவனிடம் சென்று இடைவிடாத ஒரு இன்பத்தை தூய்த்து கொண்டிருப்பார்கள். இது உண்மை வழக்கத்தில் நம்முடைய அந்த கடைசி பாடலிலே இந்த செய்தி திருவதிக மனவாசனம் நடந்த அந்த செய்தியை சொல்லி காட்டார். சுத்த அனுபோகத்தை தூய்த்தல் அணு மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை. எனவே உயிர் வழக்கம் பெற்ற ஆன்மாக்களுக்கு அவன் தன்னையே இன்பப் பொருளாக கொடுப்பான் என்று இங்கே அழகாக சொல்லி காட்டார். அடுத்து 68வது ஒரு திருப்பாடல். இதில் இந்த 68வது திருப்பாடல் சொல்லக்கூடிய அப்பர் பெருமானுடைய வாக்கு 5ஆம் திருமுறை 93வது பதிகம் பொதுப்பதிகம் ஈசன் என்று தொடங்குகின்ற அருமையான திருப்பாடல். ஈசன் ஈசன் என்று அரற்றுவேன், ஈசன்தான் என் மனத்தில் பிரிவிலன், ஈசன் தன்னையும் என் மனத்து கொண்டு ஈசந்தன்னையும் யான் மறக்கிப்பனே. அருமையான ஒரு செய்தி. ஈசன் ஈசன் என்ற சொல்லுக்கு சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னக, அதனால்தான் நம்முடைய பெருமானை ஈஸ்வரன் என்று சொல்லி காட்டோம். ஈஸ்வரன் என்றால் எல்லா ஐஸ்வர்யமும் உடையவன் என்று பொருள். ஞானாசிரியமார்கள் பெருமானை ஈசன் என்ற சொல்லால் ஒரு இடத்திலேயும் ஒரு சுட்டி காட்ட வேண்டும் என்று ஒரு மரபு வைத்திருப்பார்கள். திருவாசகத்தில் திருவண்ட பகுதியிலே யாவரும் பெறவுருவும் ஈசன் காண்கம்பார், அந்த ஈசன் கிட்ட அங்கே வைப்பார். எல்லோரும் பெற விரும்புகின்ற ஈசன், ஏன் அவன் சவர ஐஸ்வர்யமும் உடையவன். ஆகையினாலே அந்த ஈசனை உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மாக்கள் இமைப்பொழுதும் பிரியாது இருப்பார்கள். அதற்கு சாதனமாக அவனது நாமத்தையே நவிட்டுக் கொண்டிருப்பார்கள். அதான் ஈசன் ஈசன் என்றென்று அரட்டுவேன், ஈசன் தான் என் மனத்தில் பெறுகிறேன், ஈசன் தன்னையும் என் மனத்துக் கொண்டு ஈசன் தன்னையும் யான் மறக்கிப்பனே. இந்த மனம் அனவனோ பலம் வயப்பட்டது, திடீரென்று என்ன செய்யும், வேம்புகின்ற புழு போல மாயால் தாங்கப்படும். ஆனவனம் வந்து அது பற்றும், ஆனால் பற்றவிடாதபடி ஈசன் நாமத்தை சொல்லுதல் வேண்டும். எப்படி காம உணர்வு அண்டாதபடி நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம் என்று சொன்னாலே அந்த பெருமான் அதை போல. ஒரு குட்டை இருக்கிறது, பாசி வளர்ந்திருக்கிறது, ஒரு சிறுவன் கல்லை எறிகிறான், பாசி வளர்கிறது, சிறிது நேரத்தில் ஒன்று சேர்கிறது. அந்த பாசி மீளவும் மூடாதபடி கல்லை எரிந்து கொண்டே இருத்தல் வேண்டும். மனமாகிய குட்டையிலே மாயையாகிய பாசி படராவண்ணம் அவன் நாமமாகிய ஐந்தெழுத்தை ஆகிய அந்த கல்லை எரிந்து கொண்டே இருந்தால் மாயை தாக்காது, சிவனோடு எப்பொழுதுமே ஒன்றித்தே இருக்கலாம். எனவே உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மாவானது ஈசன் நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கும். அதைத்தான் இந்த திருப்பாடலிலே அழகாக இங்கே சொல்லி காட்டுகின்றார். ஆகையினாலே நாவால் நவிற்றி மனத்தில் இருத்துவதுதான் அந்த உயிரிழக்கம் பெற்ற ஆன்மாக்கள் ஒரு சாதனமாக கொண்டிருக்கிறது என்று இந்த திருப்பாடலிலே அழகாக இங்கே உடனே காட்டுகிறார். அடுத்து 69வது திருப்பாடல். இந்த 69வது திருப்பாடல் சொல்லக்கூடிய அப்பர் பெருமானுடைய திருவாக்கு 4வது திருமுறை 29வது பதிகம். திரு செம்பன் பள்ளி ஓடினில் உயிரை வாட்டி என்று அழகாக இங்கே ஒரு அருமையான ஒரு செய்தியிலே இங்கே சொல்லி காட்டுகிறார். ஓடினுள் உயிரை வாட்டி உணர்வினுக்கு எளியராகி வாணினுள் வானவர்க்கு அறிகலாத வஞ்சர் நான் எண்ணில் தானே என்னும் ஞானத்தார் பத்தனெஞ்சுள் தேனும் இன்னமுதம் ஆனா திருச்செம்பன் பள்ளியாரே. இறைவனுடைய இரண்டு தன்மை சொல்லிக் கொள்கிறார். ஒருவர் ஊனின் உள் உயிரை வாட்டி உணர்வினுக்கு எளியராகி, யார் ஒருவர் தன்னை சிவத்தை நினைந்து தன்னை வாட்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எளியராயிருப்பார்களா? விருச்சிக முனிவர் ஒருத்தர் இருந்தார், உண்ணாது உறங்காது, அப்படியே எந்த ஒரு உணவுப் பொருளையும் எடுக்காது, காற்றையே உணவாக உண்டு தவம் பண்ணுறார். அந்த விருச்சிக முனிவருக்கு சாமி வழிபட்டார். உனக்கு என்ன வேணும்னார், நீ சா உண்ணாமலே இருக்கின்றீரே சாமி, ஆகையினாலே நான் கொடுப்பதை எனக்காக உண்டருன்னு நம்முடைய பெருமான் உண்ண மாட்டார், ஆனால் நீ உண்ணணும்னார் என சொல்லி தன் கையிலே இருக்கின்ற நாவல் பழத்தை எடுத்து கொடுத்தார். உடனே அந்த நாவல் பழத்தை பெருமான் உண்டார். நாவல் பழத்தை உண்ணாத பெருமான் இவள் இளையராக வந்து கொடுத்ததற்காக உண்டார். உடனே நம்முடைய பெருமான் அந்த நாவல் பழத்தை உண்டு அதில் இருக்கின்ற சதைப்பட்ட விண்ட பின்பு கொட்டையை தூணு துப்பிட்டார். கொட்டையை துப்பின உடனே நம்முடைய இந்த விருச்சிகமுடைய ஓடி சென்று சிவபெருமான் திருவாயிலிருந்து அங்கே துப்பப்பட்ட அந்த சேடனமாகிய கொட்டையை எடுத்து தன் வாய்க்குள்ளே போட்டுவிட்டார். போட்ட அந்த சனத்திலேயே அவர் உச்சி விடுத்து அதிலிருந்து நாவல் மரம் வெளிப்பட்டது. இந்த நாவல் மரத்தின் கீழே நம்முடைய பெருமான் லிங்க வடிவத்திலே குடிகொண்டார். இதுதான் திருநானைக்க ஜம்புகேஸ்வரர். இந்த நாவல் மரத்தில் தானே சிறந்து இருந்தது. இந்த நாவல் மரத்துக்கு இருக்கின்ற ஜம்புகேஸ்வரர்கள்தான் யானை வந்து அங்கே அபிஷேகம் செய்தது. ஆக ஒரு அடியார்களுக்கு எளியராக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் வானினுள் வானவர்க்கு அரிகளாதா வஞ்சர், ஆனால் தேவர்களுக்கு மின்னோர்கள் ஏத்த பூசு மலர் பாதம். எப்பொழுது பார்த்தாலும் காமிகத்தினை அது வேண்டும் இது வேண்டும் என்று கூறி கேட்கின்ற அவர்களுக்கு இறைவன் தன்னை உடனே வெளிப்படுத்துவது இல்லை. நான் எண்ணின்றானே என்னும் ஞானத்தார் பக்த நெஞ்சுள், அதாவது நான் என்று சொல்லக்கூடிய சிவபோதம் இல்லாத அந்த ஞானிகளுக்கு பக்த நெஞ்சுள் தேனும் இன்னமுதமும் ஆனா செம்பன் பள்ளி யாரே. எனவே உயிர் விளக்கம் பெற்ற இந்த ஆன்மாக்கள் நான் என்று சொல்லக்கூடிய சிவபோதம் கெட்டிருப்பர். அப்படி சிவபோதம் கெட்டிருந்த உயிரிழக்கம் பெற்ற ஆன்மாக்களிடத்தே அவர் எப்படி இருப்பார், தேனும் இன்னமுதமும் ஆனார். ஆக இந்த ஆன்மாவானது யார் எனது என்ற ஒரு சிவபோதம் கெட்டு அந்த சிவமாம் தன்மையிலே இருப்பதற்கு காரணம் அந்த உயிர் விளக்கம் பெற்றது என்று அந்த உயிர் விளக்கத்தினுடைய மேன்மையை சிந்தி காட்டுகிறார். அடுத்து 70வது திருப்பாடல். இந்த 70வது திருப்பாடல் என சொல்லக்கூடியது அப்பர் பெருமானுடைய திருவாக்கு 5வது திருமுறை 50வது பதிகம் திருவாய்மூர் தலத்திற்குள்ள பதிகம். அதிலே 6வது திருப்பாடல். யாதே செய்தும் யாமலும் நீயனில் அறையேயும் அளவில் பெருமையன் மா தேவாகிய வாய்மூர் மறினார் போதே என்று புகுந்ததும் பொய்களோ. இதில் உயிர் விளக்கம் பெற்ற இந்த ஆன்மாவானது யார் எனது என்ற அந்த பற்றற்ற நிலையிலே எந்த செயலை செய்தாலும், உலகோர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த செயலை செய்தாலும், உலகோர்களால் விளக்கப்பட்ட ஒரு செயலை செய்திருந்தாலும், அதை சிவமானவர் தன் செயலாக ஏற்று அவருக்கு பெருமை சேர்த்து விடுவார். எனவே உயிர் விளக்கம் பெற்றிருக்கின்ற ஆன்மாக்கள் சிவபோதம் கெட்டு செய்கின்ற செயல்களை எல்லாம் அப்பெருமான் தன் செயலாக வைத்து அவர்களுக்கு பெருமை சேர்க்கிறார். இதைத்தான் யாமே செய்தும் யாமலோம் நீயனில் என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை எல்லாம் உன் செயலே என்று உணரப்பெற்ற பட்டணக்காரருடைய தனிப்பாடல்.

தன்னுடைய தந்தையாக யட்சதத்தன் யார்? அந்தனர். யாரை அவர் தாக்கித்திருக்கிறார்? அந்தனர். குருவாய் இருப்பவர் ஆகையினாலே அந்தனராக இருந்தும் குருவாக இருந்தும் தனக்கு தந்தையாக இருந்தும் கூட தந்தை என்று மாறாது கார்களை துணித்தார். ஆனால் இது சிவச்செயலே என்று கொண்டு அவருக்கு எப்பேற்பட்ட பெருமை கொடுத்தார். உண்ட கலமும் உடுப்பனமும் சூடுவனமும் சண்டீசனுமாம் பலம் தந்தோம். எவ்வளவு ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறார் பிரம்மன். என்னுடைய இடதுகை பக்கத்திலே ஆலயத்திலே நீ அமர், இந்த பதத்திலே நீ அமர் என்று கொடுத்திருக்கிறார். இதே போல கண்ணப்ப நாயனார் செய்தார். கண்ணப்ப நாயனார் செய்த செயல்கள் எல்லாம் இறைவன் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதை தெளிவாக பார்ப்பதற்கு ஒரு உரை இருக்கிறது. 11 திருமுறையில நக்கீர தேவ நாயனார் அருள் செய்திருக்கிற திரு கண்ணப்ப தேவ திருமரம். கண்ணப்ப தேவ திருமரம்னு ரெண்டு ஞானாசிரியமாக செய்து ஒன்று இருக்கிறது. ஒன்று கல்லாட தேவநாயனார் செய்து ஒன்று இருக்கிறது. நக்கீர தேவநாயனார் செய்த திரு கண்ணப்ப தேவர் திருமரத்திலே கண்ணப்ப நாயனார் செய்த எந்தெந்த செயல் இறைவனுக்கு எப்படி இனித்தது, எப்படியாக பாவித்துக் கொண்டு கல்வி சேர்த்தார் என்பது அங்கே விளக்கமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மாக்கள் தற்போதம் கெட்டு எந்த செயலை செய்தாலும் அதை நம்முடைய பெருமானானவன் தன் செயலாக கொண்டு அந்த உயிர்களுக்கு பெருமை அளிக்கின்றான் என்று அங்கே அழகாக அங்கே சொல்லப்பட்டது. அடுத்து 71 திருப்பாடல். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருப்பாடல் 1 திருமுறை 42 பதிகம் திருப்பேணு பெருந்துரை. நிலனோடு வானும் என்று தொடங்குகின்ற அருமையான இந்த பதம். நிலனோடு வானும் நீரோடு தீயும் வாயுமாகி ஓரைந்து புலனோடு வென்று பொய்மைகள் தீர்த்த புண்ணியம் பொடிபூசி நலனொடு தீங்கு தானல்லது என்று நன்கெழு சிந்தையராகி மலன் நெடு மாசும் இல்லர் வாழும் வாழும் மல்கு பெருந்துரையானே. இதிலே அன்பர்கள் எந்த, அதாவது எந்த ஒரு தீயதும் எந்த ஒரு நன்றும் இது தன்னால் வருகிறது, சிவத்தால் வருகிறது என்று உயிர் விளக்கம் பெற்றவர்கள் அங்கே உணர்வார்கள். யாவும் ஊரே யாவரும் கேடி தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இப்படி உயிர் விளக்கம் பெற்றவர்கள் தான் இந்த ஒரு கருத்திலே நிற்பார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? நிலனோடு வானும் நீரோடு தீயும் வாயுமாகி ஓரைந்து புலனோடு வென்று பொய்மைகள் தீர்ந்த புண்ணிய வெண்பொடி பூசி. இவர்களெல்லாம் புண்ணியர்கள். இவர்கள் எப்பேற்பட்ட நிலையிலே இருப்பார்கள்? அப்படியே திருநீர் பூசி ஐம்புலன்களை அவித்திருப்பார்கள். நலனொடு தீங்கும் தான் அறது என்று நன்கு எழு சிந்தையராகி. இதுவெல்லாம் வரக்கூடிய இன்பமும் துன்பமும் இறைவனால் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆகையினாலே இதுவும் சிவச்செய்தை என்று கேட்டுக்கொள்வார். திரு கஞ்சனூரிலே அழகாக வாசுதேவர் என்ற வைஷ்ணவகுலத்தைச் சேர்ந்தவருக்கு அருமை புதல்வராக சுதர்ஷன் இருந்தார். இந்த புதல்வராகி சுதர்ஷன் என சொல்லக்கூடியவர் திருநீர் அணிந்து கொண்டு அங்கு இருக்கின்ற அக்னிபுரீஸ்வரர் ஆலயத்திலேயே சென்று யோக நட்டியில் இருப்பார் அந்த குழந்தை. இதை தந்தை கண்டிக்கிறார். இந்த கதை பெருசாக போகும், நான் எனக்கு வேண்டிய செய்தியை மட்டும் சொல்கிறேன். உடனே தந்தை மகனை கண்டிக்க தந்தை கண்டித்தும் கூட மகன் திருந்தனர். உடனே தந்தையார் கேட்கிறார், சிவன்தான் முழுவதற் கடவுள் என்று உன்னால் காட்ட முடியுமோன்னார். காட்டுறேன், நான் என்ன செய்யணும்னார். நீ நான் பழுத்த காட்சியை இரும்பு முக்காலே வைக்கிறேன், அதில் நீ அமர்ந்து உன் கடவுள் பெயரை சொல்லி காப்பாற்று, என சொல்லி காப்பாற்றுகிறாரா பார்ப்போம்ட்டார். உடனே இவர் சொன்னார், நான் வந்து சிவன் கோயிலில் சன்னதியில் வைத்து பழுத்த காட்சியை இரும்பு முக்காலே உட்கார மாட்டேன். நீர் வணங்குகின்ற திருக்கோயிலாக பெருமாள் கோயிலுக்க வர்றேன், பெருமாள் கோயிலுக்க வர்றேன். அங்கே பழுத்த காட்சிய இரும்பு முக்காய் இந்த சன்னதியை வையும். நான் ஈச நாமத்தை சொல்லி அமர்கிறேன். இது ஈசன் செய்யலே என்று நான் கொண்ட காரணத்தினால ஈசன் என்னை ஒன்று செய்ய மாட்டார். அதே மாதிரி பழுத்த காட்சியில இரும்பு முக்காலிலே அமர்ந்தார். அப்படியே சுற்றி இருந்தவர்கள் வியந்தார்கள். அப்பொழுதுதான் அவர் திருவாக்கிலே இருந்து சோக பஞ்சகம் என்று வெளிப்பட்டது. சிவபெருமான் ஒருவனே முழுவதற் கடவுள். இந்த ஸ்லோக பஞ்சகத்தில் 22 காரணங்களை காட்டி சிவனே முழுவதற் கடவுள் என்று அங்கே வலியுறுத்தப்படுகிறது. இதை நாமெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய மாதவ சிவஞான சுவாமிகள் மாபாடியத்தில் அந்த ஸ்லோக பஞ்சகத்தை தமிழிலே அப்படியே மொழிபெயர்த்து மாபாடியத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். ஆக நம்முடைய ஞானாசிரியன் மகர் அணிவுணக்கம் பெற்றவர்கள் நன்கு தீதி

0: எதுவும் சிவன் செய்யலே என்று அவர்கள் அழகாக கொள்வார்கள். அடுத்து 72வது திருப்பாடல் அப்பசாமிகளுடைய வாக்கு, 6வது திருமுறை. 62வது திருப்பாடல், இந்த 62வது திருப்பாடல்ல 3வது திருப்பாடல், ஒப்பாயும் உலகத்தோடு ஒட்டி வாழ்வான் ஒன்றலா தவத்தோடு உடனே நின்று. நான் உலகத்தவர்களோடு ஒட்டி நின்று அவர்களோடு இணங்கி இருந்தேன், உலகரோடு இணங்கி அங்கே இருந்தேன். ஒப்பாய் அப்பசாமி சொல்ற, ஒப்பாய் உலகத்தவரோடு ஒட்டி வாழ்வான் ஒன்றலா தவத்தரோடு உடனே நின்று. மனம் ஒற்றுமைப்படாமல் தவம் செய்கின்ற அவர்களோடு நான் இருந்தேன். துப்பாரும் கொடையரிசியில் ஊற்றி நான் நன்றாக அரிசினால் ஆகிய அந்த அன்னத்தை நன்றாக உண்டு நட்டு உன் திறமறிந்து தெரிவேனை, நன்றாக உண்டு சுகம் கண்ட தெரிந்து கொண்டிருந்த என்னை காத்து நீ வந்து எப்பாலும் நுண்ணுணர்வே ஆக்கி என்னை. நீ இப்பொழுது என்ன செய்து விட்டார், எனக்கு அறிவு விளக்கத்தை கொடுத்து எங்கும் எதிலும் சிவம் என்றே என்னை நீ உணர முடியாத செய்து விட்டார். எப்பாலும் நுண்ணுணர்வே ஆக்கி என்னை ஆண்டவனே எழிலானை காவா வானோர் அப்பாவும் பொற்பதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டு அடியேன் என் செய்கேனே. இப்பொழுது எங்கும் எதிலும் சிவன் என்று காணும்படியாக செய்து விட்டார். அறிவு விளக்கம் பெற்றவர்கள் எங்கும் எதிலும் சிவனை காண்பார்கள். இதே அகத்த சிவாச்சாரியார் தன்னுடைய மனைவியோடு காவிரி ஆற்றை கடப்பதற்கு அங்கே வருகிறார்கள். வந்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று அகத்த சிவாச்சாரியர் ஆற்றுக்குள் அந்த கரையைக்கு உள்ளே நான் வரமாட்டேன்கிறார். இல்லை போவோம்னு மனைவி இருக்கிறார், இல்லை நான் வரமாட்டேன் என்று சொல்கிறார். அந்த நேரத்திலே அக்னீஸ்வரராகிய பெருமான் ஒரு மாந்த சட்டையில் அங்கே வந்து உங்களுக்குள் என்ன சர்ச்சை என்ன நடக்கிறதுன்னு கேட்டார். இல்லை இந்த ஆற்றை கடந்து செல்வோம் என்று அழைக்கினேன், என்னுடைய கணவனார் வர மறுக்கிறார். உடனே அந்த கணவனார் அறுபத்தி சாச்சார் என்று கேட்டார், ஏன் மறுக்கிறாய்? அப்போதான் சொல்கிறார், இந்த ஆற்றை நான் மிதிக்க மாட்டேன், கல்லெல்லாம் சிவலிங்கம் மணலெல்லாம் சிவகணங்களாக எனக்கு தெரிகிறது. உடனே அங்கிருந்து அக்னீஸ்வரர் மறைந்தார். ஆக உயிர் விளக்கம் பெற்ற ஞானிகளுக்கு எங்கும் எதிலும் சிவத்தையே அங்கே காண்பார்கள். அடுத்து 73வது திருப்பாடல், இறைவனானவன் எப்படி ஒரு பேருவாரம் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை இந்த அறிவு விளக்கம் பெற்றவர்களால் அழகாக சொல்லி காட்டுகிறார். எப்பொழுதுமே அந்த ஞானாசிரியன்மார்கள் ஒரு கருத்தை உள்வைத்து சொல்லுகிறார்கள். நம்முடைய உடம்பிலே எத்தனையோ உறுப்புகள் அந்த கருவி கரணங்கள் இருந்தாலும் அதை புணர வைத்து இந்த ஆன்மாவோடு சேர்ப்பது சிவமே. அதான் ரொம்ப முக்கியம். காதுக்கும் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் கேட்பார்கள் என்று சொல்ல இயலாது. கண்ணிருக்கும் எல்லோரும் எல்லா விஷயத்தையும் பார்ப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அறிவிழக்கம் பெற்றவர்களுக்கு அந்தந்த கருவிகளிலே இருந்து அதை பொருத்தி விடுவான். இதைத்தான் கார் குன்ற மழையாய் பொழிவானை கலைக்கெல்லாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கும் பரிந்தானை பகலும் கங்குலுமாகி நின்றானை ஓர்க்கின்ற செவியை சுவைதன்னை ஓர்க்கின்ற செவியை. ஞானசெய்தி சொல்லுகின்ற பொழுது அதை உயிரிலே சென்று தைக்கும்படியாக சிவம் உள்ளிருந்து கூட்டி வைத்தால் தான் நடக்கும். திருவாவூர்தனை ஆதீனத்திலே துரிதீய பட்டத்திலே இருந்து அமரவான தேசியர் பாடம் நடத்துகிறார். உள்ளே எத்தனையோ மாணாக்கர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்திலே அந்த திருமணத்திற்கு பூ பறித்தல் தொண்டு செய்கின்ற ஒரு பூ பிள்ளை என சொல்லக்கூடியவர் இந்த துவிதிய பட்டத்தில் இருக்கிற அம்பலமான தேசிகர் செய்திருக்கின்ற அந்த ஞான உபதேசம் தூணின் மறைவிலே நின்று கேட்டாராம். ஏன் தான் சென்று அந்த அடியார் குன்றத்திலே சென்று அமர்வதற்கு தகுதியிலே ஓரத்தில் நின்று மறைஞ்சு கேட்டார். இதை பார்த்து கொண்டார் நம்முடைய அம்பலமான தேசிகர், ஏன் மறைந்தனன்னு கேட்கிறான். நான் வந்து அமர்வதற்கு தகுதி அற்றவன் ஆனான்னு கேட்கிறேன். அப்ப தெரிஞ்சது இவன் கருவிகரணங்களை சிவன் பொருத்தி இந்த ஆன்மாவிலே தட்டுப்படி செய்து விட்டான். உடனே உனக்கு நான் நல்ல ஒரு நூல் சொல்கிறேன். உடனே அவர் கேட்டார், நான் பக்குவத்திலே குறைந்தவன், எனக்கு ஏற்றபடி ஒரு எளிமையான நூலை சொல்லுங்கள், என்னை பக்குவப்படுத்துங்கள். உடனே அம்பலமான தேசிகர் அவருக்கென்றே ஒரு நூலை செய்தார். சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை செய்தி பூப்பிள்ளை அட்டவணை அல்லது உயிர் உயிர் உயிர் அட்டவணை என்று அதுக்கு பெயர். செவிலர் படிக்க வேண்டிய ஒரு பாடம். சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை செய்தி அங்கெல்லாம் இதை நடத்தி இதை படித்த பின்புதான் சைவ சித்தாந்தத்துக்கே போகணும். ஆக அந்த பூ தொண்டு செய்து கொண்டிருக்கிற அவருக்கும் ஈர்ப்பு கொடுத்ததற்கு காரணம் அங்கே நம்முடைய பெருமான் உள்ளிருந்து அதை கூட்டி வைக்கிறார். எனவே உயிர் விளக்கம் பெற்றிருக்கின்ற ஆன்மாக்களுக்கு அந்த கருவிகரணங்களை கூட்டி அவரை பயன்படும்படியாக செய்கிறார். அடுத்து இந்த ஏழாவது உயிர் விளக்கத்திலே வரக்கூடிய ஈற்று பாடல், இதிலே உயிருக்கு உயிராக இருந்து சிவமானவர் அங்கே இயக்குவது, இயக்குவது சிவமே என்று காட்டுகிறார். ஆக்கோ ஆக்கும் அழிவும் அவையும் நீ என்பன் நான். 76வது திருப்பாட சுந்தர தேவாரம் 4வது பதிகமாக திருவஞ்சை களத்திலே 7வது பாட்டு. ஆக்கும் அழிவும் அவையும் நீ என்பன் நான், சொல்லுவார் சொற்பொருள் அவை நீ என்பன் நான், நாக்கும் செவியும் கண்ணும் நீ என்பன் நான், நலனே இனி நான் உனை நன்கு உணர்ந்தேன், நோக்கு நிதியம் வலையத்தனையும் களத்தில் புலபெய்து கொண்டேரனுந்தி ஆர்க்கும் கடலங்கரை மே மகோதை அணியார் பொழி அங்கே களத்து அப்பனே. கண்ணும் செவியுதமே இருந்து இந்த உயிரிழக்கம் பெற்றவர்களுக்கு ஒரு ஈர்ப்பினை கொடுத்து ஆட்படுத்துவார். குடிமிதேவரை கண்டார், நானனும் கண்டார், கண்டபுர தேவனார் கண்டார். ஆனால் கண்ணப்ப தேவரார் அந்த கண்ணாகிய பொறியிலே இருந்து அவன் மிகுந்து ஈர்ப்பு ஏற்படும்படியாக செய்து உடனே ஓடி வந்து கட்டி தழும்படியாக செய்து அச்சோ எனக்கு இங்கே அகப்பட்டார். இதே போல நாக்கிலும் இருந்து அவன் உயிர் செய்கிறான். நாக்கும் செவியும் கண்ணும், நாக்கு எப்படி காரைக்கால் அம்மையார் புனிதவதியார் தான் கொடுத்து அனுப்பிய கணவனார் கொடுத்து அனுப்பிய கனியை வைக்கிறார், ரெண்டு கனியை வைக்கிறார். ஒரு கனியை ஏற்கனவே சிவனடியாருக்கு காரைக்கால் அம்மையார் அங்கே அமுது படைத்து விட்டார். எங்கி அந்த ஒரு கனியினை கணவனாருக்கு வைக்கிறார். அப்ப கணவனார் என்ன நினைக்கிறார், அருமையான சிவையிருப்பதற்கு இன்னொரு கனியும் உண்டு, அதை கொண்டு வான்னார். இந்த இன்னொரு கனியும் உண்டு கொண்டு வான் சென்றது எதற்காக, சிவபெருமான் அந்த நாவிலே இருந்து சிவையை மிகுத்து அவன் ஆர்வத்தை தூண்டி காரைக்கால் அம்மையினுடைய பெருமை உலகறியை செய்த வேண்டும் என்பதற்காக அங்கே பரமதத்தன் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறான். அந்த பரமதத்தனுடைய நாக்கிலே ஆறாத ஒரு சுவையை கொடுக்கிறான். சுவையிலே ஆற்றாமல் அவனை அறியாமல் இன்னும் ஒரு கனி உண்டு கொண்டு வான். ஆக இந்த உயிர் விளக்கம் பெற்றிருக்கின்ற ஆன்மாக்களுக்கு காரைக்கால் அம்மையினுடைய பெருமையை உலகோர் அறிய செய்யும்படி செய்த ஒரு கணவராகிய பரமதத்தன் தான். இவள் நான் வணங்கும் கடவுள் நீங்களும் வணங்குங்கள், இந்த தெய்வத்தை நீங்களும் வணங்கன்னு சொன்னார். பரமதத்தன் தான் இங்கே கருவியாக பயன்படுத்தப்படுகிறான். ஆக அந்த பரமதத்தன் நாவிலும் இருந்து அந்த ஆறாத சுவையை ஏற்படுத்தியது நம்முடைய பெருமான் தானே. அதைத்தான் கருவி கரணங்கள் இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உயிர்களுக்கெல்லாம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்பதையெல்லாம் அதை நல்வழிப்படுத்தி புணர வைப்பது சிவபெருமான் ஒருவனே. அதைத்தான் இந்த பாடலை சொல்லி காட்டுகிறார் என சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே இந்த 7வது இந்த பகுதியாகிய உயிர் விளக்கத்தை நிறைவு செய்து 8வது அதிகாரத்திலே இருந்து நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். இந்த 8வது அதிகாரம் என சொல்லக்கூடியது இன்புறு நிலை. இன்புறு நிலையையும் அதுக்கடுத்த 9வது அதிகாரத்தையும் நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பெருவாரபரசமய குறும்பெருந்த பெருவாரபரசமய குறும்பெருந்து சைவமே

ஆனந்த உதவி மூலம் திருவாத ஊரடி சிந்திப்போம், நம்மளவும் சிந்திப்போமே.

0: சம்பரம் பார்வதிபதே மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருள்முடிவாகிய அம்பலவாணருடைய திருவருளினாலே திருவாசகம் 36வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். கடவுள் என்பவர் உயிர்களிடத்திலே எல்லையில்லாத கருணையினாலே உயிர்களுக்கு வேண்டியதை செய்து உயிர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் விளங்குகிறார். அது நமக்கு மாத்திரமல்ல, தேவர்கள் முனிவர்கள் முதலான அனைவருக்கும் சௌரமான் தாயும் தந்தையுமாய் விளங்கும். அப்படி விளங்குகின்ற அந்த உண்மையை சாதாரண அறிவினாலே அறிய முடியாது. அதற்கு நல்ல ஞான நூல்கள், பெரியோர்கள் அருளுரையினாலே, இயற்கையாக இருக்கின்ற உணர்வினாலே அதை உணர முடியும். கடவுள் நமக்கு செய்கிறார், நமக்கு மேலே ஒருவர் இருக்கிறார், நமக்கு அவர் இப்படி எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்பது சாதாரண அறிவினாலே அறிய முடியாது. நாம் பாடுபடுகிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம், வந்து மற்ற காரியங்களை நம்முடைய இஷ்டப்படி செய்து கொண்டு தானே இருக்கிறோம். நம்முடைய ஆற்றலினாலதானே எல்லாம் நடக்கிறது என்று தானே எல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறோம். அந்த ஆற்றல் என்பது நம்முடைய ஆற்றல் என்பது அவன் கொடுத்தது. நம்முடைய ஆற்றலினாலேயே செய்கிறோம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட அந்த ஆற்றலும் அவன் தான் கொடுத்தது. ஆற்றல் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நாளைக்கு தருகிறான்னா குறிப்பிட்ட காலம் தான் தருகிறான். ஒரு வயசு 60-70 ஆகி போச்சுன்னா ஆற்றல் குறைஞ்சு, கொஞ்ச காலம் இடைவெளி, கொஞ்ச காலம் சின்ன பிள்ளையா இருக்கிறது ஒரு 25 போச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் 55-60 வந்தா குறைந்து போகிறது, குறைந்து போகிறது. அப்படி இடைவெளியிலே ஒரு 30 வச்சுங்க. அப்படிப்பட்ட அந்த ஆற்றலை கடவுள் தான் தருகிறார். அந்த உண்மையை உணர்வதற்கு இயற்கையாகவே ஒரு அறிவு இருக்க வேணும். அதோடு ஞான நூல்கள், ஞானிகள் தொடர்பு இருந்தா அந்த உண்மை விளங்கும். அந்த முறையிலே தேவர்கள் என்று சொல்லுகிறோம், நமக்கு மேலே உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள், அவர்களுக்கு செல்வமும் பலமும் ஆயுடும் அளவில்லாதது தேவர்கள். இப்ப நம்மை விட மந்திரிகள் எவ்வளவு பலம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இப்ப நம்ம சாதாரணமா இருக்கிறோம், மந்திரிகளுக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது அந்த பதவியினாலே. பதவி தீர்ந்து போச்சுன்னா பலம் குறைஞ்சு போகும், அப்புறம் நம்ம குறைதாவுங்களும். அதே போலத்தான் தேவர்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் பதவியில இருப்பார்கள், அப்புறம் பழையபடி அந்த பதவி தீர்ந்து போச்சு, அந்த லைசன்ஸ் தீர்ந்து போச்சுன்னா பழையபடி அவங்க புதுப்பிச்சாகணும். அதனாலதான் திருப்பல்லாண்டுல தேவர்களை வந்து சில்லாண்டில் சிதையும் சிலதேவர்னார். சில்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறுநெறி சேராமே என்பது திருப்பல்லாண்டு. அதனாலே அந்த தேவர்களுக்கும் சௌரமான் தாயாக இருந்து உதவுகிறார். வானகத்தமரர் தாயே போற்றி என்று வணங்குகிறார் மாணிக்கவாசகர். வானகத்தில் இருக்கின்ற அமரர்களுக்கு தாயாக இருக்கிறார். பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, பார் என்பது பூமி, அதன் பிறகு அடுத்த போல இருப்பது நீர், அப்புறம் தீ, அப்புறம் வழி காற்று, அப்புறம் விழி ஆகாயம். இப்படி பூதங்கள் 5. இந்த பூதங்கள் 5 தான் உயிர்களுக்கு எல்லா வகையிலும் ஆதாரமாக இருப்பது. நம்முடைய வாழ்வே பூதத்தில்தான் இருக்கு. பூதம்னா இந்த மண்ணு, தண்ணீர், நெருப்பு, காற்று, வாயு, நாம் சஞ்சரிக்கிறது ஆகாயத்துல, நடக்கிறது எல்லாமே பூமியில, நடக்கிறது எல்லாமே பூமியில தான். அதற்கு மேல அக்னியும் சலமும் இடையில நமக்கு பண்ணுகிற உதவி கொஞ்சம் இல்ல, அது இல்லையனா உசிரே இல்லை. அதுக்கு மேல காற்று, காற்று இல்லையானா வாழ முடியாது. அக்னி இல்லையானாலும் வாழ முடியாது, நீர் இல்லையானாலும் வாழ முடியாது. இப்படி ஒவ்வொரு பூதங்களும் நமக்கு அவசியமாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையே பூதத்துலதான் இருக்கு. ஏதாவது ஒரு பூதம் வந்து நிலை கலங்குச்சுன்னா வாழ்க்கை கலங்கி போகும். ஏதோ ஒரு பூதம் வந்து அது முறையாக இல்லாம அது கோபிச்சதுன்னு வச்சுங்களேன், அப்படி சொன்னா ஒரு பூதம் கோபிச்சதுன்னா நம்முடைய வாழ்வு குளோஸ் பூகம்பம், பூமி, அது என்ன சொல்றது பூகம்பம், கம்பம்னா நடுக்கம், பூகம்பம், அது கோபிச்சதுன்னு வச்சுக்கோ, நம்ம ஊருக்கெல்லாம் வராது. அதுதான் இருப்போல வெள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதே போல அக்னி, அதே போல காற்று சண்டமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு பூதங்களும் நமக்கு உதவியாக இருக்கிறது. இதையெல்லாம் சிவபெருமான் கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கிறார். நல்ல விளங்குத, பூதங்களை எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருந்துகிட்டு இருக்கு. இல்லையானால் அது இஷ்டம் போல ஏதோ வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, உலகம் உயிர்கள் வாழாது. அதனாலதான் பூதங்கள் எல்லாவற்றிலும் அவன் இருந்துகிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பூதங்கள் தோறும் நன்றாய் எனி நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்பொருவோர்னு திருப்பலி அடிச்சிருக்க சொல்றாரு. பூதங்கள் தோறும் அவன் இருந்துகிட்டு இருக்கான். இதெல்லாம் நினைச்சு பார்த்தா தான் ஆகா கடவுள் இப்படி எல்லாம் ஒண்ணு பதிவு செய்தார்னு அது உண்மை விளங்கும். சாதாரணமானவனுக்கு எப்படி விளங்கும், விளங்காது. பூதங்கள் தோறும் இருக்கிறாருங்கிற, மண்ணில் இருக்கிறான், தண்ணீர்ல இருக்கிறான், நீர்ல இருக்கிறான், நெருப்புல இருக்கிறான், காற்றில் இருக்கிறான், ஆகாயத்தில் வானாகி மண்ணாகி வழியாகி உளியாகி ஊனாகி உயிராகி என்றுங்கிறதும் அந்த குறிப்பு தான். ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் சுந்தரம். இப்படி எல்லாவற்றிலும் இருந்து அந்தந்த பூதங்களே ஒரு குதிரைக்காரன் மேலே இருந்து தன்னுடைய அந்த குதிரையினுடைய வேகத்தை எல்லாம் தன்னுடைய கைக்குள்ள வச்சிருப்பது போல, குதிரை அது வேகத்துக்கு பூச்சுன்னு வச்சுக்கோ, இஷ்டம் போல பூச்சுன்னு வச்சுக்கோ, அது போல எல்லா பூதங்களையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுருக்கான் சிவபெருமான். அந்த பூதங்களிலே இருக்கின்ற தன்மாத்திரைகள்னு சொல்றது அதை சுவை ஒளி ஊரு ஓசை என்று சொல்லப்படுவது. தன் மாத்திரைகள்னு சொல்றது சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்று ஐந்து, அதை புலன் என்று சொல்லுவது. அதை புலன் என்று சொல்லுவது. அப்படிப்பட்ட அந்த புலன்கள் ஒவ்வொரு பூதங்கள்லயும் மண்ணிலிருந்து ஆகாய வரையில் ஒன்றொன்றாக குறைந்து கொண்டு வரும். ஆகாயத்திலிருந்து ஒன்றொன்றாக ஏறிக்கொண்டு வரும். ஆகாயத்துல ஒன்று, காற்றிலே இரண்டு, நெருப்பிலே மூன்று, நீரிலே நான்கு, மண்ணிலே ஐந்து. மண்ணின் ஓரின் குணமாகி வதிவான் எவன் நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவிழ்வான் எவன் வழியின் எண்ணும் இரண்டு குணமாய் ஏவான் வானிடை ஒன்றா அண்ணல் எவன கடவதியா அன்பிச்சரணம் அடைகின்றான் என்பது விநாயகபுரன். மண்ணின் ஓரின் குணமாகி வதிவான் எவன் நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவிழ்வான் எவன் வழியின் எண்ணு இரண்டு குணமாய் ஏவான் எவன் வானிடை ஒன்றாம் அண்ணல் எவன கடவதியா அன்பிச்சரணம் அடைகின்றான் என்பது விநாயகபுரன். அதனாலே மண்ணிலே அஞ்சு ஆக இருக்கிறார். சுவை இருக்குது, ஒளி இருக்கிறது, ஊர் இருக்கிறது, ஓசை இருக்கிறது, நாற்றம் இருக்கிறது மண்ணில். தண்ணீரிலே சுவை ஒளி ஊர் ஓசை எல்லாம் இருக்கிறது, நாற்றம் இருக்காது. நெருப்பில் சுவை இருக்காது, ஊர் ஓசை ஒளி இன்னும் இருக்கு. ஊரு ஊருன்னா அது படுவது தெரியும். ஊர் ஓசை எரியும் போது பார்க்கணும். ஓசை ஓசை ஒளி ஒளி தான் அது இயல்பாக நன்றாக தெரியும். அதே போல காட்டிலே ஊரும் ஓசையும் இருக்கும். சுவை இருக்காது, ஒளி இருக்காது, நாற்றம் இருக்காது, ஊரும் ஓசையும் இருக்கும். ஆகாயத்துல ஓசை மாத்திரம், ஆகாயத்துல ஓசை மாத்திரம். இப்படி ஒவ்வொரு பூதங்களிலேயும் இப்படி சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்ற இந்த ஐந்தையும் அமைத்து வைத்திருக்கிறாங்க. அப்படி அந்த அமைத்து வைக்கவில்லையானால் அந்த பொருளாலே உயிரெழுக்கு பலன் கிடைக்காது. அந்த பொருளாலே உயிரெழுக்கு பலன் கிடைக்காது. அதை திருவண்டபுரியில் கூட சொன்னார்லவா, நீரில் இன்சுவை நிகழ்ந்து தண்ணீர்ல சுவை இல்லைன்னு வச்சுக்கோ, அதை சாப்பிட முடியுதா? தண்ணீர்ல சுவையை வச்சிருக்கிறான் சாப்பிட. ஆக தண்ணி அருமையா இருக்கு. அது பெரிய புராணத்துல பல இடங்கள்ல சொல்றாரு. சங்கரன் தன் இன்னொரு போல் தண்ணீரின் சுவையா இருக்குங்கிறார். பூதங்களிலே உள்ள தன்மாத்திரைகளாகும்ங்கிறான். அதத்தான் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்று பேசு. அதனாலே கடவுள் உயிர்கள் வாழ்வதற்காக எவ்வளவு உபகாரம் பண்ணி இருக்கிறான் என்பது சாதாரண அறிவுடையவர்களுக்கெல்லாம் வழங்காது. சாதாரண அறிவுடையவர்களா இந்த பூதங்களை உலகத்தை வந்து முதல்ல அமைப்பை உணர்ந்தானால் கடவுளை உணரலாம். அதனால உலகத்தை வச்சு திருவள்ளுவர் முதலான பெரியோர்கள் கடவுளை காட்டுகிறார். அகர முதல எழுத்தெல்லாம் என்று சொல்லி ஆதிபகவன் முதற்றே ஒழுங்கினார். அதனாலே பரமேஸ்வரன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், உயிர்கள் வாழ்வதற்காக அவனுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, அவனுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. அதனால உயிர்கள் வாழ்வதற்காக இத்தனை உபகாரங்களை பண்ணி இருக்கிறான். பூதமாக இருக்கிறார், பூதங்களிலே உள்ள தன்மாத்திரைகளாகவும் இருக்கிறார். சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்று வயந்தில் வகைதெறிவான் கட்டை உணவு என்பது கூட திருக்குறள். ஆகையினாலே இப்படி பூதங்கள் ஐந்திலேயே அவர் இருக்கின்ற திறத்தை சொல்லி அதற்கு மேலே அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி. அழிபவர் என்றால் உருகுகின்ற மனமுடையவர், உருகுகின்ற மனமுடைய. முருக சரவண மகளிர் அருவர்முலன் ஒருமுரு முககுமர சரணமென அருள்வாடி ஆடிமுகம் மொழி குளர அழுதுதொழு உருகுமவர் விழியறிவி முழுகுவன் வருகவென அறைவுவி ஆடுவது என்பது திருவகுப்பு. அப்படி பரமேஸ்வரனை எண்ணி உருகுதல், உருகுதல் என்பது நான் இந்த மாதிரி எல்லாம் உமக்கு உபகாரம் பண்ணுகிறாயே சுவாமி என்று உருகுதல், மனம் கணிதல், மனம் கணிதல். அதான் அழிதல். அழின்னு அந்த உலான, உலான அழி, அழி அல்ல அழியம் அல்ல அழி. அந்த உலான மக்கள் அலானா போனவாறு அந்த அழி. அழிபவர், அழிபவர் என்றால் உருகுகின்ற கனிந்த மனம், கனிந்த மனம். கனிமனத்தொடும் கண்களும் நீர்மல்லி புனிதனை பூவம் ஊரனை போற்றுவர் மனிதவரில் மனிதரில் தலையான மனிதர் என்கிறார் அப்பர் சார். அனுசயப்பட்டு அது இது என்னாதே கனி மனத்தோடும் கண்களும் நீர்மல்கி புனிதனை பூவன் ஊரனை போற்றுவார் மனிதரில் தலையான மனிதரே அப்படின்வார் அப்பர் சார். அதனால கடவுளை நினைந்து உருகுதல் இத்தனை சொல்றாரு உபகாரம் கடவுள் செய்த உபகாரம் இத்தனை சொல்றாரு அல்லவா, இத்தனையே நினைச்சு பார்த்தா உருக்க வராதா என்றார் போல. அதனால இவ்வளவு உபகாரம் பண்ணி இருக்கிறாய சுவாமி என்று சொல்லி பண்ணின உபகாரத்துக்கு உருகுதல், அப்புறம் அதுக்கு மேல நமக்கு வேண்டிய உபகாரத்துக்காக உருகுதல், பண்ணி உபகாரத்துக்காக உருகுதல், அதுக்கு மேல மேல தேவை நிறைய இருக்கு அல்லவா, அந்த தேவைக்காக உருகுதல். ஆகவே அப்படி உருகுகின்றவர் உள்ளத்திலே அமுதமாக இருக்கிறார், அழிபவர் உள்ளத்து அமுதையே போச்சு, கனவிலும் தேவர்க்கு அறியாய் போச்சு. தேவர்கள் என்பவர்கள் கடவுளை நம்ம மாதிரி கூப்பிட மாட்டாங்க, நம்ம மாதிரி கூப்பிட மாட்டாங்க. அது எப்படின்னு கேட்டா அவங்க அவசியமா இருக்கும்போது சாமிகிட்ட போய் அழுவாங்க, அவசியமா இருக்கும்போது ஏதாவது இடையூறு வந்துருச்சுன்னா, அசுரர்கள் வந்து விட்டா, துன்பங்கள் வந்துட்டா, விட வந்துட்டா, அந்த வேளையில போய் சாமிய முழுவதும் சேர்ந்தாப்புல போடுவான், அதிகமா தோத்திரம் பண்ணுவான், அதிகமா தோத்திரம் பண்ணுவான். அதுவரையில அவர்களுக்கு இருக்கிற சமைக்கியத்துல அழுந்தி முகத்துல அழுந்தி மகிழ்ந்து விடவான், அளவில்லாத செல்வம், அளவில்லாத சுகம். இதை விட்டுட்டு சாமியும் போனதுன்னா மனசு வருமாயி, அளவில்லாத செல்வம் கொஞ்சமும் இருந்தா சாமி வந்து கூட அவ்வளவு பெருசா தெரியாது, தெரியுமா தெரியும். அதனாலே அவர்களுக்கு உருக்கமான மனம் இல்லாமையினாலே, இடையீடு இல்லாத வழிபாடு இல்லாமையினாலே, தொடர்ச்சியான வழிபாடு இல்லாமையினாலே அவர்கள் கனிந்து திருவுருளை வேண்டி எங்களுக்கு முத்தி வேணும் என்று விரும்பி தொழாமையினாலே அவர்கள் துன்பம் வந்த போது தொழுவது இன்பம் வந்த போது மறப்பதுமாக இருக்கின்ற காரணத்தினாலே கனவிலும் தேவருக்கு அறியாய் போற்றி, கனவிலும் தேவருக்கு அறியா அப்படி எழுதுவா வருகிறோம்ல, அழுது தொழுது உருகுன்றவனு கூட ஜாமானி போற மாட்டேங்கிறான். சுந்தரர் சொன்னாரு, கூடி கூடி தொண்டர் தங்கள் கொண்ட பாணி குறைபடாம ஆடி பாடி அழுது நெக்கங்க அன்புடையாருக்கு இன்பம் ஓரி. இப்படி அழுது தொழுது உருகுன்றவனுக்கும் இன்பத்தை கொடுக்க மாட்டேங்கிறா சாமி. தேடி தேடி திரிந்தைத்தாலும் சித்த என்பால் வைக்க மாட்டேன், ஓடி போயில் பற்றுந்தாரின் உனகாந்தன் தெளிவு கிடைக்கவும் மாட்டேங்கிற கிடைக்கிறா அப்படியும் இருக்கிறேன் என்று சுந்தர சுவாமி இப்படி நயமா பாடினார். அதனாலே நம்மை போல தேவர்கள் இல்லை, அதனாலே தேவர்களை பழித்து விட்டான்னு கூட சொன்னார் திருவாரூர். தேவர்களை பழித்து விட்டு மண்ணுலகத்தில் இருக்கின்ற நம்மை ஆழ்கின்றார். வான்பழித்து இம்மன்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல், இந்த ஒரு வரிக்கும் எத்தனை ஒளி கொடுத்தாலும் கேட்டார். மனிதர்கள் தேவர்கள் இப்ப இவ்வளவு வித்தியாசம், ஒரு பரம தரித்திரனுக்கும் வந்து அரசனுக்கும் உள்ள வித்தியாசம், ஒரு பரம தருத்தன் ஆண்டிக்கு அரசனுக்கும் உள்ள வித்தியாசம், தேவர்களுக்கு நம்ம ஆண்டி தேவர்கள் அரசர்கள். ஆனா அந்த அரசர்களை சிவபெருமான் பழித்து விட்டு மண்ணுலகத்துல இருக்கிற ஆண்டிகளா இருக்கிற நம்மளை ஆண்டு உள்ளார், ஆண்டிகளை ஆண்டு வான் பழித்து அவனுக்கு செல்வம் பெருசல்ல, யாருக்கு சிவனுக்கு செல்வம் பெருசல்ல, அவனுக்கு அன்புதான் பெருசு. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே அவன் வந்து குடிபுகிறான் என்று ஊழல் சொல்லு. செல்வம் அவன் சிவனுக்கு பெருசா தெரியுமா, நமக்கு தானே பெருசா தெரியும், முழுவதும் அவனுடையது, உலகம் முழுவதும் யாருது சிவனுடைய, எல்லா முன்னுடமே எல்லா முன்னடிமையே எல்லா முன்னுடைய செயலே என்று பாடுகிறார் தாய்மான் சொல். அதனாலே செல்வா உள்ள இடத்துல அவனுக்கு பிரிய இருக்காது, அன்பு உள்ள இடத்துலதான் பிரியும், அன்பினில் விளைந்த ஆரமுறை என்பது. அதனாலே அப்படி கனவிலும் தேவருக்கு அறியாய் போற்று, நனவிலும் நாயிற்கு அமினி, கனவிலையும் அவர்களுக்கு தேவர்களுக்கு அறியவனாக இருக்கிற நீ, கனவிலையும் கனவிலையும் அறியவனாய் இருக்கிற நீ, எனக்கு நினைவிலேயே வந்து அருள் பண்ணினாயே சுவாமி, சொப்பனத்துல கூட காண முடியாத சுவாமி எனக்கு சாகரத்துல வந்து அருள் பண்ணாயே அப்படின்னு புரட்சிச்சமா அவருக்கு பண்ணதை அப்படியே சொல்றாரு. நனவிலும் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தூங்கி அதுல ஒரு நல்ல ஒரு புண்ணியம் இருந்து அந்த புண்ணியத்து மூலமா ஒரு நல்ல கனவு வந்து அதுல சாமியை கண்டு அடையப்பா சாமானியமல்ல சாமானியமல்ல, அது அது கந்த புராணத்துல ஒரு சயந்தன் கனவு காண்படலும் நூற்றெட்டு யுகம் சரியில கிடந்து இரவும் பகலுமா அழுது அழுது அழுது அழுது அழுது சுவாமியை தோத்திரம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பல காலம் சிறைக்குள்ள கிடந்து காலில் தெலும்பு கையில தெலும்பு அடி இடி அடாடாடாடாத எல்லாம் சிவத்ரோகம் காரணம் தக்கன் ஜாகத்துக்கு போன அந்த அப்படி அழுது ஒரு நாள் கனவுல சுவாமி காய்ச்சி பத்து நாளையில உன்னுடைய சிறை அறிவிக்கிறேன் அப்படின்னு முருகன் காய்ச்சி காய்ச்சி கொடுத்துட்டு உடனே. அதனாலே தேவர்களுக்கு கடவிலையும் அறியவனாயிருக்கிற சுவாமி எனக்கு நினைவிலேயே வந்த அருள்மொழி நாயசு புவனேச்சேவடி தீண்டினாய் சிவனன்று நான் தேறினேன் யாருக்கு செய்ய செய்யாத அருளை செந்தடல் துறை திரும் மேனி காட்டினாய், திருப்பெருந்துறையுரை கோயில் காட்டினாய், அந்தனாவதும் காட்டி வந்து ஆண்டாய். அந்த குறிப்ப நனவிலும் நாயேற்கு அருள் தகுதியே இல்லாத எனக்கு அருள் செய்தாய், நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி இடை மருதுரையும் எந்தாய் போற்றி. இடை மருது என்பது திருவிடை மருது கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம். நம்முடைய சிவத்தலங்கள் எல்லாம் அளவில்லாத பெருமை உரிமை, அளவில்லாத பெருமை உரிமை. தானே தோன்றிய சிவலிங்க உடையது, சுயம்புலிங்கம் சொல்லு, தானே தோன்றிய சுயம்புலிங்கத்தை உடையது. அதுக்கு மேல தேவர்களால பிரதிஷ்ட பண்ணப்பட்டது, அதற்கு மேல பார்வதி பிரதிஷ்ட பண்ணது, விநாயகர் பிரதிஷ்ட பண்ணது, முருகன் பிரதிஷ்ட பண்ணது, திருமால் உண்டு பண்ணியது, பிரம்மன் உண்டு பண்ணியது, இந்திரன் அப்படி இருக்குப்பா. எல்லாம் சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணியிருக்கான். சிவன் யாரையும் உண்டு பண்ணி அவர் ஒருத்தரை பூஜை பண்ணாம சிவனை எல்லாரும் உண்டு பண்ணி உண்டு பண்ணி பூஜை பண்றார். அதனாலே நம்முடைய தலங்கள் எல்லாம் அவ்வளவு பெருமை கூடுது. அதுக்கு தலை புராணங்கள் இருக்கிறது, தேவாரம் இருக்குது, திருவாதகம் இருக்குது, வடமொழியில் ஊழல் இருக்கிறது, எத்தனையோ அருளாளர்கள் வந்து பாடியது சான்றுகள், எத்தனையோ அதிசயங்கள், அத்தனையும் உடையது நம்முடைய சிவத்தலங்கள். மற்ற தலங்களுக்கு எல்லாம் அது மாதிரி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலங்களிலே ஒன்று திருவிடை மருது. அது மூன்று மருது, இடை மருது, தென்மருது, வடமருதுன்னு மூன்று. மல்லிகார்ச்சனை என்கின்ற ஸ்ரீசைலம் வடமருது, தென்மருதுன்னு திருப்பத்தூர் கிட்ட இருக்கிறது ஒன்று, இது இடை மருது. அதனால திருவிடை மருதூர் என்பது வரகுணபாண்டியன் இருந்து நிறைய பணி செய்து, வரகுணபாண்டியன் இருந்து நிறைய பணி செய்திருக்கிறான். அது வந்து அளவில்லாத பெருமை உருந்தியதுப்பா திருவிட மருதூர். மூவர் தேவாரம் உடையது, திருவாசகம் உடையது, அருணகிரிநாதர் பாடல், பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும் இருந்து மேலே கோபுர வாசல்ல கீழே கோபுர வாசல்ல இருந்து தவம் செய்தது. இன்னும் எண்ணில்லாத பெருமை கிடையாது. வரகுண பாண்டியனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்து அந்த தோஷம் உனக்கு திருவிட மருதூர் போனா தீரும்னு மதுரையில சொல்லி அவன் இங்க வந்து இருந்து திருப்பணி செய்து பக்கத்துல தனியா ஒரு கோயில் கட்டி அதுல மீனாட்சி சுப்பலிங்கம் சாமியை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க. பெரிய கோயிலுக்கு அந்த வடபுறம் அது மீனாட்சி சுக்கலிங்கம்னா பிரதிஷ்ட பண்ணியிருக்க, வரவண பாண்டியன் கட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம் வரவண பாண்டியனுடைய சிவபக்தி அளவில்லாத, அளவு இல்லாத வரவணன் ராஜா பாண்டியராஜ். அவனுடைய பத்தி சொல்ல முடியாத பத்தி, தவளகத்தனதை பார்த்து அது வந்து சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லுதுன்னு சொல்லி காசும் பொண்ணும் கலந்து தூங்கினான். குவளை புனலில் தவளை அறற்ற ஈசன் தன்னை ஏத்தின என்று காசும் பொண்ணும் கலந்து தூவியும் என்பது 11வது. தவளை எப்படி கத்தன் அப்படித்தானே தவளை இருக்கு. உண்மையிலே அது அரகரா தாங்கி தவளை அரகரா சொல்லுது, மனுஷன் சொல்ல மாட்டேங்கிற தவளை அரகரா அரகரா அரகரா அரகரா அரகரா அப்படித்தான் சொல்லுது. இல்ல தெரியுதா இல்லையா உங்களுக்கு? நமக்கு மாதிரி நாவு கொடுக்கல, அதனால கொஞ்சம் மாற்றம் தெரிய அவ்வளவு. ஆனா உண்மையில அது அரகர அரகரான தவளை. அதுக்கு மேல என்ன பல அதிசயம், எள்ளு காய்ஞ்சாம் கோயில் வளாகத்துல நல்லெண்ணெய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு எள்ளு காய்ச்சிருக்கு. அந்த எள்ள ஒருத்தன் வந்தவன் சுத்திட்டு வந்தவன் ஒருத்தர் அள்ளி வாயில போட்டான். எள்ளு எள்ள எண்ணெய் ஆட்டி சாமிக்கு அபிஷேகத்துக்காக கொடுக்கறதுக்கு விளக்குக்காக காய வச்சிருக்க, அதை எள்ளி வாயில போட்டான். காவல்காரன் பிடிச்சு கொண்டு போய் ராசா கிட்ட விட்டார், எள்ளு அழித்துட்டான். எப்படி சுவாமிக்கு கைங்கரியத்துக்காக வச்சிருக்கிற எள்ளு எப்படி எள்ளி வாயில போடலாம்னு கேட்டார் ராஜா வரவண வாட்டி. அவன் சொன்னானா, எள்ளு தின்னா கடன் கட்டி ஆகணும், எள்ளு கடை என்ன கடைன்னு சொல்லுவாங்க. அது தின்னா அடுத்தாப்புல இந்த கடன் கட்டுறதுக்காக பிறப்பு இந்த திருவிடமுருதூர்ல கிடைக்கும், சாமிக்கு துண்டு செய்யலாம்னு நான் எள்ளு அள்ளி தின்னேனா அப்படின்னு அந்த எச்சில் இல்ல, எனக்கு கொஞ்சம் கூடாலும் வாங்கி வாயில போட்டான். கல்யாணம் பண்ணி மனைவி கைய பிடிச்சுக்கிட்டு மணவரையை சுத்தி வந்தான். மணவரையை சுத்தி வந்தபோது இப்படி திரும்பி பார்த்தான மனைவிய, இப்போ அழகா இருக்கு ராஜா அவன் பொண்ணு எப்படி இருக்கா பொண்ணு, அவ்வளவு லட்சணமா அழகா இருந்தாலும் திரும்பி பார்த்தானா ரொம்ப அழகா இருந்தான். அழகா ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணு பொருள் சாமிக்கு தானே ஆகும் அப்படின்னு அப்படியே சுத்திக்கிட்டு வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போனா உள்ளுக்க சாமிய வேணா மகாலிங்க சுவாமிய பெருமானே இந்த பெண்ணை நீ ஏற்றுக்கொண்ட போடும் மனவரை சுத்தி வந்தவனப்பா கோயில். உடனே அந்த பெண்ணை சிவலிங்கம் தனக்குள்ளே மறைத்து கொண்டது, கை மாத்திர வெளியில தெரிஞ்சுதான். அத சாமிய வேண்டி நானா, நான் தொட்ட கையின்னு சொல்லி மறைத்து கொள்ளாம இருக்கிறியா சாமி நானா, அத கையை மறைச்சுக்கிட்டாரா. அப்படி பத்திங்க சும்மா சாதாரணம் அல்ல, புரிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவர்னு பாராட்டாரு பட்டினத்தார். இவருடைய பணி பா அத பாராட்டுகிறவர் 11வது பட்டினத்தார். அவரு சொல்லல, நான் செஞ்சேன்னு அவரு சொல்லல, நல்ல வழங்குதா பட்டினத்தாரு பாராட்டு.
1: ஏதாவது அளவு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட பத்தியுடையவனாகி வரவணவாண்டி இருந்து பணி செய்ததும் பிரமகத்தி தோசனையும் எத்தனை எத்தனையோ பெருமகளை உடையதுமா இருப்பது அந்த திருவிடம். சுவாமிக்கு மகாலிங்கம் லிங்கம்ங்கிறது மகாலிங்கம் என்கின்ற ஒரு சிறப்பு பெயராலே பிறந்தது. அப்படி இடைமருதுரையும் எந்தாய் போற்று இடைமருதல் இருக்கிற எமக்கு தந்தையே வணக்கம். சடையடை கங்கை தரிந்தாய் போற்று. கங்கை என்பது சாதாரணமானதல்ல, கங்கை என்பது சாதாரணமானதல்ல. அது எவ்வளவு தூரத்திலிருந்து வருதுன்னு சொல்ல முடியுமா? மேல இருந்து வந்தது 5 மைலா, 10 மைலா, 100 மைலா, 200 மைலா, 1000 மைலா, அளவு சொல்ல எத்தனை முகமா வந்தா தெரியுமா? 1000 முகமாக வந்தான். மலை மகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தீ சலமுகத்தால் அவன் ஜடையில் பாயும் அது என்னேடி அப்படின்னா ஒரு அடுத்த ஒண்ணு பதில் சொல்றான். சலமுகத்தால் அவன் ஜடையில் பாய்ந்திலே தரணி எல்லாம் முகத்தே புக பாய்ந்து பெருங்கேடாம் என்பது திருச்சாளர். அதனாலே அப்படி 1000 முகமாக வந்த கங்கையை என்ன பண்ணான் சுவாமி தெரியுமா? அருகம்புல் முனியில பனி இருந்தா எப்படி இருக்குமோ அது போல அடக்கி கொண்டான். அருகம்புல் முனியில பனி இருக்கும்போது பாத்திருக்கீங்களா? அப்படி முத்து போறது அது போல தன்னுடைய ஒரு ரோமத்திலே அந்த கங்கையை அடக்கி கொண்டான். வெள்ளந்தாள் விரிசடையாய் அர்த்த கங்கை அடக்கும் வாட்பு சடையடை கங்கை. அதனால அவனுடைய ஆற்றல் வளர்ந்து நீர்மலி வேணியன் நிலவுலாவிய நீர்மலி சடையடை கங்கை தரித்தாய் ஊற்றி.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம் பராவர்த்தனை.

உரிய வினைகள் போலவிட்டன்றே நின்ற இச்சாக்கிரன் எழுதுரியத்தின் மன்றனும் அங்கே மனம் செய்ய நின்

பரமும் பரத்தில் பரம் சிவன் மேலா பரநனவாக விரிந்த கனவிடர்வி சுடு முனை உரந்தரும் ஆனந்தியா உண்மைதானே சார்வம் பரம் சிவம் சிவன் சக்தி.

சதாசிவம் இக்கோங்கி பாலாட்பிரமங் அரி அமராவதி தேவா உருத்திரன் ஈசன்னாம் காணிலே. கலப்பு அறியார் கடல் சூழ் உலகேழும் உழப்பு அறியார் உடலோடு உயிர்தான்

விட்டு முடிகின்ற காலமும் என்னை அறியலுற்று இன்புற்றவாரே. பொன்னை மறைத்தது பொன்னணி பூடனம், பொன்னின் மறைந்தது பொன்னணி பூடனம், தன்னை மறைத்தது.

பொன்னில் மறைந்தது பொன்னணி ஊடனங்க, தன்னை மறைத்தது தன் கரணங்களா, தன்னின் மறைந்தது தன் கரணங்களே. மரத்தை மறைத்தது மாமதயானே, மரத்தின் மறைந்தது மா மதயானே, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார் முதல் பூதமே ஆராரகன்று.

சிவைய அடங்கும் முத்தியே துரியத்தில் ஓரைந்தும் சொல்லகராதி இரிய பறையில் மிகு நாதம் அந்த புரிய பறையில் பராவத்தோத திரியபரமும் துரியம் தெரியவே ஐந்தும் சகலத்து அருளால் புரிவற்று

0: உய்யும் வராவத்தை உள்ளுதல் சுத்தமே நின்றான் அருளும் பரமும் முன்னேயமும் ஒன்றாய் வருவும் உருவும் உபாதியும் சென்றான் என விடுத்து ஆங்கி செல்லாமையும் நன்றான ஞானத்தின் ஆத பிரானே
1: புக்குடன் என்ன

அருவமோடாரும் அதிதத்துரியம் விரியும் சுழுத்தியின் மிக்குள எட்டும் அரிய பதினொன்று.

கேவலம் தன்னில் கலவச்சகரத்தில் நேவும் செலவு பிடவருணி கத்து பாவும் தனை கண்டால் மூன்றும் படர் ஒற்படர்வற்ற

செல்லும் அளவும் செலுத்தினின் சிந்தையே அல்லும் பகலும் அருளுடன் தூங்கினால் கல்லும் விழந்து கடிவெளியாமே வெல்லும் அளவில் விடுமின் வெகுளியை செல்லும் அளவும் செலுத்துமின் சிந்தையை அல்லும் பகலும் அருளுடன் தூங்கினால் கல்லும் விழந்து கடிவெளியாமே நின்மலவத்தை ஊமை கிணற்றுள்ளே ஊமை கிணற்றகத்துள்ளே உறைவதோர் ஆமையின் உள்ளே அழுவைகள் ஐந்துள

திரை நிரஞ்சேரிமத்தன் மலத்தே நின்றங்கு அரங்கான் சுவர்க்க நகரகம் சுவர்க்க நர

சிவமான தன்மை தானே சிவமான தன்மை தலைப்பட ஆனமலம் அப்பா அப்பா சபேதம் ஆன குணமும் பரம்மா உமாதியோ பரமான்மா உமாதியோ பானுவின் முகமதிபோல் படராதே நெருப்புண்டு நீருண்டு வாயும் உண்டங்கு அருக்கனும் சோமனும் அங்கே அமரும் திருத்தக்கமானு திசை முகந்தானும் உருத்திரு சோதியும் உள்ளத்துளாரே ஆனைகள் ஐந்தும் அடங்கி அறிவன்னு ஞான திருகை கொடுவீ அதனுள் கொடுவி அதனுட்புக்கு ஊனை இருளர நோக்கும் ஒருவர்க்கு வானகம் ஏற வழி எளிதாமே ஆடிய காலில் அதைக்கின்ற வாயு நாடி தெழுந்த தமருக ஓசையும் பாடி எழுகின்ற வேதாகமங்களும் நாடியின் உள்ளாக நான் கண்டவாறே முன்னை அறிவிலில் செய்த முதுதபம் பின்னை பிறவியின் பெற்றால் அறியலா தன்னை அறிவது அறிவான்.

கை கூடினால் ஆன மரம் அரும் அப்பல்லு தன்மை போ இனமில் காயவிருக்க இரு நிலத்து ஊரங்கள் எட்டும் ஒளி தொன்று ஓற்கே அரணடி தோன்றும் உன் சுத்தி தொலையா இருளொடி தோற்ற அணுவும் தொலையா தொழில் ஞானம் தொன்மையில் நன்னே தொலையாத பெத்தம் முத்த கிடை தோகிமே தோன்றிய பெத்தமும் முத்தியும் சூழ்ச்சி மாண்டும் தருண்டும் உயிர் வரும் மற்றவை தான் தரி

அறிகின்ற நான் என்று அறிந்து கொண்டேனே. தான் அவனாகிய ஞான தலைவனை பானவராதியை மாமணி ஜோதியை இனமில் ஞானத்து இன்னருள் சக்திகை உணமிலால் தன்னை உனிடை கண்டதி ஒளியும் இருளும் வரையும் வரையுள் அழியும் எனலாகும் ஆன்மாவை அன்றி அழியும் அருளும் தருளும் கடந்து தெளிய அருளே சிவானந்தமாமே. ஆனந்தமாகும் அரணல் சக்தியில் தானந்தமாம் உயிர் தானே சமாதி செய்து உனந்தமாய் உணர்வாய் உள் உணர்வில் கோ

நிற்க வேண்டாம் அறிவற்று அயர்வோர்க்கும் அறிவிக்க வேண்டாம் அறிவிச்செறிவோர்க்கும் அறிவுற்று அறியாமை இது நிற்போம் அறிவிக்க தம் அறிவார் அறிவோரே சத்தும் அசத்தும் சதசத்தும் தான் கூடு சித்தும் அதித்தும் சிவசித்தமாய் சிவசித்ததாய் நிற்கும் சுத்தம் அசுத்தம் தொடங்காத துரியத்து சுத்தரா மூன்றுடன் சொல்லற்றவர்களே தானே அறியான் அறிவிலோன் தானல்லன் தானே அறிவான் அறிவு சதசத்தன்று ஆனால் இரண்டும் அறமெருளாய் நிற்க தானே அறிந்து சிவத்துடன் தங்குமே தத்துவ ஞானம் தரப்பட்டவர்க்கெங் தத்துவ ஞானம் தரப்படலாய் நிற்கும் தத்துவ ஞானத்து தான் அவனாகவே தத்துவ ஞானானந்தம் தான் தொடங்குமே தன்னை அறிந்து சிவனுடன் தானாக மண்ணும் மனம் அலங்குணம் மாறும் பிறப்பரும் பின்னது சன்முத்தி சன்மார்க்க பேரொளி நன்னது ஞானத்து முத்திரே நண்ணுமே ஞானம் தன்மே நீ எரியை நடுரங்கம் தானுறும் இச்சையை உதிரா உயிர்

உயிர்க்கு கிரியை உயிர் மாயை சூக்கம் உயிர்க்கு இவை ஊட்டுவோன் ஊட்டும் அவனே.

அடியற்ற காரண காரியம் பாழ்விட்டு அடிவற்ற சாந்தாதீதன் சிவநாமே இல்லதும் உள்ளதும் யாவையும்

சொல்லது சொல்லிடில் இல்லதும் உள்ளதும் யாவையும் தானாகி இல்லதும் உள்ளதுமாய் அன்றாம் அண்ணலை

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 123 பாடல் முதல் 126 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சிவயோகத்தினுடைய பயன். இப்படி சிவயோகத்தில் நுழையும் பொழுது இந்த வெளிச்சத்துக்குள்ள நுழைஞ்சிருவீங்க. வெளிச்சத்துக்குள்ள நுழைஞ்சி வெளிச்சத்துக்குள்ள நீங்களும் வெளிச்சமாகி கரைஞ்சி போனீங்கன்னா வெட்ட வெளிதான் தெரியும். அதான் ஒரு சித்தர் சொன்னார், வெட்ட வெளியை மெய்யென்று பார்த்து பார்ப்பவருக்கு பட்டயம் மிதக்கடி குரம்பாய். வெட்ட வெளிதான். அப்போது அந்த உடம்புன்னு ஒன்று உங்கள்கிட்ட கிடையாது. உடம்பு வெயிட்டு உடம்பு எதுவுமே தெரியாது. இங்கே இப்போ வேஷ்டி கட்டுறீங்களா, சட்டை போட்டுக்கீங்களா, எதுவுமே தெரியாது. என்ன தெரியும்னா வெளிச்சம் தான் தெரியும். அப்போது அது வந்து ஒரு 50 விழுக்காடு கடந்த நிலை. இதுக்குள்ளே நிறையா இருக்குது. அது உள்ளேருந்து ட்ராவல்லாம் இருக்குது. அது உள்ளே ட்ராவல் பண்ணுறதெல்லாம் இருக்குது. நான் அப்போ அந்த அவதூறுக்கு நான் போகலை. அந்த வெளியில் வந்து நாம் வந்து வெட்ட வெளியெல்லாம் பார்த்து வெளிச்சத்துக்குள்ளேயே நாம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது பார்த்தீங்களா. நான் அது வரைக்கும் சொல்கிறேன். இப்போ என்ன பயன் அப்படின்னா, உலகெங்கும் தானான உண்மை அளித்தான். உலகெங்கும் தான் பார்த்த எல்லாமே வெளிச்சமாக இருந்ததுன்னா கடவுள் எல்லாம் வெளிச்சமயமாக உலகம் எல்லாம் இறைவனை உருவம். அங்கே இந்த உருவம் அருவம் நடராஜர் கிருஷ்ணாமூர்த்தி விநாயகர் முருகன்ங்கிற வேறுபாடங்க கிடையாது. வெட்ட வெளியெல்லாம் எப்படி இருக்கும், கண்ணை மூடி பாருங்க, வெளிச்சமாக தெரியும். வெட்ட வெளிதான் தெரியணும். அப்போ கடவுள் எப்படி இருக்காருன்னா வெட்ட வெளியில் வெளிச்சமாக இருக்கார். அவர் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கார். அளித்தான் உலகெங்கும் தானான உண்மை, அமர அறியா உலகம் அளித்தான். அளித்தான் அமரர் அறியா உலகம். தேவர்கள் கூட அவங்களுக்கு தெரியாது. அதாவது தேவர்கள் வந்து வழிபாடு செய்கிறவங்க, அவங்க யோகத்துக்குள்ளே போய் நுழைய மாட்டாங்க. இந்த இறைவன் இருக்கக்கூடிய அவ்வளவு பெருமையான இந்த உலகத்தை எப்படி, இறைவன் எப்படி இருக்கிறான்ங்கிற ஒரு பெரிய கான்செப்டை, வெட்டவெளியாக இருக்கக்கூடிய நிலையை இறைவன் எனக்கு அளித்தான், அந்த உணர்வை எனக்கு கொடுத்தான் அப்படின்னு திருமலர் அளித்தான். திருமன்றுள் ஆடும் திருத்தால். மன்றுள்னா இடம், மன்றுனா பொதுவாக இடம். திருமன்று திருச்சிற்றம்பலம் ஆகிய அந்த சபை, திருச்சிற்றம்பலத்தில் ஆடுகின்ற திருத்தால், தூக்கிய திருவடி. தூக்கிய திருவடி பஞ்சகிருத்தியம் சொல்கிறோம் இல்லையா, சிவாய நமங்கிற 5 எழுத்தும் சிவாய அது 5 தொழில்களும் நடராஜருடைய வடிவமும் எல்லாம் ஒன்று தானே. அளித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தால், அளித்தான் பேரி இன்பத்து அருள் வெளித்தானே. பேரின்பமாகிய அருளாகிய அந்த வெளியை எனக்கு இறைவன், அந்த பேரின்ப வீட்டை முத்தி பேரின்பத்தை எனக்கு காட்டினான். இந்த பரமுத்தி என்ற உணர்வு உடம்பு இருக்கும் பொழுதே கிடைச்சிடும். நல்லா கேட்டேன், பதமுத்தி பரமுத்தின்னு 2 இருக்கு. பதமுத்திக்கு என்ன பலன், சொர்க்கலோகம். பரமுத்திக்கு என்ன இயல்புன்னா மீண்டும் பிறவா நெறி. இதாங்களா புரியுதா, மௌனமாக இருக்கிற மாதிரி தெரியுது. பதம்னா சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு சில காலம் அந்த சொர்க்க போகங்களை எல்லாம் அனுபவித்து விட்டு மீண்டும் பிறவிக்கு வருதல். பரமுத்தின்னு சொன்னால் சொர்க்கலோகத்துக்கு போகாமலேயே நேரடியாக இறைவனுடைய திருவடியை சார்தல். 2 முக்திகளும் இந்த உடம்பில் கிடைத்துவிடும். 2 முக்திகளுமே இந்த உடம்பில் கிடைத்துவிடும், வாழ்கின்ற காலத்தில் கிடைத்துவிடும். நீங்க சிவாய நம சொன்ன நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சு வாயவேன்னு சொன்னார். அவருக்கு என்ன கிடைச்சது, பரமுக்தி கிடைச்சதா இல்லையா? போகும்போது அவர் வெள்ளை யானையில் போன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் உபமன்யு முனிவருக்கு ஜோதி போன மாதிரி தான் தெரிஞ்சது. நம்ம கண்ணுக்கு வெள்ளை யானையில் போன மாதிரி தெரிஞ்சது, ஆனால் உபமன்யு முனிவருக்கு எப்படி தெரிஞ்சது? ஜோதி மாதிரி தெரிஞ்சது. அப்படிதானே? அப்போ ஒரு ஒளி உடம்பாக மாற்றி பரமுக்தி நிலையை இங்கேயே கொடுத்து அதன் வழியாக இறைவன் திருவடியை அடையக்கூடியது தான் சுந்தரருடைய வரம். கைலாயத்திலேருந்து வந்துட்டு கைலாயத்துக்கு போகிறார் அவர். இப்போ இவ்வளோவும் கிடைக்கிது, வேறு இன்பம் கிடைக்கிது, அருள்வெளி கிடைக்கிது, ஆடக்கூடிய நடன காட்சி கிடைக்கிது, தேவர்களும் அறியாத அந்த உலகத்தை நம்மால் பார்க்க முடியுது. இறைவனே எல்லா உலகமாகவும் இருக்கிறான் அப்படிங்கிற பேர் இன்னும் எப்படி தெரியும்? மாணிக்க வாசகர் வந்து அன்று திருவண்ட பகுதி பாடியிருக்காருன்னு சொன்னால் எப்படி பார்த்தார்? அவர் யோகத்தில் உட்காந்துருக்கார், பார்த்தா கண்ணை மூட்டு பார்த்தா எல்லாம் அவருக்கு தெரியுது, காட்சி தெரியுது. 100 கோடியில் மேற்படி விருந்தன எல்லாம் தெரியுது. அப்போ எல்லாம் கடவுளுடைய இயக்கம் தெரியுது. இப்போ நாம்லாம் கொஞ்சம் சின்ன துணி, நம்மளாம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம், எல்லா இடத்தையும் பார்க்கலாம். வெளியில் வெளி போய் விரைவியவாறு, வெளின்னா என்னது? வெட்ட வெளி, ஆகாசம் வச்சிங்களேன். பஞ்சபூதங்களில் ஆகாசம் எல்லா பூதங்கள்லையும் கலந்துருக்கும், ஆகாசம் எல்லா பூதங்கள்லையும் கலந்துருக்கும். அதே நேரத்தில் ஆகாசத்துக்குள்ள எல்லாமே இருக்கும் இல்லை, வெட்ட வெளி தானே? ஆகாயத்திலிருந்து எல்லாம் உண்டாகி ஆகாயத்திலேயே முடிவது போல, வெட்ட வெளியில் ஆரம்பித்து வெட்ட வெளியில் முடிவது போல, வெளியில் வெளி போய் விரைவிய வாரம், அழியில் அழி போய் அடங்குதல், அன்பும் அருளும் இரண்டு அன்புகள் ஒன்று சேர்கின்றன, இரண்டு அருள்கள் ஒன்று சேர்கின்றன. அப்படி சொல்லுவதை விட இன்னும் கொஞ்சம் அழகாக சொன்னோம்னா, கடவுளிடம் இருப்பது அருள், நம்மிடம் இருப்பது அன்பு. அன்பு அருளில் கலத்தல் அல்லது அருள் அன்பில் கலத்தல், அதெல்லாம் அருள் என்னும் அன்பின் குழைவினர் வள்ளுவர். இப்போ இறைவனோட கலந்ததுக்கு அப்புறம் நாம் வேறு இறைவன் வேறு என்ற ஒரு நிலை இல்லை. மொழிகிட்ட முழுகனத்துக்கு அப்புறம், மொழி உள்ள பார்த்ததுக்கு அப்புறம் அங்கே ஒன்று தானேங்க. உள்ளார மொழி உள்ளே போயிட்டீங்கன்னா என்னதை பார்க்க போறீங்க? வெட்ட வெளியாக பார்க்க போறீங்க, வேற ஒன்றும் தெரியாது. இப்போ வெட்ட வெளியில் பார்க்கும்பொழுது நீங்கிறதும் தெரியாது, அங்கே இறைவன் இருக்கிறாங்கிறதும் தெரியாது. நம்ம உடம்புங்கிறது தெரியாது, அது இறைவன் அப்படிங்கிற பேருக்கு பேதம் கிடையாது. நீ வேறு நான் வேறு என்ற நிலை ஒழிந்து ஒன்று தாங்க. அங்கே அன்பும் அருளும் கலத்தல் போல நாமும் கடவுளும் கலப்போம். ஆகாயத்தில் ஆகாயம் கலப்பது போல, இதை நம்ம யோகத்தில் சொல்கிறது உண்டு. ஒரு குடம் இருக்குது, குடத்தை மூடி வச்சுருக்கோம், என்ன உள்ள ஆகாயம் இருக்குது, வெளியில் ஆகாயம் இருக்குது. இந்த குடம் உடச்சிட்டோம்னா என்ன ஆகும்? இந்த ஆகாயம் போய் அந்த ஆகாயத்தில் கலந்துடும். ஆகாயம் ஆகாயத்தில் கலந்தது போல புரியறதுக்காக சொல்கிறது, குடாகாய உண்மைன்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த உடம்பை விட்டு போனதுக்கப்புறம் உடம்புலேருந்து வர இந்த ஆகாயம் ஆகாயத்தில் கலப்பது போல இந்த உயிரானது சிவ ஜீவ சிவத்தன்மை பெற்ற ஆன்மாவானது சிவத்தோட கலந்துடும். இரண்டும் கலக்கும், கலந்தாலும் வெவ்வேறு பொருள்கள் கலக்கும். கலந்தாலும் வெவ்வேறு தானே, அது என்ன சந்தேகம்? அந்த கலப்பு அப்படின்னா சிவத்தோடு ஆன்மா கலந்த கலப்பு. மாறுபட்ட தன்மை உள்ள இரண்டு பொருள்கள் தம்முள் ஒன்றுபட்டு இருத்தல் அத்துவிதம், அதான சொல்லியிருக்கோம். இப்போ இறைவன் பேரறிவு, ஆன்மா சிற்றறிவு. இறைவன் தானாக அறிபவன், ஆன்மா அறிவித்தால் மட்டுமே அறிபவன். இறைவனுக்கு இன்ப துன்பம் இல்லை, ஆன்மாவுக்கு இன்ப துன்பம் உண்டு. இறைவனுக்கு மறுபிறப்பு இல்லை, பிறப்புங்கிறதே கிடையாது, நமக்கு எல்லாமும் உண்டு. அந்த இறைவன் பேரறிவும் பேராற்றல் தான் ஒரு பரம்பொருள், நிறைந்த பொருள். ஆன்மா குறையறிவு, ஆன் இந்த இறைவனோட சேர்ந்து இறைவனுடைய தன்மையை அடையுது. அவ்வளோதான் மேட்டர். ஆனால் கடவுளாக மாற முடியுமா? கடவுளாக மாற முடியாது. இப்போ ஒன்று கலக்கிறாங்க, எப்படி கலக்கிறாங்க அதான் சப்ஜெக்டு. இப்போ அந்த ஒளியில் இந்த ஒளி கலந்தாலும் இதுக்குன்னு ஒரு ஒளி இருக்கும் இல்லைங்க, இன்வேலிட் தான், ஆனால் ஒளி இருந்து பெரிய ஒளியில் சின்ன ஒளி கலந்து தன்னுடைய ஆற்றல் அறிவு இச்சை செயல்களை இழந்து நிற்கக்கூடிய அந்த ஆன்மாவை போல பேரொளியில் உயிர்கள் இருக்கின்றாதான் முத்தி நிலையில தான் சொல்லியிருக்கேன் நான். அப்போ ரெண்டும் எப்படி ஒன்றாகும் கேட்குறாரு? ஒன்றாகாது, ஆனால் ஒன்றா இருக்கும். ஒன்று ஆகாது, ஆனால் ஒன்றாக இருக்கும். குலோப்ஜான், இந்த குலோப்ஜான் அப்படிங்கிறது என்னது? குலோப்ஜான் அப்படின்னு கையில் போய் கேட்குறீங்க, ட்ரை குலோப்ஜான் இல்லை, ஜீரா உள்ள குலோப்ஜான். அது என்ன இது? அது ரெண்டு பொருளா ஒரு பொருளா? குலோப்ஜான் பேர் ஒன்று, ரெண்டும் கலந்துருக்கு அதானே. அதனால் ஒரு சின்ன குலோ குலோ முழுகிருக்குன்னே வச்சுக்குவேன். இப்போல்லாம் இல்லை, முழுகாமல் கொஞ்சோண்டு ஜீரா ஊற்றி இவ்வளோ பெரிய குலோப்ஜான் கொடுக்குறாங்க. அப்படி இல்லை, முழுகிருக்குன்னே வச்சுக்குவேன். பெயர் ஒன்று, ஆனால் உள்ள இருக்கிற பொருள் ரெண்டு. இப்போ அந்த குலோப்ஜான் இருக்கக்கூடிய அந்த ஜீராங்கிறது வந்து சிவம், ஜீராங்கிறது அந்த குலோப்ஜான்ங்கிற அந்த மாவு பதார்த்தம் நம்ப உயிர் அதானே. இது எந்த அளவுக்கு முழுகுதோ அந்த அளவுக்கு அந்த ஜீராவுடைய தன்மை இது இழுக்கும் அதானே. எந்த அளவுக்கு முழுகுதோ அந்த அளவுக்கு இழுக்கும், எந்த அளவுக்கு முழுகலையோ அந்த அளவுக்கு இழுக்காது. எல்லாம் முழுகிடுச்சு, முழுகி முழுகி முழுகி முழுகி நல்லா கேட்டு எல்லாம் முழுகி ஜீராவும் பதார்த்தமும் முழுகி ஒன்றாகி கலந்தாலும் ஜீராவினுடைய தன்மையை அந்த அந்த மாவு பதார்த்தம் எடுத்துக்கொள்ளுமே அன்றி இதனா இப்போ வந்துட்டான். ஜீரா வேற, ஜீராவுடைய தன்மையில் ஏறும், தன்மை ஏறி அதே மாதிரி அந்த சிவத்துக்குள் உயிர் மூழ்கி அந்த சிவத்தினுடைய தன்மையை அந்த உயிர் எடுத்துக்கும், இது தன்மை அடையும். இப்போ அந்த முழுகனதுல மூழ்கி அந்த ஜீராவுடைய தன்மை எடுத்துக்கிடுச்சிங்களா, இருந்து எப்படி இருக்கும்? அது இனிப்பாக இருக்கும், இனிப்பாக இருக்காது, இனிப்பு இருக்குமே, எடுத்து இனிப்பாக தானே இருக்கும். இனிப்பாக இருந்தாலும் ஜீராவுடைய தன்மை எடுத்து இருந்தாலும் அந்த இடத்துல அதுக்கு பேர் குலோப்ஜான் பெயர் சொன்னாலும் ஜீரா வேற, குலோ அந்த குலோப்ஜான்ங்கிற பதார்த்தம் வேற, ஆனால் ஒரு இடத்துல இருக்குமே அந்த இடம் இருக்கு. அதே மாதிரி சிவத்தோட அது உயிர் கலந்தாலும், சிவத்தோட உயிர் கலந்தாலும் சிவத்தினுடைய தன்மையை உயிர் ஏற்றுக்கொள்ளுமே என்று இந்த உயிரானது ஒரு காலத்திலும் சிவமாக முடியாது. ஆனால் இரண்டும் ஒரே இடத்தில் இருக்கும். எப்படி இருக்கும்? சிவம் என்பது பேரின்பத்தை கொடுக்க, ஆன்மா என்பது அந்த பேரின்பத்தை நுகர, அது கொடுக்க இது வாங்க, இப்படியே இருக்க வேண்டியதுதான். அவ்வளோ இப்படிதான் கலப்பாக இருக்க முடிய. ஒரு காலத்திலும் ஆன்மா கடவுளாக மெர்ஜாயி ஒன்றாக முடியாது, ஒரு பொருளாக ஆக முடியாது. ஏன்னா அனாதியே ரெண்டும் வேறு வேறு பொருள்கள், அனாதியே இரண்டும் வேறு வேறு பொருள்களாக இருக்கின்ற பொழுது முத்தியில மட்டும் எப்படி ஒரு பொருளாக மாறும்? சர்க்காரியவாதத்தின் அடிப்படையில் இது பொருந்தார். ஆனால் ஒரே இடத்தில் குலோப்ஜான் என்ற ஒரு பொருளாக இருந்தாலும் அங்கே தனித்து இரண்டாகத்தான் இருக்கும் என்று ஒரு பொருளாக இருக்காது. இந்த நிலையில் வெளியில் வெளி போய் விரைவியவாறு, அழியில் அழி போய் அடங்கியவாறு, அன்பும் அன்பும் கலத்தல், அருளும் அருளும் கலத்தல், அல்லது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்றதா இருந்தால் நம்மளால அன்பு இருக்கு, கடவுள்கிட்ட அருள் இருக்கு இல்லையா, அப்போ அன்பும் அருளும் கலத்தல், ஒளியில் ஒளி போய் ஒடுங்குதல். இப்போ சொன்னேன், ஒரு ஆன்மாவாகிய சின்ன ஒளி இறைவனாகிய பெரு ஒளியில் கலத்தல், ஒளியும் ஒளியும் ஒடுங்கியவாறு தெளியும் அவரே சிவசித்தர். சிவசித்தர் யார்? சிவசித்தர் இங்க பாருங்க, வெளியில் வெளி போய் ஒடுங்குதல், ஆகாயத்தில் ஆகாயம் ஒடுங்குதல், அன்பு அன்பில் ஒடுங்குதல். அதாவது சிவபெருமான் பக்கத்துல இருந்தார்னா நாம எப்படி அன்போடு நெகிழ்வோம், அது வரலாம் நல்லா தெரியல. இது என்ன சொல்றாரு, சுந்தரமூர்த்தி நாயனார் புராணத்துல வரும், அடுத்த ஆட்கொண்டார் யார? சுந்தரமூர்த்தி சுவாமியில சிவபெருமான் தடுத்து ஆட்கொண்டார், ஒரு ஓலையை காட்டி அழைச்சிருந்தார். அழைச்சிட்டு போயிட்டு நேராக திருவினைநல்லூர் வந்தார். அதானே உள்ளே போனவுடனே உங்கள் ஊர் எதுன்னு கேட்டாங்க. நான் திருவினைநல்லூர்னாரு, நான் அவங்கள பார்த்ததே இல்லைங்கிறாங்க அந்த ஊர் பெரியவங்க, நான் அங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே போனார். உள்ளே போனவர் சிவலிங்கத்தில் ஐக்கியம் ஆயிட்டார். சுந்தரர் தேடி தேடி பார்க்குறார். அதானே மேலே சிவலிங்கத்துக்கு மேலே சிவபெருமான் இருந்துக்கிட்டு சொல்கிறாரா, நீ வந்து அங்கேருந்து கைலாயத்திலேருந்து வந்து உங்களோட ஒப்புதல் பேரில் தடுத்து ஆட்கொண்டோம், நீ உங்கள் தாத்தா காலத்துலேருந்து நீங்கள் தொண்டு செய்கிறதுக்காக நீ இருக்க, நீ ஒரு வன் தொண்டர் அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ சுந்தரோட நிலை என்னன்னு கேட்டால் அவன் சேக்கிரார் சொல்கிறார். சோக்கிராருடைய வார்த்தை, கன்று தாய் பசுவும் இருப்பது போல சுந்தரர் தன்னை மறந்து எல்லாத்தையும் மறந்துட்டார். திருமண காட்சி, திருமண கோலம், சடங்க விசுவாச்சாரியார் வீடு, அந்த வழக்கு உரைத்தது எல்லாம் மறந்து போச்சு. என்ன தெரிஞ்சுதங்க, அன்புதான். அங்க தாய் பசுவை நோக்கி கன்று செல்வது போல இறைவனை நோக்கி, இறைவனை நோக்கி சுந்தரர் சென்றார். அதுக்கப்புறம் பழைய வரலாறு வருதா? வரலாறு வருதா? வரைய வர அதுக்கப்புறம் முடிஞ்சு அந்த பாட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சுந்தருடைய வரலாறு தான் வருமே ஒழிய பாக்கி எந்த வரலாறுமே வராது. அப்போ அருளை நோக்கி அன்பும் அருளும் கலந்து ரெண்டு பேரும் சிவபெருமான் சொல்ல சிவபெருமான் சுந்தருடைய வழியே போகுது. அப்போ சுப்பித்தான்னு பாடுறாரு இல்லையா, பாடுறாரு தேவாரம். அது இப்படி அன்பும் அருளும் சேர்ந்தது போல இறைவனுடைய பாதையில போயிரு. அப்படி போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி வரமாட்டாங்க. நல்ல பாதை, தெய்வ பாதை, அருமையான ஒரு பாதை. அந்த அந்த பாதைக்கு போனவங்க திரும்பி வரமாட்டாங்க. அவரு சிவசித்தர் அப்படின்னு சொல்றது இந்த சிவயோகியினுடைய இயல்பு. சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோ, சத்தமும் சத்த முடிவும் தம் உள் கொண்டோர், நித்தர் நிமலர் நிராமயர் நீல் பரமுத்தர் தம் முத்தி முதல் 36. இது என்ன உங்களுக்கு புரியல? ஈஸியா இருக்கா இல்லையா? ஈஸியா இருக்கா இல்லையா? சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர். உட்கார்ந்துக்கிட்டே சிவலோகம் பார்க்கலாம். அதான் சொன்ன டிராவல் சொன்னேன்ல, இங்கே இருந்துக்கிட்டே கைலாயம் போகலாம், இங்கே இருந்துகிட்டே காசிக்கு போகலாம், இங்கே எங்கே இங்கே இருந்துக்கிட்டே வெள்ளியங்கிரி போகலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். அந்த காட்சி சொன்னா இல்லையா, அந்த சித்தர் காட்சி ஒன்று, குகை நமச்சிவாயர் குரு நமச்சிவாயர் வரலாறு சொல்லலையா? திருவண்ணாமலையில் குரு நமச்சிவாயர்னு ஒருத்தர், குகை நமச்சிவாயர்னு ஒருத்தர். குகை நமச்சிவாயருடைய சீடர் தான் குரு நமச்சிவாயர். பேரை வச்சு ஏமாறாதீங்க. குகை நமச்சிவாயருடைய சீடர் தான் குரு நமச்சிவாயருங்கிற பேரில் வருவார். இந்த பேரில் வருவார். சமாஜம் இருக்கு. ஒரு நாள் இந்த குரு நமச்சிவாயர் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே யோகத்துக்கு போயிட்டார். யோகத்துக்கு போனால் எப்போ அவங்கெல்லாம் எப்போ முழிக்கிறாங்க எப்போ தூங்குறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. சாப்பாடு உப்பாடு ஊன் உரக்கும் அவங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவ்வளோதான். இப்படியே உட்காந்துருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு சிரிச்சார். திடீர்னு பக்கத்தில் குகை நமச்சிவாயர் இருந்தார். என்ன சிரிக்கிறாரு சீடர், சிரிக்கிறாருன்னு, என்னப்பா சிரிக்கிறேன்னு கேட்டேன். பார்த்தேன். நான் சொல்கிற இடம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய குகையில் திருச்சார். திருவாரூரில் அப்போ தேரோட்டம், அப்போ அந்த காலத்தில் திருவாரூர் தேர் தான் ஃபேமஸ். காட்சி பாருங்க, இங்கே மாயிண்ட சொன்னானே திரை, அது திருவாரூரில் அப்படி தேர் ஓடி தேர் ஓட்டம் அடைஞ்சது. அந்த நடன மாதர்கள்லாம் நடனம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நடன மாது வந்து ஆடிக்கிட்டு இருக்கும்போது காலில் இருக்கிற அந்த சிலம்பு வந்து அருந்து விழுது. அப்போது அருந்து விழுந்த உடனே நடனம் ஆடும்போது தடுமாறுது. நடனம் தடுமாறினோடனே இருக்கிறவங்க பாக்கி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. அதை சிரித்தவங்கள பார்த்து இவர் சிரிக்கிறார். எங்கே இருந்துக்கிட்டு திருவண்ணாமலை எங்கே இருக்குது, திருவாரூர் எங்கே இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஒன்று தான். அவங்களுக்கெல்லாம் நமக்கு தான் அந்த இதெல்லாம் எல்லை இதெல்லாம் நமக்கு தான். அவங்களுக்கு இங்கே இருந்துக்கிட்டே எங்கேயாலும் போவாங்க. யோகத்தில் எல்லா ஊருக்கும் போகலாம், எல்லா நாட்டுக்கும் போகலாம். என்ன பார்த்து நம்மளாம் வச்சுக்கிட்டேங்க. இதெல்லாம் ரொம்ப இவ்வளோ பெரிய அண்ட சராசரத்தில் இந்த உடம்பு இதெல்லாம் ரொம்ப உடம்புங்கிறதே ஒன்றுமே கிடையாது. கரைஞ்சி அந்த உயிர் சின்ன உயிர் வந்து அப்படி வெளில போயிடுச்சு அப்படின்னா பார்த்தா எல்லாம் ஒன்று தாங்க. ஆனால் அந்த நம்ம உயிரில் அவ்வளோ ஆற்றலாம் அடங்கியிருக்கு. எல்லாம் சாதிக்கக்கூடிய அவ்வளோ ஒரு ரகசியங்களும் இந்த உயிரில் இருக்குது. ஆனால் நம்ம யாரும் சரியாக உயிரை பயன்படுத்திக்கல, உடம்பையும் பயன்படுத்திக்கல. பாடலாம் படிச்சிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வீணாயிருக்கேன்னு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையும் வருது. பல பாடல்கள்லாம் பல சித்தர்கள்லாம் அழுகுறாங்க. ஏன்னா உடம்பு என்ன போச்சு, உயிர் என்ன போச்சுன்னு. இந்த பிறவி கிடைக்குமானே கிடைக்குமா? நமக்கெல்லாம் மறுபிறவி இருந்தால் நல்ல பிறவி தான். எங்கே விட்டோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதை பற்றி தைரியமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு படிநிலை. அதாவது நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோன்னு வச்சிங்களேன், ஒரு மறுபிறவி வரக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா எங்கே விட்டோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். திரும்ப இயற்கையிலும் வர வேண்டாம். அது வரைக்கும் தைரியமாக இருக்கலாம். ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி, எழுமைக்கும் ஏமா பிடித்ததான் காலைல சொல்லும்போது சூக்குமத்தியத்தோட போகும்போது மனம் புத்தி ஆங்காரம் சேர்ந்து வருதுல்ல. காலை சொன்ன மனம் புத்தி ஆங்காரம் எல்லாம் சேர்ந்தான் போகுது. மறுபிறப்பிக்கு அது அப்படி தான் வருது. அதில் எங்கே விட்டோமோ அங்கேருந்து பிடிக்கும். அதில் அந்த அந்த பயம் வேண்டாம் உங்களுக்கு. சரி, ஒரு கால என்னத்தார் இவ்வளோ பெரிய போயிடுச்சு, இவ்வளோ வயசாகிடுச்சு, இனிமேலுக்கு நம்ம என்னத்தான் விட்டுட்டோம்னு நினைக்க வேண்டாம். இந்த பிறவிலேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு கால் இன்கேஸ் ஏதாவது ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா கூட அடுத்த பிறவியில் பயப்பட வேண்டாம். அதனால் உலகத்தில் எந்த பொருள் இருந்து கொண்டோம் எப்படியும் நிறையா இருக்குங்க. அதாவது ஒரு துறையே இப்படி இருக்குன்னு சொன்னால் இன்னும் எத்தனை துறைகள் இருக்குதுல்ல. ஒரு ஒரு துறையும் ஒவ்வொரு சமுத்திரம் மாதிரி இருக்கு. இப்போ எந்த துறையை தொட்டாலும் அது சமுத்திரம் மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்கறதுக்கே இப்படி பண்ணுறீங்களே, நான் ஒவ்வொரு துறையும் தொட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ஒன்று ஒன்றும் போவேன், ஒன்று ஒன்றும் சமுத்திரம் மாதிரி இருக்குது. அதை போட்டால் நம்ம போகிறது கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கோம். உங்கள் நண்பர் சொன்னார், என்ன தான் நீங்கள் இந்த துறைக்கு வந்துருக்கீங்க, இந்த துறை இன்னும் எவ்வளோ இருக்குங்கிற பக்குங்கிறது இந்த துறை இன்னொரு துறை. அதனால் ஒவ்வொரு துறையும் ஆழமாக இருக்கு. சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் சத்தமும் சத்தமுடையும் தம்மும் கொண்டோர். அங்கே என்ன பண்ணுவீங்க, சிவாய நம்ம மந்திரம் எல்லாமே ஒரு ஸ்டேஜ் தான். சவுண்டில் நுழைவீங்க, உண்மையும் சவுண்டு போவீங்க. தன்னை மறக்கும் போது சத்தம் முடிஞ்சிடும். சிவாய நம்ம ஐயா கூட காலையில் சொன்னாங்க, மந்திரம் நாயோட்டு மந்திரத்தை பற்றி நல்லா பேசுனாங்க ஐயா. அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் தான், அதுவும் கடைசியில் மறைஞ்சிடும். நாதம் நாதத்தினுடைய முடிவும் தாண்டிடும். நான் சிவாய நம்ம சொல்லிக்கிட்டே தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னால் தியானம் சரியாக செய்யலைன்னு அர்த்தம். இப்போ நல்லா தூங்குறேன்னு அர்த்தம், நல்லா தூங்குறேன்னு அர்த்தம். இப்போ நைட்டு ஒரு 11 மணிக்கு தூங்குறீங்கன்னு வச்சுப்போம், காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, நடுவில் என்ன நடந்தது சொல்லுங்க. ஏதாவது நடந்து தெரியுதுப்பா? தெரியாது. நல்லா தூக்கம், எதுவுமே தெரியாமல் இருந்தால் நல்லா தூக்கம். இப்போ தியானத்தில் உட்காந்துருக்கீங்க, மணி இப்போ 4:30 முடிவிட்டீங்க, தெரியல இரவாச்சு பகலாச்சு மறுநாள் காலையிலே ஆச்சு, எதுவுமே தெரியல. நாளை காலையில் 11 மணிக்கு விழிப்புறன்னு வச்சுப்போம், அப்போ தான் உட்கார்ந்த மாதிரி தெரியும். என்ன அதுக்குள்ளே எழுப்பி விட்டீங்க, நேரம் தெரியாது. தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நான் தியானம் செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தியானம் சரியா செய்யலன்னு அர்த்தம். தூங்கிட்டு இருக்கும் பொழுதே நான் நல்லா தூங்குறேன் நல்லா தூங்குறேன்னு என்ன அர்த்தம்? நல்லா தூங்குறேன்னு அர்த்தம். தியானம் செய்யிட்டு இருக்கும் பொழுது நல்லா தியானத்துல இருக்கேன், நான் அங்க போறேன், ஒளியை பாக்குறேன், சவுண்டா பாக்குறேன், திருவடிய பாக்குறேன், அங்க பாக்குறேன், இங்க பாக்குறேன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அர்த்தம் நீங்க சரியா தியானம் செய்யலன்னு அர்த்தம். கண்ணை மூடணும், மணியை பார்த்தா மூணு நாளைக்கு அப்புறம் எழுந்திரிக்கணும். எழுந்திரிச்சு என்ன பண்ணணும்? என்ன அதுக்குள்ளே எழுதி எழுப்பி விட்டீங்க, இப்போ தானே உட்காந்தாங்கணும். அதுதான் அதுதான் சுயம். நான் ஒரு நாள் தெரியாமல் உட்காந்தேன். நான் சொல்கிறது நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இப்போயே சொல்லலை. உட்காந்துட்டு எனக்கு தெரியாமல் உட்காந்துட்டேன், உள்ளே போயிட்டேன். எழுஞ்சி போகிற 6-7 மணி நேரம் உட்காந்துட்டேன் தெரியல. இப்போ தான் உட்காந்தேன், அதுக்குள்ள இப்பதான் உட்காந்தேன். என்ன அதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? உண்மையிலேயே குழம்பிட்டேன், முடிச்ச உடனே குழம்பிட்டேன். நான் புத்தி அப்படி தானே போவான். அப்புறம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு யோகத்துல உட்கார்ந்திருக்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷா எழுந்திருக்கும் பொழுது இப்பதான் உட்கார்ந்தேன் அதுக்குள்ள எழுந்திருக்கிறேன்னு என்ன போறணும், எதுவுமே தெரியாம இருக்கணும். அதுதான் தியானம். அதுதான் அதெல்லாம் எனக்கு வந்து நிறைய அனுபவங்கள் உண்டு. ஆனால் ஒரு தடவை வந்த அனுபவம் இன்னோட வராது. நம்மளுக்கு எங்கே பெறப்போகுது, நம்மகிட்ட இருக்க போகுது, என்னைக்காவது வாங்கிக்கலாம் நினச்சோம்னா ஒரு நாளைக்கு வந்தால் ஒரு நேரத்துக்கு வந்தால் திருப்பி அதே திருப்பி வராது. ரெண்டாவது அது அது அது ஞாபகமும் வராது. இதாக ஒரு பெரிய கஷ்டம் லோகத்தில். அதான் சத்தமும் சத்த முடிவும் சவுண்டெல்லாம் கிடையாதுங்க. சிவாய நம்மலாம் ஒரு படிதான், ஏணிதான், ஒரு ஸ்டைல அதெல்லாம் கிடையாது. அந்த அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நித்தர். அந்த ஸ்டைலா போய் இருந்தவங்க எப்பொழுதும் வாழ்பவர்கள், பிறப்பியை அறுப்பவர்கள், நிமலர். நிமலர்னா ஆணவழுக்கு இல்லாதவர்கள், நிராமயர். நிராமயர் தியானத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர்களுக்கு உருவம் இருக்காது. நம்ம வெளி பார்வைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் தெரியும், தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, யோகம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம வெளி பார்வைக்கு தெரியும். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உருவங்கிறது கிடையாது. உருவங்களாம் கரையும், கரைஞ்சி ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. நம்ம வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரி தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அதான் நிராமயாக நீல் பரமுத்தர் தான் முத்தி முதல் 36 தத்துவத்தையும் கடந்து நாதத்தையும் கடந்து என்ன நேர பரமுத்தி என்று சொல்லக்கூடிய நிலையை இந்த உடம்பிலேயே அவர்கள் வாங்கியவர்கள். இப்போ கொஞ்சம் மேல்நிலை அடைஞ்சவங்க. முத்தி முதல் 36 இதுக்கு என்ன காரணம்னா, 36 தத்துவங்களும் 60 தாத்வீகம், 96 இருக்கு இல்லையா, 96 கருவிகள்னு பேரு. எல்லாம் இந்த உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே 96 இருக்கு இல்லைங்களா, இந்த 96 இதுதானே வேணும். இந்த 96 கருவிகள், 36 + 60 எல்லாத்தையும் வச்சுத்தான் கடக்கணும். இப்போ தியானத்துக்கு போனால் வெறும் உயிர் எப்படி தியானம் பண்ணோம்? உடம்பு விட்டு உயிர் போச்சுன்னு வச்சிங்களா, அந்த உயிர் தியானம் பண்ணுமா? உடம்பு விட்டு ஒரு உயிர் வெளில போகணும்னா அது யோகம் பண்ணுமா? யோகம் பண்ணாது. என்ன வேணும்? உடம்பு வேணும். அது உடம்பு என்பது ஒரு தோணி, உடம்பு என்பது ஒரு போட்டு மாதிரி. இந்த உடம்பு, இந்த உயிர், இந்த உடம்பை பயன்படுத்தி, உடம்பை பயன்படுத்தி 36 தத்துவங்களையும் பயன்படுத்தி 60 தாத்துவங்களையும் பயன்படுத்தி இந்த உயிரானது மேல்நிலை அடையணும். அப்போ இந்த உடம்பை பயன்படுத்திக்கணும். உடம்பு இருக்கும் போதே பயன்படுத்திக்கணும். அந்த இதில் சொல்லுவாங்க, காற்று உள்ள போதே தூற்றிக்கொள். என்ன அர்த்தம்? மூச்சு காத்து உள்ள இருக்கும் பொழுதே ஆணவத்தை தூற்றிவிட வேண்டும். அப்போ உடம்பு இருக்கும் பொழுதே இறைவனை பார்க்க வேண்டும். உடம்பினால் பெற்ற பயன் ஆபதெல்லாம் திடம்பட ஈசனை தேடு. உடம்பை விட்டுட்டோம்னா வெறும் உயிர் இறைவனை தேடாது, மறுபிற எடுத்துடும். உடம்ப பக்குவமாக பயன்படுத்திக்கணும், கொஞ்சம் இறைவனுக்காக ஒதுக்கணும். கொஞ்சம் தியானம், கொஞ்சம் யோகம், கொஞ்சம் பயிற்சி, கொஞ்சம் இப்போ திருமுறை பாடல், தன்னை மறக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரெயினப் பண்ணணும். அப்போ தான் நாம் வந்து ஒரு கையை தூக்குனா தான் இறை நாம் ஒரு கை தூக்கி விட்டால் இறைவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவார். நம்ம கையை மூடிக்கிட்டே இருந்தால் தூக்க மாட்டார் இதுங்களா. அதனால் உடம்ப பயன்படுத்திக்கணும் பாருங்க. அதே அடுத்த பாட்டே வருது பாருங்க. 30 படிமுத்தி ஏணியாக, என்ன கருத்தை நான் நினைக்கிறேன்னா அது அப்படியே அடுத்த பாட்டில் வருது. 30 படி முத்தி ஏணி, முத்தியை முத்தி முத்தி வர்றதுக்காக வேண்டி இந்த உடம்பை ஏணி மரமாக ஏணிப்படியாக பார்த்துக்கணும். அதை முடிஞ்ச வரைக்கும் திருமுறை படிங்க, முடிஞ்ச வரைக்கும் சிவாய நம்ம சொல்லுங்க. ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாக தன்னை மறந்து உட்கார கத்துக்கோங்க. ஒப்பிலா ஆனந்தத்து உள் ஒளிப்புக்கு, சிவானந்தமாகிய பேரானந்தத்தில் அந்த ஒளிக்குள் புகுந்து செப்ப அறிய, சொல்லுவதற்கு அறிய செப்பறிய சிவம் கண்டு. இங்க பார்க்கலாம் சிவத்தை பார்க்கலாமா எல்லாரும் உள்ளுக்குள்ள பாருங்க. திருமந்திரத்துக்குள்ளே இருக்கு. செப்பறிய சிவம் கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே, எல்லாம் தெளிவா தமிழ்ல இருக்கு. முதல்ல என்ன செய்யணும், ஆனந்தத்தினுடைய முதல்ல உடம்புலேருந்து உடம்பை கடந்து ஒளியில் புகுந்து அப்புறம் சிவம் கண்டு சிவத்தை தரிசித்து அப்புறம் தான் தெளிந்து, அதுதான் சைவ சித்தாந்தம். சிவத்தை பார்த்த பின்புதான் நான் யார் என்பது உங்களுக்கு தெரியும். சிவம் தான் நீங்க யாருன்னு சொல்லணும். சிவத்தை பார்க்காதவரை, இறைவனை பார்க்காதவரை, இறைவனை உணராதவரை, இறைவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதவரை உங்களுக்கு நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியாது. அவரு நான் யாருங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், அவர் சொன்னால தெரியும். நம்ம கெப்பாசிட்டி என்னங்கிறது யாரு சொல்லணும், அவருக்கு சொல்லும். செப்பரிய சிவம் கண்டு தான் கண்டு தன்னை உணர்தல், தன்னையும் நோக்கி தகவனும் வேலையிட்டு தம்மையும் நோக்கி கொண்டு செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி விலையும் அன்று அப்பர் பெருமாள். செப்பரிய சிவம் கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே, அடே அமர்ந்து சிவயோகத்தில் அப்படியே இருந்து அங்கே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அதுதான் சிவயோகத்தில் அப்படியே இருக்கு. எல்லாம் அப்படி உட்காந்துருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேர் இன்னும் அந்த பூமிக்குள்ள இருக்காங்க, பூமிக்குள்ள சில பேர் அப்படி உட்காந்து எங்கெங்க இருக்காங்கன்னு தெரியல. வள்ளிமலை, பழனிமலை, சதுரகிரி, இது போல இடங்கள் எல்லாம் வந்து உள்ள சித்தர்கள் உள்ள புதஞ்சிருக்காங்க, உள்ள இருக்காங்க. எப்போ வர்றாங்கன்னு தெரியல. யாராவது திருப்பணி பண்றேன்னு போனாங்கன்னு வச்சிங்களேன், தோண்டி பார்த்தா கிடைக்கும். ஊரை என்ன பண்ணிக்காங்க, நம்ம பாரியசாமிகளே பழனிக்கு திருப்பணி செஞ்ச போனாங்க சொல்லியிருக்கானே, இங்கே சொல்லலையா. நிறைய திருப்பணி பண்ற இடத்துல எங்க எங்க சொன்னேன், எதை எங்க சொன்னே தெரிய மாட்டாங்க. நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. வாரியார் சாமி என்ன பண்ணாங்கன்னா, இந்த பழனியில போய் தொண்டு செய்யணும்னு சொல்லிவிட்டு தொண்டர்கள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு பழனிமலைக்கு போயிருக்காங்க. பழனிமலைக்கு போனவுடனே தொண்டர்கள் நிறைய முருக பக்தர்கள் நிறைய பேர் இருந்தாங்கல்ல, போனவுடனே நேராக உழவாரப்பணி ஆரம்பிக்கும் சொல்லிவிட்டு ஒரு கடப்பாறை எடுத்து அந்த மலையை நாங்கள் குத்தி பேத்தாங்க. பேத்தா கொஞ்சம் பேந்துருச்சு, இடமெல்லாம் பேந்துருச்சு. குபுகுபுன்னு சாம்பிராணி வாடையும் ஊதுபத்தி வாடையும் வருது, புகையா புகையா வருது இங்கேருந்து உள்ளேருந்து. அது எடுத்து பார்த்தா உள்ளார பார்த்தீங்கன்னா 7-8 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க, உள்ளே உட்காந்துருக்காங்க. பூஜையில் உட்காந்துருந்தாங்க, அப்படியே உட்காந்துட்டாங்க, அப்படியே மூடி போச்சு, அப்படியே மூடி புதஞ்சிட்டாங்க. உள்ளே பார்த்தா அப்படியே புதஞ்சாங்க. இன்னும் இப்போது அப்படியே மூடிட்டாங்க. வாரியர் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஒன்றும் பேசாதீங்க, விட்டுருங்க, அப்படியே போட்டு மூடிடுங்கன்னு. மூடியாச்சு, அப்படியே உள்ளே இருக்காங்க பயனில். அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும். அதனால் அவங்களாம் அப்படியே உள்ளே போனவங்க உள்ளே போனவங்க இன்னடி எந்த காலத்துலேருந்து வெளியில் வருவோம். அதில் சித்தர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் தெளிவாக சொல்கிறேன். 18 சித்தர்கள் இல்லை, பல சித்தர்கள் இருக்காங்க, பல கூப்பிட்டா வருவாங்க. அது வேற பாதை, சித்தர்கள் நிலைங்கிறது அது வேற பாதை. இருந்தாலும் ஒரு சின்ன முகவுரைக்காக சொன்ன. அப்படியே அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே. என்ன கேட்க வேண்டியது என்னன்னு கேட்டா, ஒப்பில்லா ஆனந்தத்து உள்ளொளிப்புக்கு, அதான் உழைப்பிலா ஆனந்தம். தேனினை சொரிந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் சொல்லுவோம்ல, அதுதான் அன்னைக்கு உள்ள தியான மையம் சொல்றது. அங்கேயிருந்து அப்படியே அந்த சொட்டு சொட்டு சொட்டு அப்படியே ஊத்தும். இது வந்து நாக்கு, உள்நாக்குன்னு ஒரு தொங்கும் பார்த்தீங்களா, சில பேர் உள்நாக்கை வளர்ந்துருப்பாங்க, உச்சி முடியை பிடிச்சி இழுப்பாங்க. அந்த இடத்துல உள்நாக்கு தொங்குது இல்லையா, இது இந்த இடம். அதுக்கு மேலே இந்த அண்ணாக்குன்னு ஒன்று இருக்கும், இப்படி இருக்கு இல்லையா, மேல் தாடைக்கு நம்ம மத்திய பகுதி அங்கே மென்மையாக இருக்கும். அது எங்கேருந்து வரும்னா, இந்த இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, 10வது ஓட்டை, இந்த 10வது ஓட்டையும் அதுவும் கிராஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த காது ஓட்டை இருக்குல்ல, இந்த ரெண்டு காதையும் இப்படி கிராஸ் பண்ண வேண்டியது. மேலேருந்து நேராக வெர்டிக்கலாக அந்த ஹெரிசான்லாம் போடு போட்டோம்னா அது வெட்டுற விட்டுமிடாது. தியானம் சொன்னால காலையில் இது வரும்னு வேர்வை சொன்ன, அது சும்மா எல்கேஜி மாதிரி அங்கே ஊறி அண்ணாக்களை சொட்டோம். நான் தேனினை சுரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வங்கிறது, இது பேர் விசுத்தி. விசுத்தியில் போய் தங்கி உடம்பு முழுக்க பரவும், தேக்கிட தே

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: தம் தலைமேல் தாழ் வைத்த திருநீலகண்டர் திருவடியை நினைந்து மணிமாட திருநல்லூர் இறைவர் திருவடி போற்றி அட்டுமின் இல்பலி எனத் தொடங்கும் திருவிருத்தம் பாடினார் அப்பரடிகள். இத்திருப்பதிகம் கனவிழந்துரைத்தல் என்னும் அகத்துறை குறிப்பு உடையது. வடபார்க்கையிலையும் தென்பால் நல்லூரும் தம் வாழ்வதியே, கண்ணுளும் நெஞ்சத்து அகத்துளும் உள களச்சேவடியே, நல்லூர் இருந்தபிரானல்லனோ நம்மை ஆள்பவனே என்ற தொடர்கள் எண்ணி எண்ணி மகிழத்தக்கனவாம். நாட்கொண்ட எனத் தொடங்கும் பாடலில் அமர்நீதி நாயனார் அருள் வரலாறு பேசப்பெறுதல் காணலாம். திருவளர் தாமரை சீர்வளர் செங்கழுநீர் கொள் நெய்தல் குருவமர் கோங்கம் குரா மகிழ் சண்பகம் கொன்றை வன்னி என வரும் தொடர்கள் அமைந்த அப்பர் அருளிய திருவிருத்தப் பாடல், மணிமாசகர் அருளிய திருவளர் தாமரை எனத் தொடங்கும் திருக்கோவையாரை நினைவுபடுத்துதல் காணலாம். செஞ்சுடற் சோதி எனத் தொடங்கும் பாடலில் குறிப்பாக இறைவரது ஐ வண்ணமும் அமைந்துள்ளது என்பர் சான்றோர். திருமுக்கீச்சரத்து இறைவர் திருநாமம் பஞ்சவர்ணேசர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாம். திருநல்லூர் நான்காம் திருமுறை அட்டுமின் எனத் தொடங்கும் திருவிருத்தம்.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
2: அடுத்து சேதிராயர் அருளிய திருவிசைப்பா. சேதிராயர் திருவிசைப்பாவான 9 திருமுறை ஆசிரியர்களுக்குள் 9 அவர். இவர் சேதி நாடாண்ட குறுநில மன்னவர். சேதி நாடு என்பது வீரட்டானங்களுள் ஒன்றாய் அந்தகாசுரனை சம்ஹாரம் செய்த திருக்கோவலூரை சுற்றியுள்ள நாடு. நரசிங்க முனையரையர் வழியில் வந்த இவர் அடியார் பக்தி சிவபக்தியில் சிறந்தவராய் இருந்தார். தம் முன்னோரைப் போல தாமும் அடியார் வரிசையில் சேரும் புண்ணியம் பெற்றார். இவர் பாடும் பதிகம் ஒன்று மட்டும் கிடைத்திருக்கிறது. சேதிராயர் அருளிய திருவிசைப்பா. கோயில் சிதம்பரம் பற்றியது பண் பஞ்சமம்.

கெண்டை மீன்கள் உலாவும் நீர்வளமிக்க வயல்கள் சூழ்ந்த தில்லையம்பதியில் எழுந்தருளிய பெருமானே, ஒளிமிக்க நெற்றியை உடையவளாகிய இவள் என் மகள், உம்மை சார்ந்து நீண்ட நாட்கள் அருகில் இருந்தமையால் பார்க்கடலில் வந்த நஞ்சுண்டு மகிழ்ந்த பெருமானே என்று உங்கள் கருணையை நினைத்து மயங்கிப் போகிறாள். விடத்தை விடவா இவள் கொடியவளாகிவிட்டாள்.

ஒளிவிக்க நெற்றியை உடைய என் பெண் கொடி உங்கள் மேல் மையல் கொண்டு விட்டாள், வெட்கத்தை விட்டு விட்டாள். இனி என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. வானளவு உயர்ந்த மாளிகைகள் சூழ்ந்த தில்லையில் இருக்கும் பெருமானே, உங்களை கண்ணாரக் கண்டால்தான் இப்பெண்ணின் ஏக்கம் தீரும்.

கரிய பெரிய யானையை இழுத்து உரித்து அதன் தோலை மேற்போர்வையாக கொண்டவரே, மிகுந்த சிறப்பை உடைய தில்லையில் எழுந்தருளியவரே, சிவபெருமானே என்று உங்களையே நினைத்து மனமிக்க அழகான கூந்தலை உடைய இந்த பெண் விம்மி அழுகிறாள். இந்த காரிகைக்கு அருளி கருணை காட்டுங்கள்.

அழகிய வளமிக்க கூந்தலை உடைய இப்பெண் விம்மி விம்மி அழுகிறாள், பெருமூச்செடுகிறாள், என்னை ஆட்கொள்வாய் என்று கூறி உம்மையே எண்ணி துதிக்கிறாள். ஒன்றுக்கும் பயன்படாதவளாய் ஏதேனும் ஆகாள் சோர்வுற்று கிடக்கிறாள். பெருமை மிக்க பெரியோர்கள் வாழும் தில்லையில் இருக்கும் பெருமானே, இவளுக்கு அருள் செய்வீராக.

சிறந்த வேலைப்பாடு மிக்க மதில்கள் சூழ்ந்த தில்லையில் எழுந்தருளும் பெருமானே, என் மகளாகிய இவள் உன்மேல் காதல் கொண்டு விட்டாள், அதனால் தளர்ந்தாள். கைகளை கூப்பி, ஐயோ நான் உய்யுமாறு உன்னுடைய அழகான கொன்றை மாலையை அருள்வாய் என்கிறாள். மாலை கொடுத்து மாலை மாற்ற வேண்டும் பெருமானே.

என் மகள் ஒரு கிளியை வளர்க்கிறாள். அந்த பசுங்கிளியை பார்த்து உமையவளை ஒரு பங்கில் உடையவன் வண்டுகள் மொய்க்கும் கொன்றை மாலையை அணிந்த மார்பினன் என்று நீ சொன்னால் நான் பிழைப்பேன் என்கிறாள். நான்முகம் தலைகள் ஐந்தில் ஒன்றை துண்டித்தவரே, என்னுடைய இளங்கொடி போன்ற மகளை தில்லை திருத்தலத்தில் வருந்தும்படி செய்துவிட்டீர்களே.

என் மகள் பூங்கொடி போன்றவள், இளமையும் அழகும் மிக்கவள், கொம்புகளைக் கொண்ட இளம் பெண் யானை, அவளை என்ன செய்து விட்டீர்கள்? இப்படி மயங்குகிறாளே. பகைத்தவர் முப்புறங்களும் அழிய சிறந்த மேருமலையை வில்லாக்கி காலால் மிதித்து வளைத்தவரே, நீர் செய்த உயிர் போவது போன்ற இம்மயக்கம் எப்பொழுது தீரும்?

பிறைமதி போல் நெற்றியை உடையவள், நிறைந்த வளையல்கள் அணிந்தவள் என் மகள். சிவபெருமானே, உங்களை நினைத்து அறத்தின் வடிவானவனே, அர்ஜுனனை காப்பாற்ற முன்னாளில் பன்றிக்கு பின்னால் போன வேடனே, என்னை துன்புறுத்தாதே என்கிறாள். சிறகுகளை உடைய வண்டுகள் மிகுந்த சோலைகள் சூழ்ந்த தில்லையில் இருப்பவனே என்கிறாள். இவள் துன்பத்தை மாற்ற வேண்டாமா?

தென்றல் வந்து உலவும் சோலைகள் சூழ்ந்த தில்லைப் பெருமானே, என் மகள் தக்கன் வேள்வி செய்த அந்த நாளில் கதிரவன் பற்களை உடைத்தீர், தாருகாவனத்து முனிவர்கள் அனுப்பிய யானையை கொன்றீர், காலன் உயிரை மார்க்கண்டருக்காகக் கொண்டீர் என்று பலவாறு உங்கள் புகழை பேசுகிறாள். உங்கள் மேல் கொண்ட காதலால் இப்படி பிதற்றியே இவள் ஒன்றுக்கும் உதவாமல் போய்

0: பொருந்துமாறு எழில்மிக்க சேதி நாட்டுக்கு அரசனான சேதிராயர் தில்லைப்பதி நாயனாரான நடராஜப் பெருமானை புகழ்ந்து உரைத்த இப்பாடல்களை தூய நெறியில் நின்று பாடுபவர்கள் உடலை துறந்து சென்று அடையக்கூடிய சிவலோகத்தில் மேலான பேரின்பத்தை அடைந்து வாழ்வார்கள்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: இரண்டாம் பாடல் திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகள் அருளியது பண் இந்தளம் தாளம் ஆதி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: பண் நட்டராகம் 17

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் திருநகரச் சிறப்பு.

மணியறிந்து விழுந்தது விளம்பி போற்றி இசைத்து புரந்தரன் மால் அயன் முதலோர் புகழ்ந்து.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: அடுக்கிய முறை நான்கு அகவல்கள், முதலிலே இருப்பது கல்வெண்பா என்றாலும் அகவலை போன்ற தோற்றம் இருப்பதனால பெரியவர்கள் அதனை அகவல் என்று சொன்னார். அந்த நான்கு அகவல்களை முதலிலே வைத்தார்கள். அது நெடும் பாடல் என்பதனால நீண்ட அடிகளை கொண்ட பாடல்கள். இந்த 95, அதுக்கப்புறம் வந்து 126, 182, 225. திருபுராணத்துக்கு 95 அடிகள், திருப்பி திருவள்ளுக்கு 126, திருவண்ட பகுதி 182, கொச்சி திருவள்ளு 225. தெரியல உங்களுக்கு, அது தெரிஞ்சுக்கணும். தெரியாதா? இல்லை, கடவுளை கேட்டாலும் சொல்லணும், நம்மோட சேர்ந்துடணும். அதெல்லாம் அதில் தான் அந்த சிவபுராணம் சொல்லும்போது கூட ஒரு அடி விட்டுடாமல் இருக்கிறதுக்காக எண்ணியே சொல்லணும். அதே மாதிரி கீழ் பகுதியில் எண்ணி சொல்லும்போது 126 வராமல் 124 வந்ததுன்னா ஏதோ ரெண்டு அடியை நம்ம விட்டுருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியுது. திரும்ப சொல்லணும் முதல்லேருந்து. இல்லை, 30 ஆடியை திட்டி ஆரம்பிச்சு 126 வரணும். அப்போதான் அதை விடலாம் நம்ம. அடுத்து போகலாம் ரெண்டு பகுதி. திருவண்ட பகுதி 182, போற்றி திருவள்ளு 225. இந்த நெடும்பாடல்களை முன்பாக வைத்தார். அதுக்கப்புறம் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால், 100 பாடல்கள் கொண்ட பிரபந்தம் திருச்சதகம், அது பாடல்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறோம், அது முன்ன வைத்தார். அதுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கை கொண்ட பாடல்களை கொண்டது நீத்தல் விண்ணப்பம், 50 பாடல் எடுத்து வைத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 20 பாடல்கள் கொண்ட அந்த பதிகங்கள் அது நூல்களை வைத்தார் என்று பார்க்கின்றோம். 10 பாடல்களை கொண்ட அந்த பதிகங்களை வைத்தார். அப்படி 10 பாடல் கொண்டு வைக்கும்போது சில இதில் 10 விட வந்து குறையும், என்ன பதிகம் 6 தான். அதுபோல் வந்து திருக்கழுக்குண்ட பதிகத்தில் 7 பாடல்கள் தான், அவற்றையும் 10 கருதி வைத்தார்கள். நான் 5 மேலே போனால் 10 கீழே இருந்தாலும் 10 தான், கணக்கு மாதிரி தான், மோர் தேன் 5 லெஸ் தேன் 10, அது 10 அவ்வளோதான் என்று அதை அவ்வாறு அடைக்கிறார். இதில் உரையாசிரியர்கள்லாம் இதுக்கு பின்னே இதை ஏன் வைத்தாங்கிறதுக்கு ஒரு தொடர்பு கட்டுவாங்க. தொடர்பு சமயத்தில் வரிந்து கட்டுவார்கள், சில நேரங்களில் இயற்கையாக இருக்கும். நீத்தல் விண்ணப்பத்தை குறித்த வரையிலும் புராணம் என்ன சொல்கின்றது, திரு உத்தரகோசம் புராணம் திருப்பந்து புராணம் தாக்கும்போது, நம்முடைய குருநாதருக்காக இறைவன் கரிகளை பரிகளாக்கி வைகையிலே வெள்ளத்தை வரவழைத்து கிட்டுக்கு மண் சுமந்து பந்திக்கு முத்தி அளித்து குருநாதரையும் அந்த அரசியல் பொறுப்பிலிருந்து விடுதி தள்ளினார். அப்பொழுது குருநாதர் திருப்பந்திற்கு மீள செல்வார். செல்கின்ற வழியிலே திரு உத்தரகோசனுக்கு சென்றார். சென்று, பெருமானே, இந்த உலகிலாகின்ற இந்திரிய சற்றிலே அழுந்தி கிடக்கின்ற என்னை நீ விடுகின்றனை விட்டிடுதி என்றால் விடுகின்றாய். கண்டா என்பது ஒரு முன்னிலை சொல், முன்னிலை அசைச்சொல் சொல்வார். இந்த அசைச்சொல்லுக்கெல்லாம் ஒரு குறிப்பு பொருள் உண்டு. அசைச்சொல் என்று பொருள் இல்லாத சொல்லுதான் இலக்கணத்தில் எழுதியிருப்பாங்க. பொருள் இல்லாமல் ஒரு சொல்லும் கிடையாது. பார்த்தாலே பொருள் இருக்கு, பேசினா பொருள் இருக்காதா? உலகத்தில் பார்க்கறது பார்வைக்கே பொருள் இருக்கும் போது பேசுவதற்கு பொருள், நான் பேசுறதுக்கு கூட பொருள் இல்லாமல் இருக்கலாம், இருக்கலாம் பொருள் உண்டு. ஆகவே கண்டா என்பது ஒரு எதிரடி விளைவை ஏற்படுத்துகிற ஒரு சொல். இதை எந்த உரையாசிரியரும் சொல்லலை. எதுக்காக சொல்றீங்கன்னா, நான் உங்களுக்கு பாடம் எடுக்கும்போது குருநாதர் எனக்கு என்ன கொடுக்குறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த முக்கியமான உரைகளை படிச்சுட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். இருந்தாலும் விட்டிடுதி விடுகின்றனை கண்டாய் பார்த்துக்கொள், பெருமானே நீ இவ்வாறு செய்யலாமா என்ற பொருளை தான் அவர்கள் பயன்படுத்துகிறார். என்னை விடுகின்றாயே, என்னை கைவிடுகின்றாயே, கைவிடுகின்றாய் கான், நீ என்ன பண்ற பாரு, நீ என்னை உன்னையே நம்பி இருக்கின்ற என்னை, மாறாத பெருங்கடை கொண்டு முன்பு ஆட்கொண்ட என்னை பின்னர் கைவிடுகின்றாய், இது சரியா என்ற பொருளிலே விட்டிடுது கண்டா என்று வருகின்றது. அது சரிதான், அந்த பொருள் குற்றம் என்று நான் சொல்லல. ஆனால் கண்டா என்ற முன்னிலை சொல் விட்டிடுது என்பதை விடாதே என்ற பொருளுக்கு கொண்டு போகும். அவ்வாறு காரைக்கால் அம்மையார் அற்புத திருமதியில் பாடியிருக்காங்க. நம்ம குருநாதரே ஒரு பாடல்ல மிக தெளிவாக சொல்றார், கொள்ளேர் பிளவ, இரண்டாவது பாடல்ல, கொள்ளேர் பிளவகலாத்தடம் கொங்கையர் கொங்கை செவ்வாய் வில்லேன் எனினும் விடுதி கண்டாய். வில்லுதல்னா நீங்குதல், அந்த பெண் இன்பத்தை விட்டு நான் நீங்கவில்லை எனினும் என்றாலும் விடுதி கண்டாய் விடாதே. என்ன காரணம், நீ விழுத்தொழும்பின் உள்ளேன், நான் தொடர்ந்து உனக்கு தொண்டு செய்கின்றேன், புறமல்லேன், உன் கருணைக்கு வெளியில் இல்லை. பெருமானே, உன் கருணைக்கு வெளியே நான் சென்று விடவில்லை, உன் கருணைக்காக ஏங்கி இருப்பதே உன் கருணைக்கு உள்ளே இருப்பதாக பொருள். பெருமானை மறந்திருந்தால் அல்லவா அவருடைய அருட்குடைக்கு வெளியில் இருப்பதாக பொருள். பெருமானுடைய கருணை வேண்டும் என்று ஏங்குகின்ற நிலையிலேயே அந்த கருணை குடைக்கு கீழே இருக்கின்றனர். திருவாசகம் படிக்கணுங்கிற எண்ணம் வந்துவிட்டாலே திருவாசகம் நமக்கு அருள் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நடராஜாவை தரிசனம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும் போதே நடராஜா நமக்கு அருள் செய்யாரு அர்த்தம். நடராஜா நமக்கு அருள் செய்யவில்லை என்று சொன்னால் நடராஜாவை தரிசனம் பண்றோம்ங்கிற எண்ணம் வராது. பெருமான் போய் பெருமானே எனக்கு தரிசனம் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்கும்போதே பெருமான் தரிசனம் கொடுக்கறதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்காருன்னு அர்த்தம். இது நம்முடைய பேச்சில் உள்ள குற்றம் அவ்வளவுதான். ஆகவே புறமல்லேன் உன்னுடைய திருவருள் குடை நீழலுக்கு வெளியிலே நான் இல்லை. உன்னுடைய அகம்படி தொண்டு செய்வதற்கு நான் உரியவன் தான். விழுத்தொழும்பின் உள்ளேன். ஆகவே கொள்ளேர் பிளவகலாத்தடன் கொங்கையர் கொங்கை செவ்வாய் வில்லேன் என்றால் அவர்களை விட்டு நீங்கேன். வில்லுதல் நீங்குதல். நான் நீங்கவில்லை எனினும் விடுதி கண்டாய் என்றாலும் விடாதே என்று பொருள். ஆகவே விடுதி கண்டாய் என்று இருந்தால் அவர்கள் சொல்கின்ற பொருள் வரும். நான் பெண்ணின்பத்தை விடவில்லை ஆகவே நீ என்னை விடுகின்றாய் அப்படின்னு அப்ப பொருள் வரும். ஆனா ஆகவே அவர் போடல, எனினும்னு போட்டிருக்கார் இருந்தாலும். ஆகவே விடுதி கண்டாய் என்பதற்கு விடாதே என்பது பொருள் என்று அங்க காமிச்சிட்டார். ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். 50 பாடல்கள்ல விட்டுவிடு கண்டாய் விடுதி கண்டாய் வருது. அதுல இந்த பாடல்ல விடாதே என்ற பொருள் நேர்மையாக இருப்பதனால எல்லா பாடல்களுக்கும் அதே பொருளை நாம் கொள்ளலாம். விட்டுவிடு கண்டாய் என்றால் பெருமானே நீ விடுகின்றாய் பார்க்கின்றாய், விடுகின்றாய் அல்லவா, விடுகின்றாய் பார், இப்படி செய்கின்றாய் பார், இது சரியா என்ற ஒரு பொருளும் உண்டு. விடுதி கண்டாய் என்பதற்கு விட்டு விடாதீர் என்றும் கெஞ்சுகின்றார் பெருமானே என்னை விட்டுவிட வேண்டாம், நான் இவ்வளவு பிழையத்தினுடைய பிழையுடன் விட்டு கேட்கின்றான். பெருமானுடைய கருணையை நீ என்னை கைவிடக்கூடாது என்று கேட்கின்ற ஒருவன் தன் பிழை உடன்பட்டு கேட்க வேண்டும். சிறிது நேரத்தில் பெருமானை இடித்தும் கேட்கலாம், ஆனால் சிற்சில நேரங்களில் தான் அவ்வாறு கேட்கலாம். பெரும்பாலும் அவ்வாறு கேட்டால் பயன் இருக்காது. ஒருத்தருடைய தயவு நமக்கு வேணும். எல்லாருக்கும் அருள் செய்யறீங்க, எனக்கு மட்டும் செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு எப்பயாவது ஒரு தடவை சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு தான் போயான். எப்பொழுதும் தன்னுடைய பிழை உடன்பட்டு தான் கேட்கணும். பெருமானே உன் அருளின்றி நான் வாடுவேன், உன் அருளுக்கு நான் தகுதியற்றவன், இருந்தாலும் நீ நினைத்தால் அருள் செய்யலாம். அப்படி கேட்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு அருள் வேண்டும் என்றால் கேட்கின்ற முறையிலே கேட்கணும். அந்த கேட்கின்ற முறையிலே ஒரு முறை பெருமானே நீ எனக்கு மட்டும் அருள் செய்ய மாட்டேங்கிறா என்பது ஒரு முறைதான். அந்த முறை ஊறுகாய் போல பயன்படும். தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிடணும். சில பேர் ஊறுகாய் சாதமே சாப்பிடுவாங்க, ரெண்டு பேரும் தயிர் தொட்டுக்கிட்டு. அதே மாதிரி நம்முடைய முறை இல்ல. ஊறுகாய் சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு தயிர் தொட்டிட்டு நெருப்பு கோழி போல நெருப்பு கோழி நெருப்பையே தின்னுவா. அதே போல நாம வாழக்கூடாது. தயிர் சாதத்துக்கு தான் ஊறுகாய் தொட்டுக்கலாம். வாழ்வியலும் இறையிலும் ஒரே மாதிரிதான் இந்த இடத்துல என்று பார்க்கணும். நீத்தல் விண்ணப்பம்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. நீத்தல் என்றால் கைவிடுதல். பெருமானுடைய கைவிடுதலை கருதி பெருமான் கைவிடுகின்றாரா உண்மையிலேன்னு சொன்னால், நம்முடைய தகுதியின்மையினால பெருமான் செய்த பேரா அருள், அந்த பேரா அருளை நம்முடைய தீவினையின் வழியிலே நின்று வாசனாமலத்தினாலே தாக்குண்டு நாமே இழக்கின்றோம். அதுதான் உண்மை. அது அந்த உண்மை வந்து எல்லா உயிர்களுக்கும் பொருத்தமான உண்மை. உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையா அடிமைக்கு அருங்கே என்று சொல்றார். என்னால் அறியா பதந்திருந்தாய், எனக்கு நீ செய்த அருள் இப்படிப்பட்டது என்று அதனுடைய அருமையை கூட கருதுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஒரு குழந்தை கையில தங்க கிண்ணத்தை கொடுத்தா அந்த தங்க கிண்ணம் விலை மதிப்பற்றது, அது எவ்வளவு வேல்யூபிள்னு அறிவதற்கு கூட அதுக்காக பக்குவம் கிடையாது. அந்த அறிகின்ற பக்கம் இல்லை என்பதனால்தான் அது என்ன செய்யும், ஏனைய பொருள்களோடு அந்த தங்க கிண்ணத்தை ஒப்ப கருதி வாங்கும் பொழுது பரபலம் இருப்பதனாலையும் அதை பிறர் மதிப்பதனாலையும் அது தனக்கு வேண்டும் என்று அடம் பிடிக்கின்ற அளவில தான் அது மதிக்கும். அது தன் கைக்கு வந்த உடனே அதன் மதிப்பு குறைந்தது. குழந்தைகள் என்ன, ஒரு பொருளை தான் பெறுகின்ற வரையிலும் அந்த பொருள் பெரிதாக தோன்றும். குழந்தைக்கெல்லாம், குழந்தைகளுக்கு ஒரு பொருளை போராடி பெறும். குழந்தைகள்லாம் அழுது அடம்பிடித்து பெறும். அது அழுது அடம்பிடிப்பதே அந்த பொருள் மிகவும் முக்கியம் என்று கருதுவதை போல காட்டும். அந்த பொருள் கைக்கு வந்த உடனேயே அடுத்த 5 நிமிஷம் அதை தூக்கி எறிந்து விட்டு இன்னொரு குழந்தையோட ஓடி ஆடி விளையாட போய்விடும் என்று பார்க்கின்ற அதை போன்ற நிலையில் தான் தான் இருப்பதாக சொல்றாரு. பெருமானுடைய திருவருளினுடைய அருமையை கருதாது தன்னுடைய குற்றத்தினாலேயே என்னால் அறியா பதந்தந்தா யான் அதை அறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறையில்லை, மழை கையிலங்கு பொற் கிண்ணம் என்றலால் அறிய என்புரை கருதுகின்றேன் கருதுகின்றேன் என்ற அந்த நிகழ்கால சொல்லினாலே இப்பொழுதும் உன்னுடைய அருமை எனக்கு தெரியாது. உன்னுடைய அருமையை நான் அறியவில்லை என்பதை அறிந்து வைத்திருக்கின்றதே தவிர உன் அருமையை நான் உள்ளபடி அறியவில்லை. உன் அருமையை எப்பொழுது உள்ளபடி அறிவேன், உன் பெருமையை உள்ளபடி அறிந்தால் தான் உன் அருமையை உள்ளபடி அறிவேன். நீ கிடைத்திருக்க எவ்வளவு அறியப்பொருள் என்பதை உன்னுடைய பெருமையை ஒக்க அறியும் பொழுதுதான் அறிய முடியும். நீ கிடைத்திருக்கிற பொருள் உன் பெருமையையோ அருமையோ நான் முற்றும் அறியவில்லை என்ற என் அறியாமையை சிறிது அறிந்து வைத்திருக்கின்றேன், அதனால் விண்ணப்பிக்கின்றேனே ஒழிய உண்மையிலேயே எனக்கு எவ்வளவு நட்டம்னு தெரியாது. போனார் 1.86 லட்சம் கோடி நட்டம்னு. அதை மன்மோகன் சிங் எதிர்க்கிறார். இந்த கணக்கு எப்படி சரியாகும்? சரியில்லையா, இதை விட இது குறைஞ்சபட்சம், இதை விட அதிகமா தான் நீ நட்டம் எடுத்துருக்கேன். அவர் கட்சியில் ஆளா இருக்கணும் எதிராகிறார். என் கணக்கு தப்புதான், இது குறைஞ்ச மதிப்பீடு தான், இது நிச்சயமா இதை விட அதிகமான நட்டம் தான் நீ பண்ணிருப்ப, அதனால நீ சொல்றது கரெக்ட் தான், என் கணக்கை விட நீ பண்ணின நட்டம் அதிகம். ஆகவே பெருமானை நாம் அறியாது கெட்டோம் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றமே தவிர அதனால் எவ்வளவு கெட்டோம் என்பதே தெரியல. பெருமானை அறியாது கெட்டோம், திருவாசத்தை ஓதாது கெட்டோம், ஏழை தொழும்பனே எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன், பரம்பரனை பணியாது பரம்பரனை பணியாது காலம் கழித்தேன். ஆனா எத்தனை காலம் கழித்தேன் என்பது தெரியல. எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன், பரம்பரனை பணியாது. அப்படி இருந்தும் பெருமானுடைய கருணையினாலே ஊழி முதல் சிந்தாது நண்பனி தந்தை என் பிறவி தாழை பறித்தவா துணக்க மாடாது. அதனால இங்க நீத்தல் என்பது பெருமான் கைவிடுதல். கைவிடுதல் என்பது உண்மையிலே பெருமான் விரும்பி செய்கின்ற செயல். இன்று அன்று பெருமான் விரும்பி ஒருவனை கைவிடுகின்றானா, அவன் கருணைக்கு அது சிறிதும் ஒவ்வாது. பெருமான் அந்த செயல் செய்யவே மாட்டார். நம்மை போல அவரை நினைக்கக்கூடாது. நமக்குதான் விருப்பு விருப்பெல்லாம் உண்டு. இன்னைக்கு ஒருத்தர் வேணும், நாளைக்கு ஒருத்தர் வேண்டாம். ஒரு சிறு குற்றம், உண்மையான அன்பு என்பது எத்தனை குற்றம் செய்தாலும் பொறுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அன்பு நம்மிடம் இல்லை என்பது நம்முடைய குற்றம். நாம் பிறரிடத்தில் அந்த குற்றத்தை ஏற்றி பார்க்கக்கூடாது. எப்போதுமே என்ன பண்ணுவோம், நம்ம நம்முடைய குற்றத்தை பிறரிடத்தில் ஏற்றுவோம், பிறருடைய தவறுக்கு நம்மை நாமே தண்டித்துக் கொள்வோம். அறியாமல் நம்முடைய குற்றத்தை பிறரால் சுமத்துவோம். நம்ம உண்மையில தப்பு நமக்கு நமக்கு ஒருத்தமே கோபம் வருதுன்னா நமக்குமே தப்பு இருக்கணும். அதே அவர் தான் உண்மையிலே தப்பு பண்ணியிருக்கிறாரு. அவர் உண்மையிலேயே தவறு செய்திருந்தால் ஏன் கோச்சுக்கணும்? ஒருவர் உண்மையிலேயே தவறு செய்திருந்தால் நம்ம கோச்சுக்க வேண்டாம். என்ன காரணம்? கோபம் என்பது பிறர் செய்த தவறுக்கு நம்மை நாமே தண்டித்துக் கொள்ளுதல். கோபிச்சுக்கிட்டா நமக்கு தான் பிபி ஏறுது, நமக்கு தான் பாட்டு புரிய மாட்டேங்கிறது இல்லையா, நாம தான் நினைக்காத வார்த்தைகளை பேசுகின்றோம், நமக்கு தான் தலை சுத்துது, கோபிச்சுக்கிறவங்களுக்கு தான் இத்தனை வருது. கோபிக்க படுகொருளுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா சுதாரிச்சுக்கிட்டான்னா அவன் சும்மா சிரிச்சுக்கிட்டாங்க. அவன் இந்த காதால் வாங்கி இந்த காதால் விடுகின்ற அளவு ஆற்றல் அவருக்கு இருந்தேன்னா அந்த ஆற்றல் எல்லாருக்கும் வேணும். நம்ம யாராவது கோச்சுக்கிட்டு திச்சுனாங்கன்னா ரெண்டு காது சாமி கொடுத்துக்கிறார், இந்த பக்கமாக போய் இந்த பக்கமாக வெளில வந்துடணும், அப்படிதான் வாழணும். அப்போ நம்முடைய குற்றத்தை பிறரால் சுமத்துவதும் பிறருடைய குற்றத்திற்கு நம்மை நாமே தண்டித்துக் கொள்வதும் அறியாமையால் விளைகின்றன. இதெல்லாம் பர்ஃபெக்ட் பீயிங் என்ற பூரண அறிவுமயமான இறைவனத்தில் கிடையாது. அந்த பெருமான் அவருடைய இடத்திலிருந்து எல்லாருடைய குற்றங்களையும் மன்னித்து அருள்கின்றார். கருணை கடலவர். அவர் சில நேரங்களில் தண்டிப்பது போல் தோன்றினாரோ, அதுவும் மர கருணை என்றே சொல்ல. அதாவது இரும்ப காய்ச்சினாதான் அதை கட் பண்ண முடியும், இரும்ப காய்ச்சாம கட் பண்ண முடியாது. அவ தங்கத்தை உருக்கினாதான் அதை ஆபரணமா செய்ய முடியும், தங்கத்தை உருக்காமல் ஆபரணமா செய்ய முடியாது. அப்ப அது ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வதற்காக சிறிது சிரமப்படுகின்றது. அப்ப சிரமப்படுத்தும் பொழுது அன்போடு தான் சிரமப்படுத்துகின்றார். தாயும் தந்தையும் பிள்ளையை வளர்க்கும் போது கண்டிப்போடு வளர்க்க வேண்டும். கண்டிப்போடு வளர்ப்பதனால அன்பில்லை என்பது பொருள் இல்லை என்று பார்க்கின்றோம். அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மா கையால் அடி வாங்காம யாரும் உருப்பதில்லை என்று பார்க்கின்றோம். அப்படி ஆனா அவர்கள் அன்பு அற்றவர்கள் இல்லை. அதுபோல இறைவன் ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்மை ஒறுக்கும் பொழுதும் ஒருத்தால் ஒன்றும் போதுமே, நீ புறக்கணித்து விட வேண்டாம், நீ தண்டித்தால் கூட போதும், ஒருத்தால் ஒன்றும் போதுமே, நீ இந்த தப்பு பண்ணிருக்க என்று சொல்லி ஓங்கி ஒரு குட்டு குட்டிதான் நான் வாங்கிக்கிறேன், ஆனால் உருப்பிட மாட்டேன்னு சொல்லி என்னை பார்க்காது இருந்து விடாது. இது எங்க வர உறுப்பு தேராத கேசுது, இது வந்தா நம்ம முஞ்சியை திருப்பிப்போம், அது திருப்பிட்டு இருக்கக்கூடாது. பேரூர் என்று ஒரு ஊர் கோயம்புத்தூர்ல இங்க நடராஜா இருக்கா, இங்க கோவில் கிடைக்கிது சொல்லாமல் இருக்காரா சாமிங்கிறத போய் பாருங்க. ரொம்ப ரொம்ப குறும்புக்கார நடராஜர். நடராஜாவுக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க, நடராஜா அப்படி நிக்கிறார், அவருக்கு முன்னாடி போய் நம்ம நிக்கிறோம். நிற்கும் போது நடராஜாவோட முகம் இந்த பக்கம் திரும்பியிருக்கோம் நம்ம பார்க்க, அதாவது நம்ம வந்திருக்கோம், நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு இந்த மூஞ்சி திரும்பி தான் இருக்கும். எப்படின்னா பெருமானுடைய இடது பக்கம் திரும்பின மாதிரி இருக்கும். நாம அவரை பார்க்கும்போது நம்முடைய வலது பக்கம் நம்ம நேரம் பார்க்கறோம், மூஞ்சி நம்ம நேரம் பார்க்காம இப்படி திரும்பிக்கும். அப்ப அவரை அங்க சுத்தி வரலாம், உள்ளுக்குள்ளேயே சுவாமி சுத்தி வரலாம். சுத்தி வரும்போது இப்ப திரும்பின மூஞ்சியை பாத்திரலாம்னு நினைப்போம்ல, சுத்தி வந்தா, ஆமா சுத்தி வந்தா மூஞ்சி நேரம் இருக்கும். அப்படின்னா அங்கே நீங்க திரும்பிக்கிட்டு அதனால சிதம்பர நடராஜா தான் இவர் சொன்ன போது நான் பட்டத்தை சொன்னேன், சிதம்பர நடராஜா இது மாதிரி படுத்துறது இல்லை எங்களை, என்று வந்தா என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பு. இவர் வேணும்னே இவர் படுத்துறாரு, நாம வந்தா நம்ம பார்க்க மாட்டேங்கிறது திருக்குறிப்பு, மூஞ்சி திருப்பிக்கிறாரு. அது போல பெருமான் முகத்தை திருப்பிக் கொள்ளாமல் இருந்தாலே போதும். என்ன சொல்ற இல்லையா, விற்றுக்குள் ஒற்றுவை எண்ணினால் அடியனை விடுதி கண்டாய், என்ன வேணா என்ன பண்ணு, ஆனா பயன்படுத்து, என்னை கைவிட்டு விடாதே என்பது இங்க வந்து நீத்தல் சொல்றாரு. இப்ப நீத்தல் என்பது கைவிடுதல், நீத்தல் விண்ணப்பம் என்பது பெருமானுடைய கைவிடுதலை குறித்த விண்ணப்பம். பெருமான் உண்மையில் கைவிடுவதில்லை, ஆனால் அவருடைய அருள் நம் மீது பதியாது இருக்கிற நிலையை நாமே உண்டாக்கி கொள்கின்றோம். எதை போல அப்படின்னு சொன்னா, ஒரு காந்தம், அந்த நல்ல பவர்ஃபுல்லான ஒரு காந்தம் மேக்னெட் இருக்கு, அதுக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஒரு இரும்பு ஊசி அதில் சென்று ஒட்டிக்கொள்ளும், காந்தம் அதில் இழுக்கும். ஆனால் அந்த இரும்பு ஊசி சேற்றிலே நினைந்திருந்ததுன்னா, துருப்பிடிச்சிருக்கு அல்லது அதை சேறு சுத்தி இருக்கு அப்படின்னா, அந்த காந்தம் அதில் இழுக்க கூடாதுன்னு நினைக்காத போதும் காந்தத்திற்கு இந்த இரும்பு ஊசியை நம்ம இழுக்க வேண்டாம்னு நினைப்பு கிடையாது. இருந்தாலும் இது வந்து என்ன பண்ணுது, அதனுடைய அருள்வலைக்கு பாத்திரமாகாத வண்ணம் தன் மீது செற்றை பூசி கொண்டிருக்கின்றது. பெருமானுடைய திருவுள் வலைக்கு பாத்திரமாகாத வண்ணம் நாம் என்ன பண்ணிருக்கிறோம், செற்றை பூசி கொண்டிருக்கின்றோம். அதான் மலம். நாம் இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகாத வண்ணம் நம்ம இன்சுலேட் பண்ணிட்டு இருக்கோம். அருளிடமிருந்து வந்து சிவகங்கையில குளிக்காதுன்னு யாரையும் சிவகங்கை சொல்றதில்ல. ஆனா சிவகங்கையில குளிக்கிறவங்க எல்லாம் சிவகங்கை நீ வந்து குளின்னு சொல்லியா குளிக்கிறாங்க? அப்ப சிவகங்கை யாரையும் குளிக்காதுன்னு சொல்லல. அதே போல சலமிலன் சங்கரன், இறைவனிடத்துல எந்த வஞ்சனையும் கிடையாது, அவனுக்கு வேண்டுவார் வேண்டாதவர் இல்லை. சலம்னா வஞ்சனை, சலமிலன் சங்கரன் அவனுக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது. ஆனால் சார்ந்தவர்களால் நலமிலன், நல்ல கடுங்குளிர் அமர்நாத்துல அந்த நம்ம போய் தங்குறோம் ஒரு டென்ட்ல, அங்க டீ கொடுத்துறாங்க, அங்க நெருப்பு, அந்த அடுப்பு கிட்ட போய் சில பேர் உட்காந்துப்பாங்க புத்திசாலியா இருக்கிறவங்க. என்ன நெருப்பு கிட்ட உட்காந்தா குளிர் தெரியாது, ஆனா அந்த நெருப்பை விட்டு தொலைவிலே உட்காந்துக்கிட்டு கம்பெனியை போத்திக்கிட்டு குளிர்தே குளிர்தேன்னு சொல்லலாம். ஆனா நம்ம எங்க இருக்க வேண்டும், நமக்கு ஒரு ஒரு நல்ல அறிவு வேண்டும். அந்த இரவினை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அடுப்பகரையிலே தான் இருக்கும், அடுப்பகத்தாவில் இருந்தா இரவு கழிந்து விடும் அர்த்தம். அதுபோல நாம் எங்கு எதனை சார வேண்டும் என்ற நல்லறிவு நமக்கு வேண்டும் என்று பார்க்கின்றோம். நாம் சாராத தன்மையினாலே இறைவன் உலகை தூக்காது இருக்கின்றோம். அது பெருமானே அந்த நிலையிலும் என்னை காப்பாற்ற வேண்டும். எப்படின்னா, இந்த வாழைப்பழம் வந்து தானா வந்து வாயில விழும் என்று விரும்புவதை போல, உன்னுடைய திருவுருளை அறியாது நான் புறம் சென்ற போதும் நீ என்று என்னை புறம்புறம் சோதித்து என்னை கைவிடாது, என்னை வலிய வந்து உன் திருவுருளை ஊட்ட வேண்டும் என்ற விண்ணப்பம் தான் நீத்தல் உள்ள. உன் திருவுருளை எனக்கு வலிய வந்து ஊட்ட வேண்டும், நான் எவ்வாறு இருப்பினும் உன் திருவுருளை இகழ்ந்து மதியாது மறந்து உணராது தூக்க விரும்பாது இந்திரிய இன்பமாகின்ற செற்றிலே ஈடுபட்டு என்னையும் உன்னையும் மறந்து நான் உலகியலிலே ஈடுபட்டு கெட்டு ஒழுகின்ற நிலையிலும் இவன் நம்முடைய அடியவன், நம்மால் முன்பு இவன் ஆளப்பட்டவன் என்ற அந்த கருணையினாலே நீ வந்து என்னை காக்க வேண்டும். ஏன் இப்படி சொல்லணும் அவர் அப்படின்னு கேட்டா, இவ்வாறு விண்ணப்பிக்கின்ற நிலையும் போயிடும். சேத்த நிறைய பூசிக்கிட்டோம்னா, உலகிலாகின்ற சேற்றிலே நிறைய பூசிக்கின்றோம் சொன்னா என்ன ஆகும், பெருமானிடத்துல இந்த விண்ணப்பத்தை வைக்கின்ற அறிவும் போயிடும். அதுவே இந்த விண்ணப்பத்தை முதல்ல வைக்கணும், அதான் நீத்தல் விண்ணப்பம். பெருமானே நீ கைவிடாதே என்ற விண்ணப்பமே நீத்தல் விண்ணப்பம், நீத்தலை குறித்த விண்ணப்பம். பெருமான் கைவிடுவதாக கருதி அதனை குறித்த விண்ணப்பமே நீத்தல் விண்ணப்பம். பெருமான் இந்த உயிரினை கைவிடுவது உண்மையில் இல்லை, ஆனால் பெருமானால் கைவிடப்படுகின்ற நிலை என்பது உயிர் தானே ஈட்டிக் கொள்கின்றது. அந்த நிலையிலும் பெருமான் கைவிடக் கூடாது என்று அவருடைய பெருங்கருணையை சுரக்குமாறு விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பம் நீத்தல் விண்ணப்பம். முதல்ல எடுத்தோடனே கடையவன் என்றார்கள். மிகவும் மட்டமான என்னை பெருமானை நீ முன்பு நீயே வந்து ஆட்கொண்டாய். கடையவனேனே கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டிடுது கண்டாய். கடையவனேனே எல்லா விதத்திலும் கீழானவனை, கல்வி கேள்வி ஒழுக்கம் ஏனைய தகுதிகள், சரியை கிரியை யோகமாகிய தகுதிகள், இந்த தகுதிகள் எதிலுமே வந்து நான் வந்து மார்க் ஜீரோ தான். மிகவும் கீழானவன், உன்னுடைய அன்பினை பெற்று அதனை இழந்தவன், உன் அன்பிற்கு செயலன்றி பாராட்டாதவன், ஈசனையனை ஆண்டாக்கி நினைக்க மாட்டேன் அப்படி செயலின்றி கொன்றவன், நாயிற்கடையாம் நாயேன், நாய்வையின் உள்ள குணமும் இல்லாத அடி நாய், அப்படிப்பட்ட என்னை நீ முன்பு உன் கருணையே தகுதியாக கொண்டு ஆண்டாய். கருணையினால் என்றால் கருணையினாலேயே என்ற விவகாரம் இருக்கின்றது. கருணையினால் மட்டுமே என்னிடத்திலே எந்த தகுதியும் எதிர்நோக்காது. ஒரு தகுதி வேண்டும் ஒருவனை ஆட்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு ஆபீஸ்ல ஆட்கொள்ளுதல் பணிகொள்ளுதல், ஒரு ஆபீஸ்ல ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருந்தோம்னா ஏதாவது ஒரு தகுதி வேண்டும். ஒரு தகுதியும் இல்லாதவரை கூட வேலைக்கு அமர்த்துகிறார்கள் என்றால் அமர்த்துபவருடைய கருணையே அங்கு தகுதி. அவன் வேலை செய்யலனாலும் சம்பளம் தரணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் என்ன வேலை செய்யலனாலும் அவருக்கு சம்பளம் தரணும். அந்த சம்பளத்தை சும்மா தர முடியுமா, வேலைக்கு இருக்குதா காமிச்சு தரணும். ஆட்கொள்ளுதல் அதுக்குதான். அப்ப கருணையினாலேயே என்றது ஏகாரம் மறைந்திருக்கின்றது. கருணையினால் மட்டுமே என்ற பிரிநிலை ஏகாரம். பெருமானே, என்னிடம் என்ன தகுதியும் இல்லாவிட்டாலும் உன்னுடைய கருணை ஒன்றையே காரணமாக கருதி நீ ஆட்கொண்டாய். அவ்வாறு ஆட்கொண்டது எப்படின்னு சொன்னா, எந்த விண்ணப்பமுமின்றி ஆட்கொண்டாய். பெருமானே, நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று நான் முறையிடவே இல்லை. விருப்பினேனே ஆண்டு கொண்ட என் ஆறுமுதே, இருப்பு நெஞ்ச வஞ்சனேனே ஆண்டு கொண்ட நின்ன தாள் கருப்பு கருப்பு மட்டு இரும்பு போன்ற நெஞ்சம் கொண்டவன், உன்னை பார்த்து அன்பு செய்யாதவன், நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்காதவன், அப்படி முறைச்சுக்கிட்டு இருக்கிறவன், அப்படிப்பட்டவனையும் ஆட்கொண்டாள். விருப்பிலேனே ஆண்டு கொண்ட என்னாருவது என்று புரட்சி பற்றி சொல்றேன். ஆகவே அதை கலந்து ஆட்கொள்ளுது என்பது தானாக முனைந்து ஆட்கொள்ளுது. தானே வந்தமே தலையெழுத்தாட் கொண்டிருந்தும் பான்மார்கள், தானே வந்தமே தலையெழுத்தாட் கொண்டிருந்த இடத்துல அடியார்கள் இடையிலாக இறைவனுக்கு தொண்டு செய்கிறார்கள், அவர்கள் அறிய மாட்டார்கள் பெருமான் இல்லத்திற்கு எழுந்துள்ளான் என்று. அந்த நிலையிலே அவனாகவே வந்து ஆட்கொள்ளுதல். இளையான்படி மன்னர் வீட்டுக்கு வந்தாரு, இயற்பை நாயனார் வீட்டுக்கு வந்தாரு, அதை போல வருதல் அங்கு. ஆனால் இங்கு கலந்தாட்கொள்ளுதல் என்பது பெருமானுடைய திருவுருளை விரும்பாதே இருக்கிற நிலையிலேயே பெருமானல் செய்து, இதுவும் தானே வருதல் தான். ஆனா அடியாருடைய தகுதிகிறது இங்கு தானே வந்தார். ஆனால் இங்கு தன் கருணையே தகுதியாக தானே வருகின்றார். அதனால வித்தியாசம் சொன்னார், கருணையினால் கலந்தாட்கொண்டார். அங்கு அடியாருக்கு தகுதி இருக்கு, இளையான்குடி மாரணனாருக்கு நல்ல தகுதி இருக்கு. பெருமான் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வரதுக்கான தகுதி அவருக்கு இருக்கு. அவருடைய தொண்டு எப்படிப்பட்டதுன்னா, சாமியே ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வருவார். நல்ல மழை பெய்கின்ற நேரத்துல, கரண்ட் இல்லாத நேரத்துல, நம்ம நாடு எப்போது எப்படி இருக்கோ அது மாதிரி அந்த நாள் அந்த நேரத்துல அவர் வந்தார், கதவை தட்டினார். ஆனா அவ்வாறு பெருமானை வரவழைக்கின்ற ஆற்றல் அவருக்கு இருந்தது. அந்த ஆற்றல் நமக்கு இல்ல, ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் என்று சொன்னார். இப்ப தகுதி இல்லாமலேயே தகுதியுள்ள அடியார்களுக்கு பெருமான் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன் என்று சொன்னார். அவ்வாறு பெருமான் அங்கும் தானே தான் வருகின்றார். என்ன காரணம்னா, தகுதி இருந்தாலும் பெருமானை வரவழைக்கின்ற அளவிற்கு அது நீளாது. அடியார்கள் எவ்வளவு தொண்டு செய்தாலும் பெருமானை தங்கள் வீட்டிற்கு வரவழைக்கிற அளவுக்கு அதுக்கு பவர் கிடையாது. பெருமான் நம்ம வீட்டுக்கு வரணும்னா அது அவரே எடுக்கின்ற முடிவுதான். ஒரு குழந்தை கூட நம்ம கிட்ட வரணும்னா அதுதான் எடுக்க வேண்டும் அந்த முடிவை. நீங்க என்ன ஆடினாலும் பாடினாலும் கூப்பிட்டாலும் அது போயான்னு போயான்றோம், அவ்வளவுதான், அது வராது கிடையாது. அது ஒரு குழந்தையே நம்மிடம் வருவதற்கு அதுதான் முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவன் நம்மிடம் வருவதற்கு அவனுடைய முடிவுதான் அது இறுதியான முடிவு என்று பார்க்கின்றோம். ஆகவே அந்த இடத்திலும் தானே வந்தமே தலையில் தாட்கொள்ளுதல், இங்கினம் இல்லங்கள் தோறும் எழுந்துள்ளது என்பதெல்லாம் தகுதியுள்ள அடியார்களிடத்திலே அவன் செய்கின்ற கருணை. ஆனால் அந்த தகுதி ஒரு சிறிதும் இல்லாத என்னை வாழ்கின்றான் என்பதனால அவ்வாறு தானே வந்து தலையில் செய்ததை கருணையினால் மட்டுமே செய்தான் என்று கூறுகின்றான். அங்கு கருணையினால் மட்டும் செய்யல, அங்கு அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கு, ஆனா இங்கு கருணை மட்டுமே தகுதி. அதனால கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விடையவனே என்றால் ரிஷபத்தில் ஏறுகின்ற பெருமானே, அறவடியவனே, விடையவனே, விட்டிடுதி கண்டாய் பெருமானே, விடையவனே என்று பெருமானை வந்து விழித்து விட்டிடுதி கண்டாய் சொல்ல. என்னன்னா, ஒருவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு அடியவன் பிறகு அவனால் கைவிடப்படக்கூடாது. ஆட்கொள்கின்ற காலத்திலே தகுதி ஏதும் இன்று என்பதை அறிந்தே ஆட்கொண்ட பிறகு இல்லாத குற்றத்தை சொல்லி அவனை கைவிடக்கூடாது. குற்றம் இருந்தாலும் சொல்லி கைவிடும், இருக்கின்ற குற்றத்தை சொல்லி கைவிடக்கூடாது. என்ன காரணம், இருக்கின்ற குற்றங்களை அறிந்தே தான் ஆட்கொண்ட. என்னிடத்திலே குற்றங்கள் தான் உண்டு, குணங்கள் ஏதும் இல்லை என்பதை அறிந்தே நீ ஆட்கொண்டாய். அவர் ஆட்கொண்ட பிறகு இன்றைக்கு என்னுடைய குற்றங்களை நீ பெரிதாக கருதக்கூடாது. முன்பு தடையாக இல்லாத என்னுடைய குற்றங்கள் இன்றைக்கு எப்படி தடையாக மாறும் அப்படின்னு கேட்கிறேன்.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: மண் புகார் வான் புகுவர். பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஊதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சதலலே

கற்றாரும் கேட்டாரும் விண்புகார் என வேண்டா வெண்மாடல் நெடுவீதி வெண்மாட நெடுவீதி தன்புகார் சாய்க்காட்டு எம் தலைவன்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் மோதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த கொல்லி கவ்வானப்பண்ணிலை அமைந்த 9 திருப்பதிகம் திருநாகைக்காரணம் திருத்தலத்திற்குரியது பண்பரிசியிலே 46 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 38வது திருப்பதிகம் திருவேசரவு திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் சுட்டறிவு ஒழித்தல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது மோகனமாகிய முல்லைப்பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

பேயம் பெருமானே மறுவினியே மலர்பாதம் மனத்தில் வளர்ந்துள்ளுருக தெருவுதோறும் மிக அழ

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: காட்டாதனை எல்லாம் காட்டி சிவம் காட்டி, இந்த சிவம் காட்டிங்கிற சொல்லத்தான் அப்படியே தூக்கி மேல வச்சிருக்கோம். ஏன் இந்த ஒரு சொல் இல்லைன்னா அந்த காட்டாதனை எல்லாம்ங்கிறது ஒண்ணுமே தெரியாம போடுமே சுவாமி. சிவம் காட்டி என்பதனால ஆன்மாவாகிய உன்னையும் காட்டி. என்றா நீ யார்? நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் என்று சொல்றீங்களே, அந்த ஆன்மாவாகிய தன்னையும் தனக்கு சூழ்ந்திருக்கிற. அதே போல மலம் இதையும் காட்டி, எனவே காட்டாதனையெல்லாம் காட்டி, அப்புறம் சிவம் காட்டி தன்னையும் காட்டினார். இங்க வந்து இப்பீங்களா, இப்ப என்ன பொருள் இங்க? காட்டாதனையெல்லாம் காட்டி பின்னும் கேடாதனவெல்லாம் கேட்பித்து. இங்கேயும் பாருங்க, அப்ப இங்க காட்டாதனை எல்லாம் காட்டிக்கு போய் என்ன பண்ணும்? இறை உயிர் தலையாகிய முப்பொருள் உண்மையும் காட்டி. ஏன் சிவம் காட்டிங்கிற ஒரு சொல் இங்க இல்ல, இங்க இல்ல இல்லைங்களா? அப்ப முப்பொருள் உண்மையை அறிவித்து, நீ யார், நான் யார், நீ என்ன என்ன செய்யணும், என்னை அடையணும். ஆனா என்னை அடைவதற்கு ஏன் முடியல? உன்னால ஏதோ தடை இருக்குது. அந்த தடை சீக்கல் டு மலம், அது நீங்கனால் அன்றி காண முடியாது என்பதை இங்க காட்டாதனை எல்லாம் என்பதற்கு முப்பொருள் இங்கு சொல்லணும். அங்க சொல்லும் போது ரெண்டு தான் சொல்லணும். ஏன் பின்னே சிவங்காட்டி என்று வருவதனால? காட்டாதனை எல்லாம் காட்டி பின்னும் கேளாதனை எல்லாம் கேட்பித்து. அது என்னது? மீண்டும் ஒரு சிக்கல். கேளாதனவெல்லாம் கேட்பித்து, இது வரைக்கும் கேட்காதெல்லாம் கேட்டேன். என்ன கேட்காது? உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை கேட்டுக்குமா? இது வரைக்கும் ஓங்காரத்து உட்பொருள் கேட்டிருக்குமா? ஏன் அது குருவாயிலாக உபதேசத்துல தான் கேட்கணும், வேற யாரும் சொல்ல கேட்டுப்பாங்க. அப்ப கேளாதனை எல்லாம் என்பதுக்கு என்ன பொருள்? உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை. ஏ சாமி, ஓங்காரத்து உட்பொருள் விளங்கலையனர். நானே யோதவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன். அதுதான் இங்க எது? கேளாதனையெல்லாம் கேட்பித்து. அப்போ உபதேசமாகிய ஒன்று குருநாதனால் தவிர வேற எதுவும் யாருங்க? உபதேசமும் கேட்டு அங்க கேளாதனையெல்லாம் என்ன பொருள்? சித்தாந்தம் படிச்சிருந்தாலும் சங்கடப்படுது, சங்கடம் எல்லாம். ஆமா, சீங்கிறது எதை குறிக்குது? இறைவன், வா அம்மை, சரிங்களா? யா உயிர், நாம மலங்கள். எனவே கேளாதன பன்மை. நீங்க உபதேசம்ங்கிறது எது? அந்த ஐந்து எழுத்து தானே, அதை கூட உபதேசத்துல மூன்று முறை சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்படியே பக்கத்துல ஆன்மா வச்சுக்கிட்டு மேல அந்த ஒரு துணி அப்படியே போட்டுட்டு அந்த ஆன்மாவுடைய காது கேட்கும்படியா உபதேசம் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் தீட்சை பெற்றவங்க அல்லவா, பெற்றவங்க. அப்படி பண்ணும்போது மூன்று முறை குருநாதர் சொல்லுவார், மூன்று முறை. அது திரும்ப அந்த ஆன்மா சொல்லணும். அப்படி சொன்ன பிறகுதான் அந்த திரையை எடுத்துட்டு திருநீர் எடுத்துட்டு அன்று முதல் நல்ல தீட்சை எடுத்துக்கொண்டோம் என்று பொருள் அல்லவா. அப்படி அந்த ஐந்து எழுத்தினுடைய பொருளுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருள் இல்ல. நீங்க எழுத்து ஐந்து எழுத்துல எழுத்து தொடர் ஒன்னே தவிர, சிகரம் ஆண்டவனை குறிக்குது, வகரம் அம்மையை குறிக்குது, யகரம் உயிரை குறிக்குது, நம்ம மலங்களை குறிக்குது அல்லவா. அந்த கேளாதனை எல்லாம் கேட்பித்து, இதையெல்லாம் கேட்குமாறு செய்தான் பெருமானம். செய்து மீட்டேயும் பிறவாமல் காத்த ஆட்கொண்டான். இது இது கேட்ட பிறகு, உபதேசம் எல்லாம் கேட்ட பிறகு என்னது? நானேயோ தவம் செய்தேன் சிவாயன மயன பெற்றேன், ஏனாய் நமதவமாய் தித்திக்கும் செவ்வருமான் தானே வந்து எனதுள்ளம் புகுந்த அடியார்க்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே. அதான் இங்க மீட்டேயும் பிறவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் செய்தித்த விச்சைதானி. விச்சைன்னு படிக்கணும், இச்சைதானின்னு படிக்கக்கூடாது. ஏன் விச்சைன்னு சொன்னா பெரிய வித்தை, ஒண்ணுமே தெரியாத தனக்கு இவ்வளவு பெரிய குருநாதன் இவ்வளவு செய்தானே, அதனால விச்சைன்னு படிக்கணும். ஏன்னா இச்சைன்னு படிச்சாலும் இலக்கணத்துல படையில, இலக்கணத்துல வகர உடம்புடுமையின் ஆயிடாங்க. ஆனால் நீங்க பொருள் படி படிக்கும் போது விச்சை. ஏன் கேட்டா அடுத்த பாட்டு எப்படி எழுது பாருங்க, விச்சை தான் இது ஒப்பு அதனாலும் வீணு படிக்கும். விச்சை தான் இது ஒப்பதுண்டோ, விச்சைனா அவன் செய்த அந்த வேடிக்கை, அது கொஞ்சமா நஞ்சமா ஐயா, இந்த இந்த ஆன்மாவுக்கு கொடுத்து அவன் செய்த பெரும் செயல் ஒன்னு ரெண்டு அல்ல. கேட்கில் மிகு காதல் அடியாரம் அடியனாக்கி, இது வரைக்கும் எனக்கு அடியாரம் என்னன்னு தெரியாது, அந்த அடியாருக்கெல்லாம் அடியனாக என்னை ஆக்கினான். அச்சம் தீர்த்து, எந்த அச்சம், பிறப்பச்சம் அல்லவா, அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான் அமுத மூடி அகனகவே பூந்தாண்டான் ஏனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்றாரே, அது அமுதமூடி அகம் நெகவே என் உள்ளமெல்லாம் நிகழும்படியாக பூந்தாண்டான். எப்படி அன்பு கூற, இங்க பாருங்க அன்பு கூற, கூற எந்த ராணா போட்டிருக்கு, சின்ன ராணா போட்டிருக்கு. ஏன் இந்த சின்ன ராணா போட்ட மிகுதியான அன்புன்னு அர்த்தம், பெரிய ராணா போட்ட கூறன்னா சொல்லுன்னு தான் அர்த்தம். பாடா பண சொல்லாப்பியும் கூர்ப்பும் கழிவும் உள்ளது சிறக்கும், இந்த கூற என்பதற்கும் கழி என்பதற்கும் சிறப்புன்னு அர்த்தம் தொல்லாப்பியம். அதனால தொல்லாப்பியம் எடுத்தான்னு இருக்கிறது அவரு, அந்த ஆள் சொல்றது அந்த ஆத்திரம் எல்லாம் எளிமையா இருந்திருக்குது, இப்ப அது அருமையா போயிட்டு, அது அவங்க மேல தப்பு இல்ல, கடுமையா பாட்டிருக்காங்க கூடாது. நாம அந்த காலத்துல இருந்தோம்னா ரொம்ப சர்வசாதாரணமா இருந்திருக்கோம், அவர் இந்த காலத்துல இருந்தாரு நான் சொல்ல வச்சு பரமாட்டார். அதனால அவரை சொல்லி குற்றம் இல்லை, உன்னை சொல்லி குற்றம் இல்லை. அதனால அன்பு கூற அச்சன் ஆண் பெண் அலி ஆகாசமாகி, தலைவனாக இருக்கின்றவன் ஆணாவும் இருப்பான் பெண்ணாகவும் இருப்பான் ரெண்டும் அல்லாதாவும் இருப்பான். ஏன் ஒரு நாமும் ஒருவரும் ஒன்றும் இல்லாதாள் அல்ல, நாம வந்து அவனை ஆணாக பெண்ணாக இப்படியெல்லாம் வச்சுக்கிறோம் அல்ல. ஆண் பெண் அலி ஆகாசமாகி ஆரலாய் நெருப்பாக அந்தமாய் அப்பால் நின்றேன், எல்லாவற்றுக்கும் முடிவாக அதற்கு அப்பாலும் இருக்கின்றேன். செச்சை மாமலர் கூறையும் மேனி எங்கள் சிவபெருமான் தேவர் எம்பெருமான் தேவர் கோவி, நல்ல சிவந்த மலர் போன்றிருக்கும்படியான திருமேனி உடையவன் அவன் தான் எங்களுடைய தேவர் கோபி செய்தான். தேவர் கோ அறியாத தேவதேவன், தேவர் கோங்கிறது இங்க இந்திரன், இந்திரன் முதலியவர்கள்லாம் அறியாத முடியவன். செழும் பொழில்கள் பயந்து காத்தழிக்கும், பொழில்கள் என்பது உலகம் எந்த பொருளையும் குறிக்கும், ரொம்ப அருகே இங்க பொடிகள் எந்த சோலையும் கேட்கக்கூடாது, இங்க செழும் பொடிகள் சீக்கொல்ட்டு இந்த உலகம் என்று பொருள். செழும் பொடிகள் பயந்து தோற்றுவிப்பான், காத்து செய்வான், அழிக்கும் அழிச்சிடுவான், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், முன்னையும் படிச்சோம் அதே தாங்க. மற்ற மூவர் கோனாய் நின்ற முதல்வன், மூவருக்கும் தலைவனாக இருப்பான், மூர்த்தி மேலானவன், மூதாதி நம்ம அப்பாவுக்கெல்லாம் அப்பாவுக்கெல்லாம் அப்பாவுக்கெல்லாம் மொத அப்பா அந்த அப்பா தான் அல்லவா, உயிரப்பா மற்றதெல்லாம் உடல் அப்பா. மூதாதி மாதா பாகத்தியந்தை, கூடவே அம்மாவோடு இருக்கின்ற பெருமான். வானவர்கோன் அவன் நம்ம யாவர்கோன் எல்லாருக்கும் தலைவனாயிருக்கிறவன், என்னையும் வந்து ஆண்டு கொண்டான். அதனால யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் சொல்லும் போது என்ன யார் ஞாபகத்துக்கு வரும், அப்பர் சாமி ஞாபகத்துக்கு வரணும். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். இப்ப நல்ல திருமறையில வல்லவர்களாக இருக்கிற நமக்கு இந்த ரெண்டு இடத்தையும் கொடுத்துட்டு இடம் கூறி விளக்குன்னு கேட்டாங்கன்னா, சிவகாசியில முன்னே சொல்லியிருக்கேன், சிவகாசியில பெண் பல்லவ மன்னன் வந்து ரெண்டு பேரை விட்டு போய் கூப்பிட்டு வாங்குறான், எங்க சமயம் மாறிட்டாரு வைத்தொலின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டார், கூப்பிட்டு வாங்குறான். அப்ப இந்த பல்லவன் அல்ல லட்சம் பல்லவன் போறா பாத்துட்டு போய் நாம இருக்க முடியல, இங்கே பெருமானுடைய அந்த அருளை பெற்று அந்த பெருமிதத்தினாலே யாமார்க்கும் குடியல்லோம். இது வாதவூரர் கூற்று, அது அப்பர் சுவாமியின் கூற்று. அது எங்க இருந்து பாடினது? திருவதி வீரத்தானத்திலிருந்து. இது எங்கே பாடினது? திருப்பெருந்துறையில். அப்படிலாம் மதிப்பெண் போட்டு இப்ப வர வர 12ஆம் தேதி சிவகாசியில ஞான சம்பந்தர் நிறைவுபடுத்துறோம். அதுக்காக என்ன பண்ணாங்க கேட்டா, நல்லா செய்யறாங்க ஓரளவு. நால்வர் திருமேனி இது வரைக்கும் இல்ல அந்த கோவில்ல. நால்வர் திருமேனியை அருமையா செய்து ஞான சம்பந்தருடைய அந்த இது திருமுறை முற்றுவதில் முடிக்கிறோம். கல்லூரி பெருமணம் வேண்டாம், கல்யாணம் ஆகி அவர் வீடு. அதனால அவர் திருமேனியை அந்த கோயில்ல வளமா வைத்து அந்த நாவுக்கு ஞான சம்பந்தர் முடிச்சிடறோம். மறுநாள் நாவுக்கரசர் தொடக்கம். அதனால நாவுக்கரசருக்கு எல்லாம் திருமேனிகளாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணி அதை வளமா கொண்டு வந்து நாவுக்கரசர் தொடங்குறோம். பரவாயில்ல, நான் அந்த திருமேனிலாம் கூட செய்ய நான் சொல்லல. அவங்க தான், ஐயா நீங்க எப்பவும் முற்றுவதில் சொல்லிட்டீங்க, அதனால நாங்க திருமேனிலாம் இது பண்ணிடுறோம். அப்படியே என்ன செஞ்சிடுவோம் ஐயா? நல்ல அருமையான திருமேனி, நால்வர் திருமேனி வச்சு எழுந்துருள் வச்சு தூக்குறதெல்லாம் கூட தானே தூக்குறாங்க. நான் நீன்னு ஆமா அப்படிலாம் வந்து ஒருத்தர் மற்றவங்க தூக்கணும்னு எல்லாம் பெரும்பாலும் நாடார் சமுதாயத்தவர். எல்லாருடைய வீட்லயும் பெரும்பாலும் காமராஜர் அந்த திருவுருவம் இருக்கும். அது அவங்க அமைப்புல நல்லா அருமையாவே செய்யறாங்க. அதனால சொல்றேன், ஒரு பக்கம் தமிழகம் இந்த திரைக்காட்சி மன்றதுனால போனாலும் ஒரு பக்கம் ரொம்ப அழகாகவே இருக்கு, நல்லாவே இருக்கு. எனவே இந்த மாதிரி இடங்குடி விளக்குன்னு சொன்னா, யாவர்கோன் என்னையும் வந்து யாமார்க்கும் குடியல்லோம் யாது மஞ்சோம் என்றார். அங்கே நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் என்றார் அல்லவா. இங்க யாதும் அஞ்சோம் என்றார், அங்க நமனை அஞ்சோம் இல்லைங்களா. இப்படி எல்லாம் நீங்க வேற்றுமை காட்டலாம். அந்த பாட்டுலாம் வச்சு மேவினோம் அவன் அடியார் அடியாரோடும். அந்த அடியார்க்கடியவனாக இருக்கிற நவீனர் அதெல்லாம் பாருங்க. இந்த அவன் அடியார் அடியாரோடும் இங்க திருத்தொண்ட தொகையில பாருங்க, தில்லைவாளந்தனரும் அடியார்க்கும் அடியேன், அவரும் அடியார் தான். திருநீல கண்டத்து பெய்வனார்க்கடியேன், அங்கே நேரடியார் இல்லையே என்னாது ஏற்பயக்கடியேன். இறையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். அப்ப சில சில அடிவர்களுக்கு நேரடி அவர்களுக்கு அடியவன், சில அடிவர்களுக்கு அவர் அடியார்க்கு அடியேன். இப்படி சொன்னதுனால வந்து உயர்வு தாழ்வு கருதப்படாது, பட்டிமன்றம் போட்டக்கூடாது. எல்லா அடிவர்களும் ஒரே தன்மையில் வைத்து பேசுகிறார். அப்படிலாம் நெறிமுறை இருக்கு. நேரடியாக அந்த அடியவருக்கு அடிமை சொல்வதும் உண்டு, அந்த அடியவருக்கு அடியவருக்கும் அடிமையனாக இருக்கிறேன் என்று சொல்வதும் உண்டு. அது கருதி யாராருக்கெல்லாம் இப்படி சொன்ன இதை எடுத்து இன்னும் ஆரம்பிச்சிடக்கூடாது. நம்ம புத்தி போகக்கூடாது, நம்ம புத்தி ரொம்ப கீழே. இது கருதி இவர் உயர்வு அப்படி எல்லாம் போனோம்னு வச்சுங்க, அது திருத்தொண்டர் படிக்காம இருந்ததே நல்லது, அவன் நல்லவன் அர்த்தம். இப்படியாக மேவினோம் அவன் அடியார் அடியாரோடும் மேன் மேலும் குடைந்தாடி ஆடுவோமே. குடைந்தாடுதல் என்ன? அந்த அன்பினால் குடைந்தாடுவது. இப்ப வந்து நீங்க பொய்கையில மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகையர் என்ன கையால் குடையலாம், அது தண்ணீர்ல குடையிறது, இது அன்பில் குடைவது. சரிங்களா, அந்த குடைந்தேன்னு வரும்போது அது ஞாபகத்து வந்துடா நல்லது. கையால் குடைந்து என்றார் ஆண்டு, அங்கு தண்ணீரில் குடைவது. இங்கே ஒரு அடிவருடைய அடிவர் அன்பில குடைவது. அவன் அடியார் அடியாரோடும் மேன் மேலும் குடைந்தாடி ஆடுவோமி என்று சொல்லி இன்ற அளவு ஒரு 9 பாட்டு தான் முடிச்சிருக்கிறோம். ஆனா இவ்வளவு நேரம் ஆயிருக்குது. இருந்தாலும் ஆத்ம சுத்தி அருமை, ஆத்ம சுத்தி. இப்ப எப்படி ஆங்கிலத்தை ரொம்ப அதிகமா பயன்படுத்தினா பெரிய புலமைன்னு நினைக்கிறோமோ, அது போல இடைக்காலத்துல வடமொழியை நிறைய பயன்படுத்தினா புலமை நினைத்த காலம். என்ன பண்ற, தமிழ என்னைக்குமே அப்படித்தான் கெட்டு போனா கெட்டுக்கிட்டே இருக்கிறான். அதனால அப்ப என்னன்னு கேட்டா, ஆத்ம அதுவும் வட சொல், சுத்தி அதுவும் வடக்கும், சிவசிவ அது அப்படியே அருமையா செய்யலாம். உயிர் தூய்மை என்று செய்யலாம். ஆத்மா உயிர், சுத்தி தூய்மை, உயிர் தூய்மை என்று எழுதலாம். எழுதலாம், என்ன பண்றது. ஆனா இதான் மணிவாசர் இருக்குது இல்ல? ஆமா, மணிவாசர் நம்ம கற்பூர் பிடிக்குமா? பிடிக்க மாட்டான். நம்ம பாடுகிற ஆட்கள் இந்த 10 பாட்டு என்ன சொல்லுது, இந்த உயிரானது தூய்மை அடையணும்னு சொல்லு, அதெல்லாம் ஆத்ம சுத்தி என்று வச்சாரு. நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, அருமையா உயிர் தூய்மை திருவாசகம் இன்னும் பதிச்சோம்னு சொன்னா என்ன செய்யலாம், செய்யலாமே. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், திருவாசகம் முழுதும் என்ன கூறுகின்றன என்று கேட்டால் 2 செய்தி. 1 நன்றி உணர்வு, இன்னொன்று பிரிவாற்றாம் அவ்வளவுதான். அவர் வருகின்ற பொழுது இதுல என்ன செய்யறார், இந்த பிரிவாற்றாமை நன்றி உணர்வுல பிரிவாற்றாமை தான் சார்ந்தது இது. ஆனாலும் தான் நெஞ்சு இன்னும் எவ்வளவு செய்யணும் தெரியுமா, அப்படியெல்லாம் ஆண்டவனுக்கு எவ்வளவோ செய்யணும், இந்த பாடாப்பன் நெஞ்சு செய்யலையே என்று வருந்துகிறார். அவர் நெஞ்சு செய்யாமல்ல, அவ்வளவு செஞ்சு அவர் அளவுல அது நிறைவில்லை. ஆனா நம்ம விட லட்ச மடங்குல கோடி கோடி மடங்கு அவருடைய நெஞ்சு உயர்ந்து நெஞ்சு. ஆனாலும் அவ்வளவு இருந்தும் கூட அவருடைய நெஞ்சில இதெல்லாம் போறாது. கூப்பிட்டார், நெஞ்சை நோக்கி கூப்பிட்டார், நெஞ்சே இங்க வா அப்படின்னு வந்து நின்னது. தீபாவளிக்கெல்லாம் ஊர் சுத்தாத, ஒரு வாரம் தான் இருக்குன்னு தெரியுதா, இல்ல பட்டாசு வெளியெல்லாம் வெடிச்சிட்டு இருக்காது தெரியுதானே. சரி சரி, இவ்வளவு தூரம் பெருமான் திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டான். அப்படி ஆட்கொண்ட பெருமானை நோக்கி எதுக்கெல்லாம் ஆடல, சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலையா ஆட்டம் ஆடல. அந்த பெருமான் நினைத்து, பெருமானே எவ்வளவோ என்னிறந்த தகுதி வாய்ந்த பெருமான் ஆகிய நீ, ஒரு சிறிதும் தகுதி இல்லாத அடியேனே அந்த திருப்பெருந்துறையில குறுந்து மரத்தில் அமர்ந்து கொண்டு, நீர் தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி, நான் ஒண்ணு அப்படி பொண்ணு ஒண்ணு பாக்கணும்னு இல்ல, நான் இப்படி நேர குதிரை வாங்கத்தான் போனேன், இப்படி பார்த்த பார்வையில் குறுந்து மரம் தெரிஞ்சது, அது குறுந்தம் தெரிஞ்சது தெரியல, காது நேர மேப்ப மாட்டேங்குது, இப்படி திரும்பிச்சு. அதுதான் நான் திருப்பல சுவாமி, நீங்க திருப்பினது. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி, அப்படிப்பட்ட பெருமானுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா, உனக்கு காலையில தூக்கம் போன நேரம் நல்ல நீராடி நீரும் ஆடி என்ன செய்யணும், பெருமானே இப்படி செய்தாயே செய்தாயே என்றெல்லாம் செய்யணும். ஆடுகின்றிலை கூத்து தன்னை மறந்து ஆண்ணும்பா, அவ்வளவு கருணை செஞ்சிருக்கான்ப்பா. ஆடுகின்றிலை கூத்து ஒரு நாள் கூட அப்படி ஆடினதா தெரியல எனக்கு அப்படின்னா, இல்ல சரி. உடையான் கடற்கு அன்பு இலை, வேண்டாம் ஆட வேணாம், அப்படி செய்தானே நினைத்து இந்த அன்பையாவது கொட்டியிருக்கியாப்பா. உடையான் கடற்கு அன்பு இலை, வேண்டாம் நல்ல கோதாமூர்த்தி எல்லாம் பாடும்போது இருந்து கேட்டு கேட்டு கொஞ்ச நேரம் அவங்கள போல பாட முடியாது, ஏன்னா அந்த தவம் வேணும், அஞ்சு ஆண்டு படித்து அந்த தவம் இருந்தாதான் செய்யலாம், நம்மளே எங்க பண்ணாவது ஒன்னும் ஒன்றும் தெரியாது தெரியல இருக்கட்டும். அவங்க பாடுறதை பார்த்து பார்த்தாவது கொஞ்சம் அன்பு செலுத்தி எண்பு உருகி பாடுகின்றிலை, எலும்பு உருகும்படியா பாடணும்டா, கண்ட தண்ணி வரும் முடியா மட்டுமல்ல எலும்பே உருகணும்னா, எண்பு உருக பாடுகின்றிலை செய்யல. பணிகளை வேண்டாம், நல்லா அருமையா தான் சொல்றாருல்ல, கரங்கு சிறங்குய்வார் உங்குவிக்கும் சிறுவன் கடல் வெல்க, கரங்குய்வார் உமகிடும் பொன்வளர்கள் வெல்க, அப்படி இருக்க பெருமாள் நல்லா வணங்கினியா, கொஞ்சம் கால் பண்ண வணங்கிட்ட வணங்குமே வணங்கினியா, இல்ல பணிகளை. இப்ப தீபாவெல்லாம் வருது, அது கொண்டாடுறதா வேணாமாங்கிறது அதெல்லாம் வேற அவங்களுடைய கருத்தாவுக்கு. ஆனாலும் அன்னைக்குமே சிறந்த நாட்களிலே பெற்றோரை வணங்கிக் கொள்ளணும், வணங்கிக் கொள்ளணும், அது பழக்கம், பழைய கால மரபு. பெற்றோர் நம்முடைய தமையன், தமையனுக்கு வாய்த்த மனைவியார், அவங்களுக்கு நம்ம வணங்க தகுந்தவர்கள், தாய் மாமன் இப்படிப்பட்ட பெரியவங்கெல்லாம் வணங்கணும். நான் வணங்க என்ற பொழுது அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், அப்படி தண்டால் தசிக்கிறது அப்படி நான் வணங்குவது என்னுடைய கண்கள் அவங்க கால் மேல படணும். பணிகளை பாதமலர் சூடுகின்றிலை, அவனுடைய திருப்படி திருவடியை போய் வணங்கும் போது, நீ வணங்கும் போது உன்னுடைய சிரசு மேல அந்த தலைப்படணும்டா. பாதமலர் சூடுகின்றிலை, அவனுடைய உன் தலையில எது இருக்கணும்னு கேட்டா அவங்க திருவடி பற்றுக்கணும்ப்பா, திருவடி பற்றுக்கணும்ப்பா, அப்பதான் பாதமலர் சூடுகின்றிலை செய்யல. வேண்டாம், கொல்லப்படத்துல ரெண்டு பூ இருக்குல்ல, அத வேணாம். திருமூலர் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, ஏன்னா நம்ம பெரியவங்களோட இனிமே இறக்கி கொண்டு யாரும் சொல்ல முடியாது, நீ அந்தியாவட்டம் படிப்பா, மல்லி மல்லிகைப்பூ படிப்பா, அது படிப்பா, எங்க வீட்டுல இருக்கிறாரு, வேணா என்னதான் இருக்கிறான். ஒண்ணுமில்லைங்க, அந்த வேலியில ஒரே ஒரு எருக்குஞ்செடி, அதுல ரெண்டு தலை இருக்கு. அடாராடா அருமையாச்சே, அந்த எருக்கும் செடியில ரெண்டு தலையை பறி போ. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை வில்வம்னோடு சொல்லணும், வில்வம்னோடு சொல்லணும். ஏதோ பச்சையா இருக்குன்னு அவ்வளவுதான். ஆகவே அப்படி அந்த பாத மலர் சூடுகின்றிலை வேண்டாம், சூட்டுகின்றதும் இலை. அவன் திருவடியில் ரெண்டு பூவாவது போட்டியாடா, அல்லது ரெண்டு தளிராவது போட்டியா? இல்ல சார். பார்த்தார், இப்ப சொன்னதுல எதுவுமே ஒண்ணு செய்யலையா இருக்கேன். ஆடுகின்றிலை கூத்து உடையான்களுக்கு அன்பிலை, என்புருகி பாடுகின்றிலை பதிப்பதும் செய்கிலை. இப்படி செய்யலேன்னு ஒரு துடிப்பாவது இருக்கு வேணாமாடா? பதிப்பது பணியிலை மனங்களை, பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இல்லை. ஏழு சொல்றார், ஏழு இல்லை. என்னமா இருக்க? துணையிலி பிணனெஞ்சே, அவன் துணை வருவான். நீ நெஞ்சல்ல, பிண நெஞ்சே. உனக்கும் செத்த பிணத்துக்கு என்ன வேற்றுமே? பிணம் என்ன செய்யும்? ஆடுதா? குத்து உடையான்களுக்கு அன்பு செய்யுதா? இல்ல. என்குருகி பாடுகின்றதா? இல்ல. பதைக்குதா? இல்ல. பணிகளை பாதமல சூடுகின்றலை சூட்டுகின்றது இல்லை. அதுவும் நீயும் ஒண்ணுதான். துணைகளில் பிண நெஞ்சே, அதாவது ஒரு இதை போட்டு போத்திடலாம் பாட்டு கிடக்கு. நீ இது செய்யாது மட்டுமல்ல, செய்ய வேண்டாத வேற செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அதனால மக்கள மக்கள் அறத மக்கள் துணை இழிப்பின நெஞ்சி பண்ணது. இது என்ன பண்ணது? முதுகு சொல்லிக்கிட்டு இருந்தது. அவர் அவருக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் இப்படி பார்த்தாரு. இதெல்லாம் ஒளிய ஒளியில காட்டுன காட்ட மாட்டான். காட்டினா கொஞ்சம் தப்பி தவறி ஏதேனும் திருவாசம் வந்துட்டதுன்னா நாடு ஜண்டி பிறக்கிறோம். அதனால வேண்டாம் அப்பா, வேண்டாம். அல்ல, துணை இழிப்பின நெஞ்சி அப்படி சொன்னோன்னு நெஞ்சு அப்படி நிக்குது. இவருக்கு என்னன்னு கேட்ட, மூஞ்சல் முடி கூட என்னமில்ல, அது நெஞ்சு நின்று தலையை சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தா, சரி இவ்வளவு மோசமா இருந்தாலும் இந்த நெஞ்சை கட்டித்தானே மாரடிக்க வேண்டியிருக்கு. ஆமா, ஏன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். பெரியவங்க வாழ்க்கை பெருமான் எழுந்தருள்னா எங்க எழுந்தருள்வான்? இந்த இந்த தலை முதல் கால் வரை ஆறு அடிக்குள்ள இங்கதான் தாங்க. அப்போ இந்த நெஞ்சுதான் இன்னைக்கு இல்லைன்னா கூட இதை வச்சுதான் நமக்கு அறையற வேண்டியிருக்கு. அதனால இப்படி கொஞ்ச நேரம் இப்படி பார்த்துட்டு கோபத்துல இருந்து வருவோம். சரி இங்கதான் நிக்கிறியா? இங்கதான் நிக்கிறேன்னு அர்த்தம் இருக்கு இல்லவே, நடிச்சு காட்டலாம் இல்ல. சரி சரி, தேடுகின்றிலை பெருமான் எங்க இருக்கிறான்? எங்க கோவில் இருக்கு? சிவங்கோவில் இருக்குது. இன்னைக்கு போய் பாடி வள வந்துட்டு வரலாம். இன்னைக்காவது தேடினியா? சரி இப்படியெல்லாம் செய்யலையேன்னு சொல்லிட்டு பெருவுதோராலரிலை, நாலு தெருவில் நல்ல திருவண்ணாமலை தெருவில் போய் எல்லாம் நல்ல புண்ணியவான் அவ தெருவில், ஐயா நீங்க எல்லாம் மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் கிரி பிரச்சனை வர்றீங்க, உள்ள பெருமான் அண்ணாமலையா அடிக்கவனம் செஞ்சிருந்தீர்கள், இந்த பாவி செய்யல என்று போய் தெருவுதோர் அலரிலை, அதாவது செஞ்சியாடா அப்படின்னாரு. செய்வது ஒன்று அறியேனே, உன்னை வைத்து கொண்டு நான் என்ன செய்ய போறேன், என்னதான் செய்ய முடியும் உன்னை வச்சுக்கிட்டு? பாவம், இப்படி சொல்லுகிறா தன் நெஞ்சை நோக்கி. ஏ இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்படி வாழ்ந்த பெருமான் ஏன் இப்படி நெஞ்சு சொல்லுகிறார்னு கேட்டா, அவர் நெஞ்சுக்கு சொல்லுவது போல நம்முடைய நெஞ்சுகளுக்கு சொல்லுகிறார். சிவ சிவ சார், இதுவரைக்கும் நம்ம எதுவா அவர் நெஞ்சுக்கு சொல்றதால நம்ம வந்து திருச்சிக்கிட்டு வந்தோம்னாரு. எல்லாம் சாட்சாத் நம்ம நெஞ்சுகளுக்கு. நம்ம நெஞ்சு இப்பெல்லாம் செய்யுதா இல்ல? துணை எழுப்பின நெஞ்சே தேடுகின்றிலை பெறுவதோர் அலரிலை செய்வதொன்று அறியேன். ஏதேனும் ஒண்ணு செய்திருந்தா கூட தப்பிருக்கான். ஏண்டா என்னைக்கு ஆசிரியர் பால் நடத்தினாரோ அன்னிலிருந்து படிக்க ஆரம்பிச்சியோ? இல்ல வேண்டாம். அதை வந்து இது இது பண்ணல, லிஸ்ட் போட்டாங்க என்னைக்கு டைம் டேபிள் போட்டிருக்காங்க, இன்னைக்கு தேதிலாம் தேர்வுன்னு. அப்படி டைம் டேபிள் தேர்வு சொன்ன பிறகாவது படிக்க ஆரம்பிச்சியோ? இல்ல வேண்டாம். நாளைக்கு தேர்வு, இன்னைக்கு முதல் நாள் படிக்க ஆரம்பிச்சியோ? இல்ல வேண்டாம். மறுநாள் காலையில பார்த்தாங்க அவங்க படிச்சுட்டு இருப்பாங்களே, அந்த இதை ஒரு மணி நேரம் அரை மணி நேரமா படிச்சியோ? இல்ல. செய்வதொன்று அறியேனே, உன்னை கட்டிட்டு மாறடிக்க வேண்டியதான். எப்படி அவன் பாஸ் ஆகும் என்று சொல்லுவது போல தன் நெஞ்சை நோக்கி இப்படி எல்லாம் சொல்லுகிறார். தன் நெஞ்சிற்கன்று நம் நெஞ்சிற்கு இது. ஆகவே இந்த ஒன்றில் ஏதேனும் ஒன்றாவதுதான் செய்தால்தான் நெஞ்சு நம்முடைய அந்த ஆன்மா கரையேறும். அப்ப அப்படி செய்தால் ஆத்ம சுத்தி, செய்யவில்லையானால் ஆத்ம அசுத்தம். நம்ம அப்படி மாதிரி திருப்பி போட வேண்டியதானே, செஞ்சா ஆத்மா சுத்தி அடையுதுன்னு சொல்றோம், செய்யல என்ன அசுத்தமா இருக்குன்னு அர்த்தம். எது வேண்டும் சொல்லணுமே, ஆத்மா சுத்தமா இருக்கணுமா அல்லது ஆத்மா வந்து அசுத்தமா இருக்கணுமா? நீதான் முடியும். அருமையான பாடல்கள் தான். என்ன இல்ல விளங்கல? அறிவிலாத எனை புகுந்த ஆண்டு கொண்டு அறிவதை அருளி மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்த எய்தி. இது பாருங்க, இது ஒண்ணே நன்றி உணர்வு, நன்றி உணர்வு. எப்படி இருந்த நான் அறிவிலாத எனை, கொஞ்சமும் அறிவே இல்லையா? இது கடைசியில மாண்புமிகு அமைச்சரா இருந்திருக்காரு. மாண்புமிகு அமைச்சர்னா எப்படி இருக்கணும்? திருவள்ளுவர் அங்கிருந்து வருவார், என்னப்பா என்னமோ கேட்கிறீ அப்படின்னு. இல்ல சுவாமி, மாண்புமிகு அமைச்சர்னா அவருக்கு என்ன யோகியதை இருக்கணும் அப்படின்னா, மதிநுட்பம் நூலோர் உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. பத்து குரல் பாடியிருக்கிறேன், ஒன்னாவது சொல்றேன் கேட்டுக்க. என்னதுங்க மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அறிவு? மாண்புமிகு அமைச்சருக்கு என்ன அறிவு இருக்குன்னா, இயற்கை அறிவு இருக்கணும், நூலறிவும் இருக்கணும். மதிநுட்பம்னா இயற்கை அறிவு, நூலோன்னா பெரிய பல்கலைக்கழக பட்டங்கள். மதிநுட்பம் நூலோர் உடையாருக்கு அதிநுட்பம் யாவல முன்னே. அப்படிப்பட்ட அமைச்சராக இருப்பான், அவங்ககிட்ட அசைக்க முடியாதுடா, ஒரு பய ஏமாற்ற முடியாது தெரியுமில்ல அப்படின்னு. அப்படிப்பட்ட மதிநுட்பம் நூலோருடைய அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அதே மணிவாசகர். ஆயினும் அறிவிலாதையனை, அறிவே இல்லாதவன். அப்ப என்ன அர்த்தம் அறிவு? எதை அறியணுமோ அந்த அறிவு இல்லாம, எதை அறிய வேண்டாமோ அதெல்லாம் அறிஞ்சிருக்கு. அப்ப எதை அறியணும் என்றால், பெருமான் நமக்கு மேல் பெருமானோருண்டு, அவனை வணங்கியும் வாழ்த்தியும் வழிபட்டால்தான் இந்த ஆன்மா கரையேறும். இந்த ஆன்மா இப்பொழுது இருக்கின்ற இடம் சுத்தம் அல்ல அல்லவா, அசுத்தம். ஏன் இங்கே எதுல இருக்குது? நீங்க எதுல இருக்குது? அறம்பாலம் என்னும் அருங்கைத்தால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புகு அழுக்கு மூடி மலன். இந்த வரியை படிக்கும்போது திருவாசகம் தான், ஆனா அருவறுப்பா படிக்கணும். ஏன் இந்த சனியனை பத்தி சொல்லுது? அறம்பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தி எங்கும் குழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குறிதை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்க

0: கொஞ்சம் கூட நன்மை என்பதே இல்லாத சிறியவனா இருக்கனே. அப்போ எந்த அறிவு, இந்த ஆத்மா கரையேறதற்குரிய அறிவு, அந்த அறிவு இல்லாத அறிவிலாத நான் குதிரை வாங்கத்தானே போனேன், திருப்பெருந்துறைக்கு கோவிலுக்கா வந்து ரெண்டு சூற வைக்கவா வந்து இல்லையே, நான் வந்தது குதிரை வாங்கத்தான். இப்படி அறிவிலாத என்ன செய்தாய் திருப்பெருந்துறையில செந்தகல் கூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோவிலும் காட்டி.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 7 திருமுறை 67 பதிகம் 7 பாடல், பந்தித்த வல்வினை. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம். தலம் திருவலிவலம்.

0: தில்லை பொது நடம் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருவெண்காடு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் சீகாமரம், ராகம் மாயாமாளவ கௌளை.